நம் மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அருள் மாலை. கடவுள் பக்தியும் மனித நேயமும் ஞானத்தை அடைவதற்கான படிக்கட்டுகள்.

நேரம் 5:37. இது உங்கள் கோடை பண்பலையின் அருள் மாலை. இறைவன் எல்லையற்ற பேரொளியாகவும் ஜோதியில் ஜோதியாகவும் எங்கும் நிறைந்துள்ளான். வள்ளலார்.

உங்களுடைய பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அருள் மாலை. நேரம் 5:42. சக மனிதர்களிடம் அன்பு காட்டுவதும் உதவுவதும் இறைவனை அடைவதற்கான மிக எளிய வழியாகும்

இனிய நிகழ்ச்சிகள் காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா, 6:30 அணில் பாஸ்தா ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த விடியல், 6:35 கரு தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன்ஸ் நர்வரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம் இன்று கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, ஆர்கேஜினை வழங்கும் வானவில். வானவில் பன்மலை இன்று தந்திருக்கும் வண்ணம், கறவை மாடுகளில் ஏற்படும் மடிநோய் வகைகள் மற்றும் தீர்வுகள். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி. புவராஜன் அவர்கள். காலை 10 மணிக்கு திரையுலக கலைப்பயணம், மாமன் திரைப்பட நடிகர் கிஷோர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சென்னியாண்டவர் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வளம் வர இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு ஆர்கேஜினையின் மகளிர் நேரம், இன்று நாங்களும் நடிப்போம்ல. 12:20 வத்தலக்கொண்டு சக்தி சர்க்கரை சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 1 மணிக்கு காவிய கணங்கள் அரங்கேறும். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் நரசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தருமபுரி மாவட்டம் செல்வராசு. நிகழ்ச்சியை நிறைப்படுத்துகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எம். விக்னேஸ்வரன் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து பாடல்களை தேர்வு செய்து தந்திருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் தேன்மொழி. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசியின் விடுகதை வனத்தூரிகை. 4:30 புமெக்ஸ் பனிங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் விடுகதை வனத்தூரிகை. மாலை 5 மணிக்கு இடைக்கால ராகங்களால் இதயம் நிறைக்க ஆர்கேஜினியின் சித்திரச்சவானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திரச்சவானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் விளக்கேற்றும் வேளையில் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். 7:00 அடுத்தது என்ன? புவியியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் அரசு மகளிர் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் தா. யுவராஜ் அவர்கள். 8:00 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இன்று ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகள் விளையாடலாம். 9:00 குடை தின்றல். 10:00 நினைவே சுகம். இன்று கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக 11:00 இடைவிடா இசையோடு இரவு சிறகு. இவை யாவும் குடை பண்பலை 1.5 இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

கீதங்களால் இதயம் நிறைத்து நிறைவுக்கு வருகிறது அருள் மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. குடை பண்மலையின் 1.5 தொடர்கிறது வசந்த விடியல். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை கொண்டாடவும் நீண்டகாலம் பிரதமராக பதவி வகிக்கும் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஜவஹர்லால் நேருவை பின்னுக்கு தள்ளி பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். அதிக நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இறைவனை இன்னிசையால் துதிக்க கொடை பண்பலை நொற்பிழை ஐந்தில் இது வசந்த விடியல். வணக்கம் நேர்களே,

தமக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடப்பவரை பார்த்தால் அவர்களை விடவும் தாம் மேலானவர்கள் என்பதைப் போல வெற்று இருமாப்பு அடைவர் கீழ்மக்கள். குறள் எண் 1074 அதிகாரம் கயமை.

தமக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடப்பவரை பார்த்தால் அவர்களை விடவும் தாம் மேலானவர்கள் என்பதைப் போல வெற்று இருமாப்பு அடைவர் கீழ்மக்கள். குறள் எண் 1074 அதிகாரம் கயமை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
4: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
5: JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
6: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
7: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
8: காலை 6:11 உடைய பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வசந்த விடியல். நேர்களை இன்று காலை 8 மங்கள் அண்ட் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் ஆர்கிஜினேயின் மனதோடு ராகம் இன்று கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் சைஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.

0: ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
2: JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
4: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
3: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: AC ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று திருச்சி மாவட்டம் லால்குடி அன்பில் சத்தியவாகீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

அப்பரும் திருஞான சம்பந்தரும் தேவார பாடல்கள் பொழிந்த ஆலயம் இது. தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் காவிரி வடகரையின் தலம் இது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி என்னும் ஊருக்கு அருகே அமைந்துள்ளது அன்பில் ஆலந்துறை சத்தியவாகீஸ்வரர் ஆலயம். ஆலந்துறை என்பது ஆலயத்தின் பெயர். துறை என்றால் ஆற்றின் கரையோரம் அமைந்த ஊர் என்றும், ஆலந்துறை என்றால் ஆல மரங்கள் நிறைந்த வனமாக விளங்குகின்ற ஊர் எனவும் கூறப்படுகிறது. ஆலயத்தின் தலவிருட்சமும் ஆலமரம்தான். 5 நிலை ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றால் அழகிய தோரணவாசல் உள்ளது. இந்த ஆலயத்தின் அருள்பாலிக்கும் ஈசனின் பெயர் சத்தியவாகீஸ்வரர். சுயம்பு மூர்த்தியான இந்த சிவபெருமானை வாகீச முனிவர் வழிபட்ட காரணத்தினால் வாகீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கிழக்கு நோக்கி சுயம்புவாக விசேஷமான சதுரபீட ஆவுடையராக அருள் பாலிக்கிறார். பிரம்மன் வழிபட்டதால் பிரம்மபுரீஸ்வரர் என்றும், ஆலமரங்கள் சூழ்ந்த வனத்தில் இருப்பதால் ஆலந்துறையார் என்ற திருநாமங்களும் இவருக்கு

0: சிவபெருமானின் சன்னதியை ஒட்டி இடதுபுறம் சௌந்தரநாயகி அம்பாள் நமக்கு அருள் புரிகிறார். ஆலயத்தின் திருச்சுற்றில் விஸ்வநாதர், விஷாலாட்சி, சப்த கன்னியர், பிட்சாடனர், பைரவர், முருகப்பெருமான், சுயம்பு கணபதி, நவகிரக சன்னதிகள் காணப்படுகின்றன. இங்கு ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை குத்துக்காலிட்டு முழு முதல் கடவுளான விநாயக பெருமான் அமர்ந்து ஒருவர் பாடும் பாடலை காது கொடுத்து கேட்டு ரசிக்கும் ஒரு காட்சியை இங்கு காணலாம். அதற்கு காரணம், கனை நீடறிமாள் அரவம் வரைவில்லா இணையா எயில் மூன்றும் உரித்த இறைவர், பிணைமயிலும் குயில் சேர் மட அன்னம் அணையும் பொழிலன்பில் ஆலந்துரையாரே எனும் இந்த பாடல்தான் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தபோது கொள்ளிடத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆகவே அவரால் கோவிலுக்கு செல்ல முடியாமல் போனது. அப்போது அவர் தூரத்திலிருந்தே பாடலை பாட விநாயகர் அவருக்கு செவிசாய்த்து கேட்டார். எனவே விநாயகர் செவிசாய்த்த விநாயகர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார். உண்மையான அன்பிற்கு அடிபணிந்து அருள்பொழியும் அன்பில் சத்தியவாகீஸ்வரர் நம் அனைவருக்கும் வெற்றியான வாழ்வை தரட்டும். இன்று திருச்சி மாவட்டம் லால்குடி அன்பில் சத்தியவாகீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
0: ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து குட்டி செல்வங்களையும் வாழ்த்துகிறது உங்களுடைய பண்பலை 100.5 MHz.
1: கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இனிப்புன்னொழியிற நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள இப்போ நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம். உங்கள் பேர்
1: என்ன?
0: ஜெனோரிதாவா? ஜெனோரிதா, அழகாக தலையில் ஒரு கிளிப் போட்டிருக்கீங்களே, அதுங்க யார் வாங்கி கொடுத்தது? அப்புறம் ஒரு பூ வச்சுருக்கீங்களே, அது என்ன பூ வச்சுருக்கீங்க?
1: ரோஸ்.
0: ஆ, என்ன கலர் அது?
1: ஆரஞ்சு.
0: ஆரஞ்சு கலரா? உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் பிடிக்கும்?
1: ஆரஞ்சு, ரெட், பிங்க், பர்பிள், ப்ளூ, க்ரீன், ரெட்.
0: எல்லா கலரும் பிடிக்கும். அப்படியா? சரி செல்லக்குட்டி, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: தி சைல்ட் டிபன் அகாடமி ஸ்கூல்.
0: உங்க படிக்கிறீங்களா? அங்கே உங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்க உங்க மேம்?
1: நிறையா சொல்லி தருவாங்க. லெசன்ஸ், பாடம், பாட்டு, இந்த மாதிரி நிறையா சொல்லி தருவாங்க.
0: நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எங்களுக்கு இன்னைக்கு?
1: பாட்டு.
0: பாட்டு பாட போகிறீங்களா? எங்கே பாடுங்க கேட்போம்.
1: ராபின், ராபின் அண்ட் ஜே, திங்க்ஸ் எட் த ராபின், திங்க்ஸ் எட் த ஜே, சிட்டிங் ஆன் த கார்டன், திங்க் அபவுட் பீப்புள், சி ஹிஸ் பீப்புள் இஸ் வெரி ஃபன்னி, ஹீஸ் நோ ஃப்ளை, ஹீஸ் நோ ஃபெதர்ஸ், ஹீஸ் நோ ஈட் பீட்டில்ஸ், ஹீஸ் நோ சிட் ஒயர்ஸ் அண்ட் திங்ஸ், சி ஹீஸ் ஹீஸ் பீப்புள் இஸ் வெரி ஃபன்னி ராபின், யூ நோ. எஸ் ஜே.
0: ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சரி சரி, வேறு எனக்கு ஒரு தமிழ் பாட்டு பாடுறீங்களா? திருக்குறள் சொல்கிறீங்களா?
1: அகல் முகம் எழுத்தெல்லாம் ஆதிபன் முதற்றே உலக கற்றனாய பயணக்குள் வாழவன் அற்ற தொல்லார் எண்ணெய் மலமிசை ஏங்கினால் மானடி செய்தான் நிலமிசை நீண்டு வாழ்வன் செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலை. நன்றி.
0: ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா?
1: நான், எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் சிஸ்டர்.
0: அக்கா பேர் என்ன?
1: ஜெஷ்னிதா.
0: ஆ, அக்கா என்ன
1: பண்ணுறாங்க?
0: ரெண்டு பேரும் மூன்றாம் படிக்கிறீங்களா? சரி சரி. அப்பா பேர் என்ன?
1: ராஜசேகர்.
0: அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
1: ஆஃபீஸ் போகிறாங்க.
0: நீங்கள் படித்து பெரிய ஆளானது, நீங்கள் என்ன வேலைக்கு போவீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டர் ஆவீங்களா? டாக்டரா என்னெல்லாம் செய்வீங்க? நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலின் நெருப்பொழி ஆய்ந்தில் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: ஸ்ரீ பிஎஸ்டி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842942555, 9658855300.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி மேல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
5: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
6: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
7: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
11: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
12: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
13: தயாரிப்பாளர் ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.

0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: யுஜிசி அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ பிஎஸ்ஜி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
4: JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
5: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
6: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,

நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் ஆர்கிஜினேயின் மனதோடு ராகம் இன்று கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக.

0: குடை பன்மலை நூற்பலை ஐந்தில் இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும்

0: இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2,500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரையிலும் பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவரோட தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய நேம் ராஜேஷ், வெள்ளூர். நான் டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலமா லோனு ஒரு 10 லட்சம் ரூபாய் லோனை போட்டு அதை சப்சிடியோடு பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால் ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
0: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
0: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரி ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டு இருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.
6: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
8: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
9: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
8: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: ஆர்கேஜி நெய்,
3: ஆஹா செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிய வசந்த விடியல்.
6: வருகிறது வசந்த விடியில். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம். நேர்களே, கொடை பண்பலை 5 தொடர்கிறது. இதமான வேளையில் சுகமான காலை.

கோடி பண்புகளை 100.5 உற்சாகத்தை இரட்டிப்பாக்கும் இது சுகமான காலை. ஒரு இனிய புதன்கிழமை இந்த நல்ல நாளில் தொடங்கி இருக்கிற உங்களுடைய பயணங்கள் பணிகள் அருமையாக அமையட்டோங்க. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு கேள்வியோட தொடங்கிடலாம். நீங்க சிங்கமா பூனையா இதென்னங்க காலையிலே எனக்கு வந்த சோதனை அப்படின்றீங்களா? பதிலாக சொல்லுங்க, சிங்கமா பூனையா? என்னங்க கம்பீரமானது சிங்கம்தான், அது நான் தான் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவோம். அப்படி இருந்தால் இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறத ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுட்டு யோசிச்சுட்டு சொல்லுங்கள், சரிங்களா? நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆவேன் அப்படின்றது சிங்கத்தோட கனவு. ஆனால் தினமும் ஃபோனவே பார்த்துட்டு செவரு தாண்டாத பூனை மாதிரி வாழ்கிறேன். நான் கடன் இல்லாமல் ஆவேன் அப்படின்றது சிங்கத்தோட கனவு. ஆனால் தேவையில்லாத பொருளுக்கு செலவு செய்கிறது பூனையோட வாழ்வு. நான் ஒரு நாள் நல்லா படித்து முன்னேறுவேன் அப்படின்றது சிங்கத்தோட கனவு. ஆனால் தினமும் சோசியல் மீடியாவை ஸ்க்ரால் பண்ணுறது பூனையோட வாழ்வு. இப்போ சொல்லுங்கள், இதிலிருந்து நாம் சிங்கமா பூனையா? நிறைய பேர் தோற்றத்தில் சிங்கமாகவும் செயல்பாட்டில் பூனையாகவும் இருக்கும், ரெண்டுமாவும் இருக்கும். கனவுல சிங்கமாகவும் வாழ்க்கையில் பூனையாகவும் வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படின்ற இந்த கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு நிஜமா சிங்கமாக மாற முதல் படியை உங்கள் கனவை நோக்கி உங்கள் இலக்கை நோக்கி எடுத்து வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாமா சுகமான காலை. ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறேன் நான் உங்கள் பனசிரி யோகானந்த்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நேர்களே. இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் RKG நெய்யின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக வாருங்கள், காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5.

நேரம் 7:14 நிமிடம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. ஒரே நாள்ல வாழ்க்கை மாறுமான்னு சொல்ல முடியாதுங்க, ஆனா ஒரே நிமிஷத்துல காலநிலை மாறும் அப்படின்னு நீங்க கொடைக்கானல் வந்தா தெரிஞ்சுக்கலாங்க. அவ்வளோ காத்துங்க, ஒரு பக்கம் பார்த்தா சாரல், ஒரு பக்கம் திடீர்னு வெயில் அடிக்குது. இந்த மாதிரி ரொம்ப அழகான காலநிலைங்க, ஆனால் பயங்கரமாக காத்தடிக்குதுங்க. அதனால் இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக போங்க, மெதுவாக போங்க அப்படின்னு இதை சொல்லிட்டு ஒரு நல்ல பாடல் கோடை பண்பலை 100.5

0: பிற்பலை நற்பொழி ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
5: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் மனதோடு ராகம்

நேரம் காலை 7:22. நேர்களை, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, ஆர்கேஜி நெய்யின் வானவில் நிகழ்ச்சி இருக்குங்க. கறவை மாடுகளில் ஏற்படும் மடிநோய் வகைகள் மற்றும் தீர்வுகள் குறித்து விளக்க காத்திருக்கிறது இன்றைய வானவில். சிறப்பு விருந்தினராக ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி. புவராஜன் அவர்கள். நீங்க கறவை மாடு வளர்க்கிறவங்களா இருந்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க இந்த நிகழ்ச்சிய. காலை 9 மணிக்கு மறந்துடாதீங்க. நம்மளுக்கும் வயசு ஆயிக்கிட்டே போகுதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு உற்சாகமான பாடல் போட்டா எப்படி இருக்கும்? இந்த பாடலை கேளுங்களேன். 7:23 வயசு 10 குறைஞ்சிருங்க. இதே மாதிரி ஆடி பாடினா

0: பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பைன்ஸ் அண்ட் பிரீஸ்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
5: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் மனதோடு ராகம்.
6: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் புவியியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நேரலையில் பங்கேற்கிறார் கோயம்புத்தூர் அரசு மகளிர் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் த. யுவராஜ் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப தொடர்பு கொள்ளுங்கள். 24 24 24 24 24 26 24 24 29 290 333 என்ற எண்களில் கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
7: மறந்துடாதீங்க இன்று இரவு 7 மணிக்கு.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள் TN பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம்.
1: JKKM இன்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம் AICTE ஐடியா லேப், ARVR லேப், ட்ரோன் லேப் அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட லீடிங் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling code 2758.

0: உதயசூரியன்.
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling Code 2758.
3: வழங்கும்
0: மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
4: இன்றைய மனதோடு ராகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக. தென்கோடியில இருந்தாலும் ஓடோடி வாங்க, ஓடோடி வாங்க காலை 8:00.
0: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
5: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
6: மன்னா வணக்கம்.
7: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நான் ஒரு வாரம் கடல் பயணம் சென்று வரலாம் என்று இருக்கிறேன்.
6: ஏன் மன்னா, தரையிலிருந்து போர் அடித்து விட்டதா, அதனால் தண்ணீரில் சென்று இருக்கலாம் என்று முடிவு செய்து விட்டீர்களா?
7: அது இல்லை அமைச்சரே, நம்முடைய நாட்டில் வாழும் கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்று பார்த்து வரத்தான் இந்த ஒரு வார கடல் பயணம்.
6: என்ன மன்னா, திடீரென்று உங்களுக்கு கடல் வாழ் உயிரினங்களின் மேல் அக்கறை?
7: அமைச்சரே, நான் இந்த நாட்டில் இருக்கும் மனிதர்களுக்கு மட்டும் மன்னர் இல்லை, இந்த நிலத்தில் வாழும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் நான் அரசனாவேன். அதனால் மனிதர்கள் விலங்குகள் என்றெல்லாம் நான் எப்போதும் பிரித்து பார்ப்பதில்லை. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று வாழ்கிறவனையா நான்?
6: இவருக்கு கடலில் சொகுசு கப்பலில் ஒரு வாரம் ஜாலியாக பயணம் செய்ய வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது. அதை நம்மிடமிருந்து மறைப்பதற்காகத்தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி, தூக்குநாங்குருவி எங்கள் ஜாதி என்று வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார்.
7: என்ன அமைச்சரே?
6: ஒன்றுமில்லைமண்ணா, மனிதர்கள் ஆறறிவு படைத்தவர்கள். நீங்கள் எங்காவது சென்றால் மன்னர் வந்திருக்கிறார் என்று எல்லோரும் வந்து உங்களுக்கு வணக்கம் செலுத்துவார்கள். ஆனால் கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் ஐந்தறிவு படைத்தவை ஆயிற்றே, அவற்றுக்கு நீங்கள் தான் இந்த நாட்டின் மன்னர் என்று எப்படி தெரியும், எப்படி உங்களுக்கு வணக்கம் செலுத்தும்? அவைகளெல்லாம் உங்களை கொஞ்சம் கூட மதிக்காதே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் மன்னா.
7: அமைச்சரே, கடல்வாழ் உயிரினங்கள் என்பது ஐந்தறிவு படைத்த உயிரினங்கள் அல்ல, அவைகளெல்லாம் இரண்டறிவு படைத்த உயிரினங்கள்.
6: ஏன் மன்னா, பொதுவாக மனிதர்களுக்கு ஆறறிவு, மற்ற உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் ஐந்தறிவு என்று தானே சொல்வார்கள். நீங்கள் என்ன கடல்வாழ் உயிரினங்கள் இரண்டறிவு படைத்தவை என்று புதிதாக சொல்லுகிறீர்கள்?
7: அமைச்சரே, நான் எதையும் புதிதாக சொல்லவில்லை. 2700 முன்பு நம் தொல்காப்பியம் சொன்னதை 100 முன்பு அவர் சொன்னதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து தொல்காப்பியர் சொன்னது உண்மைதான் என்று உலக அறிவியல் அறிஞர்களால் ஒப்புக்கொண்டு இந்த பூமியில் வாழும் உயிரினங்களை அவைகளின் செயல் திறன்களின் அடிப்படையில் 6 பிரித்திருக்கிறார்கள் அமைச்சரே.
6: அப்படியா, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் மன்னா.
7: அமைச்சரே, உயிரினங்களை 6 பிரிக்கிறார்கள். உடலால் மட்டும் உணரக்கூடியவற்றை ஓரறிவு உயிரினம் என்கிறார்கள். மரம், செடி, கொடி, புல், பூண்டு இவைகளெல்லாம் ஓரறிவு உயிரினத்திலே வருகின்றன.
6: ஓஹோ,
7: தன்னுடைய உடல் மற்றும் நாவால் உணரக்கூடிய உயிரினங்களை ஈரறிவு உயிரினங்கள் என்று சொல்லுகிறார்கள். மீன்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் இவைகள் எல்லாம் ஈரறிவு உயிரினங்களுக்கு உதாரணமாக சொல்லலாம் அமைச்சரே.
6: அப்படியானால் 3 உயிரினங்கள் என்பது மன்னா?
7: அமைச்சரே, உடல், நா, மூக்கு இவைகளால் உணரக்கூடிய எறும்பு, கரையான், அட்டை போன்ற உயிரினங்கள் 3 உயிரினங்களாக கருதப்படுகின்றன அமைச்சரே.
6: ஓ அப்படியா மன்னா.
7: அதே போல் உடல், நா, மூக்கு, கண்கள் இந்த 4 உறுப்புகளால் உணரும் திறன் பெற்ற பூச்சி போன்ற உயிரினங்களை 4 உயிரினங்கள் என்கிறார்கள் அமைச்சரே.
6: ஓ அப்படியானால் 5 படைத்த உயிரினங்கள் எவை மன்னா?
7: அமைச்சரே, உடல், நா, மூக்கு, கண்கள், காதுகள் போன்ற 5 உறுப்புகளால் உணரும் திறன் பெற்ற

இசை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சென்னியாண்டவர் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வளமடையிருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர்

0: விலங்குகள் பறவைகள் இவைகளைத்தான் ஐந்தறிவு உயிரினங்கள் என்கிறார்கள் அமைச்சரே.
1: சரி, அப்படியானால் மனிதர்கள் ஆறறிவு படைத்த உயிரினங்கள் என்று எதை வைத்து சொல்கிறார்கள்
0: அமைச்சரே? உடல், நா, மூக்கு, கண்கள், காதுகள் இவைகளை தாண்டி மனம் என்கிற உள் உணர்வை பயன்படுத்தி பகுத்து ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுவதால் தான் மனிதனை ஆறறிவு பெற்ற உயிரினம் என்று அழைக்கிறார்கள் அமைச்சரே.
1: ஓ, சிறப்பு சிறப்பு, மிகச் சிறப்பு மன்னா. மனிதர்கள் அவசியம் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படையான செய்திகளை சொன்னீர்கள். அருமை அருமை. ஆனால் மன்னா
0: என்ன அமைச்சரே மறுபடியும் ஆனால் மன்னா என்று இழுக்கிறீர்கள்?
1: ஒன்றுமில்லை மன்னா, நீங்கள் கடல் பயணம் செல்கிற போது கடல் வாழ் உயிரினங்கள் நீங்கள் மன்னர் என்று மதிக்காவிட்டால் கூட பரவாயில்லை, மாறாக உங்களை பார்த்து ஏதோ விசித்திர உயிரினம் என்று நினைத்து பிடித்து கடித்து விட்டால் என்ன செய்வீர்கள்?
2: என்ன நேயர்கள் இதுவரை கேட்டது புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
5: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
4: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
6: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்
10: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
10: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
6: வழங்கும் மனதோடு ராகம்.
12: கோடை பண்பலை 100.5 நேர்கள் இணைந்திருப்பது சுகமான காலை. வழங்கிக் கொண்டிருப்போர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
5: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
4: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: படை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: June 10
0: குடி குடியை கெடுக்கும்
2: என்பது பொது மொழி.
0: அந்நோயால் ஆகின்றனர் தினமும்
2: பலர் பழி.
0: கேட்கிறது
2: பாதிப்படைந்த தந்தையை
0: இழந்த குழந்தைகளின்
2: அழுகை ஒளி.
0: இந்த பிரச்சனையை போக்க
2: இல்லையா வழி?
0: ஏன் இல்லை?
2: உடல் நலத்தை பற்றி
0: ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கலாம்.
2: மனநல பாதிப்புகள் பற்றி
0: கொஞ்சம் நேசித்து கேட்கலாம்.
2: சமூக விளைவுகளை சற்றே
0: கணித்து நோக்கலாம்.
2: உயிரின் மதிப்பை உணர்ந்து நடக்கலாம்.
0: 1935
2: மது பழக்கத்தில் இருந்து
0: மீள்வதற்கான முதல் அமைப்பு
2: அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட நாள்
0: இன்று.
3: மனைவி மக்கள் குடும்பத்தையே பட்டை குடிக்கும்
0: பல்வகை தாவரங்களை வளர்க்கும் இடம்
2: அவைகளை பாதுகாத்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படும்
0: பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தி
2: அவற்றை பற்றிய அறிவை பகிர்வதும்
0: பெரும்பாலான தாவரவியல் பூங்காக்களின்
2: நோக்கம்.
0: 1793
2: பாரிஸில் உலகின் முதல்

0: தாவரவியல் பூங்கா
1: தி ஜார்டின் டிஸ் பிளான்டர்ஸ்
0: பொதுமக்கள் பார்வைக்காக
1: திறக்கப்பட்ட நாள்
0: என்று
1: காளையார் கோவிலில்
0: உள்ளது நினைவாலயம்.
1: இளங்காளிகளாக இருந்த போதே
0: உருவானது சுதந்திர தாகம்.
1: பெயர்களோ
0: சின்ன மருது,
1: பெரிய மருது என்று அழைக்கப்படும்.
0: பழனியப்பன்
1: பொன்னாத்தாளுக்கு
0: மகன்களாக பிறந்தது
1: விருதுநகர் மாவட்டம்.
0: விடுதலை போராட்டத்திற்கு
1: நாட்டில் வித்திட்டனர்.
0: ஆங்கிலேய படைகளுக்கு
1: அச்சமூட்டினர்.
0: 1780
1: சிவகங்கையை மீட்டு
0: வேலு நாச்சியாரை அரியணை ஏற்றினர்.
1: சின்ன மருதுவின் அறிக்கைக்கு
0: ஜம்புத்தீவு பிரகடனம் என்று பெயரிட்டனர்.
1: இங்கிலாந்து அதிகாரிகள்
0: இதனால் ஆத்திரமுற்றனர்.
1: 1801
0: விடுதலை போராட்ட வீரர் சின்ன மருது
1: ஜம்புத்தீவு பிரகடனத்தை
0: திருச்சியில் வெளியிட்ட நாள்
1: இன்று. இந்திய நூலகத்துறையின்
0: முன்னோடி அரங்கநாதன்.
1: இவரோ அவரின் ஏகலைவ மாணவன்.
0: தமிழக பொது நூலக இயக்கத்தின்
1: தந்தை என அழைக்கப்படுவோம்.
0: பிறந்தது தேனி மாவட்டம் சின்னமனூர்.
1: 1962
0: கன்னிமாரா பொது நூலகத்தில் நூலகர் ஆனார்.
1: தமிழக நூலகத்துறையில்
0: பொற்காலம் என்றோர் பலர்.
1: இந்திய நூலக இயக்கம்
0: என்ற நூலில் 4000 ஆண்டு வரலாற்றை எழுதி வைத்தார்.
1: தமிழில் முதன் முதலாக வெளிவந்த
0: ஆண்டு நூலுக்கு சொந்தக்காரர் இவர்.
1: 1925
0: தமிழக நூலகத்துறையின் முன்னோடி
1: வே தில்லை நாயகம் அவர்களின் பிறந்த நாள்
0: என்று.
1: மாமேதை அரிஸ்டாட்டிலிடம் கல்வி கற்றார்.
0: அனைத்து திசைகளில் உள்ள நாடுகளை அறிவது போன்ற
1: பாடங்களில் மேம்பட்டிருந்தார்.
0: அந்த அறிவே பின்னாளில்
1: உலகம் வெற்றி பெற வழியாய் மாற்றினார்.
0: அதனால் மகா அலெக்சாண்டர் என்ற பட்டம் பெற்றார்.
1: கிமு 323
0: மகா அலெக்சாண்டர் மறைந்த நாள்
1: இன்று. இலக்கு,
0: அதன் மேல் கவனம்,
1: அதற்கான உழைப்பு
0: இவரின் தாரக மந்திரம்.
1: தொழில்நுட்பத்தின் ஒவ்வொரு அடியும் மனித குலத்தின் வாழ்க்கையை
0: ஒரு படி சுலபமாக சிறப்பாக உயர்த்த வேண்டும் என்று
1: அடிக்கடி கூறுவதோடு
0: உலகையே திரும்பி பார்க்க வைத்துக் கொண்டிருக்கும்
1: மனிதர்.
0: மதுரையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து
1: இன்று கணினி உலகை ஆண்டு கொண்டிருக்கும்
0: கணினி தொழில்நுட்ப மேலாளர்
1: சுந்தர் பிச்சை பிறந்த நாள்
0: என்று
1: ஆண்டு
0: 1972.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை ஜே கே கே சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
4: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை ஜே கே கே சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
5: சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பைன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: உலகம் விரும்பும் சுவை
5: வழங்கும் மனதோடு ராகம்.
8: இன்னும் 9 நிமிஷம் தாங்க இருக்கு கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களின் மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு.

0: மாலை 5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
5: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் மனதோடு ராகம்.
6: இதுவரை பல் சுவையை பகிர்ந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு விரைந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான காலை. இந்த விடியல் கிழக்கில் இல்லை, உங்களுடைய உழைப்பில் என்று உலகிற்கு உரக்க சொல்லும் இனிய புதன்கிழமை உங்களுடையதாகட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் பனசிரியோகானன்.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கியோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள் TN பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம்.
1: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
2: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
3: இனி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா

0: சேர்க்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது. கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய மனதோடு ராகம் 3 கடல்களும் சங்கமிக்கும் தனித்துவமான இடம். விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, பத்மநாபபுரம் அரண்மனை என கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்கு தாங்க நிகழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்ட நேயர்கள் வரலாம். 24 24 24 அறிமுக நேயர்களும், 24 24 29 மகளிரும், 24 24 26 மற்றும் 290 333 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பகையன் 0 4 5 4 2. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கங்க.
6: கன்னியாகுமரி மாவட்டம் சக்கலையில இருந்து அஸ்மிதா.
1: அஸ்மிதா, என்ன பண்றீங்க அஸ்மிதா?
6: ஆக்சுவலா அது என்னோட நேட்டிவ் பிளேஸ். நாங்க இப்ப மதுரையில இருக்கோம்.
1: இப்ப எங்க இருந்து பேசுறீங்க?
6: மதுரை மாவட்டத்துல இருந்து பேசுறோம்.
1: ஆனா எங்களுக்கு இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்துதான் பேசணும். சொந்த ஊர் கன்னியாகுமரி எல்லாம் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரிங்க, இருந்தாலும் மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. கன்னியாகுமரியில இருந்து வந்து பேசுங்க. நன்றிங்க.
6: நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: நம்ம எங்கெங்க ஆனந்தத்தை இழக்கிறோம் அப்படிங்கறத சொல்லட்டுமா? ஒண்ணு, எது கிடைச்சிருக்கோ அது பெருசா தெரியல சார். எது கிடைக்கலையோ அது பெருசா தெரியுது. நம்ம என்ன கிடைச்சிருக்கோ அதை பெருசா கொண்டாடும், சந்தோஷமா அனுபவிக்கணும். எது எனக்கு கிடைக்கலையோ அதையே நான் பெருசா பேசிக்கிட்டு இருப்பேன்னா வாழ்க்கை முழுக்க நம்ம வருத்தப்பட்டு தான் ஆகணும். ஹோட்டல்லையே சார் சில பேரு அவன் டேபிள்ல வச்ச தோசையை பார்க்க மாட்டேங்கிறான் சார். அந்த டேபிளை பார்த்து அவன் தோசை முறுமுறுன்னு இருக்குல்ல, இவன் தோசை நீளமா இருக்குல்ல, நம்ம தோசை மட்டும் வெளவெளு சவ சவ சவன்னு இருக்குல்ல அப்படி. சார், மனுஷன் என்ன கிடைச்சிருக்கோ அதுல சந்தோஷப்படுறதுக்கு முதல்ல பழகணும் சார். இதுக்கு எத்தனை பேரு டோன்ட் செலிபிரேட் த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி, இழந்து போன வாய்ப்பை கொண்டாடாதே. டோன்ட் செலிபிரேட் த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இழந்த வாய்ப்பை கொண்டாடுனா வாழ்க்கை முழுக்க ஒரு மனுஷன் வருத்தமா இருக்கிறத தவிர வழி இல்லை. இப்ப அடுத்தது சொல்றேன். சில பேர் இயல்பு என்ன தெரியுங்களா, ஆச்சரியத்துல ஒரு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு இருந்தா கூட என்ஜாய் பண்ண மாட்டேன். இருந்தா கூட அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ண மாட்டான். ஒருத்தர் மத்தியானம் சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போடணும், வெத்தலை பாக்கு போடுறதுக்கு பொண்டாட்டிய கூப்பிட்டு இந்த வெத்தலை பாக்கு செல்லம் கொண்டா, வெத்தலை செல்லம்னு சொல்லுவாங்க, அதை கொண்டா அப்படி ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்கிறார். இவர் அந்த அம்மா கொண்டாந்து வெத்தலை டப்பா வச்சுது, இவர் வெத்தலையை திறந்துட்டு வெத்தலை எடுக்கிறார் வரிசையா போடுறதுக்கு. அந்த வெத்தலையை எப்படியும் பார்த்துட்டு சொல்றார், ஐயையோ கொஞ்சம் வாடி போச்சு, இன்னொன்னு எடுத்தார், கொஞ்சம் பழுத்து போச்சு, இன்னொன்னு எடுத்தார், கொஞ்சோண்டு காஞ்சி போச்சு, பழுத்தது காஞ்சி போனது வாடுனது ஒரு 5-6 கலெக்ட் பண்ணிட்டார். மற்றது எடுத்தார், நல்லா நல்லா ராத்திரி போட்டுக்கலாம்னு மூடிட்டார். பழுத்தது காஞ்சது வீணா போனதெல்லாம் ஓரம் கிள்ளி அங்கே கிள்ளி இங்கே கிள்ளி எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து திரட்டி வாயில் போட்டுட்டு நல்லா மற்றதெல்லாம் ராத்திரி போடலாம். ராத்திரி திறந்தா ஐயையே வாடி போச்சு, ஐயையே வணங்கி போச்சு, 3 ரெடியா இருக்கு. அதான் நீங்க மூடிட்டீங்கன்னா ராத்திரிக்கு ரெடி ஆகிடும்ல, 3 வாடிடும்ல. இந்த மனுஷன் சார் ஜென்மத்திலையும் நல்ல வெத்தலையே போட்டது இல்லை சார். அப்புறமா நல்லது போடலாம், அப்புறமா நல்லது போடலாம், அப்புறமா நல்லது போடலாம் அப்படின்னு வாடின வெத்தலையாவே தின்னுகிட்டு இருக்கிறான் சார். அதான் கரெக்டா எல்லாம் வாடி இருக்கும்ல, ரெடியா இருக்கும்ல. அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை அனுபவிக்கணும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். பல பேருக்கு வறுமையே இருக்காது சார், ஆனா வாழ்க்கை முறையில ஒரு வறுமை இருக்கும். இதை நம்ம மறுபரிசீலனை பண்ணணும். ஆனந்தமா வாழ்வதற்குரிய வழி என்ன அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு சொல்லட்டுமா,

0: நான் படித்த ஒரு வேடிக்கையான கதை. முல்லா நசுருத்தின்னு ஒரு கேரக்டர் அராபில் வரும். ஒரு நாள் அவர் ஆப்பிள் தோட்டம் போட்டாராம், நிறைய ஆப்பிள் தோட்டம் போட்டு வச்சுருந்தாராம். சார் ஒன்னொன்னும் பயங்கரமாக நல்லா காய்ச்சிது, ஆயிரக்கணக்கான ஆப்பிள் கொட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாமே இந்த வருஷம் விளைச்சல் பிரமாதங்க எல்லாம் பிரமாதமாக வந்திருக்குன்னு எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டு சோகமாக உட்காந்தாராம். ஏன் சோகமாக இருக்கீங்க? அவர் சொன்னார் பாருங்க பதில், போன தடவை விளைஞ்ச போது 10-2 ஆப்பிள் சொத்தையா போச்சு, இந்த தடவை எல்லாமே நல்லா வந்துருச்சுன்னு. நீங்க யோசிக்கிறீங்களா, போன தடவை 10-2 சொத்தையா போச்சு, இந்த தடவை எல்லாமே நல்லதா வந்துருச்சு, அதை நினைச்சா கவலையா இருக்கு. 10 நல்லா வந்திருக்கு, சந்தோஷப்பட வேண்டியதுதானே. 2-2 அழுகுன ஆப்பிளை நான் என் கழுதைக்கு போடுவேன். இப்ப இந்த வருஷம் என் கழுதைக்கு எதை போடுறது? எனக்கு போட முடியாது இல்ல, அதை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னா என் கழுதைக்கு 2 நல்ல ஆப்பிள் போடக்கூடாதா? மனுஷ மனசு பாருங்க, 10 விளைஞ்சா சந்தோஷப்படல, 2 அழுகலா இருந்தா நான் கழுதைக்கு போடுவேன், இப்ப கழுதைக்கு போடுறதுக்கு ஆப்பிள் இல்லையேன்னு வருத்தப்பட்டா. நம்ம அறிவை கொண்டு ஆனந்தத்தை தேடி போனோம், இன்னும் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது, இன்னும் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, இன்னும் எப்படி நிறைவா இருக்கிறது, அதை நோக்கி வாழ்க்கையை கொண்டு போனோம். அதான் ஆனந்தமாய் வாழ்வதற்குரிய இலக்கணம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுலுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுலுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
10: நேரம் 8:15. இது உங்கள் கோடை பண்பலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. நேர்களை இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, ஆர்கேஜினை வழங்கும் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம், கறவை மாடுகளில் ஏற்படும் மடிநோய் வகைகள் மற்றும் தீர்வுகள். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி. புவராஜன் அவர்கள். இன்னைக்கு நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க.
11: ஹலோ மேடம்.
10: வணக்கம்.
11: ஹலோ மேடம். வணக்கம் மேடம். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். என் பேரு ஜெகன்ராஜன்.
10: ஜெகன்ராஜன்ங்களா?
11: நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
10: எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஜெகன்ராஜன். எங்கிருந்து பேசுறீங்க? நீங்க பேசுற கொஞ்சம் தூரமா இருந்து பேசுற மாதிரியே இருக்கு.
11: கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வேலண்டபாறையிலிருந்து பேசுறேன் மேடம்.
10: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
11: வேலண்டபாறையிலிருந்து பேசுறேன்.
10: ஏதாவது பேருந்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்களா?
11: ஆமா மேடம், பஸ்ல போயிட்டு இருக்கீங்க வேலைக்கு.
10: சரிங்க, போயிட்டு இருக்கும் போதே பேசிடலாம் அப்படின்ட்டு.

0: அப்படிங்களா? சரியா கேக்குதுங்களா?
1: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: சரிங்க,
1: கேக்குறேன்.
0: சரிங்க, எங்களுக்கு உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாங்க?
1: பாடல்
0: கேட்கலாங்க. நன்றிங்க.

0: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர்

0: பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சர்க்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும்
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு நாளை முதல் இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
4: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
5: கோடை பண்பலை வானொலி
4: அறிமுக நேயர்கள் 24 24 24 அனைத்து நேயர்களும் 24 24 26 வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2.
2: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
4: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சென்னியாண்டவர் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலமடைய இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நம் மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்ட நேயர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மீனா மேடம், நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோங்க. நீங்க எப்படிங்க இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம் மேடம்.
1: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம்.
1: பார்வதிபுரம்.
2: ஆமா மேடம்.
1: சந்திரன்களா? கன்னியாகுமரி சுற்றுலா தலம் இல்லைங்களா? நிறைய பேர் அங்க வந்து பார்க்க வருவாங்க. நாங்களுமே இங்க கொடைக்கானலுக்குமே நிறைய பேர் வருவாங்க. நீங்க இருந்தாலும் கன்னியாகுமரியில இருந்துட்டு இந்த இடம் போய் பார்க்கணும் அப்படின்னு

0: நினைச்ச இடம் ஏதாவது இருக்குதுங்களா? இல்லை, கன்னியாகுமரி தவிர்த்து வேற வெளியில் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? நாங்களாம் இங்கே இருந்துட்டு ராமேஸ்வரம் பார்க்கணும், கன்னியாகுமரி பார்க்கணும் அப்படின்னு நாங்கள்
1: நினச்சிட்டு
0: இருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு வெளியில் வேற ஏதாவது பார்க்கக்கூடிய இடம் ஏதாவது இருக்குதா?
1: இங்கே
0: போகணும்,
1: இது ஊட்டியெல்லாம் போக வேண்டியது மேடம்.
0: ஊட்டியெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு.
1: ஆமாம்.
0: சரிங்க சந்திரன், வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
1: வீட்டில் அம்மா அப்பா, நான் மூணு பேர் இருக்கிறேன்.

0: ஏதாவது விஷயம் இருக்குதா? சுத்தி பார்த்துருக்கீங்க ஏதாவது? ஏன்னா இப்ப வந்து ஏதாவது சின்னதாக சாதாரணமாக நம்ம கைக்கு ஒரு மருதாணி போனால் ஒரு டிசைன் பார்க்கணும் அப்படின்னாவே ஏதாவது மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. நீங்கள் அந்த காலத்தில் அப்படி கட்டப்பட்ட ஒரு அரண்மனையை பார்த்து எந்த விஷயம் ஏதாவது இருக்குதா அந்த அரண்மனைக்குள்ள? தெரியல, எல்லாம் சுத்தி மட்டும் பார்த்துட்டு வருவாங்க ஜாலியா. சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் சந்திர?
1: கோல்டன் ஸ்பாரோ.
0: சரிங்க, பாடல் கேட்கலாங்க. நன்றிங்க.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்ச் காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: 1, 2, 3 and 4
4: எல்லாருக்கும் வணக்கம்பா. மிஸ் சாட்டானத்தை
5: ஹாப்பி பர்த்டே.
1: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு நாளை முதல் இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
6: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
7: கோடை பண்பலை வானொலி
6: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542.
1: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
6: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.
8: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
9: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
8: இது எதுக்கு?
9: தினசரி 2 வேளை இதை வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
8: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
10: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
11: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
12: ஆஹா, செம்ம வாசனை.
13: ஆர்கேஜி நெய்ல் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
14: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நேரம் 8:41. இது உங்கள் கொடை பண்பலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. நேர்களை இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் பாஸ்தா, ஆர்கேஜி நெய் வழங்கும் வானவில். இன்று தந்திருக்கக்கூடிய வண்ணம், கறவை மாடுகளில் ஏற்படும் மடிநோய் வகைகள் மற்றும் தீர்வுகள். கறவை மாடுகளில் ஏற்படும் மடிநோய் வகைகள் மற்றும் தீர்வுகள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி. புவராஜன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
2: கோடை பண்மலை நொறுபழியில் சைபால்
3: முகத்தில் வருவார் சைபால் சரியா கிளங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
0: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன். மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாளுறது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர், பாரணம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீனியஸ் டி பாரணம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய

0: தான் வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைப்பிடிச்சாலும் சரி, அதுக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோள் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் இதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்பில் ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான், இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரண உத்தியை கடைப்பிடிச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பார்னம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவு வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவர் பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருங்கன்னார். 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டார், இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது பொய், இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

நேரம் 8:55 நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம் மனதோடு ராகம் நாளை காலை 8 மணிக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கிட்ட கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிங்க. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: கொடை பண்மலை 100.5 தொடர்கிறத மாணவில் நிகழ்ச்சி. முன்னதாக செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: ஆர்கேஜி நெய்.
5: இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
8: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: புதன்தோறும் வளம் வரும் வேளாண் வானவில்லில் இன்று கறவை மாடுகளில் ஏற்படும் மடிநோய் வகைகள் மற்றும் தீர்வுகள். கறவை மாடுகளில் ஏற்படும் மடிநோய் வகைகள் மற்றும் தீர்வுகள். சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணையவிருக்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி. புவராஜன் அவர்கள். மடிநோய் குறித்த சந்தேகங்களுக்கு அழைக்கலாம் நேயர்கள். 24 24 24 அல்லது 24 24 26 மற்றும் ஒரு எண் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 045 42. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் செல்வபாலா.
9: நன்றி மனசிர். வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே.

கொடைக்கானல் பண்பலை 100.5 தலைநிகழ்ச்சியான வானவில் இன்று கறவை மாடுகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மடி நோய், அதற்கான தீர்வுகள், அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய பருவகால மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள், அதற்கான தீர்வுகள், நோய் தடுப்பு முறைகள், நோய் மேலாண்மை, இது தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கும் விடையளிக்கும் விதமாக நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் ஏறத்தாழ 23 ஆண்டு காலம் இந்த மருத்துவத்துறையில், கால்நடை மருத்துவத்துறையில் அனுபவம் வாய்ந்தவர், 12க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு, 81 ஆராய்ச்சி கட்டுரைகள், 80க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அது மட்டுமல்ல, நிறைய தகவல்களை தர இருக்கிறார் நமக்காக. இன்றைக்கி உரத்த நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடை பண்ணை வளாக கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பூவராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, வணக்கம்.

0: நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்காங்க.
0: மகிழ்ச்சிங்க உங்களை சந்திக்கிறதுல. ஐயா, பொதுவாக இந்த கறவை மாடுகளில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அல்லது வருமான இழப்பு அப்படின்னா இந்த மடிநோய் வந்து பால் வச்சு போகிறது, சில பிரச்சனைகள் ஏற்படுறது, அது மாதிரியான விஷயங்கள் தான். பொதுவாக என்னென்ன மாதிரியான மடிநோய்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு?
1: குறிப்பாக வந்துங்க,
0: சரிங்க,
1: மாடுகள்ல அதிக பால் பால் கறக்குது பாருங்க,
0: அதிகமான பால் தரக்கூடிய மாடுகள்,
1: அந்த மாடுகளுக்கு மடிநோய் எளிதில் தாக்கும். ஏன்னா பால் உற்பத்தி வந்து ஒரு ஃபேக்டரி
0: மாதிரிதான்,
1: அது மாடுகள்ல உற்பத்தி திறன் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கு தேவையான தீவனத்தை சரிவிகிதமா கொடுக்கணும். அப்புறம் சுகாதாரம் ரொம்ப பார்க்கணும். அந்த மடுவ ரெண்டு தடவைக்கு ஒரு தடவை கழுவுறது, அந்த கிருமி நாசினை பயன்பாடு, இதெல்லாம் பண்ணாம இவங்க மாடு வளர்க்கும் போது திடீர்னு ஒரு நாள் அந்த கிருமிகள், ஏற்கனவே உள்ள கிருமிகள் அந்த மடுவு மூலம் உள்ளார போயிடும். அப்புறம் மடுவுக்கு உள்ளார போச்சுன்னா வெளியில வரக்கான வாய்ப்பு கிடையாதுங்க, அது நாங்க ஒன் வே டிராபிக்குமோ. உள்ளார போனதுக்கு அப்புறம் உடல்ல ஏற்படும் மாற்றங்கள், காய்ச்சல், அந்த மாடுகளோட பால் உற்பத்தி திறன் குறையறது,
0: சரிங்க,
1: அப்புறம் மாடு வந்து பாத்தீங்கன்னா சளி தொந்தரவு, நோய் எதிர்ப்பு சக்தி குறையறது, ஈவன் ரொம்ப மோசமான நிலைமையில இறந்தே போகுது. அப்ப என்ன சொல்றோம்னா, அந்த சுகாதாரத்தை நல்லா பேணணும். அதுக்கு வந்து நம்ம அந்த மாடுகள்ல அந்த நோய் வராம பாத்துக்கணும்.
0: நிச்சயமாங்க, நிச்சயமாங்க. இந்த ஹச்எஃப் மாதிரியான ஹைபிரிட் மாடுகள்லாம் வந்து அதிக பால் தரக்கூடிய மாடுகள், எளிதில் நோய் தொற்று ஏற்படக்கூடிய மாடுகளை கொஞ்சம் பாதுகாப்பாகவும் சுகாதாரமாகவும் பார்க்கணும். நல்லது, ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதலாவது நேயர் என்ன கேள்வியோட காத்திருக்கிறாங்க, வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார்
2: பேசுறீங்க?
0: சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க.
2: உங்களுக்கும் சிறப்பு விருந்தாக்கும். மாடு வந்து வச்சிருக்கிறேங்க ஐயா, காம்பதான் ஐயா சொன்ன மாதிரி புல்லு வந்துருது, அந்த இடத்த வந்து நல்லா சுத்தமா வச்சுக்கணுங்களா? காம்புல வந்து நாலு காம்புலையும் புல்லு வர்றத எப்படி தடுக்கிறது என்னங்கறது ஐயா விட்ட தெரிஞ்சுக்கிறேங்கய்யா.
0: வெடிப்பு இருக்காங்கய்யா?
2: மாடு பராமரிக்கிறதுக்கு
0: ஐயா காம்புகள்ல வெடிப்பு இருக்குதுங்களா?
2: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: சரிங்க ஐயா, சொல்லுவாரு கேளுங்க.
2: நன்றி.
1: குறிப்பாங்க இந்த மாடுகளை மடுவை கழுவுறதுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு ஒரு பொடி இருக்கு.
0: ஆமாங்க,
1: அது சும்மா 1 கிராம் 1 லிட்டர் தண்ணி, 5 ரூபா தான் இருக்கும் ஒரு சின்ன பாக்கெட்டை. அத ஒரு சிட்டிங் எடுத்து ஒரு கப்பு தண்ணியில போட்டு கறக்குறதுக்கு முன்னாடி கறந்ததுக்கு அப்புறமும் தினசரி பண்ணி வந்துட்டு வெளியிலயும் கொட்டத்தை சுத்தியே தெளிச்சு விடணும். இது பண்ணாலே இந்த நோய் வர்றது இல்லைங்க. எங்க பண்ணைகள்ல பாத்தீங்கன்னா,
0: இணைப்புல இருந்து விடுபட்டு இருக்காரு. பொதுவாகவே வந்து இந்த மாடுகளினுடைய மடிநோய் ஏற்படுறதுக்கு அல்லது காம்புகளில் புண்ணு வெடிப்பு இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் சுகாதாரம்தான். அந்த மாடுகளை வந்து பராமரிக்கக்கூடிய தொழுவங்களை சுத்தமாக வச்சுக்கணும். ஐயா சொன்ன மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வந்து தண்ணியில் கலக்கி அந்த மடியை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா கறவைக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த வெடிப்புகள்லாம் வந்திருக்கக்கூடிய காம்புகளில் வந்து மஞ்சள் மாதிரியான கிருமி நாசினிகளை பயன்படுத்தலாம். மாடுகளை கறக்கக்கூடியவர்கள் வந்து கைகளை சுத்தமாக கழுவிட்டு, நம்ம எப்படி மாடுகளை சுத்தமாக பராமரிக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் கைகளை நல்லா கழுவிட்டு எந்த கிருமிகளும் கையிலேருந்து பரவாமல் மாதிரியும் பார்த்துக்கணும். பொதுவாக வந்து கொட்டத்தை சுத்தமாக வச்சுக்கிறது நிச்சயமாக பல்வேறு விதமான நோய்களை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல், தேசிய

0: நெடுஞ்சாலை பாய்ச்சல்
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி
2: அனில் சோயா சங்க்ஸ்
3: கார்த்திக் இதுதான் ஒரு ரூம் இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம் அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு மகனே இந்த வீடு மூணு ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு
4: இயர்ஸ் இல்ல ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த் செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்
8: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும் தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள் மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது GRT ஜுவல்லர்ஸ் முடங்கியார் ரோட் விழுவசந்தை அருகே ராஜபாளையம்
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது பல வருஷமா ஸ்ட்ரோக் அன்யூரிசம் AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல் செந்தாமணி டோல்கேட் அருகில் மதுரை கால் 350-5151
11: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி
12: அளவும் கம்மியா இது 1 லிட்டர் பாக்கெட் தானே
11: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும் ஆனா இது வெறும் 800 ml தான் இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்
14: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்
15: அனில் பாஸ்தா
16: ஆர்கேஜி நெய்
14: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம் உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க
3: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்

0: கலந்து கொண்டு மடிநோய் சம்பந்தமாகவும் கறவை மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் பேசிட்டு இருக்காரு. ஐயா வணக்கம்.
1: வணக்கங்க.
0: நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நேயர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க, என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு பாத்துருவோம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சங்கத்தோட்டம் ஹரிசன் பேசுறேங்க.
0: பிரியசாமி சொல்லுங்க, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க
2: சார்? மடிநோய் வந்து நல்லா போச்சுங்க, 23 நாள் ஆகுது.
0: சரிங்க.
2: ஆனா சரியா தீனி நிக்க மாட்டேங்குது, தண்ணி குடிக்க மாட்டேங்குது, என்ன
0: பண்றது? 23 நாள் ஆயிடுச்சுங்களா?
2: ஆமாங்க.
0: பால் திரும்பிருச்சுங்களா இல்ல திரும்பலைங்களா? இன்னும்
3: நம்ம தீவனத்தை, அதே தீவனத்துல வந்து புரதச்சத்தை குறைச்சிட்டு எரிசக்தியை நிறைய படுத்தணுங்க. இவங்க நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிகள் சரி மாடு பால் குறைஞ்சிருச்சு அதனால புண்ணாக்கு நிறைய போடுவாங்க. அப்ப போடும்போது என்னன்னா, எனர்ஜி கார்போஹைட்ரேட் இம்பேலன்ஸ் சொல்லுவோம், அந்த சரி விகிதம் கிடைக்காம
0: சரிங்க
3: அந்த மாடுகள்ல பால் உற்பத்தி திருப்பி ஏறாதுங்க. இப்ப என்ன கொடுக்கணும், தாது உப்பும் தவிடும். குறிப்பா வந்து எரிசக்திக்கு வந்து நம்ம தவிடு கொடுக்கணுங்க.
0: சரிங்க.
3: கோதுமை தவிடு, கோதுமை தவிடும் தாது உப்பு கலவை, நம்ம தனுவாஸ் நம்ம கால்நடை பல்கலைக்கழக இது இருக்குங்க, அதையும் வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு 3 கிலோல இருந்து 4 கிலோ தினசரி.
0: சரிங்க.
3: காலையில 2 கிலோ, சாயந்தரம் 2 கிலோ.
0: 2 கிலோ தவிடு. இந்த தாது உப்பு கலவை எவ்வளவு கொடுக்கணுங்க?
3: தாது உப்பு கலவை ஒரு 30 கிராம், ஒரு தீப்பெட்டி அளவு.
0: ஒரு முறைக்கு அந்த தீப்பெட்டி அளவுல.
3: ஆமா. இது மாதிரி ஒரு 4-5 நாள் கொடுத்தாங்கன்னா அந்த பால் உற்பத்தி கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஏன்னா அதற்கு உங்களுக்கு பால் உற்பத்தியில வந்து இந்த மடிநோயில நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறைஞ்சிருக்கும், அதுக்காண்டிதான் அந்த தாது உப்பை கொடுக்க சொல்றோம். அப்புறம் பசுந்தீவனத்துல நம்ம இந்த கோ4 கோ5 தீவன மக்காச்சோளம் இந்த தட்டைகளை கொஞ்சம் சேர்த்துக்கணும்.
0: சரிங்க.
3: ஏன்னா நார்ச்சத்தும் குறைவா இருக்கும். இதெல்லாம் ஒரு போடும் போதுதான் அது கூடும். இவங்க உடனே அந்த புண்ணாக்கோ இல்ல வேற கலப்பு தீவனத்தை அதிகப்படுத்தியோ பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து அந்த வயிறு உப்பிசம் ஏற்படுங்க. இது ஸ்லோவா நம்ம என்ன சொல்லுவோம், கிரேடிங் எப்பன்னு சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா அந்த பழைய நிலைக்கு கொண்டு வர்றது.
0: சரிங்க.
3: இதை மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு வாரத்துல திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துருங்க.
0: அவர் 23 நாள் ஆயிடுச்சு அப்படின்றாரு.
3: ஆமா.
0: ஆனாலும் கூட அந்த தீவனத்துல
3: இப்ப இதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்கேன்.
0: சரிங்க சார்.
3: அந்த தீவனம் எடுக்காததற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈசாக்குங்கிற கம்மியா இருக்கும். ரோவிசாக்னு ஒரு மாத்திரை இருக்குங்க.
0: சரிங்க.
3: ஈசாக்குங்கிறது என்னன்னா, வயிற்றுல உள்ள நுண்ணுயிரிகள் நிறைய குறைஞ்சிருக்குங்க. அந்த நுண்ணுயிரை அதிகப்படுத்தணும்னா அந்த ஈசாக்குங்கிற மாத்திரை.
0: சரிங்க.
3: அதுக்கு கடையில கிடைக்கும் எந்த கால்நடையிலையும் ஈசாக். அந்த மாத்திரை டெய்லி ஒவ்வொன்னு கொடுக்க கொடுக்க பசி வந்து எடுக்க ஆரம்பிச்சிருங்க.
0: சரிங்க.
3: அது பண்ணாலே போதுங்க.
0: சிறப்புங்க.
3: திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துடுங்க, ஒன்றும் பயப்பட தேவைங்க.
0: சரிங்க, நல்லதுங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்
4: ஐயா. உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாசத்திலே மலருங்க ஐயா.
0: சொல்லுங்கம்மா.
1: 10 மணி வரைக்கும்
4: ஐயா உங்கள்கிட்ட 2 கேள்விங்க ஐயா.
0: சொல்லுங்க.
1: வணக்கம்
4: ஐயா. இப்ப மாடு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கூட 10 நாள் இருக்கும் போதே மடிநோய் வந்துருச்சு, ரத்தமும் கலந்து வருதுங்க ஐயா.
0: மறுபடியும் கேளுங்கம்மா. மறுபடியும் கேளுங்க
4: ஐயா. இப்ப கண்ணு கூட 10 நாள் இருக்கும் போதே மடிநோவுங்க, பாலும் ரத்தமும் கலந்து வருதுங்கய்யா. அது ஒரு கேள்வி. இன்னைக்கு மடிநோவே பாத்தீங்கன்னா மாட்டுக்குதாங்க ஐயா அதிகமா வருது, எருமைக்கு வர மாட்டேங்குது ஐயா. ஆனா எங்க மாடு கொண்டு வந்து ஈரம் இல்லாம சுத்தமா தாங்க ஐயா வச்சிருக்கோம். அப்படி இப்படி மாடுகளுக்கு எப்படிங்க ஐயா இந்த மாதிரி வருது? இது வர்றதுக்கு முன்னாடி நாங்க இன்னும் எவ்வளவு ஏற்கனும்? 2 கேள்விகளுக்கு ரொம்ப நன்றி.
3: சுகாதார பராமரிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்திருக்குங்க. இவங்களுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னா, அந்த மாடுகள் மடுவை சுத்தி இந்த பொட்டாசியம் கழுவிட்டு,
0: சரிங்க,
3: அதற்கு வந்து நம்ம இயற்கையாவே சில கழிம்புகள் இருக்கு, நம்ம இந்த சோற்று கட்டால

மேகவேதியில் ராகவர் விளம்பது கொடைக்கானல் பந்தலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டு இருக்கிறது. கரவை மாடுகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மடிநோய்கள் அதற்கான தீர்வுகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் முனைவர் பூவராஜன் அவர்கள். மாநில மத்திய அரசாங்கத்தினால் ஏறத்தாழ 22 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது இவருக்கு. அவர்தான் நம்மளுடைய சிறப்பு

0: மஞ்சள் மற்றும் ஒரே ஒரு குண்டு மணி அளவு சுண்ணாம்பு. அது ஒரு இயற்கை வைத்தியத்துல பாத்தீங்கன்னா நல்லா கேக்கும்.
1: சரி,
0: ஒரு மடல்
1: சோற்றுக்கற்றாழை
0: அப்படியே கட் பண்ணிடணும். அதை வந்து நீங்க எடுத்து உள்ளார சோறெல்லாம் எடுக்க கூடாது, அது சின்ன சின்னதா துண்டு துண்டா வெட்டிட்டு.
1: சரிங்க.
0: ஒரு 50 கிராம் மஞ்சத்தூள், ஒரே ஒரு குண்டு மணி அளவு சுண்ணாம்பு, இதை ஒரு மிக்சியில அடிச்சீங்கன்னா ஒரு சிவப்பு கலர்ல பேஸ்ட் மாதிரி வருங்கய்யா. அதை அப்படியே மடுவில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி 1 to 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மேலே தடவிக்கிட்டே வர.
1: சரிங்க.
0: தடவுறதுக்கு முன்னாடி இந்த பொட்டாசியம் கார்பனேட் வச்சு கழுவிடணுங்க,
1: சுத்தம் பண்ணிடணும்.
0: சுத்தம் பண்ணி, ஏன்னா இப்போ தென மாடா இருக்கனால ஏதாவது ஊசிகள் போடுறதுல இன்னும் அதுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுங்க. இது நல்லா போட்டு கழுவ கழுவ உள்ளார மாத்திரைகளா கொடுக்கலாம். ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் கேட்டீங்கன்னா கால்நடை மருத்துவரை எழுதி தருவார் ஊசிக்கு பதிலா. அந்த மாத்திரைகளை 3 to 5 நாள், எந்த ஆன்டிபயோட்டிக்கும் 3 நாள்ல இருந்து 5 நாள் கொடுக்கணுங்க.
1: சரிங்க.
0: ஆனா சுகாதாரம் வந்து அந்த இடத்துல இருந்து இவங்க வேற இடத்துக்கு மாத்தணும். ஏன்னா மடிநோய் பாத்தீங்கன்னா மாடுல மட்டும் வர்றதில்ல, சுற்றுப்புற சுகாதாரம், நம்ம அந்த பால் கறக்குறவங்களோட இது, மாடு வளர்க்குறவோட சுகாதாரம். அதனால ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து மாடெல்லாம் கறப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நோய் பரவலை தடுக்கலாங்க.
1: நல்லதுங்க. இந்த ரத்தம் கலந்து வருதுன்றாங்களே, அதுக்கு என்னங்க காரணம்?
0: ரத்தம் கலந்து வருதுன்னா அதுல இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம்ங்க. அப்ப நம்ம அதனாலதான் என்ன சொல்றோம்னா, நல்லா வந்து மடுவது நல்லா அந்த கிருமி நாசினி வச்சு கழுவிட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த நுண்ணுயிரியோட லோடு அதிகமா இருக்குன்னு அர்த்தம்.
1: சரிங்க.
0: அப்ப கழுவ கழுவ குறைஞ்சிருங்க. அந்த பாலை கறந்து வெளியில கொண்டே கொட்டிருந்தீங்க. இன்னொரு பண்ற தப்பு என்னன்னா அங்கேயே கறந்து விட்டுறாங்க. அப்ப என்ன, அந்த அந்த பாலோட அந்த கிருமிகளும் இருக்கும் நுண்ணுயிரிய. அப்ப திருப்பி அந்த மாடு படுக்கும்போது திருப்பி அதுக்குள்ள போய்க்கும். முன்னாடி சொன்ன மாதிரி ஒன் வே டிராபிக், உள்ளார கிருமி போச்சுன்னா வெளியில வராதுங்க. அதுக்கு வைத்தியம் பண்றது கொஞ்சம் சிரமமாயிடும் அப்புறம்.
1: சரிங்க.
0: அதனால எவ்வளவு எவ்வளவு லோடை குறைக்கிறோமோ அது நல்லதுங்க.
1: நல்லது. சிறப்புங்க, நல்லபடியா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350 5151.

0: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சென்னியாண்டவர் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலமடைய இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: ஆர்கேஜி நெய்,
5: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜை தேர்ந்தெடுங்க.
8: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: வானிலையில் கனமழை. இது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலைநகர் நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய, அதாவது கறவை மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மடி நோய்கள், அதற்கான தீர்வுகள் குறித்து சிறப்பு விருந்தினர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க.
1: வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசம்பாளை கோவிந்தசாமி, உங்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் காலை வணக்கம்ங்க.
0: வணக்கம். சொல்லுங்க, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
1: ஒண்ணும் இல்லைங்க, என்னுடைய மாட்டுக்கு வந்து இந்த 22 நாளைக்கு முன்னாடி அம்மை நோய் வந்ததுங்க.
0: சரிங்க.
1: இந்த 1962 இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால்நடை துறை கேட்டு அது நாட்டு வைத்தியமே சென்று பண்ணி சரி பண்ணிட்டுங்க. இப்ப என்ன, அது மேல் பூரா அந்த பொறுப்பு தளம்பாட்டு இருக்குது. அதை எங்க வீட்டுக்காரமா என்னங்கிறாங்க, அதை கழுவுலாங்க, தண்ணி ஊத்தி கழுவுலாங்க, அதை கழுவ அப்படிங்கறது சுத்தம் பண்ணலாமா அப்படிங்கறது ஐயாவோட
2: கேட்கலாம்னு.
1: இருக்கிறதுக்கு என்ன என்ன இதுன்னு சொல்லிருங்க.
2: என்னங்க
1: அதுக்கு
2: வந்து நம்ம புண்ணு வந்து கொஞ்சம் நாள் ஆகும், அது மாறுறதுக்கு. அம்மை தழும்பு, இந்த தேங்காய் எண்ணெய், போரிக் பவுடர், நம்ம கடையிலே கிடைக்கும் போரிக் பவுடர்னு கிடைக்கும், நம்ம கேரம் போர்டுக்கெல்லாம் போடுவாங்க.
0: ஆமாங்க, ஆமாங்க.
2: அந்த போரிக் பவுடரு, தேங்காய்
0: எண்ணெய்
2: நல்லா குழம்பிட்டு அதில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா
0: சரிங்க,
2: அந்த தழும்பு அப்படியே அந்த தோல் நிறத்துக்கு மாறிடும்.
0: நல்லதுங்க.
2: அதை தினசரி போட்டுவாங்க.

0: சரிங்க. இப்போ பெரும்பாலும் மாடுகளுக்கு மட்டுமே இந்த மடிநோய் வருமா, இல்ல எருமைகளுக்கும் மடிநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா?
1: கண்டிப்பா வருங்க, எருமைகளுக்கும் வரும், ஆடுகளுக்கும் வரும்.
0: ஓ, ஆடுகளுக்குமே வரும்.
1: சுகாதாரம் வந்து மடி சுகாதாரமே ஒரு பெரிய சாப்டருங்க. அந்த மடி வந்து இவங்க காலையிலயும் சாயந்தரமும் கறக்குறதுக்கு முன்னாடியும் கறக்குறதுக்கு பின்னாடியும்
0: சரிங்க
1: அந்த துவாரம் திறந்துருக்குங்க. மீதி நேரம் எல்லாம் துவாரம் மூடிதான் இருக்கும். அதனாலதான் கறக்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம், தீவனத்தை முன்னாடி போடுங்க மாட்டுக்கு இல்ல எருமை மாட்டுக்கு.

0: சரிங்க.
1: அந்த சாணமோ இல்ல ஒரு நீரோ விடும்போது அதுல போய் படாதுங்க. படுத்துச்சுன்னா கண்டிப்பா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் திறந்திருக்கும் துவாரம். அப்ப அதுல போய் இந்த மடி வந்துடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சார், காலைல நல்லா இருந்துச்சு மாடு, சாயந்தரம் கறக்க போகும்போது இந்த மாதிரி வீங்கிடுச்சு சார் மடு அப்படின்பாங்க. ஸோ அந்த ரெண்டு விதமான மடி நோய்ங்க. ஒண்ணு வந்து இந்த மிதமான மடி நோய்,
0: சரிங்க,
1: மடுவு வந்து வீக்கமும் இருக்காது எதுவுமே இருக்காது, பால் மட்டும் லேசா கலர் மாறி இருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா நாள்பட்ட மடி நோய்னா திரல் திரளா வருங்க தயிர் மாதிரி, அது வந்து கல்லாகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு அந்த மடியே. அதனாலதான் வந்து சுகாதார மேம்பாடு நல்லா பண்ண பண்ண அந்த மடுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருங்க. அதனாலதான் தடுப்பு மருந்து வந்து இதை பயன்படுத்த சொல்றோம். அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ட அது மாதிரி கறக்குறதுக்கு மட்டும் மாட்டை கறவை கொட்டத்துக்கு கொண்டு போனுங்க. அது வரைக்கும் இவங்க வெளியில கூட கட்டிருக்கலாம். அப்புறம் திருப்பி கறந்து முடிச்சோம்னா வெளியில கொண்டாந்துருங்க. அப்ப அந்த தர உலர்ந்து இருக்கும் எப்பவும். இவங்க ஒரே இடத்துல கறக்குறது, பாலை பீச்சுறப்ப அந்த தண்ணி ஊற்றி கழுவுறது, அப்ப அந்த ஈரப்பதத்திலே இருக்கிறப்ப கண்டிப்பா கிருமிகள் தாக்கம் ஜாஸ்தி இருக்கும். அதுதான் இவங்க பண்ற தவறுங்க. அது பண்ணிட்டாலே இந்த பிரச்சனை இருக்காது.
0: சரிங்க ஐயா, இப்போது இரண்டு மூன்று மாடுகள் கறவை மாடுகள் இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒன்றுக்கு மடி நோய் வந்துச்சுன்னா அந்த நோய் அடுத்தடுத்த மாடுகளுக்கு பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
1: கண்டிப்பாக பரவுங்கய்யா. அதனால நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு மாட்டுக்கு வந்தால்
0: சரிங்க
1: அதை தனியாக போய் பிரிச்சிருங்க. இப்போ கறக்கிறதுனா கூட நல்ல மாடெல்லாம் கறந்துடுங்க, கடைசியாக கறந்துட்டு அப்புறம் அப்படியே முடிச்சிருங்க அந்த கறவை நேரத்தை. அது மாதிரி நாலு காம்புலையும் ஒரு காம்பு இந்த பிரச்சனை இருக்குன்னா நல்ல காம்பெல்லாம் கறந்துட்டு கடைசியா அந்த காம்ப கறங்க. அந்த மாதிரி கறந்த பாலை கொண்டு வெளியில கொட்டிருங்க, அங்கேயே பீச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்.
0: சரிங்க.
1: ஏன்னா பரவும் தன்மை அதிகங்க அதுக்கு.
0: சரிங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: எங்கள் அன்பான ஐயா அவர்களுக்கும் கால்நடை சிறப்பு மருத்துவர் அவர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம் கூறுவது. திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து முத்துராமன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
2: பாத்தீங்கன்னாங்க, அம்மா மூணு பசுமாடு வளர்க்குறாங்க, அது மூணுமே கண்ணு போட்டு நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுல முத கண்ணு போட்ட ஒரு மாடு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் சென்றுதான் பால் எடுப்பேன் எங்க வீட்டுல. இப்போ பாத்தீங்கன்னா அந்த மாடு ரெண்டு நாள் பால் குடுத்துச்சு, மூணாவது நாள் பாத்தீங்கன்னா நாலு காலையும் மடிச்சபடி படுத்ததான் எந்திரிக்கவே இல்லை. அந்த மாடு டாக்டர் கூப்பிட்டு காமிச்சப்போ அது தூக்கி நிறுத்தி கம்பு வச்சு கட்டி நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பலன் அளிக்கல. பாத்தீங்கன்னா அதை அடிமாட்டு விலங்கி கொடுத்துட்டோம். அது என்ன காரணம், அது எப்படி அந்த மாதிரி இருக்கு நோய் மாட்டுக்கு வருது? இன்னொரு கேள்வி என்னன்னா, பாதிப்புள்ள பிறக்குதப்பா பசும்பால தாய்ப்பாலா நம்பின்னு பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பசும்பால்ல எதுங்க குழந்தைக்கு ரொம்ப, எருவம்பாலா பசும்பாலா இந்த சிந்து பாட்டு பாலா, எது குழந்தைக்கு ஆரோக்கியம் ஐயா சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்.
0: இருக்குதுங்க, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பரவலா இந்த பிரச்சனையை பார்க்க முடியுது.
1: அது ஒரு நாள்ல மாடு படுத்தாதுங்க, நாள்பட்டு அதற்கு சத்து குறைபாடு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் படுத்துருங்க. இப்ப ஒரு லிட்டர் கறக்குற மாடுக்கு 400 கிராம் வந்து தீவனம் கொடுக்கணுங்க. இப்ப ஒரு 10 லிட்டர்னா 4 கிலோ, காலையில 2 கிலோ, சாயந்தரம். இது நான் சொல்றது கலப்பு
0: தீவனம்.
1: இதோட சேர்த்து பசுந்தீவனம். பசுந்தீவனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த தீமப்புள்ளு சொல்ற கோ 4 கோ 5 மற்றும் தீவன சோளம், வேலி மசால், இந்த அகத்தி, இந்த மாதிரி பச்சை புல்லுன்னு சொல்ற பசுந்தீவனம் எல்லாம் ஒரு 20 கிலோ குறையாம கொடுக்கணும்.
0: ஒரு மாட்டுக்கு 20 கிலோ,
1: 20 கிலோ குறைந்தபட்சம், அதிகபட்சம் 40 கிலோங்க
0: கொடுக்கலாம்.
1: கொடுக்கலாம். இந்த பசுந்தீவனம் உற்பத்தி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் புல்லு போட்டீங்கன்னா 10 மாடுகளுக்கு வருஷம் பூரா கொடுக்கலாங்க. இந்த சரிவிகித தீவனம் தான் யாரும் நம்ம பின்பற்றுறது இல்லைங்க.
0: உலர் தீவனங்கயா? உலர் தீவனம் எவ்வளவு கொடுக்கலாங்க?
1: உலர் தீவனம் வந்து அந்த உடம்புல 10%கள். இப்ப ஒரு மாடு பாத்தீங்கன்னா 400 to 500 கிலோ இருக்குங்க, உங்களுக்கு 4 to 5 கிலோ, ஏன்னா அதுல வெறும் புரத சத்து எல்லாம் கிடையாதுங்க. அது டைஜஷன்.

0: இது மட்டும்தான். நம்ம அதுல நம்ம எப்படி இது மாதிரி ஃபைபர் சொல்றோம் பாத்தீங்கன்னா, அது அதுல நிறைய இருக்குங்க நார்ச்சத்து. அது வைக்கோல கம்மி பண்ணிட்டு பசுந்தீவனத்தை அதிகப்படுத்தணும். இந்த இங்க நாங்க குறிப்பா பாக்குற இந்த பிரச்சனைகள் வர்றது பாத்தீங்கன்னா, நிறைய மாவட்டங்கள்ல
1: சரிங்க
0: நல்ல பெருமாடா வாங்கிட்டு வந்துருவாங்க, நல்ல கறக்கக்கூடிய மாடு, ஆனா அதுக்கு சரி விகித தீவனம் கொடுக்கறது இல்லைங்க. ஒண்ணு வைக்கோலா கொடுப்பாங்க, இல்ல கலப்பு தீவனம் மட்டுமே வைக்கிறாங்க. அப்ப நாள் பட்டு அந்த டெபிஷியன்சி வந்துருங்க, அந்த மாடு எந்திரிக்க முடியாம படுத்துரும். அதுவும் கண்டு போட்டோன்னா பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆயிருங்க, எல்லா சத்துக்களும் வந்துடும்.
1: சரிங்க,
0: அந்த மாடு டவுனர்னு சொல்லுவாங்க, தமிழ்ல எழ முடியாத நிலையில் உள்ள மாடுகள். அப்புறம் தூக்கி நிப்பாட்டி அந்த கால்சியம் சத்து ஊசி எல்லாம் போடுவாங்க. ஆனா அது உடனே போய் உடம்புல சாராது இல்லைங்க, அது ஒரு நீங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் அதோட பற்றாக்குறைய ஒரே டைம்ல நம்ம சரி பண்ண முடியாதுங்க.
1: நிச்சயமா,
0: அதனாலதான் என்ன சொல்றோம், சரிவிகித தீவனத்தை கொடுத்துக்கிட்டே வாங்க. சினை ஆயிடுச்சுன்னா சென மாட்டுக்குன்னு வந்து அதோட பாடி மெயின்டெனன்ஸ், உடம்பு தேவைக்கு ஒரு 1.5 கிலோ, உள்ளார கன்று வளர்ச்சிக்கு 1.5 கிலோ,
1: சரிங்க,
0: ஒரு 3 கிலோ கலப்பு தீவனம் பசுந்தீவனம் நீங்க கொடுத்துட்டே வரலாம். பசுந்தீவனத்துல ஒன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைங்க, 15 கிலோல இருந்து 30 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம்.
1: நல்லதுங்க, சிறப்பா சொன்னீங்க, தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பந்தலை 100.5.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
7: 27வது உதய விழாவை முன்னிட்டு நாளை முதல் இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
8: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
9: கோடை பண்பலை வானொலி
8: அறிமுக நேயர்கள் 24 24 24 அனைத்து நேயர்களும் 24 24 26 வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 0 45 42.
7: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
8: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.
10: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
11: வாவ்,
10: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
12: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். வானவில் நிகழ்ச்சியில் இன்று கறவை மாடுகளுக்கு ஏற்படும் பல்வேறு விதமான மடிநோய்கள், அதற்கான தீர்வுகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு விருந்தினர் பூவராஜன், முனைவர் பூ

0: கோராஜன் அவர்களோடு இணைந்து பல்வேறு விஷயங்களையும் பகிர்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க
1: சார்? நான் மூர்த்தி.
0: மூர்த்தி,
1: எஸ் சார்,
0: சொல்லுங்க.
1: சார், இப்போ ஒரு மாதிரி பால் மாஸ்டர் கடையா இருக்கு.
0: சரிங்க.
1: ஆனால் பால் கறந்துக்கிறது ஒரு காம்பில் மட்டும் பால் குறைஞ்சிக்கிட்டே போகுது.
0: ஆஹா, சரி.
1: மூணு காம்பில் எத்தனை பால் இருக்கு?
0: நல்லா இருக்கு.
1: ஒரு காம்பில் மட்டும் பால் குறைஞ்சிக்கிட்டே.
0: என்ன காரணம்னு கேட்குறீங்க?
1: தாமஸ்.
0: சரி, சொல்லுங்கய்யா. நான்கு மாதம்
2: மூணு காம்பு.
0: ம், சொல்லுங்க.
2: மூணு காம்பு நல்லா இருக்கு, ஒரு காம்புல பால் கம்மியா இருக்கு.
0: ஆ, குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றாரு.
2: குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப என்னன்னா, உங்க முதல்ல தீவனத்துல வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்க. முதல்ல ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து தீவனத்துல வந்து கொஞ்சம் நம்ம அந்த பால் உற்பத்திக்கு தேவையான விட்டமின் மினரல்ஸ் சேர்க்கலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த காம்புல வந்து ஏதாவது அடப்பு இருக்கா அப்படிங்கறது ஒரு மருத்துவரை கூட்டு பரிசோதனை பண்ணுவாங்க.
0: சரிங்க.
2: கறக்கும் போது கடிச்சா இருக்கா, இல்ல மிச்ச மூணு காம்பு மாதிரியேதான் இருக்குதா அப்படிங்கறது பண்ணிட்டு சரியா இருக்குங்க. சத்து டானிக் நிறைய இருக்குங்க. கால்சியம், மெக்னீசியம், அந்த சத்து டானிக் வந்து நம்ம சொல்லுவோம் ஆஸ்தா கால்சியம்னு சொல்லுவோம். தினசரி ஒரு 100 மில்லி கொடுத்து பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு. அந்த பற்றாக்குறை நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா, சரியாயிடுச்சுன்னா விட்டுடலாங்க.
0: சரிங்க. அப்போ இந்த மடிநோய் தாய் மாட்டுக்கு இருந்ததுன்னா, அதனுடைய கன்று அடுத்து சினை பிடிச்சு கன்று போடும்போது அது அதனுடைய தாக்கம் எதற்கும் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது
2: பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, ஆனா ரொம்ப கம்மி தான். இப்ப சில மாடுகள் பாத்தீங்கன்னா சார், போன ஈத்துல இருந்துச்சு, சரி பண்ணிட்டோம்.
0: சரிங்க.
2: திருப்பி இந்த ஈத்துலயும் வந்திருக்கு சார். ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மரபணுதாங்க, அது லேசா இருந்து சரியாயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க.
0: சரிங்க.
2: ரொம்ப நாள் பட்டு தயிர் மாதிரியோ இல்ல அந்த ரோஸ் கலரோ மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா, அந்த மாடுகளை அடுத்த இடத்துல கொடுத்துறது நல்லது.
0: இல்லைங்க, பரம்பரையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேங்க.
2: பரம்பரை வாய்ப்பு இருக்குங்க, 10% இருக்கு. அதிகம் கிடையாது, 5-10% இருக்கு.
0: சரிங்க. மடிநோய் வர்றதுக்கான அறிகுறிகள் பெரும்பாலும் தெரியறது இல்லைங்க. அது கொஞ்சம் பால் குறையுது அல்லது மடி வீக்கம் இருக்குது, நான் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுது. என்ன மாதிரியான அறிகுறிகள் இல்லை, என்ன விஷயத்துல நம்ம அதிகமாக கவனம் செலுத்துறங்க?
2: முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, பால் உற்பத்தி குறையுங்க. திடீர்னு குறையும், 8 லிட்டர் கறக்குறது 2 லிட்டருக்கு வந்துடும். இது வந்து பிரச்சனையா இருக்காண்டுதான் என்ன சொல்றோம், ரெகுலரா கழுவுங்க மாடை. அது மாதிரி கறந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் மாடை குளிப்பாட்டுறாங்க.
0: சரிங்க.
2: அதுக்கு முன்னாடியே ஒரு குளிப்பாட்டிட்டு காலையில 4-5 மணிக்கே அந்த மடிநோய் வராம தடுக்கிறதுக்கு கிருமி நாசினி போட்டு பண்ணிட்டா ரெகுலரா, நம்ம எப்படி டெட்டால் ஃபினாயில் போட்டு வீடு கழுவுற மாதிரி, அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா வர்றது இல்லைங்க.
0: சரிங்க.
2: அது மாதிரி தீவனத்திலையும் மாடு கண்டு போட்டோன்னா மடிநோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகங்க. என்ன அதிகம்னா, அதிகமான புரத சத்தை கொடுப்பாங்க. அப்ப புண்ணாக்கு ஓவரா கொடுக்க கொடுக்க,
0: சரிங்க,
2: அந்த உற்பத்தி அதிகமாயிரும் அதுல பால. ஆனா அந்த அந்த மடு தாங்காது அந்த பால் உற்பத்திக்கு. அதனாலதான் வந்து அந்த லிட்டர் கணக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணணும். 1 லிட்டருக்கு 400 கிராம் அப்படிங்கறத ஒரு தம்புரூலா வச்சுக்கிட்டாங்கன்னா.
0: சரிங்க,
2: நல்லதுங்க.
0: நல்லதுங்க. இந்த கால்நடை பராமரிப்பு மற்ற விஷயங்கள் குறித்து நிகழ்ச்சிக்கு பிறகு 10 மணிக்கு பிறகு உங்களை தொடர்பு கொள்ளணும்னா, உங்களுடைய அலைபேசி எண் சொல்லாங்களா? சொல்லுங்க.
2: 2 அலைபேசி எண் இருக்குங்க. ஒன்னு வந்து,
0: சரிங்க,
2: 94
0: 436 436
2: 192
0: 55. இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
2: ஆமாங்க.
0: சரிங்க.
2: இன்னொரு எண் வந்து 81
0: 225
2: 36
0: 826 இந்த இரண்டு எண்கள்லையும் நிகழ்ச்சிக்கு பிறகு 10 மணிக்கு பிறகு ஐயாவை தொடர்பு கொண்டு கால்நடை சம்பந்தமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ விளம்பர இடைவேளை, தொடர்ந்து வானவில்.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டில் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். 13

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். வாரவில் நிகழ்ச்சியில் இன்று கறவை மாடுகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மடி நோய்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம். வணக்கங்க.
4: ஹலோ.
3: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
4: சார் வணக்கம் சார். எல்லாருக்கும் நல்லா வணக்கம் சார்.
3: மகிழ்ச்சிங்கயா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: டாக்டர் கேக்கணும் சார். ஒரு சந்தேகம்.
3: ஐயா, உங்க பேர் சொல்லுங்கயா, எங்க இருந்து பேசுறீங்க?
4: ரவி சார், பட்டணம், நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம். ரவி.
3: சரிங்க, சொல்லுங்க
4: ஐயா.
3: சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
4: ஐயா, அந்த கண்ணு போட்டோன்னா தலசம் கிடையாது, வந்து ஒரு காம்பிடம் தான் ரத்தமும் வருது, ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் திரும்ப. அது எவ்வளவு சார்? அதுக்கு தான் கேக்குறது, கூப்பிட்டாங்க சார்.
3: கன்று இன்று எவ்வளவு நாள் ஆகுதுங்க?
4: ஒரு வாரம் கழிச்சு அதே மாதிரி வந்தது, அப்புறம் மறுபடியும் திரும்பிச்சு. அது எதனால வருதுன்னு தெரிஞ்சுங்க. அதுதாங்க.
3: சரி ஆயிடுச்சுங்களா இப்போ?
4: இப்போ சரி ஆயிடுச்சுங்க சார்.
3: இப்போ நாலு காம்புலையுமே பால் வருதுங்களா?
4: இல்லை, மூணு காம்பு வந்தது, ஒரு காம்பு மட்டும் ரத்தமாக வந்ததுங்க சார்.
3: சரிங்க.
4: அப்புறம் இப்போ இப்போ ஒரு வாரம் கழிச்சு சரியா போயிடுச்சு. அது எதனால அந்த மாதிரி வர்றது, சத்து இல்லாதே அதை எல்லாம் கேட்க சொல்லப்போம்.
3: சரிங்க ஐயா, சொல்றாரு
4: கேட்டு. கேட்டதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன், எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கேன். இது ஒன்றிய சந்தேகத்தை கேட்க.
3: சரிங்க, மருத்துவர் சொல்றாரு கேளுங்க.
5: ஒரே தீவனத்தை மட்டும் குடுக்கறது. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பருத்தி கொட்டையை மட்டும் ஊற வச்சு கொடுப்பாங்க சென்னை காலத்துல, கடைசி 8-10 மாசத்துல. அது இல்லாம என்ன பண்ணணும்னா, நார்மலா இப்ப சோள மாவு 30%, 20% கடலை புண்ணாக்கு இல்ல எள்ளு புண்ணாக்கு அந்த மாதிரி எல்லாம் கலந்து.
3: சரிங்க.
5: அப்புறம் 40% தவுடு தூசி. இது சொல்றது ஒரு விகிதாச்சார அறிப்பிடைங்க. இதெல்லாம் கலந்துகிட்டு அந்த தூசி வகைகள்ல தோரம் தூசி, ஊசி, பட்டாணி தூசி எதுனாலும் போடலாங்க. தவுடுல என்னென்னக்கிய தவுடு, கோதுமை தவுடு, அரிசி தவுடு எதுனாலும் போடலாங்க. 2% சாது உப்பு கலவை.
3: சரிங்க.
5: 1% சாதா உப்பு. இது நான் சொல்றது 100%. இது அது நீங்க இந்த மாட்டுக்கு தகுந்த மாதிரி 50 கிலோனா அதுல பாதி ஆக்கிக்கலாம், கலந்துக்கலாம். இந்த ரேஷியோல நம்ம வந்து கலந்து கொடுக்கும் போது அந்த பிரச்சனை வராதுங்க.
3: எல்லா மாடுகளுக்குமே ஆனா தவிடு கட்டாயம் கொடுக்கணும்.
5: கண்டிப்பாங்க. அது ஒரு சிறந்த மலமிலைக்கு நல்ல எரிசக்தி கொடுக்கக்கூடியவங்க. இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, கற்கா தவுடுன்னு கிராமத்திலே கிடைக்கும்.
3: ஆமாங்க, இப்போ கிடைக்குது. கிடைக்குது, கிடைக்குது, இப்போவும் கிடைக்குது.
5: இப்பயும் கிடைக்குது. பட் நிறைய மெஷின் வச்சு அறுக்குறாங்க பாத்தீங்களா?
3: ஆமாங்க.
5: அதுல குறைஞ்சிருச்சு. இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா, அவங்க அரைச்சிக்கிட்டு மாட்டுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் கிடைக்குது. நீங்க சொல்றது டெல்டா மாவட்டங்கள் எங்க பக்கம் எல்லாம் நிறைய கற்கா தவிடு தான் வச்சிருக்கோம். அந்த பக்கம் எல்லாம் வந்து எண்ணெய் நீக்கிய தவிடு, DORB, டி ஆயில் ரைஸ் பிராண்ட், எண்ணெய் நீக்கிய தவிடு.
3: ஆமாங்க.
5: ஏன்னா எண்ணெய் வச்சிருந்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடுங்க தவிடு. டிஓஆர்பி தவிடு தான் இப்ப நிறைய பயன்படுத்துறாங்க.

0: கோதுமத்தை விட அதை விட சத்து ஜாஸ்தி. பீட் பிராண்ட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில்,
1: ஆனால் கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும்.
0: ஆனால் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கிடைக்காது, அது கொடுத்தா நல்லதுங்க.
1: சரிங்க ஐயா, இப்போது இந்த நோய் தடுப்பு முறைகளுக்கு வந்துடலாங்க. இந்த கால்நடைகளுக்கு மடிநோய் உட்பட, கோமாரி நோய் உட்பட, சுண்டுவாதம் உட்பட, இது மாதிரியான பல்வேறு நோய்கள் இருக்குது, இதுக்கெல்லாம் தடுப்பூசிகள் எந்தெந்த காலகட்டத்தில் கொடுக்கணுங்க?
0: ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு சொல்லியிருக்காங்க ஒரு ஓராண்டு கால தடுப்பூசி எடுத்தாங்க. முதல் பிப்ரவரி மார்ச்சில் வந்து கோமாரி நோய் தடுப்பூசி.
1: சரிங்க.
0: அப்புறம் வந்து நம்ம ஏப்ரல் மே அப்போ வந்து இந்த ஆந்த்ராக்ஸ்னு சொல்ற தடுப்பூசி சொல்லுவோம். ஆந்த்ராக்ஸ்ங்கிறது இந்த நோய் உள்ள பகுதியில்
1: மட்டும்தான்.
0: இவங்க அந்த கால்நடை மருத்துவரை கேட்டுட்டு,
1: சரிங்க,
0: அது வந்து நம்ம என்ன சொல்லணும், அடைப்பான் நோய்னு சொல்லுவோம் தமிழ்ல. சில பகுதியில் இருக்கு அது, அது இல்லைன்னா தேவையில்லை, அது தேவை இருந்தா மட்டும்தான் போடணுங்க.
1: அது எப்படிங்க, நோய் வந்ததுக்கு அப்புறம் போடணும்?
0: நோய்
1: வந்ததுக்கு
0: அப்புறம் போடுறது, அது அந்த டாக்டர் சொல்லிடுவாருங்க. நம்ம பகுதியில இதெல்லாம் கிடையாதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த பழனி தாண்டி கொஞ்சம் நிறைய இருக்குங்க, ராம்நாடு சிவகங்கை மாவட்டத்துல இந்த இது இருக்குங்க, புதுக்கோட்டை இழுப்பூர் இந்த பக்கத்துல எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க.
1: சரி, சரிங்க.
0: ஏன்னா எங்கெங்க பதிவு பண்றாங்களோ அவங்க வந்து வருஷம் வருஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த கிருமி அந்த மண்ணிலே ஒரு 50-60 வருஷம் இருக்குங்க. அந்த நுண்ணுயிரி, அதனால அந்த அடைப்பான் நோய்க்கு தேவைப்பட்டா மட்டும் போடுங்க, இல்லைன்னா வேண்டான்னு சொல்றோம். அடுத்து அந்த கோமாரி நோய் 6 மாதம் கழிச்சு,
1: சரிங்க,
0: ஜூலை ஆகஸ்ட்ல மறுமுறை போடணும். அப்புறம் வந்து இந்த குடப்புற நீக்கம் மாடுகளுக்கு வருடத்துக்கு ஒரு முறையும்,
1: சரிங்க,
0: கன்றுகளுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறையும் கொடுக்கணும். பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க. இப்ப சாண பரிசோதனை பண்ணியே சொல்றோம். இப்ப நாங்க ஒரத்த நாடு நீங்க அனுப்பணும்னா எங்களுக்கு தான் அனுப்பலாம்.
1: சரிங்க.
0: நாங்க சாணத்தை பரிசோதனை பண்ணிட்டு அது உருண்டை புழுவா, தட்டை புழுவா, நாடா புழுவா, எந்த புழுவுக்கு தேவையான பூச்சி மருந்தை கொடுக்கறது. முன்னாடி பாத்தீங்கன்னா நேரடியா கடைக்கு போவாங்க, அவங்க கொடுக்குற மருந்தை கொண்டு வந்து போடுவாங்க. அது பண்ணா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துருங்க, எதிர்ப்பு சக்தி.
1: சரிங்க.
0: இது மாதிரி சாணம் பரிசோதனை பண்ணி பண்றது வருஷத்துக்கு 2 தடவை பண்ணா போதுங்க. அவங்களுக்கு இந்த என்ன வகையான புழு இருக்குன்னு தெரிஞ்சிருங்க.
1: அது எப்படிங்க, கறவை மாடு, சினை மாடு எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்களா? இல்ல
0: எல்லாத்துக்குமே கொண்டு வரலாங்க, சாணத்தை கொண்டு வரலாம். அனுப்பிச்சு விட்டா கூட போதுங்க, எங்களோட நம்ம முகவரிக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா கூட.
1: சரிங்க.
0: சின்ன ஜிப்லாக் கவர்ல போட்டு ஒரு 50 கிராம் இருந்தா போதுங்க. அந்த சாண பரிசோதனை ஒரு சாம்பிளுக்கு 50 ரூபான்னு அந்த சார்ஜ் பண்ணுவாங்க பாக்குறதுக்கு.
1: சரிங்க.
0: அது சும்மா ஒரு கொரியர்ல போட்டு என்னோட அட்ரஸ் அனுப்பிச்சுட்டா நம்ம ஆய்வகத்துல பாத்துட்டு கூட அவங்களுக்கு சொல்லிடுவாங்க.
1: நல்லதுங்க.
0: ஒரு வருடத்துக்கு 2 தடவை பாத்துட்டா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா தேவையில்லாம குடப்புழு நீக்கம் பண்ணக்கூடாது. அது என்னன்னா எந்த மருந்து எந்த புழுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க.
1: சரிங்க. பொதுவாக ஒரு நிமிடத்துக்குள்ள நிறைவான நேரத்துக்கு வந்துட்டதுனால, கால்நடை வைத்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க ஒரு நிமிடத்தில்?
0: குறிப்பாக வந்துங்க கால்நடை வச்சிருக்கிறவங்க சீதோஷ்ணம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குங்க. அப்படி மாறும்போது அதற்கேற்றபடி உங்க மாடுகளை பராமரிக்கணும், ரொம்ப கவனம் செலுத்தணும்.
1: சரிங்க.
0: குறிப்பாக வந்து மாடு குளிப்பாட்டுறது குளிர்ந்த நேரத்தில் பண்ணணுங்க. அதிகாலையில பண்றது ரொம்ப நல்லது.
1: சரிங்க.
0: உச்சி வெயில்ல பண்ணக்கூடாதுங்க. இரண்டாவது வந்து தீவனம் வந்து கறக்குறதுக்கு முன்னாடி வைக்கணுங்க. அடல் தீவனமோ இல்ல கலப்பு தீவனமோ ஒரு 1/2 மணி நேரத்தை 1 நேரம் வச்சாதான் இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி பால் உற்பத்தி அப்பதான் ஆரம்பிக்கும். இவங்க கறந்து முடிச்சுட்டு வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் பால் உற்பத்தி ஆகுறது வந்து சாயந்தரத்துக்கு பயன்படாதுங்க.
1: நல்லதுங்க, நல்லதுங்க. நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க, மகிழ்ச்சிங்கய்யா. 1 மணி நேரமும் நிறைய தகவல் கொடுத்தீங்க. நிறையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிங்கய்யா. மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் விடியும், அது உன்னால் மட்டும்.

மே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். காம்பு கட்ட பால் கொடுக்கும் பசுமா.

0: இதுவரை மடிநோய் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்து விடைபெறுகிறது வானவில் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருந்தார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி. புவராஜன் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் செல்வபாலா. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எஸ். அனீஷ், நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. கணினியாக்கம் யுவபாலா. இனி கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் திரையுலக கலைப்பயணம் முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மக்கள் சேவையே சிறந்த நிர்வாகத்தின் மிக சிறந்த அளவுகோலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றார். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஹெலிகாப்டரை சுட்டுவிழுத்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனையாக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து கலைப்பயணம்.
1: கலைப்பயணம்,
0: கலைப்பயணம், கலை. இந்த உலகத்துல பல உயிர்களும் விரும்பக்கூடிய ஒண்ணு. என்னெல்லாம் செய்யணும் நினைக்கிறோமோ அதெல்லாம் யாரோ ஒருவர் திரையில செய்யும் போது அதை பார்த்து நாமளும் ஒரு கதாநாயகனாக தன்னை உருவகித்துக் கொள்ளக்கூடிய, மனதளவில் உருவகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கலைதான் இந்த திரைப்படக்கலை. இந்த திரைப்படக்கலை பல நபர்களை வாழ வைத்திருக்கிறது. இந்த திரைப்படக்கலையானது பல வாழ்வியலை இங்கு பல நபர்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. திரைப்படக்கலை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் போன்றவற்றினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. போன்றவற்றை பதிவு செய்யக்கூடிய கால பெட்டகமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திரைப்பட கலையை சார்ந்த பல கலைஞர்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்கக்கூடிய கலையையும் அந்த பயணத்தையும் காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்வுதான் கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து கலைப்பயணம். சரி, இன்று தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி யாரை சந்திக்கவிருக்கிறது? ஒரு வித்தியாசமான நபர். வாழ்க்கையில ஒரு ஆர்வமும் ஒரு பற்றுதலும் அது இருந்தாவே போதும் எந்த ஒரு செயலும் செய்வதற்கு. அது நமக்கான வாய்ப்பை தேடி வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆக சிறந்த உதாரணம். எந்த காலகட்டத்துல ஒரு கலைஞன் எதை செய்யணும், எப்ப எதை செஞ்சா சரியாக இருக்கும், கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும் என்பவையெல்லாம் மிகச்சரியாக தன்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னமும் பொருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நண்பரைத்தான் இன்று தினம் சந்திக்கவிருக்கிறது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தினுடைய கலைப்பயணம். அப்படிப்பட்ட அந்த நண்பர் வேற யாருமல்ல, மாமன்னன் திரைப்படத்தினே நடித்த நடிகரான திரு கிஷோர் அவர்கள். யார் அந்த கிஷோர், எப்படி அந்த படத்தில் நடிச்சார், என்ன கதாபாத்திரம் என்பவையெல்லாம் அவர்கிட்ட நாம பேச போறோம். வணக்கம் திரு கிஷோர் அவர்களே.
2: வணக்கம் சார். வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க
2: சார்? நான் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி கிஷோர் கிட்ட பேசினதுல.
2: மகிழ்ச்சிங்க சார்.
0: சரிங்க கிஷோர், கிஷோர் அவரு சொந்த ஊர் எது, எங்க பிறந்தார், அவங்க அம்மா அப்பா பேர் என்ன, எப்படிப்பட்ட குடும்ப பின்னணியில இருந்து தன்னுடைய வாழ்வியல அவர் நடத்திட்டு இருக்கிறார், எந்த ஊருக்காரரு
2: சார்? நாம பாத்தீங்கன்னா இப்ப சேலம் டிஸ்ட்ரிக்ட் சார். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஆட்டியம்டிங்கிற கிராமத்துல இருந்து பேசுறேங்க சார். அப்பா வந்துட்டு ஒரு கார்மெண்ட்ஸ் ஓனர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். வந்துட்டு ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்தா
0: வந்திருக்கேன்.
2: இந்த சினிமா வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சுன்னா, வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்துட்டு சினிமாக்குள்ள போகணும், படங்கள் அதிகமா பாப்பேங்க சார். நான் சின்ன வயசுல இருந்தே படம் பாக்குற ஆர்வம் வந்துட்டு அதிகமாயிட்டே இருந்துச்சு. அப்ப வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த டிக்டாக் ரீல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ஒரு பிரபலமா போயிட்டு இருந்துச்சு மக்கள் மத்தியில. அப்ப வந்துட்டு நாமளும் அந்த மாதிரி பண்ணி நாமளும் பிரபலம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சுங்க சார். அதுக்கு மேல நம்மளோட ஸ்கில்ஸ் ஒண்ணும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமன்னன் ஆடிஷன் வந்துட்டு நியர்பை நம்ம சேலத்திலேயே நடக்கிறத வந்துட்டு கவனிச்சேங்க சார். அப்புறம் அங்க போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகிதாங்க சார் மூவிக்குள்ள போனது.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய குடும்ப பின்னணி எல்லாம் சொன்னீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சு முடிச்சிட்டீங்களா? உங்களுடைய குரல் கட்ட ரொம்ப சின்ன வயசு பையன் மாதிரி தெரியுது
2: சார். ஆமாங்க சார், எனக்கு வந்துட்டு இப்ப கரண்ட் 18 தான் நடந்துட்டு இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் தான் 19.
0: அப்படியா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
2: ஆமாங்க சார் சார், நன்றிங்க சார், நன்றி.
0: சரி சரி, 18 வயது தான் ஆகிறது. ஒரு மிக முக்கியமான மாமன்னன் அப்படிங்கிற திரைப்படம் இந்த ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்திய திரைப்படம் தான். அந்த திரைப்படத்திலும் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்து நீங்க நடிச்சிருக்கிறீங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனுமானால், அந்த கதையினுடைய போக்கு, அது வரைக்கும் இருந்த அந்த கதையினுடைய போக்க அப்படி திசை திருப்பி இன்னும் கொஞ்சம் வீரியமாக அதை நகர்த்துவதற்கு, அந்த கதையை நகர்த்துவதற்கு உங்களுடைய கதாபாத்திரம் என்பது மிகப்பெரிய அளவுல பொருத்தமாக இருந்திருக்கிறது. சரி, அந்த கதாபாத்திரம் குறித்து உங்களுக்கு வாய்ப்பு எப்படி வழங்கப்பட்டது, என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேர்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து கலைப்பயணம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஆர்கேஜி நெய்
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் மாமன்னன் திரைப்பட நடிகரான கிஷோர் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். கிஷோர், இப்போ சேலத்துல ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னீங்க, அங்க போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. என்ன ஆடிஷன்ல என்ன கேட்கப்பட்டது, நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்க, எப்படி ஒரு திரைப்படத்துல ஆடிஷன் நடக்குது அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க, அதுல எப்படி தனித்துவமா உங்களை நீங்க நிலைநிறுத்தி அந்த வாய்ப்பை பெற்றுறீங்க?
4: ஆமாங்க சார், இப்ப ஆடிஷன் எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு, இது இல்லாம மாமன் மூவி அப்படிங்கறது வந்துட்டு ஒரு பெரிய இயக்குனர் எடுத்த ஒரு பெரிய மூவி. தமிழ் சினிமாவில தவிர்க்க முடியாத மூவிகள்லயும் அந்த பட்டியல், அதுவும் அந்த மூவியும் இடம்பெற்றிருக்கு.
3: நிச்சயமா
4: அந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆடிஷனுக்கு வந்துட்டு ஏராளமான ஆர்டிஸ்டுகள் எல்லாம் வந்து அதுல வந்துட்டு கலந்துருந்தாங்க. எனக்கு வந்துட்டு மாமன்னன் ஆபீஸ் போட்டாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல வந்துட்டு நம்ம எங்க அண்ணா ஒருத்தர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு, பக்கத்து ஆபீஸ்ல வேற ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவர் இந்த மாதிரி நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் இந்த விஷயங்கள்லாம் கேட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆடிஷன் நடக்கு, நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணி பாரு, கிடைச்சிச்சுன்னா நமக்கு இதான நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்ரோச் பண்ணாங்க. அப்புறமேட்டு நானும் என்னோட நண்பர்களையும் கூட்டிட்டு நான் போனேன். என்னோட நண்பர்களுக்கும் எல்லாமே சினிமா தான் ஆர்வம். நாங்க அங்க போயிட்டு பாக்குறப்ப ஏராளமான ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு அங்க ஆடிஷனுக்கு வந்திருந்தாங்க. நாங்களும் வந்துட்டு அங்க கியூல நின்னு ஒவ்வொருத்தரா போய் அப்படிதான் போனோம். அப்ப வந்துட்டு இந்த கதை சொல்லி அப்படி ப்ரிப்பேர் பண்ணல, ஆடிஷன் பண்ணல, அவங்க பாட்டுக்கு ஜென்ரலா ஒரு சீன் கொடுத்து எங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ரியாக்ஷன், பாடி லாங்குவேஜஸ் எல்லாம் எந்த மாதிரி நாங்க வெளிப்படுத்துறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி ஜென்ரலா தான் போச்சு ஆடிஷன். ரொம்ப கஷ்டமா, நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் போவே கிடையாது, ஏன்னா எங்களுக்கும் முதல் டைம் தான், அதுதான் ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் ஆடிஷன் சினிமா.

0: பத்தி எதுவுமே தெரியாம அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளார போறோம். அதுவும் சார் நான் போறப்ப வந்துட்டு நான் 10th படிச்சுட்டு இருக்கேன்.
1: ஓ சரி சரி.
0: 10th படிச்சுட்டு இருக்கிறப்பதான் ரொம்ப கம்மி வயசு, ஒண்ணுமே தெரியாது. வீட்டுல கூட சொல்லல நாங்க போறப்ப நாங்க ஆடிஷன் போறோம்
1: அப்படின்ட்டு.
0: ஏன்னா வீட்டுல சொன்னா கன்ஃபார்ம் விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து மூவிக்கு அனுப்புறது அப்படிங்கறது எல்லாருமே யோசிக்க கூடிய வேண்டிய விஷயம் தான் அது. அப்ப வந்துட்டு வீட்டுக்கு சொல்லாம நாங்க வெளிய பசங்க எல்லாம் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அப்படி போனதான் ஆடிஷன் அட்டன் பண்ணோம். அங்க போய் அட்டன் பண்ண உடனே அவங்களுக்கு தேவைப்பட்டது வந்துட்டு அந்த அந்த சிறுவர்கள் தான் தேவைப்பட்டிருக்காங்க அந்த ரோலுக்கு. சோ நாங்க எல்லாருமே அந்த வில்லேஜ் சைட்ல இருந்து வந்தனால எங்களோட ஃபேஸ் அப்புறம் எங்களோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பொருத்தமா, கதைக்கு பொருத்தமா இருந்தனால அவங்க ஒண்ணு கொஞ்சம் எங்களை ட்ரெயின் பண்ணி ஒரு, அதுக்கப்புறம் சண்டேஸ் ஆனா ஸ்கூல் போயிட்டு இருக்கோம், சண்டேஸ் ஆனா வந்துட்டு அங்க ஆபீஸ்க்கு வர சொல்லி சில விஷயங்கள் சினிமா பத்தி சொல்லி கொடுத்து, மாரி செல்வராஜ் சாரோட அசிஸ்டன்ட் வினோத் அண்ணா அப்புறம் மீராக்கா அவங்க எல்லாம் வந்துட்டு நல்லா எங்களுக்கு வந்துட்டு ட்ரெயின் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க சினிமால எப்படி நடிக்கணும் எப்படி இருக்கணும். முதல்ல கேமராவோட ஃபியர் இது பண்றதுக்கு தான் எவ்ரி சண்டே வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களே,
1: சரி சரி,
0: சின்ன பசங்க எல்லாம் இந்த மாதிரி முன்னாடி ரோல் பண்ணி கேமராவை ரோல் பண்ணி முன்னாடி ஏதோ சொல்லி நடிக்க வைக்கிறதோ இருக்கட்டும் எப்படி எக்ஸ்பிரஷன் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணாங்க. அப்படிதான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மாமன்னனுக்குள்ள போனோம் ஆடிஷன் போய்.
1: சரி, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுக்கு ட்ரைனிங் இதெல்லாம் கொடுத்தாங்க. நீங்க மாரி செல்வராஜ் அவர்களை எப்போ சந்திச்சீங்க, அவருக்கு எப்படி சொல்லி தந்தாரு, உங்களுக்கு எப்படி அதனுடைய அணுகுமுறை எல்லாம் இருந்தது?
0: சார் இப்ப மாரி செல்வராஜ் சார் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு மக்கள் கூட ரொம்ப இயல்பா பழகிற ஒரு ஆள் அவரு. அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்க ஷூட்லதான் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டேக் எடுக்க போறப்பதான் அவரை பார்த்தோம். அப்ப கூட நாங்க வந்துட்டு போயிட்டு எங்களோட காஸ்டியூம் எல்லாம் போட்டு கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு, ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமேட்டு ஷார்ட் ஆரம்பிக்கிறது அப்புறம் தான் நாங்க மாரி செல்வராஜ் சாரையே பாக்குறோம். ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் வந்துட்டு அது வந்துட்டு படத்துல இல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்த ஷார்ட் வந்துட்டு அது வந்துட்டு ராசா கண்ணு சாங்கோட மாண்டேஜ் சீன்ஸ்ல வச்சுட்டாங்க, ஆட் பண்ணிட்டாங்க அதுல.
1: ஓ சரி சரி.
0: சோ அதுல வந்துட்டு அப்புறம் அந்த ஷார்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாக்குறோம், அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷேரா மீட் பண்றேன். சார் வந்துட்டு ரொம்ப இயல்பா வந்துட்டு எப்படி சொல்றதுனா, ஏன்னா அவரு வந்துட்டு அவரு திருநெல்வேலி வில்லேஜ்ல இருந்து வந்தனால அவரோட லைஃப் ஸ்டைல் தான் அந்த அந்த பாதி படம் அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். சோ எங்களோட லைஃப் ஸ்டைலும் அதே மாதிரிதான் இருந்திருக்கு. ஏன்னா அவரு வந்துட்டு ஆடிஷன் அட்டன் பண்றப்ப அந்த கதைக்கு ஏத்த ஊர்களை தேடி போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இருந்துதான் கதையா இருக்கட்டும் அங்க இருக்கிற ஆர்டிஸ்டா இருக்கட்டும் அவங்களும் வந்துட்டு அந்த கதைக்கு ஏத்த பகுதியில இருந்துதான் ஆர்டிஸ்ட கூப்பிட்டு வந்து நடிக்க வைப்பாரு. சோ வந்துட்டு அவருக்கு அவர்கிட்ட நாங்க பழகிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாவும் இருந்துச்சு இயல்பாவும் இருந்துச்சு, அவரும் எங்கிட்ட நல்லா இயல்பா தான் பழகினாரு.
1: சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பு 100.5 கலை பயணம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

0: நியூஸ் ஆனர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக நீங்க கேட்டுருக்கிறீங்க கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். இன்று தினம் திரைப்பட நடிகரான கிஷோர் அவர்கள் கூட தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். மாமன்னன் திரைப்படத்துல அந்த கிணத்துல குதிச்சு அந்த நண்ப குழந்தைகளெல்லாம் உங்க இளம் வயது தோழர்களா அப்படி நீங்க நீச்சல் அடிக்கும் போது அந்த கல் எடுத்து எரிஞ்சு அதுல சில மாணவ சில குழந்தைகள் எல்லாம் இறந்து போற மாதிரி காட்சி, அதை அடிப்படையாக வச்சு அலறது ஒரு வன்முறை ஆகிறது, இதற்கு பின்னணியில அடுத்த களத்தை நோக்கி அந்த திரைப்படம் நகர்வது, இதுதான் மிக முக்கியமானது. நீங்க அந்த பசங்கள்ல ஒரு ஆளா இருந்தீங்க, நீங்க உங்களுக்கு நீச்சல் தெரியுமா கிணத்துல குதிச்ச இதெல்லாம்?
1: சார் அப்பதான் வந்துட்டு நான் அதுதான் லாக்டவுன் டைம்ல தான் நான் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டேன், நீச்சல் கத்துக்கிட்டேன்.
0: சரி,
1: சோ வந்துட்டு எனக்கு அது ரொம்ப அட்வான்டேஜா இருந்துச்சு. ஏன்னா அந்த அந்த அந்த மூவியோட வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னா அந்த கிணத்துல குதிச்சு அந்த பசங்க இறக்குற மாதிரி தான், அவங்கள கொல்ற மாதிரி. சோ அது வந்துட்டு அந்த கிணத்துல குதிச்சிருந்தா மட்டும்தான் எனக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைச்சிருக்கும். அந்த சீன் வந்துட்டு அதுதான் டேர்னிங் பாயிண்ட் இருக்கறனால, பட் எனக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சாகணும். நான் அந்த லாக்டவுன் டைம்ல தான் வந்துட்டு ஸ்விம்மிங் கத்துக்கிட்டேன், எனக்கு அது கொஞ்சம் அட்வான்டேஜா இருந்துச்சு.
0: சரி, அந்த கதாபாத்திரத்தை நீங்க நடிக்க போற எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க சொன்ன உடனே வீட்டுல என்ன இருந்துச்சு? நீங்க வீட்டுக்கு தெரியாம தானே போனீங்க?
1: ஆமாங்க சார், நான் வீட்டுக்கு தெரியாம தான் போனேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லவும், அதுக்கப்புறமேட்டு அவங்களே தான் வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லி சொன்னாங்க, நாங்க சினிமால இருந்து பேசுறோம், மாரி செல்வராஜ் டைரக்டரோட அசிஸ்டன்ட் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு வீட்டுல வந்துட்டு கொண்டு போய் இந்த சேர்த்தாங்க இந்த விஷயத்த.
0: சரி, அப்ப என்ன சொன்னாங்க அம்மாவும் அப்பாவும்?
1: அம்மாவும் அப்பாவும் அப்ப வந்துட்டு ரொம்ப ஒரு குழப்பத்துல இருந்தாங்க. அப்புறமேட்டு அப்பா அம்மாவை மட்டும் அனுப்பிச்சு ஆபீஸ் அனுப்பிச்சு விட்டு அப்புறமேட்டு அவங்க கிட்ட பேசி அப்புறமேட்டுதான் அம்மா ஓகே இது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நம்பினாங்க. அப்பதான் அதுக்கப்புறம் தான் நம்பினாங்க. ஆபீஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அங்க என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அது வந்துட்டு நம்ம வீட்டுல இருந்து ஒரு பையன் சினிமாவுக்கு போயிட்டு இப்ப பிரபலமாக போறோம் அப்படிங்கறதோட அதே பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ரொம்ப வருத்தமாவும் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு அவங்களுக்கு வருத்தத்தோட.
0: என்ன பயம், எதன் அடிப்படையில ஒரு பெற்றோருக்கு பயம் வருது?
1: அதுதான் இப்ப வந்துட்டு சினிமால போறவங்க எல்லாருமே ஜெயிக்க முடியாது, அவங்க வந்துட்டு பல தோல்விகள் அடைஞ்சு ஜெயிக்கிறது தான் வந்துட்டு ஜெயிக்கணும், அப்படிதான் ஜெயிக்க முடியும். சினிமால பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி அப்படிங்கறது வந்துட்டு பல தோல்விகளுக்கு அப்புறம் தான், அந்த தோல்வியில நம்மளோட லைஃபும் நம்மளோட ஏஜும் கடந்துருச்சுன்னா நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்ல சர்வே பண்ண முடியாது. சோ அதனால வந்துட்டு பேரண்ட்ஸ் அதனால பயந்தாங்க. அப்புறமேட்டு எனக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற ஏஜும் இல்லை எனக்கு அப்ப, ஏன்னா அப்பதான் டென்த், அப்பதான் டென்த் போயிட்டு இருக்கேன். அது இல்லாம அப்ப டென்த் வேற பப்ளிக் போர்டு எக்ஸாம் அப்படிங்கறனால வந்துட்டு அதுக்கும் கொஞ்சம் யோசிச்சாங்க, ஸ்கூல் போகாம இருந்தா அப்புறம் எக்ஸாம்ல கரெக்டான பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ரிசல்ட் கரெக்டா கிடைக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுல மாமா சித்தப்பாலாம் பேசி அதுக்கப்புறம் தான் ஒத்துக்க வச்சாங்க அப்பாவையும் அம்மாவையும்.
0: அப்ப இவ்வளவு தூரம் கடந்த பிறகுதான் நீங்க அந்த திரைப்படத்துல நடிக்க வேண்டியது இருந்துச்சு, ஆனா உங்களுடைய போர்ஷன் அதோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு நீங்க அந்த ஷூட்டிங் பாக்குற இடத்துக்கு எல்லாம் போனீங்களா? உங்களுடைய கதாபாத்திரத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே வெளியே வந்துட்டீங்களா?
1: இல்லைங்க சார், நம்ம வந்துட்டு நம்ம என்னோட கதாபாத்திரம் படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 15 to 16 இருந்துச்சு. அங்க எடுத்த இப்ப மாரி செல்வராஜ் பாத்தீங்கன்னா அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ஸ்கிரிப்ட் வைஸாலாம் ஷார்ட் எடுக்க மாட்டாரு,

0: அவர் ஸ்கிரிப்ட் வைஸா எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அவருக்கு அங்க அந்த ஸ்பாட்ல என்ன நல்லா தோணுதோ, கதைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்ன நல்லா இருக்கோ, நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுக்குவாரு. சோ அந்த மாதிரி வந்துட்டு 15 நாள் வந்துட்டு கதைக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் அவர் வந்துட்டு அவருக்கு என்னென்ன தேவையோ அவர் ஸ்டைல்ல எல்லாம் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுக்குவாரு. அது பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த 15 நாள்ல எடுத்தது பத்தி வந்துட்டு ஒரு கடைசி ஒரு 3 டேஸ் எடுத்த ஷார்ட் தான் மூவில இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் ராசாக்கன் அப்படிங்கிற மாண்டேஜ் சாங்ல வந்துட்டு
1: வித்தியாசமான வாய்ப்பும் கூட தான். நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இது உங்கள் கோடை 100.5 இலிருந்து கலைப்பயணம்.

0: 1, 2, 3, and 4.
1: எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. மியூசிக் ஸ்டார்ட் பண்ணாத.
2: ஹேப்பி பர்த்டே.
3: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு நாளை முதல் இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
4: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
5: கோடை பண்பலை வானொலி
4: அறிமுக நேயர்கள் 24 24 24 அனைத்து நேயர்களும் 24 24 26 வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2.

0: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
1: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: கொடைக்கானல் பண்பல 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். மாமன்னன் திரைப்பட நடிகரான கிஷோர் அவர்கள் கூட தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ இந்த மாமன்னன் படம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் இதாயிருச்சு. அப்போ நீங்க 10ஆம் வகுப்பு வேற போர்டு எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து நீங்க எக்ஸாம் எழுதுனீங்களா, என்ன பண்ணீங்க?
1: ஆமாங்க சார், நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போர்டு எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் ஷூட் முடிஞ்சு. மாமன்னனோட ஒர்க் வந்துட்டு அப்பதான் முடிஞ்சு. ஆடிஷன்ல இருந்துட்டு ஷூட் வர வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மந்த் ஆயிருச்சு. ஏன்னா ஆடிஷன் ஸ்டார்டிங்ல எடுத்து அதுக்கப்புறம் படத்தோட வந்துட்டு வேலைகள்லாம் முடிஞ்சு எங்களோட ஷெட்யூல் வந்தது வந்துட்டு எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு, ஆரம்பிச்சு முடிஞ்சது அந்த எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த 1 மந்த்ல தான் வந்துட்டு நான் படிச்சு அதுக்கப்புறம் எப்படியோ 10th பாஸ் பண்ணிட்டேன்
0: நானு. மார்க் கேட்கலாமா?
1: பாஸ் பண்ணிட்டேன். இதுல என்ன இருக்கு? 316.
0: சரி, நல்ல
1: மார்க். 500க்கு 316 மார்க்,
0: நல்ல மதிப்பெண் தான். நல்ல. சரி, அதற்கு பிறகு நீங்க உங்களுக்கு திரைப்பட பயணமோ அல்லது வாய்ப்புகளோ எப்படி வந்துச்சு? ஏன்னா நீங்க அப்பதான் சொல்றாங்க, புதியவரை உள்ள போனீங்க, கொஞ்சம் கத்துக்கிட்டு அந்த காட்சியில நடிச்சிட்டீங்க, அது இயல்பான நடிப்புங்கிறதுனால பரவாயில்ல. பட் ஆனா அதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் பயணம் எல்லாம் என்பது ஒரு நல்ல தேர்ந்த நடிகரா வரணும்னா கொஞ்சம் சிரத்தை எடுக்கணும். அதற்கு பிறகு எப்படி வாய்ப்பு எதுவும் கிடைச்சதா, என்ன பண்ணீங்க?
1: அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் சரவணன் சார் வந்துட்டு எடுத்த எங்கேயும் எப்போதும் சரவணன், அவரோட இயக்கத்துல வந்த நாடு மூவில வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த மூவில வந்துட்டு ஒரு அதுலயும் ஒரு கிராமத்து பையனா, அதுமே ஒரு படத்தோட டேர்னிங் பாயிண்டா தான் இருக்கு. இதுல என்னன்னா எனக்கு 2 மூவிலயுமே வந்துட்டு ஒரு டெத்த வர மாதிரிதான் ரோல். நாடு மூவிலயும் வந்துட்டு ஒரு மாதிரி டெத் ஆகி அதுக்கப்புறம் பொழைச்சி வர மாதிரிதான் ரோல். அது பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான வாய்ப்பு எப்படி வந்துச்சுன்னா வந்துட்டு இப்ப இங்க இருக்கிற அசிஸ்டன்ட்டும் நாடு மூவில இருக்கிற அசிஸ்டன்ட்டும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி அதுக்கு ஒரு கதாபாத்திர தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதை பேசிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி சொல்லவும், மாமன்னன் மூவியில நடிச்ச ஒரு பையன் வந்துட்டு இருக்கான், அவனை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. அப்ப வந்துட்டு நான் 11th படிச்சுட்டு இருந்தேன் அடுத்த இயர்லயே. அப்ப சொல்லி கால் பண்ணாங்க. அது பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி அந்த கேரக்டருக்கு ஒரு பையனை வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சிருந்து அதுக்கப்புறம் அந்த பையனால வந்துட்டு ஜாயின் பண்ண முடியாம போயிடுச்சு படத்துல. அப்புறம் அவசர அவசரமா வந்துட்டு என்ன என்கிட்ட பேசி அப்புறம் நான் வந்துட்டு நான் ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அப்பயே நைட்டு அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்துட்டு நம்ம கிளம்பி ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க போய் நம்ம நடிச்சது.
0: அந்த படத்தினுடைய வரவேற்பு எப்படி இருந்தது?
1: அந்த படத்தோட வரவேற்பு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கொஞ்சம் வரவேற்பு கம்மி தான். ஏன்னா வந்துட்டு அவரு அது ஒரு கிராமத்துல இருந்து பக்கா உலக சினிமான்னு வச்சுக்கலாம் நம்ம. அது உலக சினிமா அப்படின்னாலே நம்ம அவ்வளோக்கா மக்கள் மத்தியில போய் சேர மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. உலக சினிமா உலக்கா மக்கள் மத்தியில போய் அவங்க வரவேற்க மாட்டேங்கிறாங்க உலக சினிமாவை. அதனால மக்கள் மத்தியில அந்த படம் கொஞ்சம் வரவேற்பு கம்மி தான்.
0: சரி, இப்போ இந்த 2 திரைப்படங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ நீங்க 11ஆம் வகுப்பு படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: இப்போ வந்துட்டு நான் விஸ்காம் 2nd இயர் படிச்சுட்டு இருக்கேன்.
0: சரி, விஸ்காம் 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. அப்போ இது நீங்க அந்த திரைப்பட அனுபவம் தான் உங்களுக்கு இப்படி ஒரு படிப்பு எடுப்பதற்கு வாய்ப்பு உங்க மனசுல உண்டாக்குச்சா, இல்ல எதுவும் திட்டமிடலாம்?
1: இல்லைங்க சார், அது மாமன்னன் படத்துக்கு அப்புறம் எனக்கு நாடு மூவி வந்தது. அதுக்கப்புறம் நாடு மூவியில இருக்கிற வந்துட்டு அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் நம்ம சக ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டு அப்புறமேட்டு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் எல்லாம் வந்துட்டு நமக்கு கைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீ உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, நீ விஸ்காம் படிச்சு நீ அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வந்தீங்கன்னா உன்னோட வரவேற்பு வேற மாதிரி இருக்கும், நீ சினிமாவை பாக்குற விதம் வேற மாதிரி மாறும், உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமேட்டு நானும் யோசிச்சு அப்புறம் விஸ்காம்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் விஸ்காம்குள்ள நான் என்ட்ரி ஆனேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ ஒரு மிகச்சரியான திட்டமிடலோடு தான் கலை பயணத்தையும் வாழ்க்கை பயணத்தையும் படிப்பு கல்வி பயணத்தையும் நீங்க தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி கிஷோர் அவர்களே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் புவியியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நேரலையில் பங்கேற்கிறார் கோயம்புத்தூர் அரசு மகளிர் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் த. யுவராஜ் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப தொடர்பு கொள்ளுங்கள். 24 24 24 24 26 24 24 29 290 333 என்ற எண்களில் கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டுக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் மாமன்னன் திரைப்பட நடிகரான திரு கிஷோர் அவர்கள் கூட தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க விஸ்காம் படிக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி கிஷோர் அவர்களே. இப்போ என்ன கலைப்பயணத்துல மேற்கொண்டு எப்படி இது மாதிரி குணச்சித்திர மாதிரி இல்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்களா அல்லது கதாநாயகனா அல்லது என்ன மாதிரியான பயணத்தை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு உங்களுடைய உழைப்பு நீங்க செலுத்திட்டு இருக்கீங்க?
4: நம்ம வந்துட்டு இப்ப சின்ன சின்ன ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ரோல் பண்ணி அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருந்தேன் நானு.

0: கதாநாயகனாவோ அல்லது வில்லனாவோ ஆகணும் அப்படிங்கறதா என்னோட ஆசையாக இருந்தது. நான் விஸ்காம் படிக்க படிக்க எனக்கு கேமரா மேல ஆர்வம் அதிகமாகி இப்ப எனக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இப்ப ஆசையா இருக்கு. அதுக்குதான் நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன்.
1: என்னங்க சொல்றீங்க?
0: ஆமாங்க சார்.
1: ஏன், எப்படி மாறுச்சு இது? எதனால ஒரு படிப்பு, எங்க படிப்புல இருந்து ஒரு கலை வந்துச்சுன்னா அந்த கலையில மாறுவாங்க, சரி. ஆனா ஒரு கலையில பயணிச்சுட்டு இருக்க நீங்க, படிப்பு அதை வச்சு படிப்பு வந்தீங்க, இப்ப படிப்புல வந்துட்டு இருந்த நீங்க, அதுலயும் இன்னொரு மாற்றத்தை படிப்பு உங்களுக்கு தருது அப்படின்னு சொல்றீங்களே, ஏன், என்ன சினிமாட்டோகிராஃபில் அப்படி என்ன இருக்கு?
0: இப்ப சினிமாட்டோகிராஃபர் தான் வந்துட்டு அந்த அந்த சீன் எப்படி எவ்வளவு அழகா வரணும் அப்படிங்கறது வந்துட்டு சினிமாட்டோகிராஃபர் கையில தான் இருக்கு. இப்ப கதையை வந்துட்டு நம்ம ஒண்ணுமே இல்ல, நம்ம வாயில கூட சொல்லிக்கலாம். ஒரு கேமரா ஆன் பண்ணி ஒரு செவுத்துல வச்சு கூட நம்ம இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம், அது கன்வே ஆயிடும். ஆனா ஒரு சினிமாட்டோகிராஃபர் அவரு பண்ற ஒரு மேஜிக் இருக்குல்ல, அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சினிமாட்டோகிராஃபர் நினைச்சா ஒரு சீனை கூட இவ்வளவு அழகா கொண்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு விஸ்காம் குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நான் என்னைக்கு கையில கேமரா வாங்கணும், நான் அப்பையில இருந்து வந்துட்டு எனக்கு என் மைண்டே மாத்தின மாதிரி இருந்துச்சு. ஆனாலுமே எனக்கு வந்துட்டு ஆக்டிங் அப்படிங்கறத வந்துட்டு நான் பண்ணிக்கிட்டேதான் இருப்பேன். ஆனா எனக்கு சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறனால இப்ப வந்துட்டு இது ஃபுல்லா இது நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை.
1: சரி, ஒரு திரைப்பட ஒளிப்பதிவாளராக ஆக வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய மிகப்பெரிய ஆசையாக இப்போ மாறி இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தி தான்.
0: ஆமாங்க சார்.
1: இப்போ இது நான் இப்ப ஒளிப்பதிவாளர் ஆகணும்னு ஆசைப்படுறமா அப்படின்னு இப்ப போய் நீங்க அம்மா அப்பாட்ட பேசுனீங்களா?
0: இப்பதான் வந்துட்டு நம்ம அப்பா அம்மா கூட வந்துட்டு பேசுற டைம் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு நான் அப்பயே ஸ்டார்டிங்லே சொன்னேன், நான் வந்துட்டு விஸ்காம் ஆரம்பிச்சு இப்போ நான் கிளாஸ் போயிட்டு இருக்கணும் அப்பயே சொல்லிட்டேன். நான் வீட்டில் எனக்கு வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அந்த ரெண்டு படம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்பிக்கை வந்துருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் ஓகே அப்படின்னு சொன்னாங்க.
1: சரி சரி, இந்த நபர்கிட்ட உதவியாளரா சேரணும் அல்லது இந்த மாதிரியான காட்சிகள் நான் படம் எடுக்கணும் அப்படிங்கிற என்ன ஆர்வம் உங்களுக்குள்ள துளிர் விட்டு இருக்கு?
0: தேனி ஈஸ்வரன் சார் கூட அசிஸ்டண்டா சேரணும்ட்டு ஆசை.
1: ஏன்?
0: ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்த்து நான் வந்துட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபரா ஒருத்தரை பாக்குறேன் அப்படின்னா என் வாழ்க்கையிலே முதல் முறையா சினிமாட்டோகிராஃபரா ஒருத்தரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனதும் அன்னைக்குதான். மாமன்னன் படத்துல வந்துட்டு அவரு கூட ஒர்க் பண்ணதுனால எனக்கு அவரு கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணும் அப்படின்ட்டு ஆசை. சோ அவரு கூட டிராவல் பண்ணா நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுங்க சார். அதனால
1: பேசுனீங்களா, சொன்னீங்களா உங்களுடைய ஆர்வத்தை அவர்கிட்ட?
0: இல்லைங்க சார், ஒன்னும் சொல்லல. நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு சினிமாக்குள்ள ஒண்ணும் போகல நம்ம படிச்சுட்டு இருக்கறனால. ஆனா கூடிய சீக்கிரம் அவரை பார்த்து பேசி அவரு கூட அசிஸ்டண்டா சேரணும் அப்படின்ட்டு ஆசையா இருக்குங்க சார்.
1: ஆசை இருக்கு மனசுக்குள்ள,
0: நம்புறேன். நான் நம்புறேன், நான் சேர்ந்துருவேன் அப்படின்ட்டு முழுமையாக நம்புறேன்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த கனவு ஆசை நிச்சயமாக நிறைவேறட்டும். நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. கொடைக்கானல் 100.5 இது கலைப்பயணம்.

100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சென்னியாண்டவர் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வளமடைய இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த்.

0: go.
1: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நிறைய டைம் வந்து ஒரு பிரெக்னன்சியின் பீரியட்ல திடீர்னு ஒரு மயோமா கட்டி வயிற்றுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மயோமா கட்டி இருக்குன்னா பேஷண்ட் வந்து மயோமா கட்டி இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, டெலிவரி அப்போ அதுவும் டெலிவரி கிட்ட வரும்போது மேஜர் கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த டைத் டெலிவரி டயத்துலேயே அதுவும் டெலிவரி சிசேரியனாக இருந்துச்சுன்னா டெலிவரி டயத்தில் அந்த மயோமா கட்டி எடுத்துடலாமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், டெலிவரி டயத்தில் மயோமாவை ரிமூவ் பண்ணுறது ப்ளீடிங் எஃபெக்டை இன்க்ரீஸ் பண்ணும், அதனால அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கண்டிப்பான விஷயம் கிடையாது. ஏன்னா ஃபைப்ராய்ட்ஸ் வந்து நிறைய டைம் ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். பிரெக்னன்சியில கர்ப்பப்பைக்கு போற ரத்த ஓட்டம் ரொட்டீனான கர்ப்பப்பைக்கு போற ரத்த ஓட்டத்தை விட பல மடங்கு அதிகமா போகுது. அப்ப இந்த மயோமா கட்டிக்கு போற பிளட் சப்ளையும் அதிகமா இருக்கும். இந்த டயத்துல தேவையில்லாம ஒரு பெரிய சர்ஜரியை மயோமெக்டமி அப்படின்னு கூடிய பெரிய சர்ஜரியை அது கூட மெர்ஜ் பண்ணோம்னா சர்ஜிக்கல் டயத்தில் ப்ளீடிங் அதிகமாக இருக்க வாய்ப்பு அதிகம். அதனால் மதருக்கு சேஃப்டிக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. எப்பப்பெல்லாம் இந்த மயோமா கட்டியை அந்த டயத்தில் ரிமூவ் பண்ணலாம், சர்ஜரி டயத்தில் சேர்த்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் அந்த கட்டி வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி கட்டி வந்து தொங்கும், ஈஸியாக எடுத்துடலாம், ஸ்டாக்கை மட்டும் கட் பண்ணால் ப்ளீடிங் அதிகம் ஆகாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணால் பண்ணலாம். சப்சீரோசல் மயோமா அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டி வந்து அந்த கர்ப்பப்பையின் வெளிப்புறத்தில் இருக்குது அப்படின்னா பண்ணலாம். ஆன்டீரியர் வாலில் கர்ப்பப்பையோட ஆன்டீரியர் சைடில் இருந்தால் பண்ணலாம். சில சமயம் அந்த கட்டி வந்து அந்த தையல் போடுற இடத்துல, சிசேரியன் தையல் போடுற இடத்துலையே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பண்ணி எடுக்கிறது ஈஸியான விஷயமா இருக்கும். இந்த எல்லா ரீசனில் மட்டும்தான் மயோமெக்டமியை நம்ம வந்து சிசேரியன் கூட மெர்ஜ் பண்ணணும். இல்லைன்னா தேவையில்லாமல் ஒரு அட்வான்ஸ் சர்ஜரியை, இது கூட நிறைய டைம் நிறைய கட்டி இருக்குது, கர்ப்பப்பை அந்த கட்டி வந்து ரொம்ப புதஞ்ச டயத்தில் புதஞ்சிருக்கு, சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, கர்ப்பப்பைக்கு பின்பக்கத்தில் இருக்குது, இந்த கிரிட்டிக்கல் பிளேசஸில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தேவையில்லாமல் அந்த டயத்தில் ரிமூவ் பண்ணுறன்ற பேரில் பண்ணி மதருடைய சேஃப்டி லெவலில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறது நல்ல விஷயம். அதனால ஃபைப்ராய்டு கட்டி எடுக்கணுமா எடுக்க வேணாமாங்கிறது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்கன்னா அந்த டாக்டருடைய டிசிஷனில் இதை விடுறது நல்லது. அவங்க எடுக்கலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணால் பிளட் சப்ளை குறைஞ்சிரும். யூட்ரஸ் ஒரு 6 மந்த்ஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைக்கோட பிளட் சப்ளை எல்லாம் கம்மியாயிடும். அந்த டைத்தை ரிமூவ் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 500 ml போக வேண்டிய பிளட் ஒரு 50 ml பிளட் லாஸ்லேயே உங்களால் அந்த கட்டியை சிம்பிளாகவே லேப்ரோஸ்கோபி மூலமாக கூட ரிமூவ் பண்ண முடியும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
8: கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்று தினம் மாமன்னன் திரைப்பட நடிகரான கிஷோர் அவர்கள் கூட தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சரி, ஆனா வாழ்க்கையில கலைஞர்களுக்கு சில காலகட்டங்களா சில மாறுதல்கள் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியும் அந்த கலை. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒட்டுமொத்த பயணத்தை அப்படி இப்போ இந்த நிலவரத்துல பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு மாற்றமாக இருக்கிறது. ஒரு வாய்ப்பு அது மாறுது, திரைப்படம் இன்னொரு வாய்ப்பை கொடுக்குது, அது தொடர்ந்து நீங்க அதையே சார்ந்து ஒரு படிப்பு எடுக்கிறீங்க. ஆனா அதுக்குள்ள போகும்போது இப்போ ஒளிப்பதிவாளருங்கிறது ஒரு மிக முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமா மாறுது. இப்படி ஒட்டுமொத்தமா கிஷோரனுடைய வாழ்க்கை இந்த கலையானது

0: கொண்டு போயிட்டு இருக்கு. ஒரு கேள்வி, இப்போ கலை கிஷோர வாழ்க்கையை கொண்டு போகுதா, இல்லது கிஷோர் வாழ்க்கை கலையை வந்து என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுதா?
1: ஒரு கலை தான் வந்துட்டு கிஷோரோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கு.
0: ஓ,
1: அப்படிதான் சொல்லணும்.
0: சரி,
1: இப்ப பாத்தீங்கன்னா வந்து இப்ப சினிமாட்டோகிராஃபியும் அப்படிங்கறதும் ஒரு கலைதான். எனக்கு பிடித்தது எல்லாமே கலை, கலை சார்ந்த வேலைகள் மட்டும்தான் பிடிக்குது இப்ப. சோ வந்துட்டு அதனால கலைதான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையை வந்துட்டு எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
0: கலைக்குள்ள போனவங்க இயல்பான வாழ்க்கையை வாழ மாட்டாங்க, அதாவது ஒரு கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு அப்படியே தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா?
1: கண்டிப்பாக ரொம்ப, அது ரொம்ப ஒரு கரெக்டான கேள்வி அதுதான். அதுக்கான பதிலும் வந்துட்டு நம்ம பாக்குற விஷயம் வந்துட்டு இப்ப நார்மலா இருக்காங்க அப்படின்னா, அவங்க முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அவங்க ஜஸ்ட் அது ஒரு மூமெண்டா தான் பாப்பாங்க. கலை சார்ந்து படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த மூமெண்ட் இப்படி நடந்தா எப்படி இருக்கும், இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்க. சோ வந்துட்டு அங்க நடந்தது என்னமோ நிகழ்ந்தது ஒரே ஒரு இதுலதான், ஆனா அவங்க பாக்குற விதம் வந்துட்டு வேற வேற விதத்துல பாப்பாங்க. சோ அது வந்துட்டு கற்பனையால மட்டும்தான் பார்க்க முடியும்.
0: சரி, அப்போ கிஷோர்னுடைய காட்சிகளும், கிஷோர் தான் என்ன கனவு காண்கிறார் அப்படிங்கறத கிஷோராக இருந்தா மட்டும்தான் உணர முடியுமே தவிர, வெளியிருந்து பார்க்கும்போது, கிஷோரை பார்க்கும்போது ஒரு கலையை விரும்பக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படித்தானே?
1: ஆமா, ஆமாங்க சார், கண்டிப்பாக.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி கிஷோர் அவர்களே. வாழ்க்கையில உங்களுடைய கலை, அதாவது கலைஞர்களுக்கே உண்டான மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கலைஞர்கள் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு போக முடியாது, கலை தான் கலைஞர்களுடைய வாழ்க்கையை நடத்தி கூட்டிட்டு போய் அவங்க மூலமாக தன்னை பரீட்சைப்படுத்திக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஆக சிறந்த ஒரு தேர்வாக கிஷோரை தேர்வு செய்திருக்கிறது கலை. அந்த கலையின் வாயிலாக கிஷோர் ஒரு நீடித்த புகழையும் நல்ல கலை திறமையை வெளிப்பட்டு அவருடைய வாழ்க்கையில மிக உச்சமான ஒரு இடத்தை தொட வேண்டும் அப்படிங்கிறது எங்க நேர்களுடைய சார்பாக இந்த தருணத்துல உங்களுடைய கலை பயணத்துக்கு நாங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி, நன்றிங்க சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சி கிஷோர் அவர்களே. உங்களுடைய கலைப்பயணம் அற்புதமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கலைப்பயணம் கல்வி பயணத்தை நிறைவு செய்த பிறகு மீண்டும் தொடரவிருக்கிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரியது. இரண்டிலுமே மிகப்பெரிய வெற்றியாளராக அடைய வாழ்த்துகள். உங்களுடைய கலைப்பயணம் சிறக்க நன்றி உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு.
1: நன்றிங்க சார், ரொம்ப நன்றி.
0: நேர்களின் நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சியானது மாமன்னன் திரைப்படத்தில் நடித்த நடிகரான திரு கிஷோர் அவர்களோடுதான் இன்றைய தினம் நிகழ்ச்சி பயணித்தது. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு கலைஞரோடு நிகழ்ச்சியானது உங்களை வந்து சந்திக்கும். வாழ்க்கையில கலையை பற்றி நடக்கக்கூடிய விரல்களும் கால்களும் இங்கு அபரிவிதமான கற்பனை திறன் ஆற்றலோடு இந்த உலகையே ரசிக்க வைக்கிறது என்ற மனமகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன், மோகன், நன்றி, வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிக நாள் நாட்டின் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமரின் இந்த சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது உடலுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 3200 ரூபாய் குறைந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத், பி வி சிந்து, தன்வி சர்மா, இஷா பருவா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: கோடை பண்பலை நூறுபுலை ஐந்தில் சிறப்பு தேடி வரும் பண்பலை. வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சென்னியாண்டவர் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வலம் வர இருக்குங்க. நேர்களை சந்திக்கிறார் உதயசூரியன்.
1: வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி

0: ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, கொச்சின் டு சேலம் தேசிய நெடுஞ்சாலையினுடைய அருகில வந்து பேருந்து நிறுத்தம் இருக்குங்க. பிரதான சாலை வந்து ஆறு வழி சாலை போகுது. அதுல இன்னும் கருமத்தம்பட்டியில இருந்து ஒரு 5 கிலோ கல் தொலைவிலையும், அதே போல பார்த்தோம் அப்படின்னா தெக்கலூர் அப்படின்றதுல இருந்து ஒரு 8 கல் தொலைவிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த நம்முடைய இந்த சென்னியாண்டார் கோயில் பேருந்து நிறுத்தம். நேயர்கள் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க நம்முடைய அறிவிப்பை கேட்டு. ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: பேர் சொல்லுங்க ஐயா.
1: என் பேரு விளம்பரம் ராமசாமி.
0: அது விளம்பரம் அப்படின்றது நீங்க உங்களுடைய தொழில் சார்ந்த பேர்.
1: தொழில் சார்ந்த ராமசாமி.
0: என்னென்ன மாதிரியான விளம்பரங்கள்லாம் வந்து?
1: விளம்பரம் வந்துங்க நம்ம இந்த மருத்துவ முகாம் சரக்கு இதெல்லாம் முகாம் போடுவாங்களே, கண் சிகிச்சை முகாம், இந்த மாதிரி மருத்துவங்களுக்கு ஆட்டோவில் விளம்பரம் செஞ்சு கொடுப்போம். அது போக பொருள் பதிவு பண்ணி ஆட்டோவில் போட்டு விட்டுருவோங்க. ஆமா, பத்திரிகை அடிச்சு அதை கொடுத்துருவோங்க. அது போக அந்த பஞ்சாயத்து ஆபீஸுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வரி விளம்பரம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவோங்க.
0: ஆமா
1: ஆமா, அது போ அதை சொல்ல அதை நம்ம ஒருவராக போய் அதை நாங்கள் போட்டு விடுவோங்க. அது பண்ணுங்க.
0: ஒரே திரும்ப திரும்ப சொல்றதுனால ரெக்கார்ட் பண்ணிக்குவீங்களா இல்ல வாய்ப்பு?
1: ரெக்கார்ட் பண்ணிக்குங்க. நானும் பேசுவோங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதைய ரெக்கார்டு பண்ணி நாங்க ஆட்டோல போட்டுட்டு காலையில இருந்து சாயந்தரம் ஒவ்வொரு ஊருக்கும் போய் சிறப்பா பண்ணிட்டு
0: இருந்தாங்க.
1: அதுல நான் அது நான் பண்றது இல்லைங்க, இங்க இது மட்டும் பண்ணிட்டு இருக்கலாம் உங்களுடைய கோடை பண்பலை 27ஆம் ஆண்டு தோக்கலாவுக்கு என்னுடைய சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. சொல்லுங்க. நன்றி. நன்றி
0: ஐயா. வணக்கம்.
2: வணக்கம்.
0: இந்த பண்பலை நம்முடைய பண்பலை என்னுடைய இந்த உதய விழாவினுடைய சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: அதுக்கு முதல்ல நான் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபனர் வெள்ளிங்கிரி பேசுறேங்க. முதல்ல வந்து இங்க கோடை பண்பலை வாழ்த்துக்கள். அதான் 27ஆம் ஆண்டு உதய விழா. அதுக்கு கோவை மாவட்ட நேயர்கள் சார்பாக மனமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாலை வந்துங்க இப்போ சோமனூர் செம்மண்டம்பாளையம் கருவேலங்காடு போங்க. இந்த வந்து சென்னை திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு போங்க. இந்த பார்த்தீங்கன்னா கேரளா கொச்சி வழி அப்போ கொச்சி வழிக்கு போயிருங்க. அது பைபாஸ் ரோடுங்க, இது மெயின் ரோடுங்க. இங்க இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க.
0: எல்லா அடிப்படை வசதிகள்லாம் விசை தெரியும்.
2: விவசாயம் விசை தெரி மெயின். அதுவும் கைத்தறியும் இங்க நிறைய இருக்குங்க. கைத்தறியும் நிறைய இருக்குங்க. விசை தெரியும் மெயின் தொழில் இருக்குங்க. அது போக விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு நிறைய இருக்கும். அப்படியே பத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா அழகா இருக்கு. இப்ப மழை வந்திருக்கிறதுனால கண்ணுக்கு பார்த்தா குளு குளு குழு நல்லா இருக்கு, குளிர்ச்சியா இருக்குங்க. நீங்க ரொம்ப அதாவது இங்க தேவன் பண்பலை உதவியோட இருக்கு ஆண்டுகளுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் நன்றி, நில இயக்குநருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க எல்லாருக்கும்.
0: நன்றிங்க. வணக்கம்.
3: என்னென்ன
4: வேலைகள் வேலையுமே
3: தன்மையா
4: பேச வேண்டியதுதானுங்க. அப்புறம் ஏதாவது பேசக்கூடாது இல்லைங்க. அப்புறம் பேசுவோம். நாங்களே 28 வருஷமா தக்கலூர்ல வச்சிருக்கோம்.
3: இதே பகுதி இல்லைங்களா?
4: இதே பகுதி தாங்க. ஒரு 6 கிலோமீட்டர்.
2: கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர் நாகராஜ்.
0: நாகராஜ் ஐயா, பண்பலை நேரலையில தம்பி பக்கமா எப்ப பேசுனீங்க?
2: ஒரு 3-4 மாசம் இருக்குங்க.
0: அதன் பிறகு
2: பேச டைம் இல்ல. தொழில் அந்த மாதிரி.
0: என்ன வேலைங்க?
2: கைத்தறி நெசவு பண்ணிட்டு இருக்கிறேங்க. பாடல் மட்டும் கேட்டுக்குவோம். காடல் 24 மணி நேரம் கேட்டா இருப்போம்.
0: தொடர்ந்து
2: கேட்டுட்டே இருப்பாங்க.
0: சரி சரி சரிங்க.
2: வாழ்த்துக்கள் கோடை பண்பலைக்கு.
0: வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோங்க. நன்றி
2: நன்றி நன்றிங்க.
0: தொடர்ந்து பேசும் நேரிலே கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கருமத்தம்பட்டி நகராட்சி சென்னியாண்டார் கோயில் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து சிறப்பு நேரலையாக

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: புது AC எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG மேல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
10: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
11: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கி கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
12: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான EMI 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் EMI-யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் கருமத்தம்பட்டி நகராட்சி தென்னையாண்டவர் கோயில் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வந்துட்டு இருக்கீங்க. பாத்துக்கலாம், எல்லாம் சரியாகும், ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன். இத்தகைய வார்த்தைகளை எல்லாம் யாரேனும் யாருக்கேனும் சொல்லிக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் மனிதர்களுக்கு இப்போதெல்லாம் வார்த்தைகள் தான் மாத்திரைகளாகின்றன, வார்த்தைகள் தான் மாத்திரைகளாகின்றன அப்படின்ற ஒரு கவிதையை வாசித்தேன். அப்படியான ஆறுதலான வார்த்தைகளை எப்போதும் தந்து கொண்டிருக்கக்கூடிய கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை பாலத்துக்கு கீழ் இருந்து வந்துட்டு இருக்குங்க. ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்கய்யா.
1: நான் அவினாசில இருந்து பிரபு. தேவி
0: பிரபு, நீங்க தேவி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: தேவிங்க வந்து தையல் வேலைங்க, வீட்லயே
0: சரிங்க.
1: பிளவுஸ் சுடிதார் தச்சிருக்காங்க. இப்ப கடையில அவங்க விட்டுட்டு வந்திருக்கிற கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. அதனாலதாங்க
0: அவங்களுக்கு
1: அவங்க வந்து தையல் வேலைங்க. நான் கடை ஃபேன்சி கடை ஸ்டேஷனரிங்க, புக் இந்த நோட்டு வளையல்
0: நல்லா
1: அவினாசி கிழக்கிறது வீதிங்க, கோயில் பக்கத்துலயேங்க. அதனாலங்க அப்புறம் நமது 24 உதய விழா காணும் நமது கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்களுங்க. ரெண்டாவது 91 ஆகாசவாணி வானொலி வந்து அடியெடுத்து வைக்கிறது, அதுக்கு ஒரு வாழ்த்து. குறிப்பா நீங்க சென்னியாண்டர் கோயிலுக்கு வந்து மிக சக்தி வாய்ந்த முருகன் கோயிலுங்க. இது வந்து ரொம்ப சிறப்பு மிக்க கோயில். எனக்கு சுத்தி இருக்க எல்லாம் கோயில் தான். ஆனா அந்த கோயில்கிட்ட வந்து நீங்க பேட்டி எடுக்கிறது, அவங்களை வேலை ஊக்குவிக்கிறது ரொம்ப மிகுந்த பாராட்டுகள்.
0: அப்புறம் கடையில எத்தனை வருஷமா வந்து
1: நாங்க கடைசி 32 வச்சிருக்கோம் கடை. அப்பா காலத்துல இருந்து முதல்ல வந்து ராஜா கேசர் கடையினா தான் இந்த பக்கத்துல எல்லாத்துக்குமே தெரியுங்க.
0: அப்புறம் குழந்தைகளுக்கு பிரியப்படுறது.
1: ஆமா, அது பொம்மைகள் தான் மாறுங்க, பொம்மைகள் மாறுங்க.
0: அதனால அழிப்பான்னு கூட
1: வருங்க. ஆமா கண்டிப்பா.

0: வாழ்த்துக்கள் அவினாசி பிரபுதேவியின் வாழ்த்துக்கள் சொல்லி.
1: ஐயா வணக்கம்.
2: கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தலவாய்பாளையம் ஜீதுரை கோடை பண்பலை தாய் 100.5 உதவிகளுக்கான 27வது ஆண்டுக்கு எனது வீர வணக்கங்கள்.
1: பொள்ளாச்சி எவ்வளவு தூரங்க உங்க ஊருக்கு? இங்கிருந்து
2: 45 கிலோமீட்டர்.
1: அவ்வளவு தூரத்துக்கு இங்க வருது அப்படின்னா பண்பலையின் மீது அவ்வளவு ஈடுபாடு இல்லைங்களா?
2: பண்பலைத்தாய் என்னை ஊக்குவிச்சு இன்று வரைக்கும் வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசான் மாதிரி ஒரு கல்வி கூட்டு போதிக்கூடிய
1: ஆசான் அந்த மாதிரி. நீங்க எப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த வானவில் தலைப்பு அப்படின்றது வந்துட்டு இருக்கல, அதை கேக்குறப்போலாம் நீங்க சொல்ற அப்படின்னா இந்த கருத்து அப்படின்ட்டு மனசுக்குள்ள அப்படி யோசிப்பீங்களா?
2: ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனை நல்ல ஒரு பண்பாடனாக உருவாக்கக்கூடியது ஒரு அந்த வானவில் தான். ஒவ்வொரு மப்பியை தேக்க தேக்க அந்த வைரம் பட்டை தீட்டுவது போல் மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய பண்பலை தாய நாம எப்போதும் வணங்க வாழ்த்துறை. ஆனால் அவங்களுடைய சிறப்பு அந்த சேவை இன்னும் மேலும் பல ஆண்டுகள் வளர வேண்டும் என்று என்னுடைய பணிவான வணக்கங்கள்.
1: தூரம் ஒரு பொருட்கள் மனசு அப்படின்றதுதான் உங்களுக்கு வரவேற்றிருக்கு.
2: என்னை
1: அந்த அளவுக்கு செதுக்கி இருக்கு, பக்குவப்படுத்தி இருக்கு. சோகமான அல்லது சந்தோஷமான தருணங்களை எல்லாம் நீங்க பகிர்ந்திருக்கீங்க வானொலியோட அப்படின்னு சொல்றதே எங்களுக்கு பெருமையா இருக்குங்க.
2: தூரம் ஒரு பொருட்கள் நம்மளை வாழ வைத்து நம்மளை மேல் நோக்கி பயணத்தை தொடர அவங்க அந்த அந்த பண்பலைத்தான் என்னை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறேன். 72 வயது ஆனாலும் 15 வயதிலிருந்து வானொலி கேட்டு வருகிறேன். அந்த மாதிரி சூழ்நிலை இன்றும் வழிநடத்தக்கூடிய பண்பலைத்தாய என்றும் என்னுடைய கடைசி கொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் என்னுடைய உயிருடன் இப்படி ஒன்றிலே இருக்கும் பண்பலைத்தாய்.
1: ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் மல்லிகார்ஜுனுங்க.
1: வினவலிருக்கீங்க?
3: கைத்தறி நெசவுங்க.
1: எத்தனை கைத்தறி
3: கொடுக்கீங்க? மாஸ்டரா இருந்தேன் கைத்தறியில, வீவிங் சென்டர் சில்க் வில்லேஜ்ல கைத்தறி மாஸ்டரா நான் வேலை செஞ்சேன்.
1: கைத்தறியில
3: மாஸ்டர்னா சொல்லி கறி வந்து பழக்க பழைய குடுக்கறது.
1: ஓ, சொல்லி குடுக்கறது.
3: சொல்லி குடுக்கறது.
1: சரி, ஒரு எத்தனை கைத்தறி அப்படின்னா வேலை பழகறதுக்காக வர்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க?
3: சொல்லி கொடுத்து
1: எத்தனை நாள்ல பழக முடியும்?
3: ஒரு 2 மாசத்துல பழகலாம். 2 மாசத்துல பழகலாம். திறமை வேணும் நாம சொல்லி விடுக்கிற பிரகாரம்.
1: தறி போறோடன்னு நினைக்கிறவங்களுக்கு கைத்தறி போட்டாலும் அவங்களுக்கு உரிய லாபம் கிடைக்குங்களா?
3: கிடைக்கும், கிடைக்கும். அதுக்கு உண்டான
1: தறிக்கு எவ்வளவு ஆகுங்க?
3: ஒரு தறிக்கு ஒரு 20,000 ரூபாய் ஆகும். 20,000 ரூபாய்
1: ஆகும்.
4: ராஜாயிருங்க. ஐயம்பாளையம். ஆமாங்க.
1: எவ்வளவு தூரங்க அது?
4: இங்கிருந்து 35 கிலோமீட்டருங்க. அங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டு அந்த
1: கைத்தறி
4: நெசவுதானுங்க. கைத்தறி
1: நெசவுதானுங்க.
4: இப்ப காட்டணுங்க, நெகமும் காட்டணுங்க.
1: பண்டிகை காலங்கள் அப்படின்னா கூடுதலாக வேலை பண்ணுவதற்கும் அப்ப 20 வகைகளா பாக்க வேண்டியது இருக்குங்களா?
4: இல்ல, அப்படி அதிகமா பாக்குறதுல டெய்லி ஒரே மாதிரி தானுங்க. ஒரு 18 மணி நேரம் உழைப்பு தானுங்க. ஆமா ஆமா, இருக்கு இருக்கு.
1: பார்த்து ஓய்வு எடுக்கணும்னால ஊருக்கு
4: தொடர்ந்து
1: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது இன்னைக்கு செக்கலூர் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து

0: அது மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
1: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
6: எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
7: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம்.

0: பண்பலை 100 புள்ளி இதனுடைய சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு கோவை கருமத்தம்பட்டி நகராட்சி சென்னையாண்டார் கோயில் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்தே வந்துட்டு இருக்குங்க. எங்க நேரலை அப்படின்னாலும் கூட நாங்க வந்துருவோம் எவ்வளவு தூரமா இருந்தாலும் அப்படின்றது நேயர்கள் சொன்னாங்க. அதை நிரூபிக்கும் வகையில நாங்க வந்து எங்க வந்து ப்ரொமோ போகுது அல்லது வந்து நம்ம அந்த அறிவிப்பு நாளைக்கு எங்க தேடி வரும் பண்பலைன்றத நாங்க ஒரு நாள் முதல் நாளே கேட்டுக்குவோம். அந்த இடத்தை தேடி செல்வது எங்களுடைய விருப்பம். பண்பலையோடு நாங்கள் இணைந்தே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கள் நிறைய இங்க வந்திருக்காங்க. அம்மா வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் கனக்கம்பாளையம் கவிதா.
0: சரிங்கம்மா. பொதுவா அந்த வானொலி அப்படின்றது வந்து மனசை பக்குவப்படுத்துது அப்படின்றீங்க. வானொலி சார்ந்து நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: வானொலி கேட்டா நோய் வராதுங்க, முதல்ல மனநோயே வராது. கண்ணு டிவி பார்த்தா கண்ணுக்கு கெடுதல், வானொலி கேட்டா காதுக்கு.
0: முதல் வார்த்தையிலே சொல்லிட்டீங்களே, மனச நோயை நீக்கிற மருத்துவர்ன்றீங்க. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே வானொலி கேட்டு.
1: ஆமாங்க ஆமாங்க.
0: இந்த அளவுக்கு வந்து மருந்தா இருக்கு அப்படின்னு எப்ப உணர்ந்தீங்க?
1: மருந்து வந்து 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே உணர்ந்தேங்க. அதனால நான் இது வரைக்கும் டிவி பாக்கறது இல்ல, ஒன்லி ரேடியோ மட்டும் வானொலி மட்டுமே தான் கேட்டுருக்கேன்.
0: பேசுறது அப்படின்றது வந்து கேட்கறது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா, இல்ல பாடலாக உங்களுக்கு வந்து மனசு ஆறுதலா தந்துருங்களா?
1: பேசுறது பிடிக்கிறது பிடிச்சிருக்குங்க. ஆனா நம்ம இதுல வந்து நைட் நினைவேசுவதுக்கு தவறாம வந்துருவேன்.
0: பாடலும் கேட்பேன்.
1: ஆமாங்க.
0: ஊர் எவ்வளவு தூரங்க?
1: எங்க ஊர் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். நேற்று அறிவிப்பு கேட்டேங்க. கேட்டப்ப காலையில வந்து கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன். எங்க தினந்தோறும் காலை செவிகளில் ஒளிபரப்பு கொண்டே இருக்கும் கோடை மலை இளவரசிக்கு 27 அகவை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம். என் பேர் கல்பனா.
0: எந்த ஊருங்க?
2: நாங்க திருப்பூர் கரங்கம்பளையங்க.
0: சரிங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நாங்க கைத்தறி நெசவுங்க.
0: சரிங்க. பொதுவா வந்து எங்க வீட்டுக்காரர்தான் நெய்யறீங்க அப்படின்னீங்க, அப்ப நீங்க கேப்பீங்களா வானொலிய?
2: வானொலி கேப்பங்க. எப்பவாவது ஒரு தடவை கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வானொலிய எதோ புதுசு புதுசா சொல்லுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க வீட்டுல வந்து அவங்க அடிக்கடி வானொலி தான் கேட்டிருப்பாங்க. இங்க வந்து நண்பர்கள் எங்க அண்ணா வர சொன்னாருங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்குது, அதனால நீங்க வாங்கம்மா அப்படின்னாங்க, அதனால வந்தங்க.
0: கேளுங்க வானொலிய.
2: சரி, நன்றி.
0: ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இந்த பேர் சொல்லுங்க.
3: 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஆகாசவாணிக்கு இனிய 91வது ஆண்டு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களோடு நம் கோடை பண்பலையின் 27வது உதய நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: மாவட்டம் தாண்டியே வந்திருக்கீங்களே?
3: ஆமாங்க. எங்களுக்கு இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க.
0: திருப்பூர் மாவட்டத்தினுடைய எல்லை
3: கோவை மாவட்டத்தினுடைய எல்லை.
0: தொடக்கம்
3: தொடக்கம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் பனியன் கம்பெனில டெய்லரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க.
0: சரிங்க. எத்தனை பேர் அங்க வேலை பார்ப்பாங்க?
3: எங்க நாங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனில வந்துங்க 1500 பேருக்கு மேல வேலை செய்வாங்க.
0: கிராமங்கள்ல இருந்து அவங்க வரணும்னாலும் அதுக்கான பேருந்து வசதி எல்லாம் இருக்குங்களா?
3: அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கேயே ஹாஸ்டல் தங்கி வேலை செய்யற ஹாஸ்டலும் தனித்தனியா இருக்கு. ஜென்ஸ் லேடிஸ் தனியா வச்சிருக்காங்க. லோக்கல்ல இருந்து வருவாங்க. அப்புறம் அவினாசி, திருப்பூர், இந்த மாதிரி கருமத்தம்பட்டி அங்கிருந்து வர்றதுக்கெல்லாம் அதுக்குண்டான வாகன போக்குவரத்து ஏற்பாடு பண்ணிருக்கீங்க.
0: நீங்க வந்து ஒரு பனியன் நிறுவனம்னா நூல் அப்படியே வந்து அந்த பனியன் ஆகி உற்பத்தியாகி வெளியில போகுங்களா?
3: இல்ல இல்ல.

0: எங்களுக்கு வந்து எங்களுக்கு துணி வருங்க, கோன் நூல் வரும், அத வந்து நாங்க துணிய வந்து அவங்க என்ன டிசைன் கேக்குறாங்களோ ஆர்டர் கொடுப்பாங்க. பையர் வந்து வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் கொடுப்பாங்க, அத நாங்க வந்து உற்பத்தி பண்ணி சட்டா அல்லது குழந்தைகளுடைய துணியா, லேடிஸா ஜென்ஸா, எந்த இது வெரைட்டிஸ் கேக்குறாங்களோ அத நாங்க தயாரிச்சு அனுப்பிடுவோம்.
1: குவாலிட்டி செக்கர் அப்படிம்பாங்கல்ல,
0: குவாலிட்டி செக்கர்.
1: அதுல வந்து அவங்களுடைய வேலை என்னங்க, அவங்க
0: அவங்க வந்து துணி நல்லா இருக்கா, நூல் வந்து நல்லா, த்ரெட் வந்து நல்லா இருக்கா, எலாஸ்டிக் நல்லா இருக்கா, அப்புறம் இது இந்த துணி வந்து சாயம் போகுதா, ஃபேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறதால செக் பண்ணுவாங்க. அப்ப நாங்க ஸ்டிச் பண்றத வந்து தையல் உடையதா,

0: ஆபீசர் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லுவாங்க, அதை அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க.
1: சரி பண்ணி.
0: ஆமா,
1: சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கருமத்தம்பட்டி நகராட்சி சென்னையாண்டவர் கோயில் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து சிறப்பு நேரலை.

0: தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: கோடை 11.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு சூலூர் வட்டம் கருமத்தம்பட்டி நகராட்சி தெக்கலூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செனியாண்டார் கோயில் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்துதாங்க வந்துட்டு இருக்கு. அப்ப NH வந்து 4 இருந்தது, 47 அப்படின்றது வந்து நான் 2 வழி சாலையாக இருந்தது. இப்போ NH 544 544 சொல்லி 6 வழி பாதையாக மாத்தி இருக்கக்கூடிய அந்த பாலத்திற்கு அருகில் இருந்துதாங்க பேசிட்டு இருக்கோம். பார்த்தோம்னா நான் பெற்ற செல்வம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தினுடைய காட்சி கூட இங்கிருந்துதான் படமாக்கப்பட்டது அப்படின்ற தகவலையும் சொன்னாங்க. அதே போல காற்றாலைகளா வழியாக பெறப்பட்ட அந்த மின்சாரத்தை பிரித்த இல்லங்களுக்கோ அல்லது வந்து மின்மாற்றிகளுக்கோ அனுப்பக்கூடிய இடமும் இங்கிருந்து ஒரு கல் தொலைவில்தான் இருக்கு அப்படின்ற ஊர்லாம் எங்க ஊர் தான். சுற்றியும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 300-400 கிராமங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள இவ்வளவு கிராமங்களாக இருக்கிறது. இப்ப நகரத்துக்கு நாங்க வரணும்னா இங்கிருந்து அப்படியே போவோம், தெக்கலூர் கருமத்தம்பட்டி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா 100 எல்லாம் போவோம் அப்படின்றது எல்லாம் சொன்னாங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம் அன்பு உள்ளங்களே, என்னுடைய பெயர் பழனிசாமி, தெக்கலூர்.
4: ஐயா வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம். அதாவது நீங்க நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி சென்னிஹால் நகர் கோவில், இங்கே ஆண்டுக்கு ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும்.
4: அதில்
5: நான் வந்து எலக்ட்ரீஷியன், அதாவது மின் பணியாளர். ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம்.
4: பொதுவா பார்த்தா அப்படின்னா ஒரு சுவிட்ச் அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டே இல்லாம இருந்ததுனால் அதனுடைய வந்து பவர் கரண்ட் எடுக்கிறத பிரச்சனை வருங்களா?
5: அதுல ஒரு 15 வருடம் மின்சாரம் தொடங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் கண்டிப்பாக அது மாதிரி உராய்வு வரும். பெரும்பாலும்
4: வர்றதில்லை.
5: டிவி ஓடி இருக்கிறப்ப வேற போட்டா டிவி ஆஃப் ஆகும்.
4: அதாவது
5: அதுக்கான வலிமை, மின் வலிமை எனக்கு பேரு. அதுக்கு வந்து 20 ஆம்ப்ஸ், 16 ஆம்ப்ஸ் கூடுதலான பழு எடுக்கும் பொழுது, இதற்காக பல் தயாரிக்கும் போது அது 6 ஆம்ப்ஸ் மின்சலை ஏற்படுத்தும் ஏதாவது தயாராக இருந்தால். அதே போல பிரேக்கர் என்பது அதைவிட கூடுதலாக அது நமக்கு பாதுகாப்பு தரும்.
4: நன்றி,
5: மிக்க நன்றி.
4: ஐயா வணக்கம்.
6: மலவைக்கா சந்திரசேகர்.
4: வணக்கம்
6: வணக்கம். 27வது பயணத்தை சிறப்பாக கொண்டாடும் இந்நாளில் காணொலி அனைத்து நிர்வாகிகளுக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இசை, தகவல், பொழுதுபோக்கு, சமூக விழிப்புணர்வு என பல்வேறு நிகழ்ச்சிகளை மூலம் நேயர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த எங்கள் பாச பண்பலை மேலும் மேலும் 100 ஆண்டுகாலம் வாழ்க வளர்வு என வாழ்த்தும் திருப்பூர்லிருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
4: சிறப்பங்க தட்டச்சிலே செஞ்சு கொண்டு வந்துருக்கீங்களா? எப்படி
6: இன்னும் ரெடி பண்ணிட்டேங்க நான் நிகழ்ச்சியில் கேட்டேன், கேட்ட உடனே அதை அப்படியே ரெடி பண்ணிட்டேங்க. எல்லாம் ரெடி
4: பண்ணிட்டேங்க. இங்க இருந்து பண்பலையில நாங்கெல்லாம் வந்தோம் அப்படின்னீங்க.
6: ஆமாங்க,
4: இதுதான் அதுதான் முதல் முறைங்களா?
6: ஆமா, பண்பலைக்கு தான் வந்தாங்க. வென்றா வந்தாரு வந்தாங்க. ஒரு மறக்க முடியாத ஒரு கோயில்ல ஒரு கடவுளை பார்த்த மாதிரி எனக்கு
4: வானொலி.

0: செவி வழியா கேட்டுட்டு இருக்கிறோம், நேரடியா பேசுறதுக்கும் ஏதேனும் பதட்டம் ஏற்பட்டுதான் அந்த அனுபவம் எப்படி இருக்கு?
1: கொஞ்சம் பாட்டம் இருந்ததுங்க, அறிவிப்பா இருக்கும் சொல்லி கொடுத்தாங்க, அதை நம்ம ஒன்னும் பயப்படாதீங்க நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கறத வந்து முன்னாடியே ஒரு கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துட்டாங்க, என்ன பாடல் வேணும் என்னங்கிறத எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் கேட்டேன், கேட்கலாம் பதில் சொன்னேன், அவரோட பாடல் எல்லாம் போட்டாங்க.
2: படிச்சதுலிருந்து ஆரம்பிச்சிருக்கேங்க, ஒரு 40 வருஷம் அதான் பண்ணிட்டு
0: நுணுக்கமான வேலை இருக்கணும்.
2: கைத்தறி என்பது நுணுக்கமான வேலை தாங்க, அதுல இதுதான் அதுதான் பிரிக்க முடியாது. ஏழை சின்ன சின்ன ஏழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலைங்கிற மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது நுணுக்கமான வேலைகள் தாங்க. அதாவது ஒரு ஆமா ஒரு இழைய வந்து இழுக்கும் போதே பாத்தீங்கன்னா நாங்க இழுத்து அங்காது, அதே வந்து பாத்தீங்கன்னா உங்க மாதிரி இருக்கிற ஆளுக தொட்டிங்கனாலே கட் ஆயிடும். என்ன காரணம்னா நாங்க அந்த இழுக்கு இல்ல இல்ல அது என்னன்னா அது பக்குவம் தாங்க, அது அந்த குழந்தைய வளர்க்கிற மாதிரி தாங்க. அது
0: சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் கடையில ஒரு பல்ப் செக் பண்ணி கொடுக்குறப்ப ரொம்ப வேகமா,
2: இவருக்கு மீன் குஞ்சுங்க, இவருக்கு நீந்த அதனாலதாங்க எங்களுக்கு அந்த கலையினுடைய ஈடுபாடு அதிகம், இசையில் ஈடுபாடு அதிகம். இதை விட என்னன்னா எங்களுக்கு அதெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய வானொலியில் மேல பற்று அதிகம். அதனால நாங்க பாத்தீங்கன்னா கோடை பண்பலை ஆகட்டுங்க, இங்க கோவையை சுற்றி இருக்கக்கூடியதாகட்டுங்க, உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய தமிழ் ஒளிபரப்புகள் ஆகட்டுங்க, எல்லாத்திலயுமே நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். நாங்க போகாத ஒரு வானொலிங்கிறதே இல்ல. ஆமா பற்று இல்லைங்க, பைத்தியம். ஆமா நாங்க அதை பைத்தியமானு சொல்லுவோங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: ஐயா வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: வானவில் சொல்லுங்க.
0: வானவில்
3: சண்முகம்.
0: அது ஏன் அந்த பேருங்க?
3: அந்த பேர்ல கடைபிடிச்சிருந்தாங்க.
0: சரிங்க.
3: வானொலி பழுது பரப்பகம் விவசாயம்
0: பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல நம்ம வானொலிய வந்து பண்பலையா மாத்துறப்போ அந்த பழைய வானொலியிலேயே வந்து ஒரு சிலர் வந்து அந்த போர்டு மட்டும் மாத்திக்குவாங்க.
3: அந்த மாதிரி பண்ணி
0: அப்படி இல்லாம இப்ப எந்தெந்த வடிவத்துல எல்லாம் வானொலியினுடைய அந்த போர்டு கிடைக்குதுங்க?
3: இப்ப என்னோட நகரி கடை எல்லாம் போடுற மாதிரி
0: இப்படி எல்லாம் இருக்கு.
3: இருக்குங்க.
0: அந்த பழைய ஆம்பளையும் நீங்க வந்து
3: போட்டு கொடுத்துருவோம்.
0: ஓகே. அதுல பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் வைக்கணும் அப்படின்னா இந்த ஆம்பு போதுமா பத்தாதா அப்படின்றது எல்லாம் சொல்லிருவீங்களா? அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த ஒலி அளவு ஒவ்வொருத்தரும் டிஜிட்டலா கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, லெப்ட் ரைட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படின்றப்ப அதுல என்னென்ன வகை இருக்குங்கய்யா?
3: ஸ்டீரியோ மோனோ 2.1 5.1
0: அப்படி இருக்கு. அது வந்து தொலைக்காட்சிகளுக்கோ வானொலிகளுக்கோ நம்மளுடைய அந்த ஒலிய வந்து பிரித்து கொடுக்கக்கூடியதெல்லாம் சூலூர்வட்டம் கருமத்தம்பட்டி நகராட்சி சென்னையாளர்கள் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து சிறப்பு நேரலையாக

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: காற்று உள்ளவரை கானம் பாடிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு கருமத்தம்பட்டி நகராட்சி சென்னையாளர் கோயில் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வந்தது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அருகில் இருக்கக்கூடிய ஊர்கள் இருந்தும் நிறைய நேயர்கள் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு இணைப்பை நாடும் எறும்பு போல வானொலி பிரியர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சிறப்பு தேடி வரும் பண்பலை வாயிலாக நாம தெரிஞ்சுக்கிறோம். ஐயா வணக்கம்.
5: வணக்கம். கருமத்தம்பட்டி நகராட்சி விராலிக்காடு சென்னியானவர் கோயிலில் வந்து இந்த தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை சிறப்பான முறையில பதிவு செய்த உங்களுக்கும், 27ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாடும் கோடை விழா பண்பலைக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
4: வணக்கம். 27ஆம் ஆண்டு கோடை பண்பலையினுடைய பிறந்த உதய நாளை கொண்டாடும் இந்த தருணத்தில் எங்கள் ஊரான கருமத்தம்பட்டி விராலிக்காடு சென்னியாண்டவர் கோயிலுக்கு தேடி வரும் பண்பலை கோடை

0: வந்ததுக்கு அனைவருடைய சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: எங்கள் வீட்டு செல்லத்திட்டு 100.5 27 ஆண்டு அகவை தின நல்வாழ்த்துக்கள். இங்கே தேடி வரும் படங்களை எங்களை தேடி வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
2: நன்றிங்க. நன்றிங்க.
3: 27 ஆண்டு கொண்டாடும் கோடை பண்புகளுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்க.
4: கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து எங்களை எல்லாம் சந்திச்சு எங்களையும் எல்லாத்தையும் பேட்டி எடுத்த கோடை பண்புகளுக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்க.
5: மலை உச்சியிலிருந்து மலை போல எங்களை தேடி வந்து எங்கள் மலங்கரம் மலைகளை குளிர்ச்சியிட்ட கோடை பண்பலைக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள். திருப்பூர்லிருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
3: 27 உதவி காணும் கோடை பண்பலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்க.
5: சிறப்பு தேடி வரும் பண்பலை கோயம்பேட்டம் இந்த கருமத்தம்பட்டி வந்ததுக்கு எங்கள் பொள்ளாச்சி தலைவர்களின் சார்பாக நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்து
3: 27 உதவி கொண்டாடும் கோடை பண்பலைக்கு எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள். கருமத்தம்பட்டி வினோபனகர் நாகராஜ்.
6: 27 உதய தினத்தை கொண்டாடும் நமது கோவில் கொப்படை பண்பலை நேயர்களோடு சேர்ந்து வாழ்க வாழ்க வாழ்க.
7: வணக்கம். 27 அதாவது பிறநாள் கொண்டாடும் கோடை பண்பலை 100.5 கோவை மாவட்ட நேயர் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
8: 27 நிறைவை கொண்டாடும் கோடை பண்பலைக்கு எங்களது நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் மகிழ்ச்சிகளும். நன்றி. வணக்கம்.
9: வணக்கம். தான் இந்த வரைக்கும் இதுவரைக்கும் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
2: சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லுங்க. நிறைய நேயர்கள் வந்து பங்கெடுத்து பேசினாங்க. இந்த தருணத்துல நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உதயசூரியன். நன்றி. வணக்கம் நேயர்களே.

மார்த்தாண்டவர் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வந்து சென்றது. நேய நெஞ்சங்களுடன் உற்சாகமுடன் உரையாடி விடைபெறுகின்றார் உதயசூரியன். குடிப்பன்மலையின் 1.5 தொடர்கிறது மகளிர் நேரம்.

0: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இனி நாம் ரசிக்க ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் மகளிர் நேரம்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02:35.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: மங்கையரின் மனதோடு தூறும் இசைச்சாரலாக நம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல. திரைப்படங்கள் பார்க்கும்போது, திரைப்பட வசனங்களை கேட்கும்பொழுது, அதே மாதிரி நமக்கும் நடித்து பார்க்கணும், அதே மாதிரி பேசி பார்க்கணுங்கிற பழக்கம் நிறைய இருக்கும். சகோதரிகளே, உங்களுக்கு அந்த திறமை இருக்கா? நீங்களும் நல்லா வசனங்களை பேசி நடித்து பார்ப்பீங்களா? அப்போ வாங்க, இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல நிகழ்ச்சிக்கு பரபரப்பான வெள்ளித்திரை வசனங்களை சுறுசுறுப்பாக பேசிட விறுவிறுப்பாக வாருங்கள் சகோதரிகளே. இதுவரை எந்த நேரலை நிகழ்ச்சியிலும் பங்கேற்றிடாத அறிமுக சகோதரிகள் மட்டும் 24 இந்த எண்ணில் வரலாம். மற்ற வழக்கமாக கோடைப்பண்பலை நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சகோதரிகள் 24 மற்றும் 24 ஆகிய எண்களில் வரலாம். முன் இணைப்புக்கு 0-45-42 இணைச்சிக்கோங்க. அப்போ தான் கோடைப்பண்பலைக்கு உங்களது இணைப்பு வரும். நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இனிய நண்பகல் நேர வணக்கங்கள் சகோதரிகளே. பள்ளிக்கூடம்லாம் நிறைய இடங்கள்லாம் ஆரம்பித்தாச்சு. நிறைய மாணவர்கள்லாம் இப்போ பள்ளிக்கூடத்துக்கெலாம் போயிருப்பாங்க. அப்பாடா, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டோம், இனி நம்ம அதாவது ரிலாக்ஸாக வீட்டில் வேலை பார்க்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி ரிலாக்ஸாக நிறைய பேர் சமைச்சிக்கிட்டே இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. நிறைய இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வுகள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இசை மழையாக உங்களுக்கு வசன மழையும் சேர்ந்து வரப்போகுது. நிகழ்ச்சியில் முதலாவதாக யார் வரப்போகிறீங்க? வாங்க, வணக்கம்.
2: ஆ, வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீங்க?
2: மனிஷா
0: பேசுறீங்க.
3: இன்னொரு முறை போடுங்க, கேளுங்க. டாக்டரே, முதல்ல ஆட்டோ டிரைவரை கவனிங்க. சும்மாரியா, அவர் ஆட்டோ டிரைவர்ல

0: வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா. இன்னைக்கு வந்து வசனகர்த்தா நடிகர் கிரேசி மோகன் அவருடைய நினைவு நாளும் கூட. இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல நிகழ்ச்சியில் அவர் எழுதின வசனங்களை தான் நீங்கள் இன்னைக்கு பேச போறீங்க. இப்போ அடுத்து யார் வாங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலை ஒன்றிய வீட்டிலேருந்து ராஜலட்சுமி பேசுறேன். தேடி வரும் தந்தரை எங்க ஊருக்கு வர வேண்டும் என்று கூறுகிறேன்.
0: இப்படிக்கு
1: ராஜலட்சுமி மாலை உடன் பற்றி.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான வசனம் வருது, கேட்கலாமா? கேளுங்க.
2: ஒரு நிமிஷம் இருங்க, டாக்டர் கிட்ட பேசணுமா?
3: எதுக்கு மீதி நீயே பேச. நம்ம அப்புக்கு ஹார்ட்ல ஹாட் ஆயி உடனடியே பெங்களூர் கிளம்பி வழி சொல்லிட்டு பாரு, அவ்வளவுதானே?
2: அது எப்படி உங்களுக்கு தெரியும்?
3: ஏற்கனவே பேசி வச்சுதானே.
0: முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப அடுத்து யாரு வாங்க? வணக்கம், பேசலாம். யார் எங்க இருந்து வந்துட்டீங்க? பேசலாம், பேர் சொல்லுங்கம்மா.
4: ஹலோ, நான் ஜனதா சார்.
0: என்னங்கம்மா?
4: ஜனதா சார்.
0: ஜகதா?
4: ஜனதா.
0: எங்க இருந்துமா பேசுறீங்க? அரவக்குறிச்சி. சரிங்கம்மா,
4: கரூர் மாவட்டம்.
0: உங்களுக்கான வசனம் வருது, கேட்கலாமா?
4: கேட்கலாம்.
0: கேளுங்க.
5: நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பொண்ணோட கல்யாண கெட்டி மேல சத்தத்தை என் காதால கேக்குது, இழிஞ்சது. இந்த காதை வச்சுட்டு இதெல்லாம் நடக்கிற கதையாடா?
0: இன்னொரு முறை கேளுங்க.
5: நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பொண்ணோட கல்யாண கெட்டி மேல சத்தத்தை என் காதால கேக்குது, இழிஞ்சது. இந்த காதை வச்சுட்டு இதெல்லாம் நடக்கிற கதையாடா?
0: அதாவது அரைக்குறிச்சில நல்லா காத்து வீசுது போல. நீங்க பேசும்போது காத்து சத்தம் மட்டும்தான் அதிகமா கேக்குது. சரிங்கம்மா, முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றிங்க ஜனதா அவர்களே.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
3: நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல, இப்ப யாரு? வாங்க, வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
4: திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்ல இருந்து சுமதிங்க. நல்லா இருக்கிறீங்களா?
3: நன்றாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்ல இருந்து

0: சுமதி. அம்மா உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேளுங்க. அதே மாதிரி
1: கேளுங்க.
0: வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப அடுத்து யாரு? வாங்க, வணக்கம். வந்துட்டீங்க, பேசலாம். யார், எங்க இருந்து?
2: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காடபாளையத்துல இருந்து நிர்மலா பேசுறேங்க.
0: நிர்மலா
2: ஐயா, உங்களுக்கும் வானொலி கோடை பண்பலைக்கும் உதய நாள் இனிய வாழ்த்துக்கள்ங்க ஐயா.
0: நன்றிங்கம்மா, முன்கூட்டியே சொல்லிட்டீங்க, உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணிட்டீங்க. சரி, உங்களுக்கான வசனம் வருது, கேட்டுட்டு நடிக்கிறீங்களா?
2: சரிங்க,
0: கேளுங்க.
3: இது அவர் பொண்ணு விமலா, எம்ஏ படிச்சிருக்கா, கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறா. நீங்க தான் ஊர்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, இவளுக்கு ஒரு நல்ல பையனா பாக்குறது.
0: நன்றிங்க நிர்மலா அவர்களே. யாரு, வாங்க, வணக்கம். வந்துட்டீங்க, பேசலாம். ஹலோ சொன்னதா? ஹலோ,
4: ஹலோ சார்,
0: யார் பேசுறீங்கம்மா?
4: தாராபுரம் பேசுறேன் சார், திருப்பூர் மாவட்டம் சார்.
0: திருப்பூர் மாவட்டத்துல தான் தாராபுரம்னு தெரியுதுமா? உங்க பேரை சொல்லுங்கம்மா. உங்க
4: பேரு? பேர் ஆனந்திங்க சார்.
0: ஆனந்தி அம்மா, என்ன தாராபுரத்துல இனிப்பு பழுதா இருக்கா? விட்டு விட்டு கேக்குதே. ஒரு வசனம் வருதுமா உங்களுக்கு, அது கேட்டுட்டு அத மாதிரி பேசுங்கம்மா. அப்ப வசனம்
5: கூட மாப்பிள்ள
0: இல்ல, வசனம் குடுக்கலாமா?
4: வெளியூர்ல
0: எந்த வெளியூர்? சரி, ஏதோ உங்கள் இணைப்பில் விட்டு விட்டு கேட்குது, அதில் கொஞ்சமாக புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றிங்க ஆனந்தி அவர்களே.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பார்ந்த நேர்களே. ஸோ ரொம்ப சின்ன வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்தாங்க, பையன் பார்க்க வந்தாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்தாங்க. அவங்க ஆல்ரெடி எங்களை பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ அது எதுக்காக பார்த்தாங்கன்னா வந்து அதிகமாக வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணி லைட் மஞ்சக்காமலை வந்து எங்களை பார்த்துட்டு ஸோ அட்மிஷன் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் அந்த நேரங்களில் ஒரு ஒன் இயர் பேக் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்போ அவங்க வந்து அதிகமாக ஆல்கஹால் யூஸ் பண்ணனால அது சடனாக விட்டனால அந்த ஆல்கஹால் வித்ட்ரால் சிண்ட்ரம் சொல்லுவாங்க, அந்த ஆல்கஹால் சடனாக விட்டனால வந்த பிரச்சனைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆல்கஹால் டெய்லி அடிச்சுக்கிட்டு இருந்தனால அவருக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டு உணவுக்குள்ள இறைப்பையெல்லாம் புண்ணாகி அந்த நரம்புலாம் சுருண்டு வந்துங்க வந்திருந்தாங்க. அவங்க ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அட்வைஸ் பண்ணி நல்லாக்கி இங்கேருந்து அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வரல. இதுக்கடையில் அவர் மீண்டும் போய் என்ன பண்ணியிருக்காருனா ட்ரிங்க்ஸ் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அது

0: பக்கத்து ஆதரவு அப்புறம் ட்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து தொந்தர வயிறு தூக்கத்தும் வந்திருக்கு, அவருக்கு வந்து சாப்பிட முடியாமல் இருந்திருக்கு, ரொம்ப சோர்வாக இருந்தனால வந்து அங்கேயே அப்போ அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலே போயிட்டு திருப்பி எல்லா பரிசோதனையும் பண்ணி அவங்களுக்கு வந்து மஞ்சக்காமல் லெவல் 14, நார்மலாக மஞ்சக்காமல் லெவல் எவ்வளோ இருக்குன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு பாயிண்ட் இருக்கிறதுல 14 பாயிண்ட்டோட வாங்கி வந்தார். ஸோ அவங்க அங்கே பார்த்துட்டு அப்புறம் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு இங்கே வந்தாங்க. திருப்பி நாங்கள் இங்கே வந்து இங்கே திருப்பி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் அவருக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணி, ஸோ குடல் டாக்டர் வர வச்சு ஒரு எண்டோஸ்கோபி பண்ணிட்டு குடல் டாக்டரோட ஒப்பீனியன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மனநல டாக்டர் வந்து சைக்காட்ரிஸ்ட் அவர் டாக்டர் ஒப்பீனியன் எடுத்துட்டு அவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 14 பாயிண்ட் வந்து அவருக்கு வந்து மஞ்சக்காமல் லெவல் இருந்தது. ஸோ அவருக்கு நம்ம வந்து அவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், இனிமேல் நான் வாழ்க்கையில் நான் வந்து கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் தவறு பண்ணிட்டேன் டாக்டர்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா அவருக்கு சின்ன வயசில், ஸோ ஒரு வயசு குழந்தை தான் அவருக்கு அந்த பையனுக்கு இருக்குது, ஸோ ஒரே ஒரு குழந்தை. ஸோ அவரோட வேலைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ வர்றப்ப பார்த்தீங்கன்னா வயிறு ஊத்தம் கொடுத்துருந்துச்சு, ரொம்ப மஞ்சக்கம் அளவில் கூடியிருந்துச்சு, சாப்பிடவே முடியலன்னு வந்தார். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி மருத்துவருடைய ஆலோசனைகள் எல்லாத்தையும் வந்து ஸ்பெஷலிஸ்டுடைய வந்து ஆலோசனை பேரில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி ஸ்டார்ட் பண்ண கொஞ்சமாக வந்து அவருக்கு மஞ்சள் கமல் குறைய ஆரம்பிச்சிடும், வயிறுலாம் ஊற்ற மருந்து நீர்லாம் வயிற்று ஃபுல்லாக நீர் கோர்த்துருந்து மருந்துகள் கொடுக்க கொடுக்க கொஞ்சமாக வீக்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சு, மீண்டும் மஞ்சள் கமல் குறைய குறைய அவருக்கு அந்த வயிறு ஊத்தங்கள் குறைய குறைய மீண்டும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, பழையபடி ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்புறம் அவர் போகிறப்ப என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வந்து ட்ரீட்மெண்ட் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும், இனி வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, உணவு கட்டுப்பாடு, எப்போ உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், மஞ்சக்காமல் அளவு குறையிறப்போ கொஞ்சம் அசைவங்கள் எல்லாம் குறைச்சிங்க, ஆயிலி ஃபுட்லாம் குறைச்சிங்க, அதே நேரங்களில் வந்து கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுங்க, சரி இரவு நாங்கள் தூங்க ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் உங்களால் பண்ணுங்க, இல்லைன்னா தண்ணி குடிக்கிற கொஞ்சம் இப்போதைக்கு குறைச்சிக்கோங்க, அப்படி சில ஆலோசனைகள்லாம் கொடுத்து உணவு கட்டுப்பாடெல்லாம் கொடுத்து கொடுப்பார், இப்போதைக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது என்னென்னா, அதிகமாக வந்து இளம் வயதினர்கள் அதிகமாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி கணையும் கல்லீரல் இந்த மாதிரி வயிற்று புண் இந்த மாதிரியோட அதிகமாக வர்றாங்க. ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயந்தான், இளம் சமுதாயம் இப்படி போய்கிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப இனிமேல் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை எப்படி நம்ம கிடைக்க போகுது அப்படின்றது ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. இதை தவிர்க்கணும் அப்படின்னா வந்து நேர்களே வந்து இளைஞர்களே முடிந்த அளவுக்கு நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை நீங்கள் முழுமையாக வந்து நிறுத்துங்க, இல்லைனா வந்து 100% வந்து கணையம் கல்லீரல் கணையம் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் உறுப்புகள் எல்லாமே பாதித்து வந்து சின்ன வயசுலேயே ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுல அதில் உங்களோட பங்கு ரொம்ப முக்கியம். ஸோ சில நேரங்களில் ஒரு ஆபத்தான ஸ்டேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது, தவிர இருக்கணும் அப்படின்னா வந்து 100% 100% வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதை நிறுத்தணும் இல்லை குறைக்கணும், கண்டிப்பாக வந்து நிறுத்துறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்க நேர்களே. மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் புவியியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நேரலையில் பங்கேற்கிறார் கோயம்புத்தூர் அரசு மகளிர் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் த. யுவராஜ் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப தொடர்பு கொள்ளுங்கள் 24 24 24 24 26 24 24 29 290 333 என்ற எண்களில். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
2: கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: வழங்கிய மகளிர் நேரம்.

0: கொடை பண்பலை நொறுப்புளி ஐந்தில் நாம் இணைந்திருக்கின்றோம் மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல, இப்ப யார் இணைப்புல? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: என்னங்க? திவ்யா பேசுறேன் சார்.
0: திவ்யா, என்ன பண்றீங்க? சரிங்க, உங்களுக்கான வசனம் வருது, கேளுங்க. கேட்டு நடிங்க.
2: இது என்ன தலைப்பு செய்தியா? திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. நான் என் பொண்டாட்டிய சமாதானம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாரு, அவ பாட்டுக்கு போயிட்டா பாரு.
0: இன்னொரு முறை.
1: இது என்ன தலைப்பு செய்தியா? திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. நான் என் பொண்டாட்டிய சமாதானம் பண்ண முயற்சி பண்ணிட்டு அவாட்டுக்கு
0: போறா போயிட்டா பார். அவ்வளவுதான். சரிங்க, நன்றிங்கம்மா. குடிப்பிள்ளை இன்னொரு பேந்தில் மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல, இப்ப யாரு? வாங்க, வணக்கம்.
3: ஹலோ, அன்சியா பேசுறேன் சார். ரொம்ப நாள் ஆச்சு சார் நான் பேசி.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா திருப்பியும்.
4: வானொலி
0: சத்து கொஞ்சம் குறைங்க, எக்கோ ஆகுது பாத்தீங்களா.
3: இந்த வரேன் சார்.
0: கேட்டீங்களா? கேட்டது நடிங்க.
4: ஐயோ, அவர் காது கேட்காது. அவர் பேர் கே சேதுராமன். சுருக்கமா நாங்க கே சேதுன்னு கூப்பிடுவோம். இனிமே கே காதுன்னு கூப்பிடுங்க.
0: கேட்டிங்களா?
3: கேட்கவே இல்லை சார். கொஞ்சம் பாருங்க சார்.
0: எனக்கு இன்னைக்கு என்னாச்சு தெரியலையே. இப்ப கேட்டீங்களா? வசனம் போன்ல கேட்கும். நீங்க போன்ல பேசுறீங்களா?
3: இன்னொருக்கா சொல்லுங்க சார்.
0: நான் சொல்லணுமா இல்ல வசனம் கொடுக்கலாமா?
3: வசனம் சொல்லுங்க சார்.
0: கேளுங்க.
4: ஐயோ, அவர் காது கேட்காது. அவர் பேர் கே சேதுராமன். சுருக்கமா நாங்க கே சேதுன்னு கூப்பிடுவோம். இனிமே கே காதுன்னு கூப்பிடுங்க.
3: ஐயா, அவர் காது கேட்காது. இனிமே அவர் கே காதுன்னு கூப்பிடுங்க.
0: கே சேதுராமன், நாங்க கே சேதுன்னு கூப்பிடுவோம். சரிங்கம்மா.
3: சரி சார்,
0: நல்ல முயற்சி பண்ணீங்கம்மா. வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப அடுத்து

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: கோடை 11.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நேர்களே, கோடை பண்பலை 100.5 தொடர்வது தமிழ் செய்திகள்.

0: இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 ஆண்டு மே மாதம் 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், திரு நரேந்திர மோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுக்கல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுக்கலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுக்கலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
2: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதி

0: எங்கள் கிராமத்து கதைகள்.
1: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே, அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.

0: அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலைசிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும், மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்க வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷம்.

0: இருக்கும் ஜெம் பிரஸ் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 8925960060.
1: மாயவளை மீளவழி, சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
2: நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம சோசியல் மீடியாவில் அதிகமாக நடக்கிற ஒரு முக்கியமான ஆபத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபேக் ப்ரொஃபைல். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம், எந்த பிளாட்ஃபார்மாக வேணால் இருக்கலாம். அதில் சில பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேரில் அப்ரோச் பண்ணுவாங்க, சில பேர் மணி ஸ்கேம் செய்ய அப்ரோச் பண்ணுவாங்க, மற்ற சில பேர் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸை திருட நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும், ஆனால் மற்ற தகவல் எதுவுமே இருக்காது, ரொம்ப கம்மியான டேட்டா தான் இருக்கும். அந்த அக்கௌண்ட் வந்து ரீசெண்டாக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டாக இருக்கும். மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸே யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு பர்சனல் சேட் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்மள்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கேட்பாங்க, சில பேர் மணி ஹெல்ப் கேட்பாங்க, ஓடிபி, பேங்க் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சில டைம் இந்த செலிப்ரிட்டி ஃபோட்டோ வச்சு இந்த ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்லேருந்து எடுத்ததாக இருக்கும், பெருசாக போஸ்ட் கமெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காது, அதை பார்த்தா கொஞ்சம் சஸ்பீஷியஸாக நமக்கு இருக்கலாம். நம்ம வீடியோ கால் கூப்பிட்டோன்னா அவங்க வீடியோ கால் அவாய்ட் பண்ணுவாங்க, அவங்க ஐடென்டிட்டியை ரொம்ப மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம சில மெசேஜஸ் எல்லாம் வரும், அர்ஜென்ட் ஹெல்ப், ஸ்பெஷல் ஆஃபர், ப்ரைஸ் வின்னர், இது மாதிரி எமோஷ்னல் மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா, தெரியாதவங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ப்ரொஃபைலை முழுசாக நம்ம செக் பண்ணணும். தேவைப்பட்டால் நம்ம ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்னு அந்த ப்ரொஃபைலில் இருக்க இமேஜை வச்சு நம்ம சர்ச் பண்ணலாம். ப்ரொஃபைலில் இருக்கிற நேம்ஸ் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஆல்ரெடி வேற எதுவும் சஸ்பீஷியஸாக யாரும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். சஸ்பீஷியஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை எப்போவுமே ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைனில் இருக்க நண்பர்களெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. ஆன்லைனில் இருக்கவங்க ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸையும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அவங்கள்ட்ட வீடியோ கால்ஸ் பேசக்கூடாது. தெரியாதவங்க கூட கனெக்ட் பண்ணாதீங்க, சேட் பண்ணாதீங்க, எல்லாரையும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்க ஃபேக் ப்ரொஃபைலை பற்றி பார்த்தோம். ஒரு நல்ல ஃபோட்டோ, ஒரு ஃப்ரெண்ட்லி மெசேஜ் பார்த்த உடனே நம்பிடக்கூடாது என்பதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆன்லைனில் சேஃபாக இருக்கணும்னா அக்செப்ட் செய்கிறதுக்கு முன்னாடி வெரிஃபை செய்யுங்க, ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. நாளை இன்னொரு முக்கியமான இணைய பாதுகாப்பு தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவளை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
3: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை மீளவழி.
4: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள், உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.

நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் புவியியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நேரலையில் பங்கேற்கிறார் கோயம்புத்தூர் அரசு மகளிர் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் த. யுவராஜ் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப தொடர்பு கொள்ளுங்கள். 24 24 24 24 26 24 24 29 293 என்ற எண்களில் கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. அடுத்தது என்ன, மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.

நம் கூடை பண்பலை 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த சகோதரிகளுக்கும் கேட்டரசித்த அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி நம் கூடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களை கேட்போம் அனைவர்களே.

0: நம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: பண்பலையின் 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

Yo. கடிதங்கள் சுமந்து வந்தவை வார்த்தைகள் அல்ல, அவை அன்பின் அடையாளங்கள். மனம் தொட்ட கடிதங்கள் இன்று விரல் தொட்டு விரிகின்றன. காகிதங்களில் தொடங்கிய உணர்வுகள் இசையால் உங்கள் நெஞ்சங்களை நிறைக்க வருகிறது. கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. கடிதங்களின் வழிகளுக்கு உயிர் கொடுக்கும் நான் உங்களோடு வசீகரன். நிகழ்ச்சியின் முதலாவதாக 1976 கே விஜயன் அவர்களின் இயக்கத்தில் வெளியான ரோஜாவின் ராஜா பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் மதுரை SS காலனி ஜெயபிரகாஷ், நாராயணன், சூர்யா, சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி பாலகிருஷ்ணன், பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், குரல் தந்திருக்கிறார் TM சவுந்தரராஜன், P சுஷீலா.

இனி தாராபுரம் பேக்கரி தெரு ஜம்பை சங்கமேஸ்வரன், தனுஷ், ராஜலக்ஷ்மி, சண்முகம், ஈஸ்வரி இவர்களின் விருப்பத்திற்காக பஞ்சவர்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. பாடலுக்கு வரிகள் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பண்பலையில் பாடல் ஒலிக்கிறது.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனையில சமைச்சு கொடுங்க.
2: ஆஹா, சம்ம வாசனை! அட்டட்டட்டட்டோ, அம்மா வந்திருக்காங்களா? அம்மா வெளியிலோ, வெளியிலோ. அங்க ஏய் அம்மா, எங்க?
1: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
4: நண்பகல் நட்சத்திரமாய் மிளிர்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. 1971 ஆண்டு வெளியான சபதம் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் தென்காசி சுப்லாபுரம் செல்வராஜ், பேச்சிமுத்து, அங்கையர்கண்ணி, செல்வகுமார், ரிதன். பாடலுக்கு இசை ஜி கே வெங்கடேஷ், எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கோடைப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. என் தம்பி பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பூந்தநலம் பொன்னியகோடி, உமா, தமிழினி, இமை. 1968 வெளிவந்த இப்படத்திற்கு இசை MS விஸ்வநாதன், பாடலுக்கு குரல் தந்திருக்கிறார் TM சவுந்தரராஜன்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.

0: ஆர்கேஜி நெய்
1: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

மனம் விரும்பிய பாடல்களால் இதயத்திற்கு இதம் சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஈரோடு தண்டாம்பாளையம் வேணி, நடராஜன், தேவி, முருகேசன், லக்ஷ்மி இவர்களின் விருப்பத்திற்காக 1979 வெளியான நல்லதொரு குடும்பம் திரைப்படம் இளையராஜா இசையமைக்க கண்ணதாசனின் கவி வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் பி. சுஷீலா, டி. எம். சவுந்தரராஜன்.

இனி அவள் ஒரு தொடர்கதை. கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 1974 வெளியான இப்படத்திற்கு இசை MS விஸ்வநாதன், குரல் தந்திருக்கிறார் KJ யேசுதாஸ். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் காங்கேயம் நெய்காரன் பாளையம், தனுஷ், பாலகிருஷ்ணன்.

0: உடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டு

0: வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும், ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில்.

நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

இன்றைய நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் திருமலை வீதி தேவயானி அவர்களின் தெரிவில். நேயர் விருப்பங்களின் இசைச்சிறகாய் பறக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. 1962 ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் வெளியான பாத காணிக்கை பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் தேனி பண்ணைப்புறம் கிருஷ்ணகுமார், ஆனந்தி, பிரபா, சரண்யா. பாடலை பாடியுள்ளனர் சுஷீலா.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த

0: வெர்மிசெலி. அனல் சோயா சங்க்ஸ்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

ஆர்கேஜி நெய். கடிதம் எழுதிய கனவுகளை பாடலாய் மலர செய்கிறது கோடைப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. 1971 வெளியான பி. மாதவனின் இயக்கத்தில் தேனும் பாலும் படத்திலிருந்து மஞ்சளும் தந்தாள் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள், கோவை கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா, பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், குரல் தந்திருக்கின்றனர் ஜிக்கி, ஜானகி.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். அடிக்கடி அஜீர்ண கோளாறு இருக்கா, நீங்கள் எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு வயிறு கடப்பட அப்படின்னு சொல்லிட்டு புரண்டுக்கிட்டே இருக்கா, யாருக்காவது ருட்டீனாக சாப்பிட்றதை விட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்றத அப்படியே கண்டினியூஸாக குறுகிக்கிட்டே வருதா, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அதாவது இன்டெஸ்டைன் வந்துட்டு நம்ம குடல் வந்துட்டு இரிட்டேஷன் ஆகிட்டு இருக்கு, சில பொருட்களை வந்துட்டு தாங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிட்லாம். ஒரு 16 வயசு பையனை கூப்பிட்டு என்னெல்லாம் சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது, உடம்பு வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் அதே ஒரு 75 வயசு நபர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா அப்படியே குறுகிய சாப்பாடு ரேஞ்சாக இருக்கும். ஏன்னா ஏதாவது அந்த ரேஞ்சை விட்டு வெளியில் சாப்பிட்டாங்கன்னா வயிறு அவங்களுக்கு கெட்டு போயிடும். ஸோ எல்லாருக்கும் விதவிதமான ஒரு வயிறு அமைப்பு இருக்குது. ஸோ ரெகுலராக ருட்டீனாக நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற உணவே உங்களுக்கு எதிர்க்குது, உங்களுக்கு வந்து அஜீர்ணம் ஆகுதுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ப்ராப்ளமை கண்டுபிடிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. சில டைம் பேசிக் ரத்த டெஸ்ட்லேயும் கண்டுபிடிக்கலாம், சில டைம் லெட்ரின் போகிற பாதையில் வர மோஷன், அதாவது அந்த கழிவையும் நம்ம செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. பட் பெஸ்ட்டு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எண்டோஸ்கோபி தான். இப்போ வந்து என்ன வந்திருக்கு, நவீன எண்டோஸ்கோப்ஸ்லாம் வந்திருக்கு. ரொம்ப துல்லியமாக குடல்குள்ளேயே போய் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியிலேருந்து அதை செக் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிலாம் இப்போ வந்துருச்சு. சமீப காலத்தில் ஒரு நபர் வந்திருந்தார், கண்டினியூஸாக அவர் வெளிநாடு போய் அவருக்கு வயிறு கெட்டுகிட்டே இருந்துச்சு, திடீர்னு வந்து இங்கே வந்து செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வியாதி ஒன்று வந்துச்சு. அந்த வியாதியை கொலனோஸ்கோப்பி மூலமாக எண்டோஸ்கோப்பி மூலமாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தகுந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க சாப்பிட்ற உணவே நல்லபடியாக ஆயிடுச்சு, பழையபடி என்னெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் சஃபர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அஜீர்ண பிரச்சனை இருக்குன்னா தங்க மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா இதுக்குன்னே ஸ்பெஷல் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கு எத்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் உங்கள் வயிறில் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணிடலாம்.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. 1978 ஆண்டு வெளியான முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் காதலி திரைப்படத்திலிருந்து அந்த மானை பாருங்கள் அழகு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தூத்துக்குடி ஸ்பிக்நகர் ராஜேஷ், தேவி, பிரியதர்ஷன், சூரியதர்ஷன். எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலி ஜெயராமன், கே ஜே யேசுதாஸ் குரலில் பாடல் வளம் வருகின்றது.

0: பெருமைக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27 உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர்தான் கோடை பண்பலை.
3: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
6: நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும்
5: கோடை பண்பலை 100.5.
7: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
1: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
8: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
9: எத்தனை

0: அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: காவிய கானியங்கள் காற்றலையில் தவழ, காவிய கானங்கள் காற்றலையில் தவழ, கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் நிறைவாக 1965 சி சீனிவாசன் இயக்கத்தில் வாழ்க்கை படப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி பி ஸ்ரீனிவாசன் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சன் புதிய

மனதின் மொழியாக கடிதங்களும் உயிர்நார்வின் குரலாக இசையும் உங்கள் நெஞ்சங்களை நிறைத்த நெஞ்சில் நிறைந்தவை இனிதே நிறைவடைகிறது. மீண்டும் செவிகளுக்கு விருந்தளிக்க நாளை பகல் ஒரு மணிக்கு. இதுவரை கடிதங்களின் குரலாய் இருந்து நான் வசீகரன்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

வந்தியத்தேவன் அடைபட்டிருக்கும் சிறைச்சாலையிலே இளவரசி குந்தவை நாச்சியார் வந்து தன்னுடைய காதலை தன் இதயமாகிற சிறையிலே வந்தியத்தேவனை அடைத்து வைத்திருப்பதாக கூறவும், அதற்கு வந்தியத்தேவன், நம்மிருவருக்குமே அந்தஸ்திலே உள்ள வித்தியாசம்தான் தவறு என்றான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற முதுமொழியை கேட்டதில்லையா?

0: அந்த முதுமொழி பொன்னியின் செல்வருக்கும் படகுக்காரி பூங்குழலிக்கும் கூட பொருத்துமல்லவோ?
1: ஆம், பொருந்தும்தான். என் தம்பி உலகமாளப் பிறந்தவன் என்று நினைத்தேன். அதனால் அவர்களுடைய நெஞ்சுக்கும் தாளிட விரும்பினேன்.
0: நானும் இளவரசரை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டு விட்டுத்தான் ஆவலுடன் வந்தேன். அவரோடு எட்டு திசைகளுக்கும் சென்று போர்க்களங்களில் வீரச் செயல்கள் புரிந்து பெயரும் புகழும் அடைய விரும்பினேன்.
1: இப்போது அந்த ஆசை போய்விட்டதல்லவா?
0: ஆம், பொன்னியின் செல்வர் அரசுரிமையைக் காட்டிலும் அமைதியான வாழ்க்கையை அதிகம் விரும்புகிறார். போர்க்களத்தில் வாளேந்தி வீசுவதைக் காட்டிலும் ஆலயத் திருப்பணியில் கல்லுளி கொண்டு வேலை செய்வதற்கு அதிகம் ஆசைப்படுகிறார்.
1: மதுராந்தகனோ ராஜ்யம் ஆளுவதில் தீவிர நோக்கம் கொண்டிருக்கிறான். ஆடு புலியாக மாறுகிறது, புலி ஆடாகிறது. ஆலவாய் இறைவன் நரியை பரியாக்கி பரியை நரியாக்கியதாக சிவபக்தரின் வரலாறு கூறுகிறது. அதுபோல
0: தேவி, தங்களுடைய கருணையினால் நானும் ஒரு நரியானேன். ஒளிந்து மறைந்தும் தந்திர மந்திரம் செய்தும் இல்லாதது பொல்லாததை சொல்லியும் பகைவர்களிடமிருந்து தப்பி வர வேண்டியதாயிற்று. அரசிளங்குமரி, இந்த வேலையை இனி என்னால் செய்ய முடியாது. விடை கொடுங்கள்.
1: ஐயோ, என் பிராண சிநேகிதி என்று எண்ணியிருந்த வானதி என்னை கைவிட்டுப் போகப் பார்க்கிறாள். நீருமா என்னை கைவிட்டுப் போக எண்ணுகிறீர்?
0: தேவி, கொடும்பாளூர் இளவரசிக்கும் தங்களுக்கும் உள்ள விவகாரத்தை பற்றி நான் அறியேன். ஆனால் நான் எப்படி தங்களை கைவிட்டுவிட முடியும்? ராஜாதி ராஜாக்கள் தங்களுடைய மணி பொற்கரத்தை கைப்பற்ற தவம் கிடக்கிறார்கள்.
1: நானோ குற்றேவல் செய்ய வந்தவன்.
0: இளைய பிராட்டி அப்போது தன்னுடைய திருக்கரத்தை நீட்டினாள்.
1: இது கனவா நனவா என்ற தயக்கத்துடன் வந்தியத்தேவன் அந்த மலர்க்கரத்தை தன் இரு கைகளாலும் பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டான். அவனுடைய உள்ளமும் உடம்பும் பரவசமடைந்தன. வாணர் குலத்து வீரரே, கற்பென்னும் திண்மையை குலதனமாகப் பெற்ற பழந்தமிழர் மன்னர் வம்சத்தில் வந்தவள் நான். எங்கள் குலத்து மாநகரில் சிலர் கணவனுடன் உடன்கட்டை ஏறியதுண்டு. பதியின் உடலை எரித்த தீயை குளிர்ந்த நிலவென்று அவர்கள் கருதி அக்னியில் குதித்தார்கள்.
0: கேள்விப்பட்டிருக்கிறேன் தேவி.
1: உமது கரத்தை பற்றிய இந்த என் கரம் இன்னொரு ஆடவனுடைய கையை ஒரு நாளும் பற்றாது. வல்லவரையன் சொல்லிழந்து செயலிழந்து குந்தவையின் கண்ணீர் ததும்பிய கண்களைப் பார்த்த வண்ணம் மதியும் இழந்து நின்றான். ஐயா, உம்முடைய பதட்டமான காரியங்களினால் உமது உயிருக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் என்னுடைய கதி என்னாகும் என்பதை சிறிது எண்ணிப்பாரும்.
0: தேவி, தங்களுடைய இதய சிங்காசனத்தில் இடம்பெற்ற இந்த பாக்யசாலி உயிருக்கு பயந்த கோழையாயிருக்க முடியுமா?
1: கோழைத்தனம் வேறு, ஜாக்கிரதை வேறு. ஐயா, முதன் மந்திரி அனிருத்தருக்கு கூட தங்கள் வீரத்தை பற்றி ஐயம் கிடையாது. பின்னர் எதை பற்றி அவர் ஐயப்படுகிறார்? நீர் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருக்கலாம் என்று ஐயுறுகிறார்.
0: அப்படியானால் வைத்தியர் மகன் பினாகபாணிக்கு அளித்த மறுமொழியை அவருக்கும் அளித்த சித்தமாயிருக்கிறேன். சிறைக்கதவை திறந்து விடுங்கள். அந்த மனிதர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லுங்கள்.
1: வைத்தியர் மகனாவது மற்போரில் சிறிது பழக்கமுள்ளவன். அனிருத்தர் சொற்போர் அறிவாரேயன்றி மற்போர் அறியார். அறிவின் கூர்மையே அவருடைய ஆயுதம். வாளின் கூர்மையை அவர் என்றும் துணை கொண்டதில்லை.
0: அப்படியானால் என்னுடைய வாளின் கூர்மையைத்தான் முதன் முதலில் பரீட்சை பார்க்கட்டுமே.
1: ஐயா, இந்த நாட்டில் சக்கரவர்த்திக்கு அடுத்த மரியாதைக்குரியவர் முதன் மந்திரி அனிருத்தர். அவருடன் பகிரங்கமாக முரண்பட பழுவேட்டரையர்களும் தயங்குகிறார்கள்.
0: பழுவேட்டரையர்கள் குற்றமுள்ள நெஞ்சினர், அவர்கள் பயப்படுவார்கள். ஆனால் நான் ஏன் பயப்பட வேண்டும்?
1: இளம் பிராயத்திலிருந்து என் தந்தையின் உற்ற தோழர் அவர். முதன் மந்திரிக்கு செய்த அவமரியாதை சக்கரவர்த்திக்கும் எனக்கும் செய்த அவமரியாதையாகும்.
0: அப்படியானால் அவருடைய நம்பிக்கையை நான் பெறுவதற்கு வழியை ஏனும் சொல்லுங்கள்.
1: முதன் மந்திரி காஞ்சிக்கு மிகவும் நம்பிக்கையான ஒருவரை அனுப்ப விரும்புகிறார். உம்மை அனுப்பலாம், நம்பி அனுப்பலாம் என்று நான் உறுதியளித்திருக்கிறேன்.
0: தேவி, காஞ்சிக்கு என்னை அனுப்பாதீர்கள். என் மனத்திற்குள் ஏதோ ஒரு குரல் காஞ்சிக்கு போகாதே போகாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது.
1: அது ஒருவேளை பழுவூர் இளையராணியின் குரலாய் இருக்கலாமல்லவா?
0: இல்லவே இல்லை. தங்களுடைய சொல்லுக்கு மாறாக அந்த விஷநாகத்தின் குரலை நான் கேட்பேனா?
1: ஐயா, பழுவூர் இளையராணியை பற்றி இனி எந்த சமயத்திலும் அப்படியெல்லாம் பேசாதீர்கள். இது என்ன? ஏன் இந்த திடீர் மாறுதல்? ஆம், என் மனம் அவள் விஷயத்தில் அடியோடு மாறிவிட்டது. நீர் இலங்கையிலிருந்து கொண்டு வந்த செய்தியை கேட்ட பிறகு.
0: அப்படியானால் இனி நான் பழுவூர் இளையராணியிடம் பயபக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டியதுதானோ?
1: ஆம்,
0: அவள் பயபக்தியுடன் பூ

0: பூஜை செய்யும் கொலைவாளை என்னிடம் கொடுத்து இன்னாருடைய தலையை கொண்டு வா என்று சொன்னாலும் கொண்டு வர வேண்டியதுதானோ? குந்தவை தேவியின் உடம்பு நடுங்கிற்று. மறுமொழி கூறிய போது அவளுடைய குரலும் நடுங்கிற்று. பழுவூர் ராணியிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அவள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவள் எத்தகைய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது அவளுக்கே தெரியாமல் இருக்கலாம் அல்லவா?
1: அப்படித்தான் அவளும் கூறினாள். நான் எதற்காக இந்த கத்தியை பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை என்றாள்.
0: இதை கேட்ட இளவரசி இன்னும் அதிகமாக நடுங்கிய குரலில், இந்த சோழர் தொல்குடியை தெய்வம்தான் காப்பாற்ற வேண்டும் என்றாள்.
1: காப்பாற்றுகிற தெய்வம் இந்த ஏழையை சாதனமாக வைத்துக்கொண்டு காப்பாற்றட்டும் என்றான் வந்தியத்தேவன்.
0: ஐயா, நானும் அவ்வாறுதான் நம்பியிருக்கிறேன். நீர் காஞ்சியிலிருந்து திரும்பி வந்ததும் மறுபடி ஒரு தடவை இலங்கைக்கு போக வேண்டும். அந்த வாய்ப்பேச இயலாத தாயை எப்படியாவது இங்கே அழைத்து வர வேண்டும்.
1: அவளை அழைத்து வருவது சுழிக்காற்றை குடத்தில் அடைத்து கொண்டு வருவது போலத்தான். இப்படி ஒருமுறை யாரோ சொன்னார்கள், ஆம், அந்த வீர வைஷ்ணவன்தான். ஒருவேளை அவனை அழைத்து வந்திருக்கலாம்.
0: இல்லை, அவனால் அந்த காரியம் முடியவில்லை. உம்மாலேதான் அந்த காரியமாக வேண்டும்.
1: அப்படியானால் என்னை காஞ்சிக்கு அனுப்பாதீர்கள் தேவி.
0: ஏன்?
1: அங்கே என் எஜமானர் இருக்கிறார். அவர் கேட்டால் நான் எல்லா விவரங்களையும் சொல்லித்தானாக வேண்டும். பழுவேட்டரையர்களும் மற்ற சிற்றரசர்களும் செய்யும் சதியை பற்றி அறிந்தால் உடனே வெகுண்டு எழுவார். சக்கரவர்த்தியை சிறை வைப்பது போல் வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்தால் உடனே படையெடுத்து கிளம்புவார். பொன்னியின் செல்வரை பற்றிய செய்தி அவர் காதில் எட்டியிருந்தால் இதற்குள்ளேயே ஒருவேளை புறப்பட்டிருந்தாலும் புறப்பட்டிருப்பார்.
0: அதற்காகவேதான் உம்மை அனுப்ப விரும்புகிறேன். அவர் காஞ்சியை விட்டு புறப்படாமல் எப்படியாவது தடுத்துவிட வேண்டும்.
1: நான் காஞ்சியை அடைவதற்குள் அவர் புறப்பட்டிருந்தால்?
0: வழியில் அவர் எங்கே இருந்தாலும் அங்கே போய் சேர்ந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீர் அவசியம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது.
1: சொல்லுங்கள்.
0: பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது.
1: உண்மையில் இளையராணிதான் போகிறாளா அல்லது இளையராணியின் பல்லக்கில்?
0: இல்லை, இளையராணிதான் போகிறாள். என் சித்தப்பாதான் இன்னும் இங்கே இருக்கிறாரே.
1: எதற்காக போகிறார்களாம்?
0: ஆதித்த கரிகாலனையும் கடம்பூருக்கு வரும்படி அழைத்திருக்கிறார்கள். கல்யாண பேச்சு என்பது வெளிப்படையான காரணம். ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து கொடுக்க சமாதானம் செய்து வைக்கப் போவதாகவும் ஒரு பேச்சு நடந்து வருகிறது.
1: என் எஜமானர் அதற்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார்.
0: அதை பற்றியெல்லாம் இப்போது எனக்கு கவலை இல்லை. பின்ன என்ன கவலை தேவி? இன்னதென்று சொல்ல முடியாத பயம் என் மனதிலே குடிகொண்டிருக்கிறது. நெஞ்சு திக் திக்கென்று அடித்துக் கொள்ளுகிறது. அரை தூக்கத்தில் விவரமில்லாத பயங்கரங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுகின்றன. நல்ல தூக்கத்தில் அகோரமான கனவுகள் கண்டு விழித்துக் கொள்ளுகிறேன். அப்புறம் வெகு நேரம் வரையில் என் உடம்பு நடுங்கிக் கொண்டிருக்கிறது.
1: இந்த நிலையில் தங்களை பிரிந்து என்னை ஏன் போகச் சொல்லுகிறீர்கள்? தங்களுக்கு எத்தகைய அபாயம் வந்தாலும் என் உயிரை கொடுத்து.
0: ஐயா, என்னுடைய பயம் என்னை பற்றியதே அன்று, என் தமையனை பற்றியது, பழுவூர் ராணியை பற்றியது. அவர்கள் சந்தித்தால் என்ன நேரிடுமோ என்று எண்ணி என் உள்ளம் கலங்குகிறது. அவர்கள் தனியாக சந்திக்க முடியாதபடி நீர் தடை செய்ய வேண்டும்.
1: தேவி, அவர் ஒன்றும் செய்வதற்கு நினைத்தால் அதை யார் தடுக்க முடியும்?
0: ஐயா, என் தமையனை காப்பாற்றும் இரும்பு கவசம் போல நீர் உதவ வேண்டும். அவசியமானால் நந்தினி யார் என்பதை என் சகோதரனிடம் சொல்லிவிட வேண்டும்.
1: அதை அவர் நம்ப வேண்டுமே.
0: நம்பும்படியாகச் சொல்வது உமது பொறுப்பு. எப்படி செய்வீர் என்று எனக்கு தெரியாது. அவர்களை எப்படியேனும் சந்திக்க முடியாதபடி செய்தால் மிக்க நலமாயிருக்கும்.
1: தேவி, என்னால் இயன்ற முயற்சிகளை செய்து பார்க்கிறேன். தோல்வியடைந்தால் என்னை குற்றம் சொல்ல வேண்டாம் என்றான் வந்தியத்தேவன்.
0: ஐயா, தாங்கள் தோல்வி அடைந்தாலும் வெற்றி அடைந்தாலும் என் இதயச் சிறையிலிருந்து இந்த ஜென்மத்தில் தங்களுக்கு விடுதலை கிடையாது என்றாள் அரசிளங்குமரி.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: ஆணோ பெண்ணோ, சமுதாயத்தின் எந்த படிநிலையில இருந்தாலும் மனத்தின் அடித்தளத்தில் விரும்புவது நிரந்தரமான அமைதியை. எவருமே கவலையில்லாத பாதுகாப்பான நிலைக்காகத்தான் ஏங்குறாங்க. பாசம், நட்பு, காதல் இதெல்லாம் மனம் முழுசா நொறுங்கி போயிடாம கடைமுடிவான ஓர் உன்னத இலக்குக்கு வழிகாட்டுகின்றன. நான் என்கிற அகப்பற்றும் எனது என்கிற புறப்பற்றும் ஓரளவு மட்டுப்படுகின்றன இந்த நுண் உணர்வுகளால. ஆம்,

0: ஓரளவு. குந்தவை சோழ பேரரசரின் புதல்வி. வந்தியத்தேவன் வானர்குல சிற்றரசர் வழிவந்தவன். அவளுடைய தமையனின் தூதன், அவ்வளவுதான். இந்த வீர வாலிபன் நந்தினியின் ஒற்றன் அல்லன். அவளுடைய மாய சக்திக்கு உட்பட்டிருக்க மாட்டான்னு நிச்சயமா தோணுது. இருந்தாலும் அவளுடைய வலையில விழுந்திடக்கூடாது என்கிற கவலையும் இருக்குது. அதனால்தான் வந்தியத்தேவனுக்கு பதிலா வேறு யாரையாவது காஞ்சிக்கு அனுப்பலாமேன்னு அனிருத்தரை கேட்டு பார்த்தா. குறிப்பாக கடம்பூரில் வந்தியத்தேவனுக்கு பேரபாயம் காத்திருக்குன்னு கவலைப்படுறா. சரி, முதன் மந்திரியோட பேசியாச்சு. ஆழ்வார்க்கடியான துணைக்கு அனுப்புறார், அவன் பார்த்துப்பான். பத்திரமா திரும்பி வந்ததும் மீண்டும் இலங்கைக்கு போய் அந்த மூதாட்டியை அழைச்சிக்கிட்டு வரணும். நல்லது. தமையன் சக்கரவர்த்திக்கும் தனக்கும் கொடுத்து அனுப்பியிருந்த ஓலைகளை எத்தனையோ அபாயங்களை கடந்து வந்தியத்தேவன் சேர்ப்பிச்சான். கடமைதான், இருந்தாலும் பாராட்டுக்கு உரியவன். இதே போல பல இன்னல்களை கடந்து ஈழத்தில் இருந்த தம்பியிடமும் இரகசிய ஓலையை சேர்ப்பிச்சிட்டான். உயிரை திருணமா மதிச்சு பொன்னியின் செல்வனை பத்திரமா சூடாமணி விகாரத்தில் கொண்டு சேர்த்துட்டான். இப்போ இவற்றையெல்லாம் விட மிக மிக கடினமான பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் குற்றேவல்னு சொல்லிட முடியாது. தன் முனைப்பால் தான் உயர்வாக கருதிக்கிட்டு வந்திருக்கிற அரசுரிமையை விட எளிய அமைதியான வாழ்க்கையை தம்பி விரும்புகிறான்னு தெரிஞ்சப்பறம் குந்தவியின் மனமாற்றம் இதுவரை அணை போட்டு வந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த செய்திடுச்சு. உயிர் தோழி வானதியும் கைவிட்டு போக துணிஞ்சிட்டார். இந்த நிலையில மிகவும் அரிதாக கிடைச்ச வாழ்க்கை துணைய வந்தியத்தேவனை பற்றுக்கோடா கொண்டது எதிர்பார்த்தது மட்டுமன்று பொருத்தமானதும் கூட. குறி வச்சா தவறமாட்டேன், தவறுமானால் குறி வைக்க மாட்டேன்னு பண்டைய வீரர்களின் பாணியில இயங்கிக்கிட்டு இருந்த வல்லவரையன் எப்படி மாறிட்டான் பாருங்க. தேவி, என்னால் என்ற முயற்சிகளை செய்து பார்க்கிறேன்.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நம் பண்பலையின் பெருமையை பார்போற்றும் அளவு எடுத்து சென்ற நம் நேசமிகு நேய உறவுகளை சந்தித்து அன்போடு அளவலாகவும் இனிய தருணமாக நம் கோடை பண்பலையின் 100.5 வென்றார் வந்தார். வெற்றியை ருசித்து பண்பலையை ரசிக்க வந்தவர் யார் என்றால் தருமபுரி பெரிய வத்தலாபுரம் செல்வராசு அவர்கள். நேயர் அவரை நாம் நேசமிகு அன்பான அந்த வரவேற்போடு வரவேற்போமா? வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
0: உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா, வென்றார் வந்தார், உங்களுடைய வெற்றியை பற்றி சொல்லுங்க முதல்ல.
1: ரொம்ப சந்தோஷங்கய்யா. அதாவது கொடைக்கானல் பண்பலையின் நிலைய இயக்குனர், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பிற்பகல் வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாமரம் பகுதியிலிருந்து வந்திருக்கேன், ஆர் செல்வராஜு. கடந்த 31/5/2026 அன்று வாட்ஸ்அப் வழியாக அனுப்பக்கூடிய அந்த கருத்துக்களை அடிப்படையாக வச்சு வென்றார்கள் வந்தார்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தெரிவு செய்து அழைப்பு எடுத்தாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்திருக்கோம்.
0: சரிங்க, அருமைங்கய்யா. உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கய்யா? உங்கள் வீட்டில் இருக்கவங்களை பற்றிலாம் சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கய்யா?
1: ஐயா, நான் தற்பொழுது தருமபுரி மாவட்ட சித்தேரி அரசு பழங்குடியினர் நல மேல்நிலைப்பள்ளியில் முதுகலை ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இங்கே கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக அரசு பணியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் மனைவி சத்யா, குடும்ப தலைவி, மகன் சைலேஷ், 12ஆம் வகுப்பு தற்போது படித்து வருகிறார், மகள் சாதனா 11ஆம் வகுப்பு தற்பொழுது படித்து வருவாங்க.
0: அருமைங்கய்யா. அரசு ஆசிரியர், அதை தாண்டி வேறு என்னென்னலாம் சிறப்பாக உங்களுக்கான பணிகள், உங்களுடைய பயணங்கள்?
1: புத்தகம் படிக்கிறது ஆரம்பத்திலேருந்தே பிடிக்குங்கய்யா, 20 வருடங்களுக்கு மேலாக. அந்த புத்தக படிப்பை உறுதுணையாக இருந்து அந்த வானொலி வந்து அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதா என் வாழ்க்கையில் ஒரு அடிப்படை.

0: அங்கமாக இருக்குங்க. அந்த வாசிப்பு பழக்கறதுனால போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு உதவும் வகையில் தமிழக வரலாறு என்ற நூல், சங்ககாலம் முதல் சமகாலங்கிற நூல், இந்திய வரலாறு கற்காலம் முதல் 1947 வரைக்கும், அப்புறம் மேதைகளின் தத்துவ முத்துக்கள், இந்த மூன்று படைப்புகள் படிச்சிருக்குங்க.
1: மூன்று புத்தகங்கள் எழுதியிருக்கிறதுங்க. அருமைங்க, அருமையா. உங்களோட இந்த ஒரு தருணத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. அதாவது விமர்சன பண்பலைக்கு நிகழ்ச்சியை கேட்டுட்டு வாட்ஸ்அப் வழியாக கொடுத்த நீங்க, எந்த நிகழ்ச்சியை நீங்கள் அன்னைக்கு குறிப்பிட்டு என்ன கருத்து சொல்லியிருந்தீங்க சொல்லுங்களேன்.
0: லெட்டர் வழியாகவும், அதாவது கடிதம் எழுதுறது எனக்கு ரொம்ப விருப்பங்கய்யா, ஆரம்பத்துலேருந்தே எழுதி வரோம். அந்த அடிப்படையில் சனிக்கிழமை வரக்கூடிய அந்த கடித வாசிப்பில், ஞாயிற்றுக்கிழமை வாட்ஸ்அப் வழியாக வரக்கூடிய நிகழ்ச்சி, பெரும்பாலும் வானவில் வரக்கூடிய அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு அந்த கருத்துக்கள் சொல்கிறது. அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த விவாத தலைப்பாக கொடுப்பாங்க, அற்புதமாக இருக்குங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் ஜேபி ரமேஷ்குமார் ஐயா வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் அழைச்சி அந்த நிகழ்ச்சி சிறப்பாக பண்ணுவார். ஒவ்வொரு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த நிகழ்ச்சி வந்து பண்பலையின் முத்தாய்ப்பாக விளங்குதுங்கிறது அனைவருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் உயிரெழுத்து, 3 மணிக்கு வரக்கூடிய உயிரெழுத்தை வந்து சிறப்பிச்சு எழுதுனால அதில் செலெக்ஷன் பண்ணி கூப்பிட்டாங்க.
1: அருமை. அதாவது நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு அதுக்கு இப்போ கடிதம் எழுதுறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லாமே நவீன மயமாக போனதுனால வாட்ஸ்அப்லேயே இப்போதைக்கு நம்ம கட்சவி வழியாகவும் அனுப்புகிறார்கள், மின்னஞ்சல் வழியாகவும் அனுப்புவாங்க, இப்போ கடிதம் வழியாகவும் அனுப்புகிறாங்க. நீங்கள் அதிகமாக கடிதம் எழுதுபவர் அப்படின்னு சொன்னீங்க.
0: ஆமாங்க.
1: நீங்கள் எத்தனை மாணவர்கள் நிறைய பேர் கடிதம் எழுத ஊக்கப்படுத்துறீங்களா, கடிதம் எழுதுகிறாங்களா உங்கள் மாணவர்கள் அவங்கெல்லாம்?
0: தற்பொழுது வந்து அந்த கடித தொடர்பு இல்லாத போச்சுங்க, தொலைத்தொடர்பு அதிகமாக இருக்கிறதுனால, இமெயில் இது மாதிரி வந்துட்டதுனால, வாட்ஸ்அப் வந்ததுனால கடித வழி தொடர்பு இல்லை. நம்ம வானொலி தான் நேயர்களை ஊக்குவிச்சுட்டு இருக்குது, அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோங்க.
1: சரிங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் முதல்ல கேட்கலாம், உங்கள் விருப்ப பாடல் சொல்லுங்கள்.
0: முதல் பாடலாங்க, 1995 வெளிவந்த ராஜாவின் பார்வையிலங்கிற படம். அந்த படத்திலிருந்து அம்மன் கோயில் எல்லாமேங்கிற பாடல். இது வந்து மகன் தாய்க்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை சொல்லக்கூடிய பாடல், அன்னையின் பெருமையையும் சொல்லக்கூடியது. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையும், பாடலாசிரியர் கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகளும், அருண்மொழி அவர்களுடைய குரலும் அவ்வளோ அற்புதமாக அந்த பாடல் வந்து பரவசப்படுத்தியிருக்குங்க. கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். எனக்கு பிடித்த பாடல்கள்லாம் எதுவும் ஒன்றுங்க.
1: சரிங்க, கேட்போமா?
0: நன்றிங்க.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: கொடைப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் இரா செல்வராசு அவர்களோடு தான் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சி நிறைய கேட்டு நிறைய விமர்சனங்களும் எழுதியிருப்பீங்க. நம்ம கொடைப்பண்பலை வந்து ரொம்ப காலமாக கேட்குறேன்னு சொல்லியிருந்தீங்க ஐயா. இந்த தருணம் கோடைப்பண்பலையில் வந்த நிகழ்ச்சியும் சரி அந்த தருணத்தையும் சரி என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு உங்கள் நினைவில் அப்போருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் சரி அந்த தருணங்களும் சரி பகிர்ந்துக்கங்களேன்.
2: ஆரம்பத்திலேருந்தே கோடைப்பண்பலுடைய நிகழ்ச்சிகள் மனதை கவர்ந்தது தாங்க. அந்த படி பார்த்தா மனதில் நின்றது அப்படின்னா 2004 டிசம்பர் அந்த மாதத்தில் நடைபெற்ற அந்த சுனாமி அலை தாக்குதல்னால நிறைய உயிர் பறிப்பு வச்சுங்க. அந்த சமயத்தில் நம்முடைய பண்பலை அங்கே நேரடியாகவே போயிட்டு அந்த கள நிலவரத்தை நேரடியாக கொடுத்ததெல்லாம் வந்து மறக்க முடியலைங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 20 முன்னாடி தொலைக்காட்சி இந்த மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்கள் செய்திகள் அறிய முடியாது, தேர்தல் செய்திகள்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வானொலியின் மூலம் அந்த செய்திகளை கேட்டு வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக உறுதுணையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேடி வரும் பண்பலையெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அறிவிப்பாளர் நேரடியாக வந்து நேயர்களை சந்தித்து இது பண்ணாங்க. அதுபடி தருமபுரி மாவட்டம் அந்த ஆவின் பாலகம் அருகில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து கொடுமுடி ரகுநாதமையா வந்து நிகழ்ச்சி பண்ணார், அதில் கலந்துக்கிட்டோங்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சில நினைவுகளாக இருக்குங்க.
1: சரிங்க, நிறைய நிகழ்ச்சிகளும் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்பது உண்டு. அதாவது நீங்கள் பணியில் இருப்பதனால பெரும்பாலும் மாலை நேரமும் காலை நேரங்களில் வானொலி கேட்குற வழக்கம் உங்களுக்கு இருக்கும். நேரில் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்றது உண்டா? நேரலையில் பேசி பாடல் கேட்டது உண்டா? இல்லை நீங்கள் விருப்பப்படல் நெஞ்சில் நிறைந்தவை, முன்னாடி ஆசை அஞ்சலாக இருந்தது, ஆசையில் குக்குவாக இருக்குது, இப்போ இந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பாடல் கேட்டு வந்தது உண்டா? எந்த பாடல் விரும்பி அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்பீங்க?
2: அது ஆசையில் ஒரு குக்கு மெசேஜ் அனுப்பி கேட்குறது வந்து கிடைக்குங்க. ஆனால் நேரலையில் லைன் பிடிச்சி பேசுறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான இதாக இருக்குது. அது ஏதோ நேரம் இருக்கும் போது அதில் வந்து கலந்துக்கிட்டு இது பண்ணுவோம். அது சனி ஞாயிறில் தான் ஏதோ ஒரு வேலையாக போவோம். இருந்தாலும் பண்பலை கேட்க முடியும், நேரில் கலந்துக்கிறது கொஞ்சம் லைன் பிடிக்கிறது பெரிய இதாக இருக்குங்க.
1: சரிங்க, அதாவது வானொலிங்கிறது எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு உணர்வில் கலந்த ஒன்றாக மாறி இருப்போனது நம்ம கோடை பண்பலை. உங்கள் வாழ்க்கையில் இந்த தருணத்தில் வானொலி கேட்டதுனால சில விஷயங்கள் மாறி இருக்கு, சில செயல்பாடுகள் சில மாறி இருக்குது, சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன், தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா எந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கையோடு வானொலி ஒன்றி போயிருந்தது சொல்லுங்களேன்.
2: அது அந்த புத்தகம் போட்டித் தேர்வுகள்லாம் புத்தகம் படிக்கும்போது பார்த்து

0: பார்த்தீங்கன்னா ஒரு மன நெருக்கடியில் இருக்குங்க.
1: ம்ஹும்
0: அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொடைப்பண்பலையில் ஒளிபரப்பக்கூடிய அந்த பாடலை கேட்கும்போது மனதிற்கு இதமாக இருக்கும். அப்படியே அந்த நம்முடைய அந்த மன பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க.
1: ம்ஹும்
0: அதெல்லாம் வந்து மறக்க முடியாத தருணங்களாக இருந்தது.
1: ம்ஹும்
0: அது இல்லாமல் நிறைய நண்பர்கள் இந்த பண்பலையின் மூலம் நமக்கு தொடர்பு கிடச்சிருக்குங்கிறது பெரிய.
1: ம்ஹும் எங்கே போனாலும் வந்திருக்காரு பண்பலையில் பங்கேற்கக்கூடிய, கடித மொழியாக பங்கேற்கக்கூடிய நேயர் அப்படின்னு சொல்லி.
0: ஆமாங்க, அவங்க நம்ம பேசுகிறத கேட்டு அவங்க நம்பர் ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தர் பிடிச்சி நம்மக்கிட்ட பேசுவாங்க. அது மூலியம் நிறைய தொடர்பு கிடச்சிருக்கு,
1: நட்பு வட்டாரங்கள் விரிவடைந்தது.
0: ஆமாம்
1: சரிங்க. நீங்கள் ஆசிரியர் என்பதால், அதுவும் ஆங்கில ஆசிரியர் அப்படின்னீங்க, மாணவர்களுக்கு அதாவது கற்றுக் கொடுத்தல், அந்த மாணவர்களுக்கு அதை பயிற்பித்தல் அப்படிங்கிறது, இப்போ இருக்கக்கூடிய இந்த இளம் பிள்ளைகள் எந்த அளவு உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிறாங்க, எவ்வளோ ஆர்வமாக கற்றுக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகம் ஆன காரணத்தினால அந்த கற்றுக்கொள்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குங்க. இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்க ஆர்வத்தோடு எடுத்துருக்காங்க.
1: அதில் ஏதாவது ஒரு மாணவர்கள் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தோன்னே நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆச்சரியப்பட வச்சுருப்பாங்களே, அது போன்ற மாணவர்கள்லாம் யார், என்ன எப்படி உங்களை ஆச்சரியப்படுத்தினாங்க மாணவர்கள்?
0: ஆச்சரியப்படுத்தினாங்க பார்த்தீங்கன்னா, ஆங்கில பாடம் எடுக்குங்க. ஒரு வருடம் வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன்னில் பொது தேர்வுகளை பார்த்தா தமிழ் பாடத்தில் அந்த மாணவன் ஃபெயில் ஆகிட்டான், ஆங்கில பாடத்தில் பாஸ் பண்ணிட்டாங்க. அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது.
1: சரிங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளை தொடர்ந்து.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். வென்றார் வந்தார் தர்மபுரியைச் சேர்ந்த ஈரா செல்வராஜ் ஐயா அவர்களோடு தான் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். ஐயா, நிறைய பாடல்கள்லாம் விரும்பி கேட்பீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பாடல் கேட்கலாம், உங்களுக்கு பிடித்த பாடலில்?
0: அடுத்த பாடலாக 1991 வெளிவந்த நான் பேச நினைப்பதெல்லாம் படங்கையா, அதில் செந்தமிழில் ஒரு சொல்லெடுத்து பாட்டு பாடுவாங்கிற பாடல். அந்த புலமைப்பித்தன் அவர்கள் அந்த தமிழ் சொற்களை கொண்டு பல அழியா புகழ்பெற்ற பாடலை பாடியிருக்காரு. அந்த பாடல்களில் இதுவும் ஒன்று. இதுக்கு அற்புதமாக இசையமைச்சிருக்கார் வந்து சிற்பி அவர்கள். மனோ அவர்கள் வந்து அந்த பாடலை மெருகுவற்றி பாருங்க. பாடிய இந்த பாடல் அவ்வளோ சிறப்பாக இருக்கும்.
1: கேட்போமாங்க,
0: கேட்கலாங்க.

0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: இது உங்கள் கொடி பண்பலை 100.5. நாம் இணைந்திருக்கின்றோம் வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு தருமபுரியைச் சேர்ந்த பெரிய வத்தலாபுரம் இரா செல்வராசு அவர்களை தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிலையத்திற்கு வந்து நம்மோடு அருமையாக உரையாடி கொண்டிருக்கிறார். நிறைய மாணவர்களையும் உருவாக்கியிருக்கீங்க, நிறைய படைப்புகளையும் இப்போ உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். சரி, உங்கள் வீட்டில் இருக்கவங்களை பற்றி தான் சொன்னீங்க, அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன விருப்பம் அவங்கள பற்றி அதெல்லாம் சொல்லுங்களேன்.
4: வீட்டில் வந்து அவங்க போட்டித் தேர்வுக்கு படிச்சிட்ருக்காங்கயா. இப்போ 2 குழந்தைகளும் அவங்க படிப்பில் தான் ஆர்வம் காட்டியிருக்காங்க.
3: அவங்க எல்லாமே போட்டித் தேர்வுகள் அது சார்ந்த இதில் தான் இருக்காங்க.
4: ஆமாங்க.
3: சரிங்க,
4: ஏதோ வேலைக்கு போகணுங்கிற இதில்.
3: சரிங்க, இப்போ நிறைய ஊடகம் வந்து நவீனமாக, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு யுகத்துக்கு வந்துட்டோம்.
4: ஆமாங்க.
3: இந்த யுகத்துலேயும் நிறைய பேர் வானொலி ரசிகர்கள் இருக்காங்க. எத்தனை காலம் இருந்தாலும் வானொலியுடைய பங்கு எவ்வளவு மக்களுக்கு இன்றியமையாததாக இருக்கிறது என்பதை உங்களுடைய அனுபவத்திலிருந்து என்ன சொல்லுவீங்க?
4: எத்தனை வருடம் ஆனாலும் எத்தனை தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் வானொலிங்கிறது வந்து அதோடைய வளர்ச்சி அதிகரிச்சுட்டு தான் போக முடியும், அதோடைய தாக்கம் குறையாதுங்க. நம்ம பார்க்குறோம் 90 வருடம் ஆச்சு, கண்டிப்பாக 100 தாண்டி தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதில் நம்முடைய கோடை பண்பலை முதன்மை பண்பலையாக தொடர்ந்து விளங்கிட்டு இருக்கிறது உண்மை பாராட்டுக்குரியதாக இருக்கு.
3: சரிங்க, நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பேரெல்லாம் என் நினைவில் வச்சுருப்பீங்க. நீங்கள் வானொலி தொடங்குறதுலேருந்து

0: இப்போ வந்த நிகழ்ச்சிகள் வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகளை வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க. அந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பெயரோட நினைவில் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் நினைவில் இருக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்போ கேட்ட இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த காலகட்டத்தில் வந்த இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கிறதா?
1: அப்போ வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடியது வானவில்லைங்க.
0: வானவில் அது உங்களுக்கு
1: செப்புக்கு செந்தமிழ் கடித வழி அப்போ இருந்தே இப்போ வரையும் நேயர்களை ஊக்குவிச்சுட்ருக்கிறது பாராட்டுக்குரியதாக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதே வானவில் அந்த 7 மணிக்கு வரக்கூடிய அன்று இன்று அதை வந்து அன்னையுடைய பிறப்பு இறப்பு அனைத்து நிகழ்ச்சி சொல்கிறாங்க. தக்கமுக்கு தற்பாரில் செய்தியை சொல்லி அதை வந்து காமெடியாக கொண்டு போகிறாங்க. அந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா அதாவது வரலாற்று நிகழ்வு தொடர்புடையதாக நேற்றைய நிமிடங்கள் அது அற்புதமாக பண்ணுறாருங்கய்யா கார்த்திகேயனையா. அதே மாதிரி பண்பலை வானவில் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியாக கொண்டு போகிறது அற்புதமாக இருக்குது. நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து அது சொல்லவே தேவையில்லை. இப்போ வந்து வென்றார்கள் வந்தார்கள்ங்கிறது நேயர்களை மையமாக வச்சு எங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறது நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க.
0: சரிங்க. சரி, நிறைய நேயர்களுக்கான விமர்சன நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு விமர்சனம்லாம் எழுதுறீங்க. நிகழ்ச்சி நீங்கள் கேட்கும்போது என்ன முதல்ல உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்போட ஒரு நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிப்பீங்க சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சி எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பீங்களா? ஏதாவது எதிர்பார்ப்போட கேட்பீங்க?
1: ஏதோ ஒரு புது விஷயங்களை நம்ம கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் அது இது பண்ணுங்க. அது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு இடையில ஒவ்வொரு புது புது தலைப்பில் புது புது விவரங்களை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு அந்த நிகழ்ச்சியை யார் செஞ்சாங்கிற அதை பண்ணனாங்கிறத குறிப்பு எழுதி வச்சா தான் நம்ம கடிதம் எழுதுறதுக்கும் வாட்ஸ்அப்பில் பதிவிடுறதுக்கும் இதாக இருக்கும். அதை விட்டுட்டோமா நம்ம அடுத்தது மறந்துடுங்க.
0: அப்போ நீங்கள் கவனமாக கேட்டுட்டு இந்த நேர் இந்த அறிவிப்பால
1: இந்த நிகழ்ச்சி பண்ணாங்க, இந்த டேட்ல இந்த டைம்ல தெரிஞ்சா மட்டும்
0: இந்த தகவல் சொன்னாங்க, அது முதற்கொண்டு
1: அதை குறிப்பாக எழுதி வச்சா மட்டும்தாங்க அதை மறுபடியும் நம்ம இது
0: பண்ணுவோம். அதை நீங்கள் அந்த தகவல் அப்படியே திருப்பி யோசித்து அதை தேடி பார்ப்பீங்களா?
1: நம்ம வேறு பல வேலைகள் இருக்கிறதுனால நம்ம இது மறந்துடுங்க. அதனால் அந்த டைமில் என்ன கேட்குறோமோ அதை
0: அருமையாக சென்றது. உங்களோடு இவ்வளோ நேரம் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக பயணித்தது நிகழ்ச்சி. அதற்கு முதல்ல நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து இங்கே நிகழ்ச்சியை சிறப்பித்ததுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கோடை பண்பலை 100.5 சார்பாக
1: ரொம்ப நன்றிங்க. என்னை வந்து இங்கே நிலையத்துக்கு அழைத்து இந்த நிகழ்ச்சியை பங்கேற்க வச்சதுக்கு நிலையத்தாருக்கு, நிலையத்தலைவர், அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வந்து உண்மையில் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாள் வந்து ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான நாளாக அமையுதுங்க.
0: இங்கே நிறைவான பாடல் எந்த பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் சொல்லுங்கள்?
1: படம் வந்து ஊரெல்லாம் முன் பாட்டு தான், 1991 வந்த படங்க. அதே பாடல் இசை நானி இளையராஜருடைய இசை, கேஜே யேசுதாஸுடைய குரலில் அதை கேட்கறது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வாலிப கவிஞர் வாலியுடைய வரிகள் அப்படியே வயர வரியாக இருக்குங்க.
0: அருமைங்க. இந்த பாடலோடு நிகழ்ச்சி வந்து வெளிப்பெற்றுக் கொள்ளலாம். நன்றி ஐயா உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தவிக நிர்வாகிகளால் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இனிய வணக்கம் நேயர்களே. திசையெங்கும் இசை மனம் பரப்பும் நம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நேய உறவுகளின் நேசத் தொகுப்போடு உயிரெழுத்து

இன்றைய உயிரெழுத்து விருதுநகர் மாவட்டம் பழவனத்தம் ஊரைச் சேர்ந்த தேன்மொழி அவர்களின் தொகுப்பை அரங்கேற்ற காத்திருக்கிறது.

நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே அபிஷேக் நாகதேவன். நிகழ்ச்சியின் முகப்பில் நேயர் அவர்கள் தன்னை பற்றி இவ்வாறாக குறிப்பிட்டுள்ளார். என் பெயர் தேன்மொழி, விருதுநகர் மாவட்டம் பலவனத்தம் ஊரைச் சேர்ந்தவர். என் அப்பா தையல் கலைஞர், அம்மா இல்லத்தரசி. நான் அப்பாவுக்கு உறுதுணையாக உள்ளேன். நிலைய இயக்குனர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர், நிலைய பொறியாளர்கள், அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். பல பல கோடான கோடி நேய உறவுகளுக்கும் நன்றிகள்.

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மெல்ல திறந்தது கதவு என்னும் படத்தின் பாடலுக்கு இவ்வாறாக உரை தந்துள்ளார். தேடி தேடி பார்க்கிறேன், என் கண்களும் என் கால்களும் ஓய்ந்தது. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன், அவளை என் முன் வந்து நிறுத்தி என் கண்களுக்கும் என் கால்களுக்கும் நிம்மதியை கொடு. இதோ நம் பாடல்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: பேக்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
5: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பேஷண்ட் நான் பார்த்தேனானே, என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து காலில் வந்து ஒரு வேலை செய்யும் போது சென்ட்ரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க வேலை செய்யும் போது என்னாச்சுன்னா காலில் ஒரு சின்ன ஆணி மாதிரி குத்திடுச்சு. குத்திட்டு அவங்க எடுத்து போட்டு திரும்பவும் ரெகுலர் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.

0: வலி மட்டும் இருந்தது ரெண்டு நாள். மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா கால் நல்ல வீக்கம் வந்துருச்சு. ஸோ அது எங்கிட்ட வந்தாங்க. அது என்ன இருக்குது அப்படின்னா, அது வந்து நல்லா த்ரூ பிடிச்ச ஆணி ஒன்று. த்ரூ பிடிக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அது சுற்றி நிறைய பாக்டீரியா இது எல்லாமே அந்த இதில் இருக்கும். அதில் என்னென்னா பெரிய டஸ்ட் மாதிரி இருக்கும். உள்ளே போச்சுன்னா எடுக்கும் போது வெறும் ஆணி மட்டும் வரும், மீந்தி அந்த டஸ்ட் எல்லாம் ஒட்டிக்கும். அது உள்ளே ஏறி இருக்கும் போது என்னாகும் கேட்டிங்கன்னா, இன்னும் இன்ஃபெக்ஷனை அது அதிகப்படுத்தும். அது நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியே ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை அதில். அது அப்படியே விட்டோம்னா இருக்க இருக்க சீல் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில கேசஸில் என்ன ஆகுதுன்னா, அதை க்ரானிக்காக விட்டுட்டு அவங்க ரொம்ப லேட்டாக வரும்போது அந்த இது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எலும்பு வரைக்குமே ஸ்ப்ரெட் ஆயிடுது. எலும்பு வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா ஆப்ஷனே கிடையாது, ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி அந்த எலும்பு என்னெல்லாம் அரிச்சிருக்கோ அந்த எலும்பு ஃபுல்லாத்தையும் ரத்த ஓட்ட வரைக்கும் நம்ம எடுக்கணும். ஆப்ரேஷன் கொஞ்சம் சின்ன ஆப்ரேஷனாக இல்லாமல் பெரிய ஆப்ரேஷன் அளவுக்கு அது போயிடும். அதனால த்ரூ பிடிச்ச ஏதாவது இந்த மாதிரி பொருள் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக போய் உடனே டிடி போட்டுருங்க. மருத்துவத்தை காமிச்சு ஆன்டிபயோட்டிக் ஏதாவது எடுக்கணுமா என்னங்கிறத கேட்டுங்க. அதே மாதிரி ஆணி குத்துனது வந்து ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சா இல்லை உடஞ்சி உள்ள மாட்டியிருக்கா என்னங்கிறது நம்ம கரெக்டாக தெரியணும். இதுவே ஆணி இந்த மாதிரி ஸ்டீல் இது இருந்ததுன்னா இது வந்து நமக்கு யூஸ்வலா எக்ஸ்ரேல ஈஸியா தெரிஞ்சிடும். பட் ஆனா இதுவே ஏதாவது சின்ன கட்டை மாதிரி இருக்கு, சின்ன கட்டை குத்தி உடஞ்சிருச்சு உள்ளார, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நமக்கு எக்ஸ்ரேல தெரியாது பெருசா. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் என்ன பண்ணுவோம், அல்ட்ராசவுண்ட் மாதிரி எடுத்து அதுல உள்ள ஏதாச்சும் ஃபாரின் பாடி உள்ள ஏதாவது மாட்டிட்டு இருக்கா அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு அது மூலியமா நம்ம எடுப்போம். சோ டெஃபினட்டா உங்களுக்கு குத்துனது ஏதாவது வெளியில வந்து பாதி வரலன்னு அந்த மாதிரி சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பா மருத்துவரை போய் பார்த்து எக்ஸ்ரே எடுக்கணுமா அல்ட்ராசவுண்ட் எடுக்கணுமா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டா அதை எடுத்துட்டு அதுக்கான ப்ரிகாஷனரியா நம்ம முன்னாடியே பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா ஆன்டிபயோட்டிக்லாம் எடுக்கும் போது அதனால வர பின் விளைவுகள், அந்த எலும்பு சர்ஜரி அந்த சொன்னது எலும்பு அழுகி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ அசால்ட்டாக நம்ம காலில் குத்திச்சா என்னாச்சுன்னு சொல்லி விட்டுறாதீங்க, அது வந்து இதாக இருக்கும். வேணா சின்ன ஏதாச்சும் குத்திச்சுன்னா கூட கால் பாருங்கள், ரொம்ப டீப்பாக ஏதாவது உடஞ்சி உள்ள மாட்டிருக்குன்னா அது நீங்களாக எடுக்காதீங்க, மருத்துவர்கிட்ட போய் எடுத்துக்கங்க. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்டம் பலவனத்தம் தேன்மொழி அவர்களின் விருப்பமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம் நேயர் என் ஜீவன் பாடுது படப்பாடலுக்கு இவ்வாறாக உரை தந்துள்ளார். அதே வேகத்தில் அவளிடம் என்னுடைய ஆசைகளை கூற அவசர அவசரமாக கிளம்பினேன். இருந்தாலும் ஒருவித பயம் என்னுள் தொற்றிக்கொண்டது. எனக்குள் அந்த தைரியம் எப்போது வருமோ

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கொடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் பிற்பகல் 3:22. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் இனி அர்ச்சனை பூக்கள் பட பாடலுக்கு நம் நேயர் இவ்வாறு உரை தந்துள்ளார். நாம் கொடைக்கானலுக்கு பயணம் செய்யும்போது அந்த வெள்ளி நீர்வீழ்ச்சியின் அழகை ரசிப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் கண்கள் போதாது. என்ன அழகு, என்ன அழகு! அதை காவிரியுடன் ஒப்பிடலாமா?

நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிர் எழுத்து. இன்றைய உயிர் எழுத்து நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்டம் பலவனத்தம் தேன்மொழி அவர்களின் விருப்பமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம் நேயர் கிராமத்து மின்னல் பட பாடலுக்கு இவ்வாறாக உரை தந்துள்ளார். ஒரு சோகத்திலும் ஒருவித சுகம் உண்டு, ஒரு சோகத்திலும் ஒருவித சுகம் உண்டு என்று இப்பாடலில் வரும் காட்சிகளும் வரிகளும் உணர்த்துவதாக கூறுகிறார். நாமும் கேட்டு ரசிப்போம்.

நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது விருதுநகர் மாவட்டம் பலவனத்தம் தேன்மொழி அவர்களின் விருப்பமாய் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேயர் காதலை மையப்படுத்தி பாடல்களை தெரிவு செய்துள்ளார். அடுத்ததாக நம் நேயர் பகலில் ஓர் இரவு பாடலுக்கு இவ்வாறாக உரை தந்துள்ளார். அவரவர் பேருந்தில் இருந்து இறங்கும் இடமும் வந்தது. கனத்த மனதோடு அனைவரும் இறங்கி அவரவர் இருப்பிடம் நோக்கி சென்றனர். ஆனால் இக்காதலர்கள் மட்டும் பிரிய மனமில்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து நின்றனர்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா.

0: காஞ்சிபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 430-க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியும் அப்பொழுது நானும் ஒரு தொழிலாளி பட பாடலுக்கு நம் நேயர் இவ்வாறாக உரை தந்துள்ளார். காதலர்கள் இருவரும் கைவசத்தை விட்டு அவரவர் இல்லம் நோக்கி போகும்போது அவள் அவனை பார்த்து ஒரு நமட்டு சிரிப்பை உதிர்த்தாள். அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமல் அவனும் விழித்தான். இப்போதுதான் எதிரே உள்ள தேநீர் கடையில் இவர்களுக்காகவே பாடியது போல் இப்பாடல் ஒலித்தது. நாமும் கேட்போமா அப்பாடலை?

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது விருதுநகர் மாவட்டம் பலவனத்தம் தேன்மொழி அவர்களின் விருப்பமாய் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம் நேயர் கோகுலம் திரைப்பட பாடலுக்கு இவ்வாறாக உரை தந்துள்ளார். மணமகன், வீட்டிலிருந்து வந்த அந்த பூத்தட்டில் இருந்த அந்த பூக்களை பார்க்கும்போது அந்த செவ்வந்தி பூவில் அவன் முகம் மட்டும் தெரிந்ததாக குறிப்பிடுகிறார். நாமும் கேட்டு ரசிப்போமா?

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு விருதுநகர் மாவட்டம் பலவனத்தம் தேன்மொழி அவர்கள் காதலை மையப்படுத்தி பாடல்களை தெரிவு செய்து கொடுத்திருந்தார். கடிதம் எழுதிய நேயர் அவர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அபிஷேக் நாகதேவன். நன்றி நேயர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தாவேக நிர்வாகிகளால் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: வனத்துறிகை.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சிந்திக்க தூண்டே அறிவை வளர்க்குறதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா சூடோகு, குறுக்கெழுத்து போட்டி, விடுகதை, கணிதம் இப்படி சொல்லலாம். அப்படிப்பட்டதில் இன்று உங்களை யோசிக்க வைக்க வளம் வர இருக்குது நூறு புள்ளியந்தின் விடுகதை வண்ணத்துரிகை. நிகழ்ச்சியில் பங்கு பெற நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் பொதுவான நேர்கள் 24 24 26, மற்றொரு எண் 290 330 3, மகளிர் 24 24 29, அறிமுக நேர்கள் 24 24 24 இணையலாம். முன் இணைப்பிற்கு சுழி 4 5 4 2 இணைச்சு. நிகழ்ச்சியில் இங்கே விடுகதைகளோடு
2: செல்வபாலா,
1: ஈரோடு கைலாசம்.
2: ஏனுங்க
1: சொல்லுங்க. நாட்டாம
2: என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீயா? இந்த பக்கம் பார்த்தா மழை பெய்யுது, அந்த பக்கம் பார்த்தா வெயில் அடிக்குது, இந்த பக்கம் வர வழியில பார்த்தா பெரிய பெரிய மரம் எல்லாம் முறிஞ்சு விழுந்து கிடக்குது. என்னங்க நடக்குது இங்க
1: நாட்டுல? என்ன நடக்குதுன்னு
2: தெரியலையே.
1: ஒரு பக்கம் காத்தடிக்குது, ஒரு பக்கம் மழை பெய்யுது, ஒரு பக்கம் வெயில் அடிக்குது.
2: அதுதான் நானும் சொன்னேன்.
1: அதைத்தான்
2: அதுதான் என்ன நடக்குது. ஒரே ஊரு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது. என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டேன்.
1: உள்ளூர்
3: என்ன தெரியும்
2: உங்களுக்கே தெரியாத உள்ளூர்காரரு?
1: உள்ளூர்காருக்கு தெரியுதுன்னு சொல்றாரு அவரு. அங்க உள்ளூர்கார அம்மனி இருக்காங்க, அவங்களை கேட்டக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
2: அவங்களுக்கு கேட்டா சரி, அவங்கள வேற ஏதாவது கேட்போம். இப்ப விடுகதை கேட்போமா?
1: கேட்போம்.
2: என்ன விடுகதை கேட்கறது?
1: விடுகதையா? இப்ப சொன்னீங்களா காத்தடிக்குது.
2: ஆமா,
1: அதுக்கு வந்து காத்துனாலதான் உயிர் கிடைக்கும். ஆனா காதுக்கு இனிமையா வந்து சவுண்ட் கொடுக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா.
2: எனக்கு தெரியாது, ஆனா நம்ம ஊர்க்காரர் நிறைய பேர் வந்திருக்காங்க.
1: அவங்க பங்காளி எல்லாம் வந்திருக்காங்களோ?
2: ஆமா ஆமா, எல்லாரும் பங்காளி, மாமே, மச்சான், அண்ணன், தம்பி, அத்தனை பேர்
1: எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆமா, கொடைக்கானல் போற, கொடைக்கானல் போற அப்படின்னு.
2: சரி, பஞ்சாயத்து பண்ணோம்னா நிறைய ஆள் பல வேணும்ல.
1: ஓ, அதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்கு. சரி, கூப்பிட்டுருவோமா?
2: அம்மனி அமுச்சு விடுங்க. ஏனுங்க யாருங்க பேசுறீங்க?
4: வணக்கம்ங்க.
1: வணக்கம்ங்க.
4: இல்லைங்க,
2: நமக்கு வேலை வைக்காம மரம் விழுகும் போதே ஓரமா விழுந்துருச்சுங்க.
4: ஆமாங்க,
2: ரேடியோ சத்தத்தை நிறைய வச்சிருங்க. ஒரு விடுகதை கேக்குறோம்ங்க, பதில் சொல்றீங்களா?
1: காத்தால உயிர் வரும், காதுக்கு இனிமை தரும். அது என்னங்க?
2: இனிமை
1: தரும். அது என்ன?
2: உயிர் பெறும், காதுகளுக்கு இனிமை தரும்.
4: இசை, அதாவது இயற்கையோட
2: காத்து தானுங்களா? வேற யாராவது சொல்லுவாங்களான்னு கேக்கலாமுங்க.
1: ஏனுங்க
2: யாருங்க பேசுறீங்க? இன்னைக்கு பிடிச்சது
1: மேட்டூர்ல இருந்து, அப்படி கயர் தோப்புல இருந்து வருது.
5: அதாவது
2: நீங்க மீன் அனுப்புறோம், நீங்க மீன் நாங்க சாப்பிட மாட்டோம்ல.
5: அவ அத சாப்பிட மாட்டீங்களா? அதுக்குதான்

0: நாட்டாமை விரதமா?
1: ஆமா, வைகாசி மாசம் நாட்டாமை விரதம்.
2: ஆமா,
0: நாங்க சாப்பிட வச்சிடறோம்.
1: சரி வச்சிருவோம். இன்னொரு நாலு நாள் பொறுத்தீங்கன்னா ஆணி மாசம் சாப்பிட வச்சிடலாம்.
2: கொடைக்கானல் வரைக்கும்
0: கோமதி
2: கோமதி குப்புசாமி.
1: காத்தால உயிர் பெறும், காதுக்கு இனிமை தரும், அது என்ன?
2: தொலைபேசி நிறைய நேரங்கள்ல அதான் தொலைபேசி நிறைய நேரங்கள்ல தொலைபேசி ஆயிருது, அது எப்படி இனிமை தரும்? இந்த விஷயத்தினால காதுக்கு எப்பவுமே இனிமைதான் வருமே தவிர எப்பவுமே தொந்தரவு வராது. இனிமே வராது, இனிமே வராது, இனிமை. ஹலோ
1: ஹலோ,
2: என்னங்க மெமிக்ரி எல்லாம் பண்றீங்க? ஹலோ ஹலோ,
1: சொல்லுவாங்க சொல்லுவாங்க, கேக்குதுங்களா?
0: நாதஸ்வரம்.
2: என்ன வரம்?
0: நாதஸ்வரம்.
2: என்ன வரம்?
0: நாதஸ்வரம்.
1: நாதஸ்வரம் எது? கரகாட்டுக்காரன்ல கவுண்ட் பண்ணி குதுவர நாதஸ்வரம்.
3: யோசிச்சு நாளைக்கே சொல்லுங்க.
1: இல்ல இப்படி சொல்லிட்டாங்க.
2: நன்றிங்க அம்மணி,
1: நன்றிங்க.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
7: அனில் பாஸ்தா,
6: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
8: என்னங்க என்னங்க,
9: நேரம் பார்த்தீங்கன்னா 4:16 நிமிஷம் ஆகி போச்சு.
8: சரிங்க, அதாவதுங்க இந்நேரம்லாம் பார்த்தோம்னா இப்பதான பள்ளிக்கூடம்லாம் மறுபடியும் திறந்துருக்கிறாங்க லூவுட்டு.
9: ஆமா,
8: அதனால கூட்டம் நிறைய இருக்கு. ரோட்ல பார்த்தோம்னா பூராமே பள்ளிக்கூடத்து பஸ்ஸா தான் போகுது.
9: பள்ளிக்கூடத்து பஸ்ஸா தான் போகுது.
8: அதாவது இந்த நேரத்துல பள்ளிக்கூடத்து குழந்தைகள் எல்லாம் ஏத்திக்கிட்டு நிறைய பஸ் வேணெல்லாம் போகுது,
9: மஞ்சள் கலர்
8: பஸ்ஸுக்கு. அதனால நம்ம வாகனம் ஓட்டிட்டு போறாங்கல்ல, டூ வீலர் ஃபோர் வீலர்லாம், அவங்க எல்லாம் குழந்தைய இறக்கி விடும்போது கொஞ்சம் நின்று நிதானமா பஸ் போன விட்டு அதுக்கப்புறம் பொறுமையா போனாங்கன்னு வைங்க, எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன்னா குழந்தைகள்ல
9: ஒரு நல்ல செய்தி சொல்லி இருக்கிறீங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு விடுகதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பாட்டு கேட்டலாம்.
8: அப்படிங்களா? சரி, ஆறு வர்றாங்க, வாங்க
9: வாங்க.
8: ஏனுங்க யாரு பேசுறீங்க? ஹலோ,
10: வணக்கம்.
8: யாருங்க பேசுறீங்க?
10: திருப்பூர் மாவட்டம் தாராளத்தா இருக்க முளையாம்பூடியிலிருந்து நாச்சியாரு.
8: நாச்சியார், காத்து பழமாடி தாட்டு இருக்குதுங்க.
10: ஆமாங்க ஐயா, காட்டுல வேலை செஞ்சுட்டு பழமாடிக்குது.
8: சரி சரி, என்ன காடுங்க?
10: காலையில்
8: 10 போன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. சரிங்களா? மறுபடியா இருக்குங்க? பேரும் பேருங்க?
10: என்னங்க?
9: சிரேன்.
8: சரிங்க, என்னவா இருந்தாலும் சரி, உங்க பேரனுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்க.
10: நன்றிங்க.
8: சரிங்க, இந்த விடுகதை கேட்டலாமுங்க.
10: சரிங்க.

0: காலு நானுங்க நடக்காது, கண் ஆயிரம் இமைக்காது, அது என்ன?
1: காலு நாலு
0: நடக்காது,
2: ஆயிரம் கண் இருக்குது
0: ஆனா இமைக்காது,
2: கால்கள்
0: நான்கு நடக்காது, கண்ணாயிரம் இமைக்காது.
2: எழுதிக்கிட்டீங்களா?
0: சூரியனுக்கு எப்படிங்க நாலு கால் இருக்குமா?
2: சரி யோசனை பண்ணுங்க, வேற யாராவது
3: உத்தரவு வாங்கிக்கிறதுங்களா?
2: சரிங்க, போயிட்டு வாங்க. அடுத்தாரு
0: வணக்கம்.
4: சகோதரர் ரெண்டு பேருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
4: சிவகங்கை மாவட்டம் ஆட்டங்குளம் சத்யவாணி பேசுறேன்.
0: சத்யவாணி
2: அம்மனியே?
4: ஆமா
2: அம்மனியோ
4: சொல்லுங்க.
2: என்னங்க பதில் வருங்களா?
4: சொல்லுங்க, முயற்சி பண்றேன். நீங்க முன்னாடியே அதெல்லாம் சொல்லி வச்சிரணும்.
2: சொல்லி வச்சிரணுமா? இனிமேலாம் நாங்க இனிமேலாம் பாருங்க, நாங்க ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று வாங்கி எல்லாத்து வீட்டுக்கும் லெட்டர் போட்டுருவோங்க. இந்த விடுகதை
4: விடுகதைன்னா காலையில விடையெல்லாம் சொல்லிடுறேன்.
2: சரிங்க, இது நல்ல திட்டமா இருக்குது, போங்க.
4: சொல்லுங்க.
0: கால்கள் நான்கு
2: நடக்காது,
0: கண் ஆயிரம்
2: இமைக்காது,
4: கட்டிலு
2: என்ன கட்டிலு?
4: நல்ல பாட்டு
2: வருது கேளுங்க.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குஜ்ஜன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.

0: ஆர்கேஜி நெய்
1: நம் காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
3: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
4: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
5: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
1: கோடை பண்பலை 100.5 உதய விழாவை முன்னிட்டு நாளை முதல் 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல்.

0: கோடை பண்பலை 100.5 இருக்கு உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
1: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நம் காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
1: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம்.
4: அனில் பாஸ்தா,
5: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
7: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கிய வண்ணத்துரிகை.

0: 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
3: இப்ப காத்தடிக்குது, அப்புறம் நிறைய பக்கம் அங்கங்க சாரல் மழையெல்லாம் பெய்யுதுல்லோ, அதாவது புளி காத்து நிறைய பக்கம் வீசும். அப்படி வீசும் போது கண்ணு கண்ணாடி ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டோம்னா கண்ணுல மண் விடுக்காது வண்டி ஓட்டும் போது. அவருக்கு தெரிஞ்சிருக்குது சொல்றாரு. அப்புறம் இந்த சாரல் மலை விழுகிற பக்கம் பார்த்து கவனமா போகணும் வரணும். இந்த பெரிய பெரிய மரமெல்லாம் இருக்குதுன்னா அந்த இடத்துல நிக்கப்படாது, வேகமா கடந்து போயிடணும். அப்புறம் இந்த பிளக்ஸ் எல்லாம் கடைகள்ல வச்சிருக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் நல்லா கயிறு போட்டு கட்டிடுவோம், கம்பி போட்டு கயிறு போட்டு கட்டி போடணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல விபத்தாகி போயிருதுல்லோ, அதனால அதெல்லாம் தவிர்க்கணும்னா பாதுகாப்பா வச்சுக்கோணும். மழை காலம் காத்து காலம்லாம் வந்ததுன்னா
4: ஹெல்மெட் போட்டுட்டு போகணும்,
3: எப்பவுமே போட்டுட்டு போகணும், குறிப்பா இப்பவும் போட்டுட்டு போகணும்.
4: பாதுகாப்புக்கு வாங்கறது
3: சரிங்க, விடுக்கிறது கேட்கலாங்களா?
4: கேட்டுருப்போம். வணக்கம்.
3: ஏனுங்க, யாருக்கு பேசுறீங்க?
4: ஹலோ,
3: என்னாச்சு?
4: தூரத்துல இருந்து வருவார் போல.
3: தூரத்துல கேக்குதா சத்தம்? பக்கத்துல.
5: ஹலோ
3: ஹலோ ஹலோ. அவரு அண்ணன் மட்டும் ஹலோ சொல்றாரு, இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே.
4: சொல்லுவாங்க சொல்லுவாங்க.
6: வணக்கம
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பது
6: ஒளிப்பதிவு
3: நடக்கும்.
4: வாழ்த்து தென்றல்
3: நீங்க வந்து வாழ்த்துக்களை அள்ளி தூவி விட்டு போங்கள். உங்கள் வாழ்த்து சாரலும் தூவட்டும். என்ன திடீர்னு விசில் அடிக்கிறீங்க? சரி இருக்கட்டும், விடுகதை கேட்டுருவோமா?
4: கட்டி பிடித்திருந்த மகனை விட்டு பிரிந்து வந்தவன் அவன் யார்? கட்டி பிடித்திருந்த மகனை விட்டு பிரிந்து வந்தவன்
3: அவன் யார்?
4: அவன் யார்
3: சமையல் கட்டு பக்கம் போவீங்களா?
4: எல்லாரும்

0: இருப்பான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இல்லாத வீடு இருக்காது.
1: வன்முறை இறங்கப்படாது.
2: என்னத்தம்மா சொல்றது?
0: இல்ல பதில் சொல்ல சொன்ன,
1: அதுக்காக நீங்க வாட்ல கத்தி
0: அருவாமனை சொல்லப்படாது. அது எப்படி தனியா வந்துருப்பான்?
1: வராது இல்ல அப்படி இல்ல.
2: எல்லாம் பிரம்ம
1: பிரம்மையா? விடுகதை மறுபடியும் சொல்லுங்க.
0: கட்டி பிடித்திருந்த மகனை விட்டு பிரிந்து வந்தவன் அவன் யார்? சரி பாங்க, வேற யாராவது சொல்றாங்களான்னு கேப்போம். வணக்கம்.
1: ஏங்க யாருங்க பேசுறீங்க?
3: ஹலோ
1: ஹலோ
3: ஹலோ, நான் குருநகர் டீலருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
1: கஸ்தூரி ஐயா,
3: நல்லா இருக்கீங்களா? நாட்டாமி ஐயா,
1: நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை தான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தோம்ங்க.
3: கட்டி
1: பிடித்திருந்தவனை
0: விட்டு பிரிந்து வந்தவன்
3: இல்லைங்களா?
1: அதுவும் ஒரு பதிலா வச்சுக்கலாம். ஆனா அது இல்ல. என்னங்க?
3: இதா சாப்பிடுற பொருளுங்களா? எப்படி
1: சாப்பிடுற பொருள் தான்.
0: ஆமா ஆமா, அது சாப்பிடுற பொருள் தான். நீங்களே சொல்லிட்டீங்களே,
3: சாப்பிடுற பொருள் தான்.
2: நான் சொல்றேன்,
0: சொல்லுங்க. சொல்லிருவார்.
3: சாப்பிடுற ஒரு கட்டி பிடிச்சிருந்த மகனை விட்டு பிரிந்து வந்தாங்களா?
1: ஆமாங்க ஆமாங்க.
0: அவர் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது.
1: ஆமா, ரொம்ப சின்ன ஆள் தான்.
0: ஆமா,
1: என்னங்க
0: மனப்பாடம்
1: பண்றீங்க? நிரப்புக
0: வரும்போதே வந்து எஃபெக்டோட வராங்க. ஹலோ,
1: ரோபோட்டா பேசுறது?
0: எந்திர மனிதன்லாம் நிகழ்ச்சியில் பங்கேற்கப்படாது, மனிதர்கள் மட்டும் பங்கேற்கவும்.
1: ஐயாவா அம்மினியா? யாருனே தெரியல, வந்தாங்க பேசுனாங்க போயிட்டாங்க,
0: ஒண்ணுமே கேட்கல.
1: ஏனுங்க என்ன பண்றது?
0: இல்ல, அடுத்து ஒருத்தர் வந்துட்டு இருக்கு.
1: வந்துட்டு இருக்காரா? வாங்க வாங்க.
0: வந்துட்டாங்க.
1: பேசுங்க.
4: வணக்கம்ங்க.
1: வணக்கம்ங்க அம்மணி, யாருங்க பேசுறீங்க?
0: கட்டிப்பிடித்திருந்த மகனை விட்டு பிரிந்து
4: வந்தவன்
1: சாப்பிடுற பொருள் சொல்லி போட்டான். அதே மாதிரி வேற ஒண்ணுமே இல்லீங்களா? அவர் முன்னாடி வந்தவர் தேங்காயினாரு. பூண்டு, தேங்காய், வெங்காயம், எப்பா உரிக்கிற ஐட்டமா சொல்றாங்களே.
0: சமையல் ரூம்ல என்ன இருக்குது எல்லாம் ஒவ்வொன்னா வரும்.
1: சரி, அவங்க கிளம்பிட்டாங்க,
2: நான் போயிட்டு வரேன்.
1: போயிட்டு வாங்க.
0: போயிட்டு வாங்க. சரி நாட்டாம, நம்ம ஒரு பாட்டு கேட்டு போட்டு அடுத்தது யாரும் பதில் சொல்லணும்னு பார்ப்போமா?
1: கேட்போம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நம்காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
9: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
10: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
9: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
7: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் புவியியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நேரலையில் பங்கேற்கிறார் கோயம்புத்தூர் அரசு மகளிர் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் த. யுவராஜ் அவர்கள்.

0: உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப தொடர்பு கொள்ளுங்கள். 24 24 24 24 24 26 24 24 29 290 333 என்ற எண்களில் கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: நம்காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
4: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
5: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
6: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
9: ரெண்டு இடத்துல இருக்குதல்ல தெளிவா சொல்லுங்க.
10: கட்டிப்பிடித்திருந்த
11: மகனை விட்டு பிரிந்து வந்தவன் அவன் யார்?
9: ஏற்கனவே கேட்டிருக்கீங்களே, வேற
10: கேளுங்க.
9: வீட்டோட
11: குசினி அறையில அது இருக்கும். வீட்டோட சமையல் அறை இருக்குல்ல?
9: ஆமா, சமையல் அறை
11: அதுல இருக்கும்.
10: ஒரு தோசையை போட்டு சாப்பிடுங்க, நேரம் ஆகுது, போயிட்டு வாங்க.
11: குன்னூர்க்கார் போயிட்டாரு, அடுத்து எந்த ஊருக்கார் வராருன்னு தெரியல.
10: ஏனுங்க, யாருக்கு பேசுறீங்க? ஹலோ,
12: நாமக்கல் மாவட்டம் நடந்தே சாப்பாடு, லட்சுமி பேசுறேன்.
10: லட்சுமி அம்மணி
12: சொல்லுங்க. சமையல் ரூம் இருக்குமுங்க சின்னது.
10: ஆமா, சாப்பிடுற பொருள் இத்தனைக்குள்ள கொடுத்து போட்டோம்ல.
11: ஆள் சின்னால் பெரிய எல்லாம் கிடையாது.
12: வெங்காயம்
11: அது அந்த அப்பளைய முன்னாடி ஒரு அக்கா சொல்லிட்டாங்க.
10: அது எல்லாது எல்லாது.
11: ஐயோ, என்ன பண்றது?
10: ஐயோ,
11: என்ன பண்றது?
12: என்னதுங்களாங்க? தக்காளி என்னமோ.
10: தக்காளி என்னமோவா? என்னமோ இல்லைங்க, அது இல்லைங்க. அது என்ன, சின்னதாவா இருக்குது. இப்ப உள்ள வர பெரிய பெரிய தக்காளியா வருது.
11: அவங்க அந்த அக்கா பெங்களூர் தக்காளி சொல்றாங்க.
10: சரிங்க, ரொம்ப நேரமா பேசுறேன், போயிட்டு வாங்க.

0: வாங்க வாங்க.
1: வணக்கம். பழனி
2: பழனியில இருந்து கருணாநிதி ஐயா இவர் சொல்லிடுவார்.
0: சொல்லிடுவாரா?
2: ஆமா பாப்போம்.
0: ஐயா
1: ரெண்டு பேரும் குழப்பிட்டு இருக்கீங்க சார். ரெண்டு பேருமே
0: என்னங்க பெருமையா சொல்லிக்கிட்டு
1: இருக்கான?
0: சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு
1: முன்னாடி வந்து தண்ணி,
0: அப்புறம்
1: சொம்பு.
0: சொம்பா?
3: பழைய சொத்தை திங்காத, பழைய சொத்தை திங்காதுன்னு உன் எத்தனை தடவை சொல்றேன்?
0: ஐயோ சோறுன்னு சொல்றீங்கல்ல, சோறுக்கா? சோறாக்குறதுக்கு முன்னாடி அரிசிக்கு முன்னாடி
1: நெல்லு, நெல்லு.
2: அந்த நெல்லுக்கு அரிசிக்கு இடையில என்ன இருக்குது?
1: தவிடு.
0: தவிடா இருக்குது?
2: அதுக்கு முன்னாடி,
1: அதுக்கு முன்னாடி வந்து வயல் வழியில வந்து
0: நெல்லு. நெல்லுல இருந்து இதை எடுத்துட்டோம்னா அரிசி. வயக்காடெல்லாம் பக்கத்துல நிறைய இருக்குது. சொல்லல என்ன பாருங்க.
1: அதான் சார் தவிடு, நெல்லு நெல்லுக்கும் அரிசிக்கும் இடையில இருக்காது. தவிடு இருக்காது,
0: தவிடு இருக்காதுங்க. இன்னொன்னு இருக்குமே, அது அரிசியில இருந்து மறுபடியும் நீக்கி எடுக்கிறது தான் தவிடு. நெல்லுல இருந்து ஒண்ணு எடுப்போம்.
2: அது என்னது? அது ரெண்டே எழுத்து.
0: ஆமா
2: ரெண்டே எழுத்து. பெரிய ரொம்ப பெரிய விடையெல்லாம் கிடையாது.
0: கிட்டத்தட்ட பதிலவே நாங்க சொல்லிட்டோம். நீங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, போவாங்க நீங்க. ஒரு விடுகதை கேக்குறோம்ங்க, நீங்க பதில் சொல்லிருக்கீங்க அப்படின்னு நம்பி சொல்லிட்டு நானு வானொலி கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் பதில சொல்லி இருந்திருக்கலாம்.
2: சமையல் அறையில் இருக்கக்கூடியது, சாப்பிட பயன்படக்கூடியது, அரிசிக்கு முந்தையது, எல்லாம் சொல்லிவிட்டாங்க. பிந்தையது இப்பதான்
3: வந்துருக்கு.
2: வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா.
4: எல்லாத்திலும்

0: ஆர்கேஜி நெய்.
1: நம் காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
3: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
4: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
5: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
4: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நம் காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
1: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல?

0: உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக் சினிமாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
1: வழங்கிய வண்ணத்துரிகை.
2: இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 விடுகதை வண்ணத்துரிகை. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், ஆர் சுந்தரராஜன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. கண்ணனியாக்கம் யுவபாலா. இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 இடைக்கால மூட்டுக்கள் மலரும் ஆர்கேஜி நெய்யின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தாவேகா நிர்வாகிகளால்தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாணிக்கா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புகேட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானியா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

சூரியன் தனது பணியை முடித்துவிட்டு விடைபெற, நிலா தனது வருகையை அறிவிக்க, மனதுக்கு பிடித்த பாடல்கள் உங்கள் காதுகளை தேடி வர, இசையமும் இதயமும் இணையும் இந்த மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்திருப்பது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட் 100

இதயத்தின் நினைவுகளை இன்பமாக்கிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நாடோடி பாடலாய் தொடங்கிய இவர்களின் காதல் இன்று உயிர் பேசும் கவிதைகளாய் மாறிவிட்டன. காவல்களை தாண்டி காலத்தின் தடைகளை மீறி ஒரு மனம் இன்னொரு மனதை தேடி வரும் பயணம்தான் காதல்.

நேரம் மாலை 5:14 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். முத்தமிழ் கவியை வருகை என்று அழைக்கும் இந்த மனம் காதலின் வருகைக்காக மட்டுமல்ல வாழ்நாளின் வசந்தத்திற்காகவும் காத்திருக்கிறது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலை 100.5 இன்றிரவு கேட்கலாம். இன்றிரவு 7 மணிக்கு கேட்கலாம். அடுத்தது என்ன? புவியியல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் கோயம்புத்தூர் அரசு மகளிர் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் தா. யுவராஜ் அவர்கள். கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். முத்தமிழே என்று அழைக்கும்போது இதயத்தை கொள்ளை கொண்ட தலைவியின் பெயரையும் அழைக்கிறது அவனின் காதல்.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். தென்றல் கொண்டு வரும் செய்தி என்னவோ அது காதலின் மொழியாக மாறும்போது இதயம் முழுவதும் வசந்தம் பூக்கிறது, பாலும் தேனும் கலந்த இனிமை போல.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: JKKM இன்ஜினியரிங் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம், AICTE ஐடியா லேப், ARVR லேப், ட்ரோன் லேப் அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட a leading autonomous institution.
3: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோபிச்செட்டிப்பாளையம்.
2: கவுன்சிலிங் கோட் 2758.
4: கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 7 மணிக்கு கேட்கலாம். அடுத்தது என்ன? புவியியல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் கோயம்புத்தூர் அரசு மகளிர் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் தா யுவராஜ் அவர்கள். கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். இளஞ்சிட்டு உன்னை விட்டு இனி எங்கும் போகாது என்று தனது உறுதியான அன்பை வெளிப்படுத்துகிறாள் தலைவி. தலைவனை பிரிந்து வாழும் எண்ணமே இல்லை என்பதை கூறுகிறாள் தலைவி.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜினையில சமைச்சு கொடுக்க.
2: ஆஹா, சம்ம வாசனை! அட்டட்டட்டட்டட்ட, அம்மா வந்திருக்காங்க. அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா எங்க?
1: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கொஞ்சவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
0: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
3: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம், AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
4: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
3: Counseling Code 2758.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்
2: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
1: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம்.

அத்தியாயம் 5 ஒற்றர் தலைவன். விக்ரமன் தன்னை காப்பாற்றியவர் யார் என்று அறிந்து கொள்ள விரும்பினான். வந்தவர் தான் ஒற்றர் படை தலைவன் என்றும், விக்ரமன் காட்டு வழியே தனியாக போகிறான் என்றும், அவனுக்கு ஆபத்து வருமென்று அறிந்து பின்தொடர்ந்து வந்ததாகவும் சொன்னார். இனி அப்படியா, என்ன விந்தை! சக்கரவர்த்தியின் ஒற்றர் படை அவ்வளவு திறமை

0: இல்லை போல் அவ்வளவு திறமையாக இங்கே அரசாங்கம் நடக்காமல் இருக்கலாம் ஐயா. ஆனாலும் எங்களால் முடிந்தவரையில் கொலை களவு நடக்காமல் பார்த்து கொண்டு வருகிறோம். பார்க்க போனால் இரவில் தனி வழியே வந்து நாலு உயிர்களின் மரணத்துக்கு காரணமாயிருந்ததன் பொருட்டு உம்மை நான் பிடித்து கொண்டு போய் சக்கரவர்த்தியின் முன்னால் நிறுத்த வேண்டும் என்றார் ஒற்றர் தலைவர். விக்ரமனுடைய கை அப்போது அவனுடைய வாளை இறுக்கி பிடித்ததை நட்சத்திரங்களின் மங்கிய ஒளியில் அவ்வீரன் கவனித்தான். வேண்டாம் ஐயா வேண்டாம், அவ்விதம் செய்கிற உத்தேசம் எனக்கு இல்லை. அயல் தேசத்திலிருந்து வந்தவரானதால் இந்த வழியின் அபாயம் தெரியாமல் வந்துவிட்டீர். உம்மை போல் வேண்டுமென்று விபத்தில் அகப்பட்டுக் கொள்கிறவர்கள் இல்லாமல் போனால் அப்புறம் எங்களுக்குத்தான் என்ன வேலை இருக்கும்? ஒற்றர் படை தலைவன் தான் எதற்காக? நல்லது, நான் வந்த வேலை ஆகிவிட்டது. பார்க்க போனால் நான் வந்திருக்க வேண்டியதே இல்லை. யாருடைய உதவியும் இல்லாமல் உம்மை நீரே காப்பாற்றிக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறீர். நான் போய் வருகிறேன் என்றான் அவ்வீரன். விக்ரமனுடைய உள்ளம் குழம்பிற்று. அவ்வீரனுக்கு தான் தகுந்தபடி நன்றி செலுத்தவில்லை என்று அவன் கருதினான். அன்றியும் அவ்வீரனுடன் இன்னும் கொஞ்சம் சிநேகம் செய்து கொண்டு உறையூர் போவதற்கு அவனுடைய குதிரையை வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஆசையும் உண்டாயிற்று. இரவை எங்கே எப்படி கழிப்பது என்ற கவலையும் தோன்றியது. அப்படியென்று அந்த சமயத்தில் தாங்கள் வந்திராவிட்டால் ஒருவேளை நான் உயிரிழந்திருப்பேன். எனக்கு உயிரளித்தவர் தாங்கள்தான். அதோடு இன்னொரு உதவியும் தாங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்றான் விக்ரமன். என்னிடம் யாராவது உதவி கேட்டால் அதை மறுக்கும் வழக்கம் கிடையாது. உதவி கேட்காதவர்களுக்கு கொடுப்பதும் இல்லை என்றார் ஒற்றர் தலைவர். உறையூருக்கு நான் அவசரமாக போக வேண்டியிருக்கிறது. அதற்கு நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும். உங்கள் என்றான் விக்ரமன். நீர் கேட்கப் போவது தெரிகிறது, என் குதிரையை கேட்கிறீர். ஆனால் இந்த ராத்திரியில் இனிமேல் இக்காட்டு வழியில் போனால் உம்முடன் குதிரையும் துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக வேண்டியதுதான். உம்மை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் குதிரையை புலிக்கு ஆகாரமாக்க எனக்கு இஷ்டம் இல்லை என்றான் ஒற்றர் தலைவன். வேறு என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்றான் விக்ரமன். இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் ஒரு சிற்பியின் வீடு இருக்கிறது. என்னுடன் வந்தால் அங்கே படுத்திருந்து விட்டு அதிகாலையில் எழுந்து போகலாம் என்றான் ஒற்றர் தலைவன். விக்ரமன் சற்று யோசித்து அப்படியே செய்யலாம் என்றான். கீழே கிடந்த மூட்டைகளை எடுத்து குதிரை மேல் வைத்து கட்டினார்கள். பிறகு வீரன் குதிரையை பிடித்து கொண்டு காட்டுக்குள் புகுந்து செல்ல விக்ரமனும் அவன் பின்னால் சென்றான். அத்தியாயம் 5 ஒற்றர் தலைவன் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 6 சிற்பியின் வீடு. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்.
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்
3: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
2: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: வா என்ற அழைப்பில் ஏக்கம் இருக்க, அன்பே என்ற சொல்லில் பாசம் இருக்க, காதல் நெஞ்சே என்ற வார்த்தையில் இருக்கிறது இவர்களின் காதல் உணர்வு.

0: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை ஜே கே கே சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
1: மலர்ந்த நினைவுகளோடும் மனதை வருடிய பாடல்களோடும் நிறைவு பெறுகிறது சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கியோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
3: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
4: இனி கேட்கலாம் ஆலய தரிசனம்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று திருச்சி மாவட்டம் சமயபுரம் கண்ணனூர் போஜீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

திருச்சி மாவட்டம் சமயபுரத்திற்கு அருகே உள்ள கண்ணனூரில் ஹொய்சாலர் காலத்தைச் சேர்ந்த ஒரு பழமையான சிவன் கோயிலான போஜீஸ்வரர் கோவிலில் இன்று நாம் ஆலய தரிசனம் செய்யலாமா? இவர் போஜராஜசுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். கோயிலின் நுழைவாயிலில் ராஜகோபுரம் இல்லை, ஆலய நுழைவாயிலில் மிருத்யுஞ்சயர் சிறிய குன்றின் மீது அருள் பாலிக்கிறார். அதன் அருகில் பலிபீடம் மற்றும் நந்தி உள்ளது. இக்கோயில் ஹொய்சல கால கட்டடக்கலைக்கு சான்றாக மிக நேர்த்தியான மற்றும் கம்பீரமான தூண் சிற்ப அமைப்புகளை கொண்டு அற்புதமாக காணப்படுகிறது. ஹொய்சல மன்னர்களின் இரண்டாவது நரசிம்மன் 13ஆம் நூற்றாண்டில் சோழர்களுக்கு உதவியாக வந்து பகைவரை விரட்டி சோழனை பட்டத்தில் அமர வைத்தாராம். இந்த மன்னனுடைய குமரனாகிய வீர சோமேஸ்வரன் தன் ராஜ்யத்தை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த கண்ணனூரை தலைநகரமாக்கிக் கொண்டு அதனை விக்ரமபுரம் என்ற புதிய பெயர் சூட்டினார். ஹொய்சல மன்னர்களில் இவர் மிகவும் புகழ் பெற்றவர். வீர சோமேஸ்வரன் கண்ணனூரில் ஒரு சிவன் கோவிலை அமைத்து அதற்கு பொய்சலேஸ்வரம் என்ற பெயரும் சூட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அக்கோயில்தான் இன்று போஜராஜ கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது.

வானத்தில் அருள்பாலிக்கும் ஈசன் போஜீஸ்வரர் கிழக்கு நோக்கி காணப்படுகிறார். அதோடு லிங்கம் 16 பட்டைகளுடன் தனித்துவமான அமைப்பில் உள்ளது. இந்த 16 பட்டைகளும்

0: அபாரமான செல்வங்களை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு சிவபெருமான் அருளும் வடிவமாக நம்பப்படுகிறது. ஆனந்த வள்ளியம்மன் மங்கள மண்டபத்தில் தெற்கு நோக்கிய தனிச்சன்னதியில் அபயவரத ஹஸ்தத்துடன் நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார். மகா மண்டபத்தில் பைரவரும் சூரியனும் உள்ளனர். தட்சிணாமூர்த்தியும் லிங்கோத்பவரும் கருவறை திருச்சுற்றில் காட்சி தருகின்றனர். மேற்கு பகுதியில் தேவியருடன் கூடிய முருகப்பெருமான் சன்னதி அமைந்துள்ளது. இங்குள்ள நவக்கிரகங்கள் சாந்த சொரூபமாக நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகளுடன் காட்சி தருகின்றனர். ஆலயத்தின் தலவிருட்சம் வில்வ மரம். இன்று திருச்சி மாவட்டம் சமயபுரம் கண்ணனூர் போஜீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: குடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: புத்தாண்டு பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, ரொம்ப பரபரப்பாக அலைவாங்க சில பேர். இந்த இதுல இருந்து பல விதிகளை நான் கடைபிடிக்க போறேன், நினைவே மாத்திக்கிற போறேன். ரூமு முதல்ல சுத்தமாக வச்சுக்கிற போறோம்னா அது கிடையாது. நான்லாம் எத்தனையோ முறை அதை நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், இதை பூரா நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம், பலருடைய குப்பை கூடை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் மேஜை வந்து பார்த்தீங்கன்னா குப்பை கூடையாக இருக்கும். என்ன தெரியுங்களா, இதெல்லாம் அங்கே இருக்க வேண்டியது, இது அப்படி இருக்க வேண்டியது, அதுதான் உண்மை. ஆனால் என்னைக்காக செஞ்சுருக்கமா? கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னா, நிறைய செல்லுடைய பில்லு வந்தோடனே ஒரு சபதம் எடுப்போம், இன்னுமே நான் யாருக்குமே பேச மாட்டேன். அது ஒரு வகையான வித்தியாசமான வைராக்கியம். பிரசவ வைராக்கியம், பிரசங்க வைராக்கியம், மயான வைராக்கியம்ங்கிற மாதிரி செல் வைராக்கியம் ஒன்று இருக்கும். என்னென்னா வந்தவுடனே யார்கிட்டையும் பேச மாட்டேன், மிஸ்டு கால் தான் கொடுப்பேன். அப்படியாக இப்படியாகும் அப்படின்னு யோசிச்சுட்டு அது என்னாகும்னா கொஞ்சம் நேரம் நிற்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழித்து கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருங்க. என்னாச்சு, யாருக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்குமே, யார் நம்மளை கூப்பிடாமல் இருக்காங்க, ஒருவேளை மறந்துட்டாங்களா எல்லோரும் அப்படின்லாம் பயம் வரும். ஆனாலும் கூட சில விதிகளை வச்சுக்கலாங்க. நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, போன தீபாவளிக்கும் இந்த தீபாவளிக்கும் அல்லது போன கல்வி ஆண்டுக்கு இந்த கல்வி ஆண்டுக்கு இடையில நாம் என்ன ஆகியிருக்கிறோம், அதே இடத்துல நிற்கிறோமா, 2 அடி பின்னாடி போயிட்டோமா, 2 அடி முன்னாடி வந்திருக்கோமா, இதை யோசிச்சுக்கிட்டாலே போதுங்க. இதுதான் உண்மை. போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு என்ன வேறுபாடு, உடலில் கூட மாற்றம் இருக்கலாம். என்னுடைய மாணவர் ஒருத்தர் மதுரையில் பெரிய ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறார். அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், ஐயா வந்து படம் எடுத்துக்கிங்க அப்படிம்பார். எதுக்குப்பா அடிக்கடி சொல்கிற அப்படிம்பார், உருவம் கிடைக்காதியா அப்படிம்பார். இந்த உருவம் திரும்ப கிடைக்காது, ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குமா, மாற்றங்கள் கொண்டது தான உலகம். இந்த உருவத்தை அப்பப்போ அப்பப்போ பதிவு பண்ணி வச்சுக்கோங்க, நினச்சி பாருங்க. இன்றைக்கி இருக்கிற வாய்ப்பா இன்னைக்கு இல்லைங்க. சில சமயம் உங்கள் இளமை காலத்து படம் கொடுங்க, நான் எங்கே போய் கொடுப்பேன்? அந்த குரூப் ஃபோட்டோவில் 3வது வரிசையில் 7வது உட்காந்துருக்குது நான் சொல்ல முடியுமா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கூட எடுத்ததில்லை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைங்க, இன்னைக்கு எல்லாமே கையில் வச்சிருக்கிறோம், அதனால எடுத்துக்கிறோம். விஞ்ஞானம் நம்ம கை கொடுத்துருக்குது. சிலவற்றை நீக்கி செல்லுதல், இதுக்கு மேலே இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சிலவற்றை விட்டுறது, அது ஒரு வகையில் வச்சுக்கிறது. அடுத்த என்ன, சில கடுமையான விஷயங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுதல். இப்போ அதிகாலையில் இருந்தால் நல்லதுங்கிறாங்க, ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. இந்த காலையில் நம்ம எந்திரிக்கிற போது நமக்கு 1 மணி நேரம் கூட கிடைக்குதான். அப்படி பார்த்தா 7 நாளில் 7 மணி நேரமும் 1 மாசத்தில் எவ்வளோ மணி நேரம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இதை மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை நம்ம கிடச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், இந்த ஒரு குறிக்கோளை

0: காலையில் வச்சுக்கலாம். அதே மாதிரி சில பொருட்களை நம்ம சாப்பிட்றத தவிர்த்துடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு எவ்வளோ சாப்பிட்லாம் டாக்டர் அப்படின்னு அவர்கிட்ட போய் வாதாடிக்கிட்டு போனோம். என்னுடைய தந்தையாருக்கு சக்கரை வியாதி வந்தப்போ அப்போ டாக்டர்கிட்ட போய் எங்கள் அப்பா ஆர்வமாக கேட்டார், நான் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டார். நான் எப்படி என்ன சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கணும். உடனே அவர் டாக்டர் எங்கள் குடும்ப நண்பர், அவர் பயங்கரமான ஒரு நல்ல நகைச்சுவையாளர், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டார். உடனே எங்கள் அப்பா பட்டியல் கொடுத்தார், அது பிடிக்கும் இது பிடிக்கும் இது பிடிக்கும் அது பிடிக்கும், இதில் எதையும் தொடக்கூடாது அப்படின்னார். அப்போ பாருங்கள், யாகாவாராயினும் நாகா கண்ணா சொல்லுக்காக மட்டுங்கல்லங்க, நாவை காத்துட்டாலே உடம்பும் சரியாக போகும், அது உண்மையும் கூட. அதனால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகை நானேன்னு சொன்ன மாதிரி, பழையவை போகட்டும் புதியவை வரட்டும், வரவேற்க காத்திருப்போம், வந்தபடி வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நேரம் இப்பொழுது மாலை 6:12 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி.

நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் புவியியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நேரலையில் பங்கேற்கிறார் கோயம்புத்தூர் அரசு மகளிர் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் த. யுவராஜ் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப தொடர்பு கொள்ளுங்கள். 24 24 24 24 24 26 24 24 29 290 333 என்ற எண்களில் கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பை 100.5 கதம மலர்கள் நிகழ்ச்சி. நேரலை இன்று 10 மணிக்கு ஒளிவளம் வரும் தொலைபேசி விலை விருப்ப பாடல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் இன்று கோயம்புத்தூர் மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. இனி தொடர்விருப்பது கோடை பண்பலை 100.5 தமிழ் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீண்ட காலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று புதுதில்லியில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி.
0: இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமராக தொடர்ச்சியாக பணியாற்றியதன் காரணமாக இந்நாள் நமது ஜனநாயக வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1952 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை பிரதமராக ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பணியாற்றியதுதான் சாதனையாக இருந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நலனுக்கே முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதன் காரணமாக திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு அந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் வளர்ச்சி புதிய சாதனைகளை படைக்கும் என்றும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என்று முழுமையாக நம்புவதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்றும் அதனை மத்திய அமைச்சரவை இன்று கொண்டாடியுள்ளதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள், இவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த மகத்தான பங்களிப்பை இன்றைக்கு அவரது அமைச்சரவை கொண்டாடி இருக்கிறது. ஏழை மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ஏழை எளியவர்கள் 12 ஆண்டு கால ஆட்சியினால் கை தூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக முக்கியமான வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கின ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது என்பதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான இந்த 12 ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று, அந்நிய தேசங்கள் நம் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்த போதும் நம்முடைய ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு காண்பித்து இருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வை கனவு என்பது விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதம். 2047 நாம் வந்து ஒரு வளர்ந்த தேசமாக சர்வதேச அளவில் நம்மை ஒரு வளர்ந்த பாரதமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அவர்கள் வந்து அமல்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் வந்து திறமேற்கொண்டு செய்வதற்கும் வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கும் இந்த அமைச்சரவையானது தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.

0: உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தவேக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவேக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவேக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். சில செட் ஆஃப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு வெண்டார் கூட நம்ம வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டது என்பது ஏற்புடையதல்ல. அப்பவேகமா அந்த வெண்டார்ஸ் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதுல வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா பகுதிகள் வரை கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு மானிய உதவியுடன் இருசக்கர வாகனம் வாங்க விரும்புவோர் உரிய ஆவணங்களுடன் சிறுபான்மையினர் அலுவலகங்களில் வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு விஜயேந்திர பிதாரி தலைமையில் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வெர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிக்கா பத்ரா, மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி, சுசன்னா வெயில்கோஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்

மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் இப்பொழுது மாலை 6:40 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி. இனி தொடரவிருப்பது கோடை பண்பை 100.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: நம் மண் வளத்தையும் இயற்கை வளத்தையும் பேணி காக்கும் பொருட்டு விவசாயிகளின் நிகர வருமானத்தை அதிகரித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்து மக்களுக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வழங்க உதவும் வழிதான் இந்த இயற்கை வழி வேளாண்மை. அதற்கான வழிமுறைகளை குறித்து விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பிரியசாமி வெங்கடேசன் அவர்கள்.
4: வணக்கம்.
5: இப்ப வந்து குறுவை சாகுபடிக்கு எல்லாரும் மும்முரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. மேட்டூரில் இருக்கிற தண்ணி இந்த குறுவை பருவத்துக்கு போதுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக பத்தாது. மேற்கொண்டு மழை பெஞ்சதுன்னா தான் அந்த நீரை கொண்டு குறுவை சாகுபடியே முழுமையாக முடிக்க முடியும். இன்றைய நிலை அதுதான். அதுக்கு வந்து கர்நாடகா பகுதியில், கேரளா பகுதியில், காவிரி நீர் பிடிப்பு பகுதியில் மழை பெய்தாதான் அந்த நீர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகளை நிரப்பி அதன் பின் மேட்டூருக்கு வரும். அப்படி வந்தால்தான் குறுவை சாகுபடியை முழுமையாக செய்ய முடியும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வானிலை காரணிகளை பார்க்கும் பொழுது எல் நீனோன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது பற்றி நான் முன்பே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட 2 வாரத்துக்கு முன்னால். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் எல் நீனோங்கிறாங்க. இத்தனை வருஷம் வந்ததை விட இந்த வருஷம் சூப்பராக வரப்போகுதுங்கிறாங்க. அப்போ சூப்பர்னா என்னன்னா கடுமையாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த எல்நினோ சூப்பர் எல்நினோன்னா நிறைய வறட்சி மழையின்மை இதனால் விவசாயம் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பது தான் அதனுடைய அர்த்தம். சூப்பர் எல்நினோன்னா மழைப்பொழிவு குறையும். மழைப்பொழிவு குறைஞ்சதுன்னா சாகுபடி பாதிக்கப்படும். அப்போது மகசூல் இழப்பு வரலாம். மொத்தத்தில் விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மகசூல்கள் குறைந்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதைத்தான் இப்போ எல்லா வானிலை ஆய்வாளர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பல வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த வருஷம் வந்து காய்ச்சல் அதிகமாகி பயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு உதாரணங்கள்லாம் நிறையா இருக்குது. அதுபோல் இந்த வருஷமும் சூப்பர் எல் நீனோ வருது அப்படிங்கிறாங்க. அதனால் எல்லாருமே வானிலை ஆய்வாளர்கள் அனைவருமே இப்போவே சிகப்பு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன சிகப்பு எச்சரிக்கை கொடுத்தாலும் கிடைக்கிற நீரை வைத்து தானே விவசாயம் பண்ண முடியும். தண்ணியை நம்பி தான் சாகுபடி பண்ணுங்கிற பயிரை தண்ணி இல்லாமல் எப்படி சாகுபடி பண்ண முடியும்? முடியாது. அதனால் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். தண்ணி வந்தால் தானே சிக்கனமாக பயன்படுத்துங்க. தண்ணியே வரலன்னா என்னத்தை அதில் சிக்கனம் பண்ண முடியும்? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அப்பப்போ மழை பெய்யும். இந்த பருவத்தில் மழை நிச்சயமாக அங்கங்கே பெய்யும். அப்படி பெய்யும் பொழுது அந்த நீரை வழிந்தோடி எங்கோ போகாமல் நம்ம வயல்களிலேயே தேங்கி நிற்கும்படி, நம் வயல்களில் உள்ள மண்ணிலேயே சோர்ந்து போகும்படியாக செய்து கொள்ள வேண்டும். அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த ஆண்டு சாகுபடியை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். ஆனால் அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா வானிலை ஆய்வாளர்கள், பொருளாதார நிபுணர்கள் எல்லோருமே இந்த சூப்பர் எல்நினோவை பற்றி ரொம்ப அதிகமாக எச்சரிக்கை பண்ணுறாங்க. முன்கூட்டியே என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்குங்க, அலட்சியமாக இருக்காதீர்கள், உங்களுக்கு தேவையான அளவு மழை பொழியும் என்று சொல்ல முடியாது. ஆகையினால் கிடைக்கும் நீரை, கிடைக்கும்னா என்ன, மழை மூலம் கிடைக்கும் நீரை வழிந்தோடி எங்கோ போய் சேராமல் உங்கள் வயல்களிலேயே இருப்பு வைக்க அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். இதை செஞ்சீங்கன்னா உங்கள் மண்ணில் ஈரம் இருக்கும். இதுதான் பண்ணை கூட்டை போட்டு வச்சிங்கன்னு சொல்கிறோம். சில பேர் போட்டிருக்காங்க, அவங்களாம் இந்த பெய்கிற மழையை அந்த குட்டையில் சேமித்து வைக்கலாம். குட்டை இல்லாதவங்க வயலில் விழுற நீர் என்ன பண்ணும், அந்த நிலத்தில் உள் வாங்குற வரைக்கும் வாங்கும், இல்லைன்னா அது வெளியே வழிந்தோடத்தான் செய்யும். அந்த நீர் மழை பெய்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் வெளியில் தான் ஓடும். அந்த

நிலை வராமல் கிடைக்கும் நீரை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. அதுக்கு தான் இப்போவே வந்து நினைவூட்டுறாங்க, எச்சரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இது ஒரு வரம் இருக்க. இப்போது மழை அங்கங்கே பெஞ்சிக்கிட்டு இருக்கு. டெல்டா மாவட்டம் மட்டும் அல்ல, மற்ற இடங்கள்லேயும் நிறைய இடங்களில் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மழையை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு ஒரு பசுந்தாள் உர பயிரை விதைத்து அது இந்த கிடைக்கிற மழையிலேயே வளர செய்யுங்கள். நீங்கள் நெல் சாகுபடிக்கு போகிறதுக்கு முன்னால் இருந்தாலும் சரி, மானாவாரி காட்டில் மானாவாரி பயிர் செய்ய போகிறதாக இருந்தாலும் சரி, இந்த பசுந்தாள் உர பயிரை போட்டு ஓரளவுக்கு வளர்த்திங்கன்னா அதை மண்ணில் மடக்கி உழுதோ கொத்தி மண்ணோட சேர்த்தோ மக்க வச்சிங்கன்னா அதில் நீங்கள் விளைவிக்க போகிற எந்த பயிராக இருந்தாலும் அதற்கு இயற்கை உரமாக பயன்படும். இயற்கை வழி வேளாண்மையில் இயற்கை உரங்கள் இப்படி தான் கொண்டு வந்து சேர்க்கணும் வயலில். அது மூட்டை மூட்டையை கடையிலெலாம் வாங்கிட்டு வர முடியாது. மழையில் கிடைக்கக்கூடிய ஈரத்தில் இந்த மாதிரி உரப்பயிர்களை வளர்த்து அதை மண்ணுக்குள்ளாரையே செலுத்த வேண்டும். அதை எப்படி நீங்கள் மண்ணுக்குள்ளே செலுத்துவீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுடைய யுக்தியை உங்களுடைய மூளையை செலவு செய்து அந்த பசுந்தாள் உரப்பயிர் வளர்ந்த உடனே மண்ணுக்குள்ளே போக செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் தான் சிந்தித்து செயல்பட்டு அதை மண்ணுக்குள்ளே செலுத்தணும். அது எப்படி சார் பண்ண முடியும்னு என்ன கேட்கக்கூடாது, யாரையும் கேட்கக்கூடாது. இதுக்கு தான் சுய சிந்தனை வேணும்னு சொல்கிறேன். சுயமாக சிந்தித்து அதை எப்படி மண்ணுக்குள்ளே செலுத்தலாம்னு யோசனை பண்ணி பாருங்கள், வழி கிடைக்கும். இப்போது இந்த வட்டத்தில் போடுற பருத்தியிலெல்லாம் பசுத்தாள் உர பயிரை போடுங்கன்னு சொல்கிறான். அது எப்படி சார் பருத்தியில் போட முடியும்பீங்க? பருத்தி வரிசையில் தானே நடுறீங்க. ரெண்டு வரிசைக்கு இடையில் ஒரு வருஷம் பசுந்தாள் உர பயிரை விதைங்க. அது ஒரு அடி ஒன்றரை அடி வளர்ந்த உடனே அதை நீங்கள் களை எடுப்பீங்க இல்லை மண் அணைப்பீங்க. அந்த நேரத்தில் அந்த ஆளுகளையே பயன்படுத்தி கொண்டு பிடுங்கி அந்த வாய்க்காலையே பாறு ஓரமாக அணைச்சி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா போதும். மேலேயே நீங்கள் தண்ணி பாய்ச்சும் போது அதில் இருக்கிற தழையெல்லாம் கொட்டி மண்ணில் சேர்ந்து போகும். அது உரமாக மாறிவிடும், மடித்தும் போகும். நீங்கள் ஒன்றும் மண்ணுக்குள்ளே போகணுங்கிற அவசியமே இல்லை. அதோடு இல்லாமல் மண்ணில் இருக்கும் ஈரத்தையும் அது பாதுகாக்கும். மல்ச்சிங்னு சொல்லுவாங்க மூடு பயிர். அதனால் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈரத்தையும் பாதுகாக்கும், பசுந்தாள் உரமாகவும் மாறிவிடாது. ரசாயனங்கள் அதுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. பருத்தியிலெல்லாம் நல்ல பஞ்சு வடிக்கணும்னு சொல்லிட்டால் இந்த மாதிரி இயற்கை இருக்கள் அவசியம் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த பருத்தி பயிரில் வெடிக்கக்கூடிய காயெல்லாம் பஞ்சு நல்லா வரும். இதே மாதிரி தான் மானாவாரி பயிர் எதுவாக இருந்தாலுமே அந்த பயிரோடு சேர்த்து இந்த பசுந்தாள் உர விதையையும் விதைச்சிருங்க. அந்த விதைச்ச பசுந்தாள் உர விதை செடியாக வரும் பொழுது ஒரு ஒரு அடி வளர்ந்தா போதும். அந்த நேரத்தில் அதை பிடுங்கி அப்படியே அந்த பயிர் ஓரத்தில் மண்ணில் மேலே போட்டுருங்க. அப்படி போட்டிங்கன்னா ஈரத்தையும் பாதுகாக்கும், இயற்கை எருவாகவும் அது மாறிவிடும். கட்டாயம் அது மண்ணுக்குள்ளே தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சார் பசுந்தாள் உர விதையை மடக்கி உழுது மண்ணுக்குள்ளே கொண்டு போனால் தான் சார் அது மடிக்கும், எருவாக மாறும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாது. சும்மா மேலே கிடந்தாலே போதும், அதுவே தன்னால் பெய்கிற மழையில் அப்பப்போ ஊறி ஊறி மடித்து போவோம். அதிலிருந்து உள்ள சத்துக்கள் அந்த பயிருக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் வரப்போகிற பருவ காலங்களில் மழை கிடைக்கிறது அரிதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆற்றுலையும் தண்ணி கிடைக்கிறது சிரமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற மழையை புத்திசாலித்தனமாக நம்ம வயல்லையே இருப்பு வைத்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட பண்ணக்கூட்டம் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த வயலில் விழுகிற தண்ணியானது அந்த வயலுக்குள்ளேயே தான் இருக்க வேண்டும். மண்ணுக்குள் போனாலும் சரி, வயல்லே நின்னாலும் சரி, வரப்புகளில் எங்கேயாவது மடை திறந்து கிடந்து அது வழியாக வெளியே கரையேறி ஓடு நீராக வடிகாலில் போய் வடியை விட்டுறாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் கோடையில் உங்கள் வயலை போய் சுற்றி பாருங்கள், எங்கேயாவது மடை திறந்து கிடந்ததுன்னா அதெல்லாம் அடைச்சிருங்க. கிடைக்கிற மழை உங்கள் வயலுக்குள்ளேயே நிற்கணும், உள்ளே இறங்கணும், மண்ணுக்குள்ளே இறங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது ரன் ஆகும்னு சொல்கிற அந்த ஓடு நீராக மாறக்கூடாது. அப்படி மாறிச்சுன்னா அது உங்களுக்கு பயன் தராது. அதனால் புத்திசாலித்தனமாக கிடைக்கிற மழையை பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் தயார்.

0: தயாராக வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு மழை நீர் ஒரு துளி கூட வீணாகாமல் நம் வயலுக்குள்ளேயே அது செலுத்தப்பட வேண்டும். அப்போதான் நிலத்தடி நீர் உயரும். நிலத்தடி நீர் உயர்ந்ததுன்னா மண்ணுக்கு மேலேயும் அந்த ஈரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மழை காலத்தில் மழையின் மூலமாக மண்ணுக்குள் செல்லும் ஈரம்தான் நிலத்தடி நீரை உயர்த்துகிறது. இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வயலில் உழுற ஒரு ஒரு மழைத்துளியும் உங்கள் வயலுக்குள்ளேயே கீழே இறங்கப்பட வேண்டும். அதிலே நின்னால் கூட பரவாயில்ல, கீழே இறங்கணுங்கிறது கூட முக்கியமில்லை. வரப்புகளை சரியாக வைத்து வழிந்தோடாமல் ஓடும் நீராக இல்லாமல் மண்ணுக்குள் அந்த நீர் போய் சேரும்படியாக ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். அதுதான் இந்த ஆண்டு உங்களை பாதுகாக்கப் போகிறது. ஆற்று நீர் முழுமையாக வரும் என்று சொல்ல முடியாது. அதனால் இதெல்லாம் உள்ளிடத்து ஆதார வளங்கள். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உள்ளிடத்து ஆதார வளங்களை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெளியிடத்து ஆதார வளங்கள் நமக்கு எப்பொழுதும் முழுமையாக கை கொடுக்காது. முக்கியமான நேரத்தில் கையை விரிச்சிரும். அப்போ நமக்கு இந்த உள்ளிடத்து ஆதார வளங்கள் தான் நம்மளை பாதுகாக்கும். அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளிடத்து ஆதார வளங்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதற்கான ஆயத்த பணிகளை இப்பொழுதே நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ தான் இந்த ஆண்டு விவசாயம் நல்ல முறையில் அமையும். மற்ற செய்திகளை அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 MHz-இல் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி.
1: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே.

இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி. இனி தொடர்பிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5. அடுத்தது என்ன?

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. புவியியல்ன்றது பூமி மட்டும் இல்லைங்க. பூமியின் இயற்கை அமைப்பு, மனிதர்கள், சுற்றுச்சூழல் மற்றும் அதுக்கு இடையே உள்ள தொடர்புகளை பற்றிய படிப்பு தான் இந்த புவியியல். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் புவியியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகளையும் பற்றி கேட்க வரலாம் இந்த எண்களில். அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24, மகளிர் அழைக்கலாம் 24 24 29 மற்றும் அனைத்து பொதுவான நேயர்கள் அழைக்கலாம் 24 24 26 290 333. முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து புவியியல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்க காத்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர், கோயம்புத்தூர் அரசு மகளிர் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் தா. யுவராஜ் அவர்கள். அவர்களை கோடை பண்பலை 100.5 சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இனிய இரவு வணக்கமையா. ஐயா, உங்களை பற்றின சின்னதாக ஒரு அறிமுகம்.
1: வணக்கம். உங்கள் பேர்?
0: என் பேர் கௌரிங்க ஐயா.
2: கௌரி வணக்கம். என்னுடைய பேர் யுவராஜ். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஸ்கூல்லாம் முடித்தேன். தென் +1 +2 சிஎஸ்ஐ ஸ்கூல் கோயம்புத்தூர். தென் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் புவியியல் இளங்கலை மற்றும் முதுகலை படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் மணிவெல்லை அவர்களுடைய வழிகாட்டுதலின் கீழே முனைவர் பட்டம் முடித்தேன். அது ஜியாலஜி சப்ஜெக்டில் படித்தேன். அதுக்கப்புறம் பிஎட்டும் எம்எட்டும் படிச்சிருக்கேம்மா. இப்போ வந்து
0: நீங்கள் +2 ஜியாகிரபி குரூப் படிச்சிங்களா?
2: இல்லைம்மா, நான் +2 மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. நான் நான் ஜியாகிரபர். ஸோ ஃபஸ்ட் குரூப் தான் படிச்சிருந்தேன்.
0: அப்புறம் எப்படிங்க ஐயா உங்களுக்கு ஜியாகிரபி மேலே இவ்வளோ ஆர்வம் வந்துச்சு?
2: ஜியாகிரபி மேலே ஆர்வன்றது இல்லை, அட்மிஷன் கிடச்சிதுன்னு படித்தது தான். அண்ணா சேர்த்தி விட்டார், எங்களுடைய எல்டர் பிரதர் தான் சேர்த்தி விட்டுருந்தார். அவர் எக்கனாமிக்ஸ் படித்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி ஜியாகிரபி சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, யாருமே சேராமல் இருக்காங்க அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரே காரணம் தான் நான் ஜியாகிரபி படித்ததுக்கான காரணம்.
0: சிறப்புங்க ஐயா. ஐயா, ஜியாகிரபி பற்றின விளக்கம் நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஜியாகிரபி சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து புவியில் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளை பற்றி படிக்கிறது. அதாவது நிலம், நீர், காற்று, இந்த மூணும் சேர்ந்து தான் புவியில் இருக்கின்ற உயிரினங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஸோ அதை மூணையும் பற்றி படிக்கிற சப்ஜெக்ட் தான் ஜியாகிரபி ப்ளஸ் ஹியூமன் இன்வால்வ்டு, மனிதன் அந்த இயற்கையுடன் எவ்வாறு தொடர்பு படுத்துகிறான் அப்படிங்கிறது எல்லாமே கலந்து படிக்கிற ஒரு படிப்பு தான் ஜியாகிரபி.
0: சரிங்க ஐயா. இந்த ஜியாகிரபி படிப்போட முக்கியமான நோக்கம்னா என்னென்ன?
2: முக்கியமான நோக்கம்னா அதை சொல்கிறேன் பார்த்தீங்களா, இயற்கையுடன் மனிதன் எவ்வாறு இயந்து வாழ்கிறான் அல்லது முரண்பட்டு வாழ்கிறான், என்னென்ன பிரச்சனைகளை மனிதன் கொண்டு வருகிறான், இயற்கை மனிதனுக்கு என்னென்ன இடையூறு செய்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கலந்து படிக்கிறது தான் ஜியாகிரபி.
0: இயற்கை எப்படிங்க ஐயா மனிதர்களுக்கு இடையூறு செய்யுதுன்னு சொல்கிறீங்க?
2: ரைட். இப்போ நம்ம கொடைக்கானலில் இருக்கோம். நாங்கள் இப்போ மதியானம் கிளம்பணும்ல, இப்போ நல்லா மழை வந்துருச்சு, பாறையெல்லாம் சரிஞ்சு விழுந்து பாதை இடர் ஆயிடுச்சு, அப்போ நாங்கள் எப்படி மேலே வருவோங்க? ஸோ ஒரு மலைப்பாதையில் நம்ம ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சிட்டாலே அந்த இடத்துக்கு போய் சேரணுன்றதை முடிவு பண்ணுறதே இயற்கை. இதுதான் ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ இயற்கை நினச்சா தான் நம்ம எல்லா விஷயத்துக்குமே நடக்கும்.
0: கண்டிப்பாங்க ஐயா. இப்போ ஜியாகிரபியில் தமிழ் மீடியமும் இருக்கா, இங்கிலீஷ் மீடியமும் இருக்கா?
2: ஆ, இருக்குமா. அதாவது எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ப்ரைவேட் காலேஜில், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் எல்லாமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது.
0: சரிங்க ஐயா. சிலபஸ்லாம் எப்படி கொடுக்குறீங்க?
2: சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா
0: தமிழ் மீடியத்தில் எடுக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான சிலபஸ் தரீங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி சிலபஸ்?
2: ரெண்டு பேருத்துக்குமே ஒரே சிலபஸ் தான். டீச்சிங் மோடு, இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் எடுப்பாங்க, தமிழ் மீடியத்துக்கு தமிழ் எடுப்பாங்க. இப்போ ஒரு பையன் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்ந்துட்டான், அவன் ஸ்கூல் வரைக்குமே தமிழ் மீடியம். இப்போ நானே அப்படி தான், ஸ்கூல் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருப்பேன். எனக்கு காலேஜ் அட்மிஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் கிடச்சிது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க, தமிழ்லேயும் எக்ஸாம் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எக்ஸாம் எழுதலான்னு. நான் அப்போ என்ன பண்ணேன்னா, இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதி பார்க்கலாமேன்னு எக்ஸாம் எழுதி பார்க்க ஆரம்பித்தது தான் இங்கிலீஷ் டெவலப் ஆச்சு. ஸோ என்னுடைய சப்ஜெக்ட் தான் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜவே கொடுத்துச்சு.
0: சரிங்க ஐயா. இப்போ ஜியாகிரபி படிப்பேன், ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்வு பண்ணணும்னு சொல்கிறீங்க?
2: முக்கியமான காரணம் என்னென்னா, அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா. நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகும்பொழுது எதெல்லாம் கொஸ்டினில் பார்க்குறனோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் நிறையா இருந்தது. தென் சயின்ஸ், நான் +2 சயின்ஸ் படித்தனால அதெல்லாம் ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ சோசியல் நான் படிக்காமல் விட்டதுனால +2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம்

0: ஒரு 40% கொஸ்டின் வந்து சோசியல் சயின்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ அந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வரும்.
1: சரிங்க, இப்போ யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த போட்டித் தேர்வுகளில் ஜியாகிரஃபி மாணவர்களுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது அதில்?
0: அதை இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி வராங்கள்ல, அவங்கக்கிட்ட ஒரு 100 பேர் பாஸ் ஆகிறாங்கன்னா ஒரு 70% பேர்கிட்ட அலைடு சப்ஜெக்ட் என்ன எடுத்து படிச்சிங்க, அதாவது அவங்க மேஜர் சப்ஜெக்ட் ஒன்று படிச்சிருப்பாங்க, அக்ரிகல்ச்சரோ மெடிசினோ சிவில் இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒன்று படிச்சிருப்பாங்க. கூட ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கணுன்றப்ப அலைடு சப்ஜெக்டில் எல்லாருமே என்ன சப்ஜெக்ட் எடுப்பாங்கன்னா ஜியாகிரஃபி மட்டும்தான் எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேபிளான சப்ஜெக்ட். இப்போ இந்தியா, இந்தியன் ஜியாகிரஃபின்னு ஒன்று இருக்கும், இந்தியாவின் புவியியல். அந்த இந்தியாவின் புவியியல் 20 வருஷத்துக்கு முன்னாலையும் அப்படியே தான் இருக்கும், இப்போ படிக்கும்பொழுது அப்படியே தான் இருக்கும். அங்கே இருக்கிற பேடுபூமி அங்கேயே தான் இருக்கும், மலைகள் அங்கேயே தான் இருக்கும், ஆறுகள் அங்கேயே தான் இருக்கும். அதனுடைய நிலைமைகள் தான் மாறி இருக்குமே தவிர அந்த ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்டு கோராக இருக்கும், அதாவது ரொம்ப ஒரு மைய கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பாடமாக சப்ஜெக்ட் ஜியாகிரஃபி இருக்கிறதுனால தான் சிவில் சர்வீஸ் போகிற எல்லாருமே ஒரு 70% பேர் ஜியாகிரஃபி தான் எடுத்திருப்பாங்க. நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியில் கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க, ஜியாகிரஃபி எடுத்தனால தான் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி.
1: சரிங்க, ஐயா இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க உங்கள்கிட்ட சந்தேகிக்க வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வருக வணக்கம், பேர் சொல்லுங்கள்.
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் சார். சார் நான் பூர்ணிமா பேசுகிறேங்க சார்.
0: ஆ வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: சார் நான் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேங்க சார்.
0: பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கீங்களா, சப்ஜெக்ட்மா?
2: சார் ஜியாகிரஃபியில் பண்ணிகிட்ருக்கேங்க சார்.
0: ஜியாகிரஃபி, ஆ ஓகேம்மா. ஆ
2: சார் எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்குதுங்க சார்.
0: ஆ கேளுங்கம்மா, கேளுங்க.
2: ஒரு
0: யோசனையில இருக்கீங்க, கரெக்டா? ஓகே, அடுத்தது 3வது கேள்வி.
2: சார் அப்புறம் நீங்க வந்து ஏர்லியாவே நெட் கிளியர் பண்ணி யங் ப்ரொஃபசர் கேள்விப்பட்டிருக்கேன்.
0: சரிம்மா,
2: நீங்க நெட் படிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்க சார்?
0: மா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் நல்லா கவனிக்கணுமா. நெட்டு படிக்கிறதுக்கு இந்த உப்கார் புக்கு, ஸ்பெக்ட்ரம் புக்கு, தென் எங்களுடைய நாங்கள் எம்எஸ்சி படித்தப்ப இருந்த எங்களுடைய எம்எஸ்சி சிலபஸும் நெட்டோடைய சிலபஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஒரு 80% கவர் ஆயிருக்கும். ஸோ 2-3 சப்ஜெக்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா நெட் கிளியர் பண்ணிடலாம். உங்களுடைய ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு கல்லூரிகளிலும் ஒரு 10க்கு குறைவான ஒரு கல்லூரிகளில் வந்து தனியார் கல்லூரிகளிலும் புவியியல் பாடம் ஜியாகிரஃபி இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து பிஎஸ்சி ஜியாகிரஃபிக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் எம்எஸ்சி ஜியாகிரஃபிக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் வேலைக்கு போகிறக்கான தகுதி நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டா இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோன்னு ஒன்று இருக்குது, அதாவது முது முனைவர் பட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பிஹெச்டியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கள, அதே மாதிரி பிடிஎஃப்னு சொல்லுவாங்க, போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோ, முது முனைவர், 2வது ஒரு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அமௌண்ட் தருவாங்க, அதாவது மந்த்லி ஒரு 40-50,000 தருவாங்க. இது ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில். 2வது, நீங்கள் இப்போ பிஎட் படிக்கலாமான்னு கேட்டிங்களா, படிக்கணுன்னா படிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலை, உதவி பேராசிரியர் வேலை கிடைக்கிறதுக்கான காலம் 2-3 வருஷம் ஆகுது அப்படின்னா அந்த 2-2 இயர்ஸில் நீங்கள் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு ஒரு பள்ளியில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியராக புவியியல் பாடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பள்ளிகளில் வேலைக்கு போகலாம். அல்லது 10வது வகுப்பு வரை இருக்கின்ற சமூக அறிவியல் பாடத்துக்கு நீங்கள் ஆசிரியராக வேலைக்கு போகலாம்.
2: சார் இப்போ பிடிஎஃப் வந்து நம்ம ஐஐடி அந்த மாதிரி பண்ணலாங்க சார், இல்லை ஃபாரின்ல?
0: இல்லைம்மா, அதான் நீங்கள் பாஸ்போர்ட் வச்சு அங்கே நீங்கள் ஹோஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, யார் உங்களுக்கு ஓகே சொல்கிறாங்களோ நீங்கள் அவங்ககிட்ட பண்ணிக்கலாம். அல்லது இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் டாக்டரேட் இருக்கும், அதில் கூட நீங்கள் பிடிஎஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபாரின் தான் போய் பிடிஎஃப் பண்ணணும் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டிலேயே பண்ணுறதா பண்ணலாம். ஆ இருக்குமா. இப்போ என்னுடைய வகுப்பில் படித்தவங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, மஸ்கட், அப்புறம் தென் இந்த மால்தீவ்ஸ் அந்த மாதிரி இடங்களில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பிஹெச்டி சப்மிட் பண்ண உடனேயே அங்கே இருக்கின்ற பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிடலாம். அந்த மாதிரி நான் பிஹெச்டி சப்மிட் பண்ணியிருக்கேன், அவார்டான உடனே நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னிங்கன்னா அவங்க ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் போகிற யூனிவர்சிட்டியினுடைய அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எம்பசியில் உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த பாடத்தில் படித்ததுக்கான ஃபாரின் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலையும் நிறையா இருக்குது.
2: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி அடுத்தது என்ன? புவியியல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கம் தந்துட்டுருக்காரு நம்முடைய சிறப்பு விருந்தினர், கோயம்புத்தூர் அரசு மகளிர் அல் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் தா யுவராஜ் அவர்கள். சார், இப்போ காலேஜில் ஜியாகிரஃபி முடித்தவங்க ஸ்கூலுன்னு வரப்போ டீச்சிங் லைன் போகிறாங்கல்ல, டீச்சிங் லைன் போயிட்டு அவங்க ஜியாகிரஃபி மட்டும்தான் எடுக்கணுமா இல்லை அதர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்களும் ஜியாகிரஃபி எடுக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ்லாம் என்ன?
1: ரைட்டுமா, ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்பவே 6வதுலேருந்து 10வது படிக்கும்போது சோசியல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்டில் ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி மூணு இருக்கும். இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் அடிஷ்னலாக வந்துருக்குல்ல, அப்போ ஹிஸ்ட்ரி சார் தான் ஹிஸ்ட்ரி எடுப்பார், சிவிக்ஸ் எடுப்பார், ஜியாகிரஃபி எடுப்பார். இதே ஒரு ஜியாகிரஃபி படித்த ஒரு ஜியாகிரஃபி எடுக்கிறக்கும் ஜியாகிரஃபி படிக்காத ஒரு டீச்சர் ஜியாகிரஃபி எடுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் வரும்னா, எஃபெக்டிவாக அந்த விஷயங்களை கொண்டு சேர்க்கிறது மாணவர்களிடம். இப்போ கற்பிக்கிறது ஆசிரியருடைய திறமை, கற்றுக்கொள்வது மாணவர்கள் இருக்கின்ற ஒரு கடமை. அந்த இப்போ மாணவர்கள் கவனிக்கும் பொழுது ஒரு ஹிஸ்ட்ரிவாதியார் ஜியாகிரபி சொல்லித்தராரு, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவர் ஜியாகிரபி சொல்லித்தரான்றதுக்கும் புவியியலே படித்தவர் சொல்லித்தரதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஒரு 100% எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜியாகிரஃபியை எப்படி இயற்கை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொன்ன உடனே, நான் கொடைக்கானல் வரும்பொழுது மழை வந்து மண் சரிஞ்சிருச்சு, நான் மேலே வர முடியாதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி மாணவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் தினசரி அனுபவிக்கின்ற சம்பவங்களுடன் தொடர்பு படுத்தி ஒரு புவியியல் ஆசிரியர்களால் மட்டும்தான் கட்டாயமாக மாணவர்களுக்கு கற்பிக்க முடியும். இதர ஆசிரியர்களால் புவியியல் பாடம் கற்பிக்கிறது மிக கடினம். ஒரு இப்போ ஒரு ஃபிசிக்ஸ் ஒரு டீச்சர் நடத்துகிறாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் படித்தவங்க நடத்துவாங்க, ஆனால் ஜியாகிரஃபி வந்து யார் வேணால் நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து முற்றிலுமே தவறானது. ஸோ புவியியல் படித்தவங்க தான் புயல் நடத்தினா மாணவர்களுக்கு நன்றாக அந்த பாடம் விளங்கும்.
0: ஓகேங்கய்யா. இப்போ ஜியாகிரஃபி படிக்கிறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு சிலபஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்? ரொம்ப ஈஸியாக இருக்குமா இல்லை கொஞ்சம் டஃப்பாக இருக்குமா இல்லை எளிமையாக எப்படியெல்லாம் சொல்லித்தரீங்க?
1: ஆ, இப்போ ஜியாகிரஃபி சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூவில் ஆர்ட்ஸ் குரூப் சயின்ஸ் குரூப் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்களும் ஜியாகிரஃபி சேர்ந்துருப்பாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படித்தவங்களும் ஜியாகிரஃபி சேர்ந்துருப்பாங்க. இப்போ ஜியாகிரஃபி சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ்னு இருக்கும், அவங்க ஒரு காமன் சிலபஸ் வச்சுருப்பாங்க. அட்டானமஸ் காலேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தனி சிலபஸ் வச்சுருப்பாங்க. ஸோ காமனாக ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, ஹியூமன் ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி, ரிசோர்ஸஸ், வேர்ல்டு ஜியாகிரஃபி அப்படின்னு என்னென்ன பாடங்கள் கவர் பண்ணுறதோ அது எல்லாமே அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. மாணவர்கள் படிக்கும் பொழுது

0: கற்பிக்கும்போது தமிழ் வழியிலும் கற்பிப்பாங்க, ஆங்கில வழியிலும் கற்பிப்பாங்க, ரெண்டு வழியிலுமே கற்பிப்பாங்க. ஸோ மாணவர்களுடைய கற்றல் திறன்லையும் கற்பித்தல் விஷயங்கள்லையும் எந்தவித குறைபாடும் இருக்காது. நல்லபடியாக தான் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா புவியியல் வந்து கல்லூரி அளவுகளில் நல்லா போய்கிட்டு இருக்குமா.
1: சரிங்க ஐயா, இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லாம் வைக்கிறீங்களா?
0: கண்டிப்பாக. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா 90களில் பார்த்திங்கன்னா பிஏ ஜியாகிரஃபின்னு சப்ஜெக்ட் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் வந்து ஜியாகிரஃபியில் ஆட் பண்ண உடனே என்ன சப்ஜெக்டாக மாற்றினாங்கன்னா பிஎஸ்சி ஜியாகிரஃபி. இப்போ நீ இப்போ பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்களா, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு கலைப்பாடமாக இருந்தது, அறிவியல் பாடமாக மாறுது. அதே மாதிரி தான் சைக்காலஜி சப்ஜெக்ட்டும் பிஏ சைக்காலஜின்னு இருந்தது, இப்போ பிஎஸ்சி சைக்காலஜி. அதே மாதிரி ஜியாகிரஃபியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் உள்ளே வந்த உடனே அது என்னவாக மாறிடுச்சு அப்படின்னா கலைப்பாடத்திலிருந்து அறிவியல் பாடமாக மாறுது. ஸோ பிஎஸ்சி ஜியாகிரஃபி தான் இப்போ தமிழ்நாட்டில் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது.
1: சரிங்க ஐயா, சைக்காலஜின்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து பிஎட்ல வந்து ஒரு காமன் பேப்பராக வந்துடுது. ஜியாகிரஃபியில் சைக்காலஜி எந்த அளவுக்கு சொல்லி தர்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு?
0: ஜியாகிரஃபியில் சைக்காலஜி ஹியூமன் ஜியாகிரஃபின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதாவது புவியியலை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம், இயற்கை சார்ந்த புவியியல், அதாவது பௌதிக புவியியல்னு சொல்லுவாங்க, நிலம் நீர் காற்று இந்த மூணையும் பற்றி படிக்கிறது ஒரு பார்ட் ஜியாகிரஃபியில். ரெண்டாவது ஒரு பெரிய பார்ட் ஹியூமன் ஜியாகிரஃபி, அதனுடைய தமிழ் பேர் வந்து மானிட புவியியல். மனிதன் எவ்வாறு இந்த பௌதிக பொருட்களுடன் தன்னை தொடர்பு படுத்தி கொள்கிறான். ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இவன் ஒரு இடையூறு செய்வான், திரும்ப இயற்கை ஒன்று திரும்ப மனிதனுக்கு பண்ணும். ஸோ இந்த விதத்தில் தான் மனிதனுடைய தலையீடு எப்படி இருக்குது. தென் எக்கனாமிக் ஜியாகிரஃபின்னு ஒன்று இருக்கும், பொருளாதார புவியியல். அப்போ இந்தியாவில் என்னென்ன வளங்கள் இருக்குது அந்த வளங்களை பயன்படுத்தி தான் தொழிற்சாலைகள் உருவாகுது, அதுக்கு இண்டஸ்ட்ரியல் ஜியாகிரஃபின்னு ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ ஹியூமன் ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் ஜியாகிரஃபி, ரிசோர்ஸ்லேருந்து இண்டஸ்ட்ரியல் ஜியாகிரஃபி, இப்படி என்னென்னமெல்லாம் நீங்கள் செட்டில்மெண்ட் ஜியாகிரஃபின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கொடைக்கானலில் குடியிருப்புகள் நிறையா இருக்குல்ல, இப்போ ரெசார்ட்ஸ் நிறைய ஆரம்பிச்சிட்டிங்கள, அப்போ என்ன ஆகுங்க?
1: இயற்கை வந்து அதிகமாக பேரில் ஏற்படும்,
0: பேரழிவு ஏற்படுதில்ல. ஸோ இதுதான். ஸோ நாங்கள் இப்போ ஜியாகிரஃபர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே இருக்கின்ற இயற்கை வளங்கள் கம்மியாக இருக்குது, எதனால் இந்த வளங்கள் கம்மியாச்சு, ஏன் இயற்கை சீற்றங்கள் இங்கே அதிகமாக நடக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம், அடிப்படை காரணம் மூலமாக நாங்கள் கொண்டு வந்துடுவோம். மற்றவங்களாம் பார்த்த உடனே ஓ இங்கே நிறையா வந்து கட்டுமான பொருட்கள் வந்துருச்சு, நிறையா குடியிருப்புகள் இருக்குது அப்படிமா. ஸோ நாங்கள் அதை வந்து சயின்டிஃபிக்காக படிப்போம். ஸோ ஜியாகிரஃபி அப்படிங்கிற பாடம் வந்து உலகத்தில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் தன்னுடன் தொடர்பு படுத்தி அதற்கான அறிவியல் பூர்வமான தீர்வை தருவோம்.
1: சரிங்க ஐயா, இப்போ ஜியாகிரஃபி படிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குங்க?
0: ஜியாகிரஃபின்னா இப்போ நீங்கள் இப்போ ஒருத்தர் பிஎஸ்சி ஜியாகிரஃபி படிச்சிருக்காரு அப்படின்னா, அவர் அந்த தேர்ட் இயர்லையும் செகண்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா ஜிஐஎஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும், ரிமோட் சென்சிங்னு இருக்கும். ஸோ டெக்னிக்கல் சைடில் போகலாம், அல்லது பிஎஸ்சி முடித்த உடனேயே பிஎட் படித்தாங்கன்னா பள்ளிகளுக்கு வேலைக்கு போகலாம், அல்லது முதுகலை எம்எஸ்சி ஜியாகிரஃபி படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஆசிரியர் பணி, கல்லூரிகளில் பணி, தென் மேப்பிங் கம்பெனிஸ், அல்லது கவர்மெண்ட் ஜாப்பில் இஸ்ரோவில் இருக்குது பார்த்துருக்கீங்களா, இப்போ நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்களே இஸ்ரோ, என்ஆர்எஸ்சி ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர், ரிமோட் சென்சிங் சென்டர்னு, இந்த மாதிரி எந்தெந்த விதமான அறிவியல் பூர்வமான நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கோ அங்கே எல்லாமே புவியியல் படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கின்றன.
1: சரிங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ரிசர்ச் செக்டரில் எந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்குது அதில்?
0: ரிசர்ச் செக்டர்னால் இப்போ நான் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு காலர் ஒருத்தங்க பண்ணாங்களே பூர்ணிமா அப்படின்னு, இப்போ அவங்க பிஹெச்டி பண்ணிட்டுருக்குன்னு சொன்னாங்கல்ல, இப்போ அடுத்து அவங்க ஒரு முதுமுனைவர் பட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆராய்ச்சியை தான் பண்ணுவாங்க. இப்போ கோயம்புத்தூரில் ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்திங்களா, இப்போ அந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம், ரிசர்ச் பண்ணி அவங்க எந்த சிட்டியில் இருக்காங்களோ அந்த சிட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணலாம், இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கின்றது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்லையும் அவங்கள ஈடுபடுத்தி கொள்ளலாம்.
1: சரிங்க, இப்போ அடுத்த நேர் வந்திருக்காரு, அவரை சந்திச்சிடலாம். வருக வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இணைஞ்சிட்டீங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்க. கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் நம்மளோட இணைஞ்சிருக்காரு நம்முடைய சிறப்பு விருந்தினர், புவியியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிச்சிட்ருக்காரு கோயம்புத்தூர் அரசு மகளிர் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் தா யுவராஜ் அவர்கள். மாணவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் புவியியல் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் பற்றி கேட்க வரலாம். அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24, மகளிர் அழைக்கலாம் 24 24 29, அனைத்து பொதுவான நேயர்களும் அழைக்கலாம் 24 24 26 290 333, முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன்.

0: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி அடுத்தது என்ன? இப்ப இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, உங்களை சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: பேர் கோகிலவேணி.
0: கோகிலவேணி, எங்க இருந்து வந்திருக்கீங்கம்மா? ஆ, சொல்லுங்க, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க?
1: புவியியல் படிக்கிறதுனால அதுல என்ன உயர்கல்வி எடுத்துக்க முடியும், அதே மாதிரி அதுல என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்.
0: சரிங்கம்மா.
2: சரிங்கம்மா, நீங்க டீச்சரா இருக்கீங்களா?
1: நீங்க
2: படிச்சது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குமா? கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா எம்டெக் கோர்ஸ் ஒன்று இருக்கு, எம் பிளான் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மாஸ்டர் ஆஃப் பிளானிங்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் படிக்கலாம். எம்டெக் படிக்கலாம், மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ என்னென்னா, ஜாகிரஃபிங்கிறது ஆர்ட் சப்ஜெக்டில் இருக்கும் ஸ்கூல்ஸில், கரெக்டாக? இப்போ ஒரு ஆர்ட் சப்ஜெக்ட் படித்தவர் எம்டெக் படிக்க முடியுமா? முடியாது. சயின்ஸ் படித்தவர் தானே படிப்பாங்க, மேக்ஸ் படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும், கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா தான். அவங்க தான் இன்ஜினியரிங் முடித்தவங்க தான் எங்கே படிப்பாங்கன்னா எம்டெக் படிப்பாங்க. ஸோ ஜாகிரஃபி எம்எஸ்சி முடிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே பாரதிதாசன் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், காந்திகிராம் பல்கலைக்கழகம், இந்த மாதிரி நிறையா பல்கலைக்கழகங்களில் எம்டெக் படிப்பணும்னு இருக்குது. ஸோ எம்எஸ்சி முடித்த உடனே கவர்மெண்ட் கோட்டாவில் அவங்க எம்டெக் படிக்கணும் அல்லது எம் பிளான் படிக்கணும், மாஸ்டர் ஆஃப் பிளானிங்னு சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் எம் பிளான் இருக்குது. ஸோ இது படிக்கணுன்னா கவர்மெண்ட்டில் எப்போவுமே அந்த ப்ளஸ் டூ முடித்த உடனே அந்த டான்செட் எக்ஸாம் வரும் பார்த்துருக்கீங்களா, டான்செட்டுன்னு ஒரு எக்ஸாம், எம்சிஏ எம்பிஏ, அது கூட பார்த்தீங்கன்னா எம்சிஏ எம்பிஏ கூட கடைசியாக ரெண்டு கோர்ஸ் போட்டிருப்பாங்க, எம்டெக் எம் பிளான் அப்படின்னு. ஸோ இந்த டிகிரி முடிக்கிறவங்க, எம்எஸ்சி படிக்கிறவங்க அந்த டான்செட் எக்ஸாம் எழுதிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் எம் பிளான் படிக்கலாம், எம்டெக் படிக்கலாம். ஸோ இதெல்லாம் படிச்சிட்டாங்கன்னா டெக்னாலஜி சைடு, கம்பெனி சைடில் போய்க்கலாம், மேப்பிங் கம்பெனிஸு அந்த மாதிரியான வேலைகளுக்கு போய்க்கலாம். ஸோ டீச்சிங்கை தவிரையும் இந்த பாடம் படிச்சிங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, அயல் நாடுகளிலும் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குமா? இன்னொரு கோர்ஸ் இருக்குங்கம்மா, அதாவது 3 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்குது, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரத்தநாடுன்ற இடத்துல தமிழ்நாடு நில அளவையர் பயிற்சி நிலையம்னு ஒன்று இருக்குது, தமிழ்நாடு சர்வே ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அங்கே வந்து ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா லைசன்ஸ்டு சர்வேயர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டு பிரச்சனைகளுக்கெல்லாம் நில அளக்க வருவாங்க பார்த்துருக்கீங்களா, சர்வேயர். அது வந்து இதுக்கு முன்னால் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் அந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தஞ்சாவூரில் ஒரத்தநாட்டில் இருக்கிறது ஜாகிரஃபி எம்எஸ்சி படித்தவங்களும் இந்த கோர்ஸ் படிக்கலாம், 3 மந்த்ஸ் கோர்ஸு, தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் சர்வே அப்படின்னு ஒரத்தநாட்டில் இருக்குது, 3 மந்த்ஸ் கோர்ஸு. அங்கே ஜாயின் பண்ணி அவங்க படிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நில அளவையர், அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர். இதற்கு முன்னால் வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் அந்த பாடத்துக்கான அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் சர்வேராகவும் இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ சிவில் இன்ஜினியர் தான் வந்து நம்ம அளக்கறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் ஜாகிரஃபி படித்தவங்களும் இப்போ அந்த சர்வேயர் கோர்ஸ் முடித்தாங்கன்னா அவங்களும் நல்லா அளக்கலாமா? ஆமாம், எம்எஸ்சி குவாலிஃபிகேஷன் தான், எம்எஸ்சி ஜாகிரஃபி முடிச்சிருந்தா தான் அந்த 3 மந்த்ஸ் கோர்ஸுக்கு படிக்க முடியும். எல்லா எக்ஸாமும் அப்ளை ஆகணும், டிஎன்பிஎஸ்சி எழுதலாம், யூபிஎஸ்சி எழுதலாம். யூபிஎஸ்சியில் கூட ஜாகிரஃபர்னு ஒரு போஸ்ட் இருக்குது, கார்டோகிராஃபர்னு ஒரு போஸ்ட் இருக்குது, வரைபடவியலாளர்னு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஜாகிரஃபர்னு யூபிஎஸ்சிலையும் வேகன்சி வரும்,

0: ஃபோட்டோகிராஃபர்னு யூபிஎஸ்சியில் வேகன்சி வரும், தென் டிஎன்பிஎஸ்சிலையும் வேகன்சி வரும். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டாங்க அப்படின்னா சர்வேயர் எக்ஸாம் எழுதி டிஎன்பிஎஸ்சியில் போயிட்டாங்கன்னா நில அளவையரை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசு பணியில்
1: இருப்பாங்க. இப்போ இந்த கார்டோகிராஃபர் மாதிரியே இன்னும் தனியாக ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் ஏதாவது இருக்காங்க சார் நம்ம ஜியோகிராஃபி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும்?
0: அதாம்மா, ஜிஎஸ் என்ஜினியர், ஜிஎஸ் ப்ரோக்ராமர், ஜிஎஸ் அனலிஸ்ட்டு அப்படின்னு நிறையா, குரூப் ஹெட்டு, ப்ரோக்ராமர் அப்படின்னு அந்த எம்எஸ்சியில் படிக்கும் பொழுது ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஜிஎஸ்ஸில், அந்த அதில் படிச்சிட்டாங்கன்னா அவங்க டெக்னிக்கல் சைடில் நிறைய வேலைப்பாடு போவாங்க, ப்ரைவேட் கம்பெனிஸு, தென் இந்த இஸ்ரோ, என்ஆர்எஸ்ஏ, சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியன் மீட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் அந்த இதற்கு பேரிடர் மேலாண்மை துறை, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே புவியியல் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குமா.
1: டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து இப்போ தனியாவே ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா சார்? அதுல வந்து நம்ம பிஜி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அடக்கலாங்களா?
0: போகலாமா, தனியாக கூட அதுக்கும் போகலாம். இப்போ ஒருத்தர் பிஎஸ்சி ஜியோகிராஃபி முடிச்சுட்டு டைரெக்டாக எம்எஸ்சி ஜியோகிராஃபி படிக்காமல் எம்எஸ்சி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் கூட படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி கோர்ஸ். இப்போ நீங்கள் பிஎஸ்சி ஜியோகிராஃபி முடிச்சுட்டு எம்எஸ்சி ஜியோகிராஃபி தான் படிக்கணும் இல்லை, எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கலாம், எம்எஸ்சி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், இப்படி எந்த மாதிரி வேணால் படிக்கலாம். இப்போ நம்ம என்னோடய கல்லூரியில் ஒரு மாணவர் படித்தார், பிஎஸ்சி ஜியோகிராஃபி படிச்சுட்டு எம்எஸ்சி ஓஷனோகிராஃபி வந்து அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படித்தார். இப்போ அவர் வந்து அந்தமானில் ஃபிஷரிஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறார். ஸோ ஒருத்தர் ஜியோகிராஃபி படிச்சுட்டு ஓஷனோகிராஃபி படித்தார், ஓஷனோகிராஃபி படித்த உடனே எங்கே போயிட்டார், ஒரு ஃபிஷரிஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறாரு.
2: ஐயா, இப்போது ஜிஐஎஸ்ன்னு சொன்னீங்கல்ல,
0: ஆமாம்,
2: ஜிஐஎஸ்னால் என்ன, அதோடய யூசஸ்னால் என்ன?
0: இப்போ நான் கொடைக்கானலுக்கு வரேன் அப்படின்னா, நான் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து என்ன ஃபஸ்ட்டு பண்ணேன் அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எந்த ரூட்டில் போகணும்னு பார்த்தேன். ஸோ இதில் போட்டேன் கூகுள் மேப் அடிப்போம்ல. ஸோ தட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஜிஐஎஸ், புவியை பற்றிய தகவல்களை தருகின்ற அமைப்பு, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், புவியின் தகவல் அமைப்பு. புவியை பற்றி என்னென்ன தகவல்கள், நீங்கள் இப்போ கொடைக்கானல் வரும்பொழுது ஹோட்டல்ஸ் வேணும், ஃபியூவல் ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே மேப்பில் பார்க்குறீங்கள, அது எல்லாமே ஜிஎஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேரில் ஆட் பண்ண டேட்டாஸ், அந்த தகவல்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு அமைப்பு தான் ஜிஎஸ்.
2: சரிங்க ஐயா, இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு, குறிப்பாக ஜியோகிராஃபியில் ரிமோட் சென்சிங் டெக்னாலஜின்னு இருக்கு, ரிமோட் சென்சிங் டெக்னாலஜினா என்ன?
0: ஆமாம்மா, ரிமோட் சென்சிங் டெக்னாலஜிங்கிறது இப்போ ஜிஎஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர்னு சொன்ன
2: பார்த்தீங்களா,
0: அதே மாதிரி ரிமோட் சென்சிங். இப்போ ரிமோட்ன்றது நம்ம வீட்டில் டிவி வச்சுருக்கோம்ல, ரிமோட் கண்ட்ரோல், இப்போ ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனல் மாத்திரம்ல, அது மாதிரி செயற்கைக்கோள்கள் புவியை பற்றிய தகவல்களை தளத்தில் இருக்கின்ற ஒரு கிரவுண்ட் ஸ்டேஷன் சொல்லுவாங்கள்ல, தள நிலையம், இப்போ நம்ம ரேடியோவில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம்ல, அது மாதிரி தள நிலையங்களுக்கு செயற்கைக்கோள்கள் புவியை பற்றிய தகவல்களை அனுப்பிக்கொண்டே இருக்கும், அந்த டெக்னாலஜி பேர் தான் ரிமோட் சென்சிங். இப்போ அதுதான் ஒரு பூமிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இப்போ ஒரு இடத்துல டிசாஸ்டர் வந்துருச்சு, இப்போ சாயில் இரஷனும், மழை வந்து உடனே ஒரு இடத்துல பாதை சரிஞ்சிருச்சு அப்படின்னு உடனே அந்த இடத்துல ஸ்லோப் எவ்வளோ இருக்குது, மழை எவ்வளோ வந்துச்சு, ஸோ இவ்வளோ மழை வந்துன்னா இந்த ஸ்லோப்பில் என்னாகும், மண் சரிவு ஏற்படும், அப்போ பாதைகள் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிறத ப்ரீவியஸாகவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு டிசாஸ்டர் வார்னிங் சிஸ்டம்னு இப்போ வந்துருச்சு, இப்போ இந்தோனேஷியாவில் பார்த்தீங்களா நிலநடுக்கம் வந்துச்சு, நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, அது எப்படி ப்ரெடிக்ஷன் அப்படின்னா, இந்த ரிக்டர் அளவு 7.8 எர்த்குவேக் வந்துச்சு, அப்போ எர்த்குவேக் இந்த அளவுக்கு வந்ததுன்னா சுனாமி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற விஷயத்தை என்ன பண்ணலாம், ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எதிர் வருகின்ற விஷயங்களை பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு ரிமோட் சென்சிங் இப்போ வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. இது என்ன, எதை பேஸ் பண்ணது அப்படின்னா, செயற்கைக்கோள்கள் அனுப்புகின்ற புவியை பற்றிய தகவல்களை வைத்துக்கொண்டு உருவான டெக்னாலஜி தான் ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி.
2: ஐயா, இப்போ வந்து ட்ரோன் இருக்கு இல்லையா, இதில் ட்ரோன் டெக்னாலஜி ஜியோகிராஃபி ரிசர்ச்சில் எந்த அளவுக்கு பயன்படுது?
0: அது வந்து யூஏவின்னு சொல்லுவாங்க, அதாவது அன்மேனட் ஏவியேஷன் வெஹிக்கிள். இப்போ குழந்தைங்க கூட அதை வச்சு விளையாண்டுருக்காங்க, இப்போ கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா ட்ரோன் வச்சுருப்பாங்க. ஸோ இது எதுக்காக ஆரம்பிச்சது அப்படின்னா, புவியை பற்றிய தகவல்களை நுணுக்கமாக நம்மளுக்கு தெரிவிக்கணும். இப்போ சேட்டலைட் வந்து புவியிலேருந்து ரொம்ப கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நம்மளை புவியை பற்றி ஒரு தகவலை கொடுக்குது, ஆனால் ட்ரோனில் எடுக்கும்போது என்ன பண்ணலாம், கல்யாண மண்டபத்தில் எத்தனை பேர் வந்திருக்காங்க, யாராவது வந்திருக்காங்கிற அளவுக்கு மைக்ரோ லெவல், ரொம்ப நுண்ணிய அளவில் நம்மளுக்கு தகவல் கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு ட்ரோனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு குவாரி இருக்குது, சிமெண்ட் எடுக்கிற குவாரி இருக்குது, அப்போ அந்த குவாரி இருக்குன்னா இன்றைக்கி காலையில் 9:00 ஒரு அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 5 கிலோமீட்டர் சர்க்கிளுக்கு ஃபஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்குவார்.
2: சரிங்க,
0: தென் அவர் ஈவினிங் அந்த பர்டிகுலர் டேயில் 9:00 ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் எவ்வளோ குவாரி எடுத்திருக்காங்க, எவ்வளோ டன்ஸ் ஆஃப் அந்த ரிசோர்ஸை எடுத்திருக்காங்கன்ற விஷயமெல்லாம் எதில் வச்சு பண்ணிக்கலாம், முதல்ல வெயிட் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரோனில் பார்த்துட்டு இவ்வளோ ஏரியாவில் மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரோன் என்ன கொடுத்துருக்கோம், நமக்கான துல்லியமான தகவல்களை உடனுக்குடன் நம்ம இருந்த இடத்துலேருந்தே பார்த்துக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ட்ரோன் டெக்னாலஜியும் இந்த சப்ஜெக்டில்

0: இன்வால்வ் ஆயிருக்கு.
1: சரிங்கய்யா, இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: அம்மா வணக்கம்.
3: சார், நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: வணக்கம்.
3: என்னோட தம்பி வந்து எம்பிஏ படிச்சு முடிச்சிருக்காங்க சார்.
0: அம்மா பேருமா?
3: பிஎஸ்சி பண்ணிருக்கேன். ஜானகி சார்.
0: ஜானகி, சொல்லுங்கம்மா.
3: என்னோட தம்பி வந்து இன்ஜினியர் முடிச்சுட்டு பிஎஸ்சி பண்ணிருக்காங்க சார்.
0: என்ன என்ன பிஇ இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு
3: சார்? புரியல.
0: இன்ஜினியரிங் என்ன படிச்சிருக்காரு?
3: சிவில்
0: பண்ணிருக்காங்க
3: சார்.
0: சிவில் பண்ணிருக்காங்க. சிவில்
3: பண்ணிருக்காரா?
0: ஓகேமா. ஆமாங்க சார். இத புதிய கோர்ஸ் எடுத்தா என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்க? இப்ப அவரு பிஇ சிவில் படிக்கும் பொழுது என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாருமா? அப்புறம் தென் சர்வேயிங் பேப்பர் படிச்சிருப்பாரு.
3: சரி
0: சார். இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கனால சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லாத்துலயுமே சிவில் இன்ஜினியரிங் வேகன்சி இருக்குங்கம்மா.
3: ஓ சரி.
0: ரயில்வே, ரயில்வேல வேலை இருக்கு. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இந்த மூணு பிஇ சப்ஜெக்ட் வந்து கோர்ஸ் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க இன்ஜினியரிங்ல. சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ அல்லது இசிஇன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிக்கல். இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லாம் இப்போ ரீசெண்டாக வந்த சப்ஜெக்ட்டு. ஸோ சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மூணு சப்ஜெக்ட்டும் இன்ஜினியரிங்கோட கோர்ஸ் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துலேயுமே சிவில் இன்ஜினியரிங் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குமா? அல்லது தம்பி தனியாகவே அந்த சர்வேயர் கோர்ஸ் முடிச்சிட்டாருன்னா தம்பி என்ன பண்ணிக்கலாம், சர்வேயராக போய்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் சர்வேயர் எக்ஸாம் எழுதும் பொழுது பிஇ சிவில் ப்ளஸ் இந்த ட்ரைனிங் முடிச்சிருந்தாருன்னா சர்வேயர் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் சர்வேயராக மாறிடுவார் அவர்.
3: நன்றிங்கம்மா.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் இன்னைக்கு புவியியல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கம் தந்துட்டுருக்காரு நம்முடைய சிறப்பு விருந்தினர், கோயம்புத்தூர் அரசு மகளிர் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் தாயுவராஜ் அவர்கள். ஐயா, இப்போது இந்த ஜியோகிராஃபி துறையில் பிஎஸ்டி படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க எந்தெந்த யூனிவர்சிட்டியிலலாம் படிக்கலாம்?
4: ரைட்மா, இப்போ ஒருத்தங்க காலேஜில் வந்து பிஎஸ்சி இருக்கும், எம்எஸ்சி இருக்கும், ஸோ பிஹெச்டியும் எல்லா பல்கலைக்கழகங்களில் இருக்கும். சில கல்லூரிகளில் மட்டும்தான் இந்த முனைவர் பட்டத்துக்கான

0: ஸோ வந்து அப்ரூவல் வாங்கி வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிலலாம் பிஹெச்டி படிக்கலாம் அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், மத்திய பல்கலைக்கழகம், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், இப்போ கடைசியாக வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்துலேயும் பிஹெச்டி ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பிஹெச்டி படிக்கணுன்னா ஃபுல் டைம் அண்டு பார்ட் டைம் ரெண்டு மோடு இருக்குது. ஒருத்தங்க எம்எஸ்சி முடித்தாங்க அப்படின்னா டைரெக்டாக போய் சேர்றாங்க, ஃபுல் டைம் அங்கேயே இருக்கிறாங்கன்னா த்ரீ இயர்ஸில் ஃபுல் டைமில் படிச்சிடலாம். பார்ட் டைம் அவங்க படிக்கணும்னா மினிமம் ஃபோர் இயர்ஸ் ஆகும். ஸோ இதுதான் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஃபுல் டைம் போகிறதுக்கும் பார்ட் டைமுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபுல் டைமில் போகிறவங்களுக்கு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஃபெலோஷிப்ஸ் கிடைக்கும், ஒரு 20,000-30,000, அல்லது இவங்க அந்த நெட் எக்ஸாம் எழுதி JRF பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 40,000 வரைக்கும் கூட அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ பர் மந்த் சொல்கிறேன் நான்.
1: சரிங்க,
0: ஒருத்தங்க வேலைக்கு போன கூட 20-25,000 தான் கிடைக்கும். ஸோ பிஹெச்டி ஃபுல் டைம் ஒருத்தங்க படிக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபெலோஷிப்பும் ஒன்று இருக்குது, தனியாக பர்டிகுலர் அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ஃபெலோஷிப் தருவாங்க. இவங்க JRF கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் எந்த எதில் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டையும் அவங்களே வாங்கிட்டு அவங்களே பிஹெச்டி படிச்சுக்கலாம். ஸோ ஃபுல் டைம் படிக்கணும்னா இந்த பல்கலைக்கழகங்களை சொன்னால் பார்த்திங்களா, இங்கே எல்லாமே ஃபுல் டைம் இருக்குது. தென் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கல்லூரிகளில் எங்கெங்கெல்லாம் முழு நேர படிப்பு பகுதி நேர படிப்பு இருக்கோ அங்கே கூட அவங்க முனைவர் பட்டம் படிச்சுக்கலாம். ஸோ பல்கலைக்கழகத்தில் மட்டும் இல்லாமல் அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகளில் எங்கே முனைவர் பட்டம் இருந்தாலுமே முழு நேரமும் பகுதி நேரத்துலையும் முனைவர் பட்டம் படிச்சிடலாம்.
1: சரிங்கய்யா, இப்போ இந்த ஜியாகிரஃபி படிச்சுட்டு தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாம்மா. இப்போ என்னுடைய மாணவர் எடுத்திருக்காரு, அவர் வந்து எம்எஸ்சி ஜியாகிரஃபி படித்தார். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஹெச்டி என்விரான்மெண்டல் சயின்ஸில் படித்தார். இப்போ அவர் ஒரு என்டர்பிரனர். இப்போ ஒரு என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர், தனியாக ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அவராகவே என்ன பண்ணுறார் அப்படின்னா பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துருவார். இப்போ ஒரு டவுன் பிளானிங் அத்தாரிட்டி அவங்க வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னா, ஜியாகிரபி சப்ஜெக்ட்டு சப்போர்ட் வேணும் அப்படின்னா இவர் ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் வச்சுக்கிட்டு இந்த கன்சர்ன் மூலமாக தகவல்களை சேகரித்து இந்த ப்ராஜெக்டை இந்த தகவலை வச்சு கொண்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லபடியாக பண்ணலான்ற ஒரு ப்ரொப்போசலை இவர் கொடுப்பார். ஸோ அதுக்கு இவருடைய கன்சல்டன்சி ஃபீஸ்ன்னு ஒன்று வாங்கிக்குவார். இந்த மாதிரி தனியாக ஒருத்தர் முனைவர் பட்டம் படித்தவங்கள எம்எஸ்சி படித்தவங்கள தனியாக கம்பெனிஸ் ஆரம்பிக்கலாம், அல்லது இப்போ ஒரு மேப்பிங் கம்பெனி இவங்களே ஆரம்பிக்கலாம். கம்பெனி ஆரம்பிச்சுட்டு எந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டோ என்ஜிஓ ப்ராஜெக்ட்டோ, இப்போ அந்த மெடிக்கல் கோடிங் நல்லா இருக்குது பார்த்திங்களா, பயோடெக்னாலஜி படித்தவங்க கெமிஸ்ட்ரி படித்தவங்களாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரும், அந்த ப்ராஜெக்டை 4-5 சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு ஸ்பிளிட் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க அந்த ப்ராஜெக்டை கலெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரியே ஜியாகிரஃபி சப்ஜெக்ட் படித்தவங்களும் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை பண்ணி அரசுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் இவங்க ஒரு தொழில் முனைவராக கூட இவங்க வேலை செய்யலாம்.
1: சரிங்கய்யா, இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இருக்கார, அவர் சந்திச்சிடலாம். வருக வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
2: கிருத்திகா மேம்.
1: கிருத்திகா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா?
2: மேம் நான் பழனி மேம்.
1: சரி, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க?
2: இப்போ வந்து நான் எம்எஸ்சி ஜியாகிரஃபி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் மேம். அதுக்கப்புறம் எம்எஸ்சி மேம், இப்போ நான் வந்து பிஎஸ்சி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குங்க மேம். ஜியாகிரஃபில பண்ணா பெட்டரா இல்ல வந்து எஜுகேஷன் பண்ணலாமா அப்படின்னு டவுட் மேம்.
1: சரிங்க,
2: எதுக்கு ஸ்கோப் அதுன்னு கேக்கலாம் மேம்.
0: மா பேர் என்ன சொன்னீங்க?
1: கிருத்திகா.
2: கிருத்திகாங்க சார்.
0: கிருத்திகா. ஆ கிருத்திகா வணக்கம். ஆ இப்போ எம்எஸ்சி முடிச்சிட்டு நீங்க எம்எட்டும் படிச்சிருக்கீங்களா?
2: ஆ எஸ் சார், எம்எஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார்.
0: ரைட். இப்போ உங்களுக்கு ரெண்டு கண்ணில் எந்த கண்ணை பிடிக்கும் உங்களுக்கு?
2: ரெண்டு கண்ணுமே
0: பிடிக்குமா? ஸோ அது மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் ஜியாகிரஃபியும் படிச்சிருக்கீங்க, எஜுகேஷன் படிச்சிருக்கீங்க. இப்போ ஜியாகிரஃபி படிச்சிங்கன்னா எந்தெந்த கல்லூரிகளில் ஜியாகிரஃபி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஒரு 20-25 கல்லூரிகள் இருக்குமா? இப்போதே பிஏ இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே எல்லா கல்லூரிலையும் கம்பல்சரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ புவியியல் ஒரு 500 கல்லூரி இப்போ தமிழ்நாட்டில் இருக்குன்னு எக்ஸாம்பிள் அடிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 30 கல்லூரிகளுக்குள்ளே தான் என்ன இருக்கும் புவியியல் பாடம் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ புவியியலில் நெட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டாலோ பிஹெச்டி படிச்சிட்டாலோ இந்த கல்லூரிகளை மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். இதே நீங்கள் எஜுகேஷன் சப்ஜெக்டில் முடிச்சிட்டிங்கன்னா பிஎட் காலேஜ் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? ஒரு 700 மேலே இருக்கும். ஸோ இப்போ அதில் நீங்கள் வேலைக்கு போகணுன்னா எஜுகேஷனில் படிக்கலாம். ஜியாகிரஃபி சப்ஜெக்டில் நீங்கள் வேலைக்கு போகணுன்னா ஜியாகிரஃபியில் படிச்சிக்கலாம், அல்லது ஒரு சப்ஜெக்டில் பிஹெச்டி முடிச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்டோட பிஹெச்டி பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா?
2: ஓகேங்க சார்.
0: சரி, நெட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா?
2: சார் எழுதியிருக்கேங்க சார்.
0: என்னென்ன சப்ஜெக்ட் எழுதுவீங்க
2: சார்? எஜுகேஷன் எழுதுவேன், ஜியாகிரஃபி எழுதுவேன் சார்.
0: ரெண்டுமே எழுதுவீங்களா?
2: எஸ் சார்.
0: வெரி குட், வெரி குட். அப்போ தான். ஸோ இப்போ நீங்கள் ஜியாகிரஃபியில் நெட்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஜியாகிரஃபி சப்ஜெக்ட் நீங்கள் டீச்சராக போய்க்கலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகலாம்.
2: ஓகேங்க சார்.
0: எஜுகேஷனில் நெட்டு கிளியர் பண்ணிட்டீங்க
2: சார். சார் இப்போ நான் எஜுகேஷன்ல வந்து பிஎஸ்சி பண்ணிட்டு இருக்கேன் சார்.
0: சரிம்மா.
2: அப்ப நான் வந்து ஜியாகிரஃபில நெட் கிளியர் பண்ணிட்டேன் சார்.
0: சூப்பர்.
2: அப்போ எந்த மாதிரி சார்?
0: அப்ப அந்த எஜுகேஷன் சப்ஜெக்ட்ல ஃபுல் டைம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா
2: ஓகேங்க சார்.
0: ஜியாகிரஃபி சப்ஜெக்ட்ல எங்காவது வேலை கிடைச்சதுன்னா

0: அங்கே ஃபுல் டைம் போயிட்டீங்கன்னா இந்த பிஹெச்டி என்னவா மாற்றணும்னா பார்ட் டைமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கைடேட் சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் டைம் டு பார்ட் டைம்னு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க.
1: ஓகேங்க சார்.
0: ஸோ நீங்கள் இந்த முனைவர் பட்டம் எஜுகேஷனில் படிக்கிறதையும் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
1: ஓகேங்க சார்.
0: ஃபுல் டைம்லேருந்து பார்ட் டைமாக அதை கன்வர்ஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜாகிரஃபி நெட்டுக்ளியர் பண்ண உடனே ஒரு இப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் ஜாகிரஃபிக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அங்கே வேலைக்கு கூட போய்க்கலாம். ஸோ முழு நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போய்கிட்டு முழு நேரத்தில் படிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் முழு நேரமாக இருக்கிற அந்த முனைவர் பட்டத்தை பகுதி நேரமாக மாற்றிக்கிட்டு இந்த வேலைக்கும் நீங்கள் போய்க்கலாம். எஜுகேஷன் சப்ஜெக்டில் பிஹெச்டி அவார்ட் ஆகிறதுக்கும் நெட் ஜாகிரஃபியில் கிளியர் பண்ணுறதுக்கும் ரெண்டுமே கனெக்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஜாகிரஃபி சப்ஜெக்டில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா

0: நிலக்கோட்டை காலேஜ் இருக்குது. ஸோ அங்கே உங்களுக்கு பக்கமாக இருக்குது, அல்லது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நிர்மலா காலேஜ், கோயம்புத்தூர் காலேஜ், கூடலூர், அந்த மாதிரி உங்களுக்கு பக்கமாக இருக்கிற காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே வேலைக்கு போய்க்கலாம். நன்றிம்மா.
1: இணைப்பில் இணைந்ததற்கு நன்றிங்கம்மா. அடுத்த நேர சந்திச்சிடலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வினோதுங்க. வினோத், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேனுங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள்.
2: ஐயா வணக்கங்க.
0: வணக்கம் சார்.
2: ஒன்றும் இல்லைங்க, நம்ம பையன் பார்த்தீங்கன்னா இப்போ 8வது படிக்கிறாருங்க.
0: சரிங்கம்மா.
2: அவருக்கு வந்து ஆசை பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரோவில் வந்து ஸ்பேஸ் இதில் ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு. இப்போவே அவர் அந்த ஆஸ்ட்ரோநட் மாதிரி அது என்னென்ன இருக்கோ அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாரு. அவரே மாடலிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த சேட்டலைட் மாடல் எல்லாம் பண்ணுவாரு. இப்போ அவருக்கு என்ன மாதிரி கோர்சஸ் படித்தாக்கா அவரு அந்த அந்த லைன்ல போக முடியும்?
0: இப்போ தம்பி வந்து இப்போ 8th படிக்கிறாரு பார்த்தீங்களா.
2: ஆமாங்க.
0: ஒரு 10வது வந்து பொதுக்கல்வி, ஜென்ரல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்காருல. பிளஸ் டூ சேர்த்தும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்ஸ் இருக்கிற குரூப்பாக சேர்த்தணும். அதான் மெயின் ஃபஸ்ட்டு.
2: சரிங்க.
0: ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ அந்த சேட்டலைட் டெக்னாலஜி, ஏரோஸ்பேஸ் எல்லாம் போகிறோன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. ஸோ அது படிக்கிறதுக்கு நீங்கள் பிஇ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், IEEE அந்த மாதிரி படித்தாலும் போகலாம், அல்லது எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிட்டாலும் அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகலாம். ஜியாகிரபி படித்தாலும் அதே வேலைகளுக்கு போகலாம். ஸோ இப்போ தம்பி அந்த நீங்கள் இப்போ பிஎஸ்சி எம்எஸ்சி ஜியாகிரபியும் படிக்கலாம், பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபிசிக்ஸும் படிக்கலாம், அல்லது என்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிஇ ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், அதில் கூட நீங்கள் படிக்கலாம். ஆமாம், அது கூட படிக்கலாம்.
2: அது கூட படிக்கலாம்.
0: ஆமாம். அவர்
2: இன்னொரு கேளுங்க.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
2: இப்போ எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா 40 ஆச்சுங்க, ஐடியில் இருக்கிறேனுங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் லைன்ல போகணும்னு, அதாவது இதுக்கு மேல நம்ம ஐடி லைன்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு இதுல போகணுன்ற ஆசை இருக்குது.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க என்ன குவாலிஃபிகேஷன்?
2: நான் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
0: கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க. நீங்க அடுத்தது இப்போ ஒரு காலேஜுக்கோ யூனிவர்சிட்டிக்கோ நீங்க வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா எம்இ படிக்கிறதுக்கு பதுவா எம்ஏ இங்கிலீஷோ எம்பிஏவோ படிச்சிங்கன்னா அந்த மாஸ்டர் டிகிரி படிக்கிற சப்ஜெக்டில் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அசிஸ்டன் ப்ரொஃபஸராக வேலைக்கு போய்க்கலாம். ஸோ அவங்க நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கீங்களா பார்க்க மாட்டாங்க.
2: சரிங்க.
0: மாஸ்டர் டிகிரி படிக்கிறீங்கள?
2: ஆமாங்க.
0: இப்போ நீங்கள் எம்ஏ இங்கிலீஷும் படிக்கலாம், எம்பிஏவும் படிக்கலாம், எம்ஏ சோசியாலஜி படிக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரஃபி எது வேணால் படிச்சிக்கலாம். மாஸ்டர் டிகிரி படிக்கும் பொழுது நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த சப்ஜெக்டில் இருக்கிற கல்லூரிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகலாம்.
2: வேலைக்கு
0: உங்களுக்கு தகுதி இருக்கு.
1: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் உஷா புவனேஸ்வரி, நான் கொடைக்கானல இருந்து
1: பேசுறேன்.
3: என் பேர் உஷா புவனேஸ்வரி. சார், இப்ப புவியியல் வந்து பாடம் எடுத்து படிக்கும் போது ஒவ்வொரு அரசு சார்ந்த இல்ல மற்ற வந்து புவிகளுக்கு வந்து சில போட்டி தேர்வுகள் நடத்துறாங்கல்ல
0: சார்,
3: அதுக்கு வந்து இந்த பாடத்தை வந்து நம்ம எடுத்து படிக்கும் போது இது எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்?
0: கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடம். மேடம் இப்ப பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க பாத்தீங்களா, குரூப் 4, 2, 1. இப்படி எந்த எக்ஸாம் படிச்சு படித்தாலுமே ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது, இப்போ ஒருத்தர் சயின்ஸ் படிச்சிருப்பாரு, இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காரு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படிச்சிருப்பாரு, ஃபுல் அந்த வர 200 க்வெஸ்சன்ஸில் சயின்ஸு, சோசியல், இங்கிலீஷ், தமிழ்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டிவிஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ ஒருத்தர் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தார் அப்படின்னா அவருக்கு ஜியாகிரஃபி படிக்கிறதுக்கான அந்த நாலேஜ்னு சொல்லுவாங்கள்ல, பேக்ரவுண்ட் நாலேஜ், முன் அறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் லேக்காக இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும் ஜியாகிரபி சப்ஜெக்டில். ஸோ ஜியாகிரபி சப்ஜெக்ட் ஒருத்தர் படிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து சிவிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இதெல்லாமே அவருனால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம யார் எழுதினாலுமே அரசு தேர்வுகள் எழுதும் பொழுது ஜியாகிரபி சப்ஜெக்டை கண்டிப்பாக படிச்சிட்டாங்கன்னா அதனுடன் தொடர்பாக எதெல்லாம் படிப்பாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியும் படிப்பாங்க, சிவிக்ஸும் படிச்சிருவாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸும் படிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த சப்ஜெக்ட் படித்தவங்க தான் மேக்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்களே எல்லாருமே என்ன சப்ஜெக்ட் படிப்பாங்கன்னா ஜியாகிரபி தான். அது மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும் பொழுதும் புவியியல் பாடம் படிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சுலபமாக இருக்கும், மற்ற பாடங்களை தொடர்பு படுத்தி படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேடம்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் புவியியல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கம் தந்திருக்காரு நம்முடைய சிறப்பு விருந்தினர், கோயம்புத்தூர் அரசு மகளிர் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் தா. யுவராஜ் அவர்கள். ஐயா, இப்போ பேரிடர் மேலாண்மை துறையில் ஜியோகிராஃபி படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா?
1: கண்டிப்பாம்மா. இப்போ எம்எஸ்சி ஜியோகிராஃபி அவங்க படிச்சிருக்காங்க, கூடுதலாக எம்டெக் அல்லது பிஹெச்டி படிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். அதே மாதிரி அந்த ஆணையம் வந்து எதன் கீழே பிரான்ச்சாக பிரிச்சிருப்பாங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, ஸோ எஸ்டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க. தென் அது மறுபடியும் எங்கே பிரியும்னா டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ தேசிய அளவுலேயும் இருக்குது, மாநில அளவுலேயும் இருக்குது, மாவட்ட அளவுலேயும் பேரிடர் மேலாண்மை இருக்குது. அங்கே எல்லாமே ஜியோகிராஃபி படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சிலையும் அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் போடுவாங்க, யூபிஎஸ்சிலையும் அந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்.
0: சரிங்கய்யா. இப்போ ஆராய்ச்சி நிறுவனங்களில் வேலை பார்க்க என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் வேணும்?
1: குறைந்தபட்சமாக ஒருத்தர் பிஎஸ்சி படிச்சிருக்காரு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், இந்த டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுக்காக இப்போ சென்சஸ்க்கெல்லாம் போய் எடுத்துருக்காங்க பார்த்து டேட்டா கலெக்ஷன் எடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ஒர்க்காக இருக்கும், ஸ்கில் சார்ந்த ஒர்க்காக இருக்கும். இதே ஒருத்தங்க எம்எஸ்சி படிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு, ரிசர்ச்சில் டேரெக்டாக அவங்க இன்வால்வ் பண்ணிக்குவாங்க. மேப்பிங் ஒர்க் எல்லாமே எம்எஸ்சி படித்தவங்களே பண்ணாலே போதும்.
0: சரிங்க. இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வருக வணக்கம்
2: சார். வணக்கம் சார், என்னோட நேம் கிருஷ்ணன்.
1: வணக்கம் சார்.
2: சார், நான் கொள்ளாச்சிங்க, இங்க திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில வந்து ஜியோகிராஃபி பண்ணிருக்கிறேன்.
1: எம்எஸ்சி ஓகே சார். எந்த வருஷம் படிச்சீங்க?
2: பிஹெச்டி போலாங்களா? எந்த மாதிரி?
1: எந்த வருஷம் சார் படிச்சீங்க? எந்த இயர் படிச்சீங்க சார்?
2: நான் எம்எஸ்சி கம்ப்ளீட் இப்போ நான் ரீசன்ட்டா பாஸ் ஆயிட்டேன்.
1: இப்போ டிஸ்டன்ஸ்ல படிச்சீங்களா?
2: ஆமாங்க
1: டிஸ்டன்ஸ்ல. யுஜி டிகிரி என்ன படிச்சீங்க? ஃபர்ஸ்ட் டிகிரி
2: ஜியோகிராஃபி ஃபுல் டைமா பண்ணிருக்கேன்.
1: அது எங்க படிச்சீங்க?
2: அது வந்து அங்கே தான் சார் படிச்சேன்.
1: ஓ, திருச்சிலேயே தான். ஈவிஆர் காலேஜுங்களா, பாரதிதாசன் பல்கலைக்கழகமா? ஈவிஆர் காலேஜில் பிஎஸ்சி எம்எஸ்சியும் அங்கேயே படிச்சிருக்கீங்க, கரெக்டா? ரைட். இப்போ நீங்கள் டீச்சிங் வேலைக்கு போகலான்னு கேட்குறீங்களா, இல்லை டெக்னிக்கல் சைடில் ஏதாவது வேலைக்கு போகலான்னு கேட்குறீங்களா?
2: அதுதான் உங்களோட கைடன்ஸ் கேட்குறேன். இப்போ எந்த மாதிரி போகலாம் ஃபியூச்சரில்?
1: இப்போ ஒரு கடைக்கு போனோன்னு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்களா, இல்லை ஹோட்டலில் என்ன இருக்குன்னு கேட்போமா? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள், பதில் சொல்கிறேன்.
2: ஓகே, இல்லை டீச்சிங் லைனில் போகிறேன்னா அதுக்கு சொல்லுங்கள்.
1: ஆ, டீச்சிங் லைனில் போகணுன்னா இப்போ பிஎட் அட்மிஷன் வரும். இப்போ நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருக்கனால பிஎட் முடிச்சிட்டிங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஜியோகிராஃபி இருக்குல்ல?
2: ஆமாங்க.
1: ஆ, அந்த பள்ளிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகலாம்.
2: ஓகேங்க.
1: அப்புறம் எம்எட் முடிச்சிட்டிங்கன்னா பிஎட் கல்லூரிகளுக்கு வேலைக்கு போகலாம் டீச்சிங்கில். இது ரெண்டு ஆப்ஷன். அல்லது டென்த் வரைக்கும் இருக்கிற சோசியல் சயின்ஸ் டீச்சராக போகலாம். நீங்கள் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி எம்எஸ்சி படிச்சுட்டு இப்போ பிஎட் படிச்சிங்கனாலும் சயின்ஸ் வேகன்சி இருந்ததுன்னா பிடி வேகன்சி இருந்ததுன்னா சோசியல் சயின்ஸ் டீச்சராக போவீங்க, பிஜி வேகன்சி இருந்தால் ஜியோகிராஃபி டீச்சராக போவீங்க. எம்எஸ்சி முடிச்சுட்டு நெட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அல்லது எம்எட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎட் காலேஜுக்கும் வேலைக்கு போகலாம், ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் வேலைக்கு போகலாம்.

0: ஸோ நீங்கள் அந்த எந்த மாணவர்களுக்கும் கூடிய அறிவை வந்து புகுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும். பிஎட் முடிச்சிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போகலாம், எம்எட் முடிச்சா பிஎட் காலேஜுக்கு போகலாம்.
1: நீங்க
0: ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாரினுக்கு போகலாம், ஒரு நீங்களே ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கலாம், அதாவது நீங்கள் மேப்பிங் ஆஃபீஸ்னு கூட ஆரம்பிக்கலாம், தனியாக மேப்பிங் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணலாம் நீங்களே.
1: ஓகேங்க சார்,
0: தேங்க்யூ.
2: இணைப்பில் இணைந்ததற்கு நன்றிங்கண்ணா. ஐயா, உங்களோட ஆராய்ச்சி பயணத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா?
0: என்னோடய ஆராய்ச்சி பயணத்துலையா? என்னோடய ஆராய்ச்சி பயணத்தில் அனுபவம்னா என்னுடைய வழிகாட்டி தான், அவர் முனைவர் மணிவேல், காலம் ஆயிட்டார் அவர். அவருடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது சப்ஜெக்டை பற்றி பேசும்பொழுது அவர் சொல்லுவார், நீ படிக்கிற ஒரு டிகிரி வந்து உனக்கானதல்ல, நீ படித்ததுக்கப்புறம் மூலமாக எத்தனை பேர் மாணவர்களாக உருவாக்க முடியுது, எத்தனை மாணவர்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மேலே உன்னால் ஆர்வத்தை தூண்ட முடியுங்கிறது தான் நீ உன்னுடைய ஆராய்ச்சியினுடைய விஷயமாக வச்சுக்கணுமே தவிர, இந்த பிஹெச்டி டிகிரி வந்து உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பட்டம் தானே தவிர, அதனுடைய உண்மையான பிரதிபலனை எப்போ அப்படின்னா, மாணவர்கள் அந்த பாடத்தின் மீது ஆர்வத்தை தூண்டுவதும் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் தான் உன்னுடைய விஷயம்னு எனக்கு ஒரு லெசன் கொடுத்துட்டு போயிருக்கார். ஸோ அவர் தான் அந்த வார்த்தை தான் எனக்கு விஷயமே தவிர டிகிரி வந்து விஷயம் அது.
2: சரிங்க ஐயா, இப்போ உங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி சாதனை புரிந்திருக்காரு?
0: இப்போ நம்ம ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் எம்எஸ்சி படிக்கும் பொழுது கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் வந்து சிட்டி அர்பன் ஹீட் அண்ட் ஐலாண்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணார். அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவார்டு வாங்கிச்சு, ஒரு கேஷ் ப்ரைஸ் வாங்கினார். இப்போ அவர் என்ன பண்ணார்னா, பிஹெச்டி முடிச்சுட்டு இப்போ தனியாக ஒரு எம்என்சி கம்பெனி சொன்னோம் பார்த்தீங்களா, மேப்பிங் கம்பெனியாக அவர் வச்சுருக்காரு. இப்போ அடுத்து அவரே தான் என்ன பண்ணிட்டுருக்காருனா, மைசூரில் ஒரு பெரிய நேஷனல் இன்ஸ்டியூட்டில் போஸ்ட் டாக்டரேட்டும் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் எம்எஸ்சி படிக்கும் பொழுது இவர் நல்லா டெவலப் ஆயிடுவார்னு தெரியும். அவர் அந்த எம்எஸ்சி படிக்கும் பொழுது பண்ண ப்ராஜெக்டே தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டாகி, தென் அவர் பிஹெச்டி என்வரான்மெண்டல் சயின்ஸில் படித்தார். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஜாகிரஃபியில் இருந்துட்டு மறுபடியும் வேறு சப்ஜெக்ட் கூட நம்ம பிஹெச்டி படிக்கலாம்னு சொன்ன மாதிரி என்வாரன்மெண்டில் படித்தார். தென் போஸ்ட் டாக்டரேட் இப்போ படிச்சுட்டுருக்காரு. தென் அவர் அந்த ஒரு கம்பெனியினுடைய ஒரு ரிசர்ச்சினுடைய சூப்பர்வைசராகவும் இருக்கார். அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் அவர் ஒரு ஹெட் மாதிரி அவர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நிறையா மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஃபாரின்லேயும் வேலை செய்கிறாங்க.
2: சரி, இப்போது காலேஜ் படிக்கிறப்பையும் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் ஜாபுக்கெல்லாம் தயாராகிக்கணும்?
0: அம்மா, இப்போ அவங்க ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண உடனே என்ன எதுனே தெரியாது அவங்களுக்கு. இப்போ ஒருத்தர் பையன் போய் ப்ளஸ் டூ முடித்த உடனே காலேஜில் ஜாகிரஃபி படிக்கிறக்காக காலேஜில் சேர்றாரு அப்படின்னா, லேண்டை பற்றி சொல்லுவாங்க, வாட்டரை பற்றி சொல்லுவாங்க, அட்மாஸ்பியரை பற்றி சொல்லுவாங்க, ஹியூமன் ஜாகிரஃபி, எக்கனாமிக் ஜாகிரஃபி, பொலிட்டிக்கல் ஜாகிரஃபி, செட்டில்மெண்ட் ஜாகிரஃபின்னு அவங்களுக்கு எந்த விஷயமே புரியாத மாதிரி இருக்கும். பட் அவங்க அந்த தேர்ட் இயர் படிக்கும் பொழுது கொஞ்சம் சீரியஸாக என்ன பண்ணணும்னா, டிஎன்பிசி எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் ஆயிடணும். தென் இப்போ டீச்சிங் லைனுக்கு போகிறவங்க அப்படிங்கிறவங்க பிஎட் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க காலேஜ் சேரும்பொழுது இந்த படிப்பை முடிச்சுட்டு இந்த வேலைக்கு தான் போகணுன்றக்காகத்தான் இந்த டிகிரி சேர்ந்துருப்பாங்க. ஸோ பழைய காலங்கள் மாதிரி எதை படித்தா எந்த வேலைக்கு போகணும்னு தெரியாத மாதிரி கிடையாது. இப்போ எல்லாமே அவங்களுடைய கூகுள் மொபைலில் பார்த்துக்கிறாங்க, அல்லது அந்த காலேஜஸ்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த பாடம் படிச்சிங்கன்னா இந்த வேலைகளுக்கெல்லாம் போகலாங்கிற அறிவை வந்து கல்லூரிகள்லேயே அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஃபஸ்ட் இயர் சேர்ந்த உடனேயே ஓரியன்டேஷன் கொடுக்கும் பொழுதே சொல்லிடுறாங்க.
2: சரிங்கய்யா, இப்போ ஜியோகிராஃபி படிப்பை வந்து செலக்ட் பண்ண தயங்குறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம், உங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: இப்போ தான் சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா எனக்கே ஜியோகிராஃபி சப்ஜெக்ட்னா என்னென்னே தெரியாது. நான் ப்ளஸ் டூ படிக்கும்பொழுது ஃபஸ்ட் குரூப் படிச்சிருந்தேன். ஜியோகிராஃபி சேர்ந்ததுக்கப்புறம் தான் அது மேலே எனக்கு ஆர்வம் வந்துச்சு. ஸோ மாணவர்கள் எந்த பாடத்தை படித்தாலும் அதன் மீது ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டு படித்தோம்னா அந்த பாடம் நமக்கான வழியை கொடுத்துரும், வெற்றியையும் கொடுத்துரும்.
2: சரிங்கய்யா, இப்போ நிறைய மாணவர்கள் வந்து லைன் கிடைக்காம எப்படி உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசுகிறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க வந்து உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளணும்னா எந்த எண்களில் தொடர்பு கொள்ளணும்?
0: என்னுடைய ஃபோன் நம்பரே எழுதிக்கலாமா? டபுள் நைன், நீங்கள் சொல்லுங்க அந்த நம்பரை சொல்லிடுங்க.
2: 99 65 63 83. என் மீண்டுமாக 99 65 66 53 83.

0: அதாவது மாணவர்கள் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கான மூலம் பார்த்திங்கன்னா, அதாவது புவியியல் பாடம் படித்ததுக்கப்புறம் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, படிப்புகள் இருக்குன்றது பார்த்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு கல்லூரிகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை இருக்குது. அதாவது பிஎஸ்சி ஜியாகிரஃபி, எம்எஸ்சி ஜியாகிரஃபி கோர்ஸ் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தாலுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் ஆர்ட்ஸ் குரூப்பில் ஜியாகிரஃபியை படிச்சிருக்க மாட்டார், அவர் கூட என்ன பண்ணலன்னா ஜியாகிரஃபி படிச்சுட்டு அவருடைய வேலை வாய்ப்பை தேடிக்கலாம்.
1: நன்றிங்க ஐயா. கோடை பண்பலை 100.5 இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் புவியியல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கமளித்தார் நம்முடைய சிறப்பு விருந்தினர், கோயம்புத்தூர் அரசு மகளிர் கல்வியியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் தா யுவராஜ் அவர்கள். நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை கோடை பண்பலை 100.5 சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி அம்மா. நன்றி.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதேபோல் தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி மக்களவை

எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தமிழக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் சொல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல்வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவேக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவேக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருக்கும் குறுவை பருவ நெற்பயிர்கள் போதிய அளவு தண்ணீர் இன்றி கருக தொடங்கியுள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒரு நாளைக்கு குறைந்தது 18 மணி நேரமாவது தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும், குறுவை தொகுப்புடன் 5000 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னித் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னித் கவுர் 143-142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி சலன்வர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி சூசன்னா வெய்லாக்ஸ் இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். கல்விங்கிறது பொதுவாக ஒரு மூட்டை புத்தகங்களை படிக்கிறது இல்லைங்க. அடக்கம், ஒழுக்கம், அறம், நீதி இவற்றோட முன்மாதிரி தான் கல்வி. அப்படிப்பட்ட பண்புகளை உடைய மாணாக்கர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டுகளோடு வளம் வரும் இது நொறு புளியந்தின் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பள்ளி பயிலும் கல்லூரி கற்கும் மாணாக்கர்கள் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு வர அழைக்க வேண்டிய எண்கள் அறிமுக மாணாக்கர்கள் 24 24 24, வழக்கமான மாணாக்கர்கள் 24 24 26 இணையலாம். கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு சுழி 4 5 4 2 இணைச்சு நிகழ்ச்சியில் மொத்தம் 2 விளையாட்டுகள் இருக்கு. ஒன்று ஆனா ஆவண்ணா, இரண்டாவது குண்டக்க மண்டக்க.

ஆனா ஆவணா அப்படின்னா நான் ஒரு தமிழ் வார்த்தை ஒரு சொல் சொல்லுவேன், அதற்கு முன்னாடி உயிரெழுத்து அல்லது உயிர்மெய் எழுத்து ஏதோ ஒரு எழுத்து சேர்த்து நீங்கள் சொல்லணும். நான் இப்போ அதற்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ திடம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, அதற்கு முன்னாடி உயிர்மெய் எழுத்தாகிய மா சொல்கிறேன். அப்போ நீங்கள் அதை எப்படி சொல்லணும்னா மதி மட மம் அப்படி சொல்லணும். இதுதான் ஆனா ஆவண விளையாட்டு. அடுத்ததாக குண்டக்க மண்டக்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 5 கேள்விகள் கேட்பேன். முதல் கேள்விக்கு சம்மந்தமில்லாத ஒரு பதில் சொல்லணும். அடுத்து 2வது கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதிலை சொல்லணும். 3வது கேள்விக்கு 2வது கேள்விக்கான பதிலை சொல்லணும். 4வது கேள்விக்கு 3வது கேள்விக்கான பதில். 5வது கேள்விக்கு 4வது கேள்விக்கான பதிலை சொல்லணும். சரிங்களா, இதுதான் இந்த விளையாட்டுகளோட விதிமுறைங்க.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் இப்பொழுது 8:13 ஆகுது. இது கோடை பண்பை 100.5 இளமை பேசுறது நிகழ்ச்சி கட்டிருக்கீங்க. இப்ப யாரும் இணைப்புல பேச காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சிவகங்கை மாவட்டம் கானாஜாத்தா ராஜா அண்ணாமலையிலிருந்து அன்புமணி பேசுறேன் சார்.
2: அன்புமணி, இந்த வருஷம் எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
3: 12ஆம் வகுப்பு.
2: 12ஆம் வகுப்பு போயிட்டீங்க. என்ன பாடப்பிரிவு எடுத்திருக்கீங்க?
3: காமர்ஸ்.
2: காமர்ஸ். எப்படி போயிட்டு இருக்கு படிப்புலாம்?
3: நல்லா போயிட்டு இருக்கு சார்.
2: சரி, மகிழ்ச்சி. விளையாட்டுக்கு போகலாமா?
3: போகலாம் சார்.
2: இன்னைக்கு நீங்கள் விளையாட்டு வந்து ஆனா ஆவண்ணா, சரியா?
3: ஆ சரிங்க சார்.
2: உங்களுக்கான சொல் வந்து போக்குவரத்து, சரியா? நீங்கள் அதற்கு முன்னாடி சேர்த்து சொல்ல வேண்டிய உயிர்மை எழுத்து சா. சரு எப்படி வரும்? போக்குவரத்து அவ்வளோதான், சரியா? ரொம்ப எளிமையான விளையாட்டு இல்லையா?
3: ஆமாம் சார்.
2: சரி, சென்ற முறை உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்
3: நான்? ஐயோ, காணும் பொங்கல் எதற்காக கொண்டாடப்படுகிறது?
2: ஆ, இது கேட்டேன். கேட்டீங்களா? தெரியலையா? சரி, அதுக்காக என்ன சொல்றீங்கன்னா, இப்போ என்ன குரூப் எடுத்திருக்கீங்க?
3: காமர்ஸ்.
2: காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க?
3: ஆமாம் சார்.
2: நுகர்வோரின் தந்தைன்னு யாரை சொல்லுவோம்? நுகர்வோரின் தந்தை.
3: தந்தை நெசம்.
2: அப்படியா? சரியா நீங்க சொல்றது? நான் தவறுன்னு சொல்றேன், சரியா? சரி, மரத்தோட பேர் மட்டும் ஒரு 10 பேர் சொல்லிருங்க, போதும்.
3: தென்னை மரம், பனை மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், கொய்யா மரம், மாமரம், புளிய மரம், வாழை மரம், சப்போட்டா மரம், பலா மரம்.
2: சரி, சரி, தெரிஞ்ச மரம்னா சொல்லிட்டீங்களா?
3: ஆ சொல்லியாச்சா.
2: சரி, அடுத்த மாதிரி இதற்கான பதில் சொல்லிடுவீங்களா?
3: ஆ கரெக்டாக சொல்லுவேன் சார்.
2: சரி, பாடல் கேட்கலாமா? நன்றி.
3: கேட்கலாம் சார். நன்றி.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: நேரம் இப்பொழுது 8:22 ஆகுது. இது கோடை பண்பை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி நேர்களை. இன்று இரவு 10 ஒளி வளம் வரக்கூடிய தொலைபேசி வேலை விருப்பப்படல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் இன்று கோயம்புத்தூர் மாவட்ட நண்பர்களுக்காக வளமர காத்திருக்கேங்க. இப்போ யார் இனிப்பில் பேச காத்திருக்கிறாங்க? வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: தென்காசி மாவட்டத்திலிருந்து
2: சுதர்சன்
3: பேசுகிறேன்.
2: என்ன ஊப்படிக்கிறீங்க? நைன்த்து படிக்கிறீங்க. வீட்டு படம்லாம்
3: முடிச்சிட்டீங்களா?
2: முடிச்சிருக்கீங்க. சரி, தமிழ் வழியில் படிக்கிறீங்களா ஆங்கில வழியிலையா?
3: தமிழ் வழியில்.
2: சரி, இப்போ என்ன விளையாட்டு விளையாட போகிறேன்னு
3: சொல்லுங்க பார்க்கலாம்.
2: எப்படி விளையாடணும் அது?
3: நீங்கள் முதல்ல ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அதுக்கு நான் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதுக்கப்புறம்
2: தக்காளி பழத்தின் நிறம்?
3: தென்காசி மாவட்டம்.
2: காக்கையின் வண்ணம்?
3: சிவப்பு.
2: இது இல்லாமல் உயிர் வாழ முடியாது?
3: கருப்பு.
2: வானத்தின் வண்ணம்?
3: ஆக்சிஜன்.
2: ஆக்சிஜன், நீர், ரெண்டும் சொல்லலாம். சரியா, இது வேணா எடுத்துக்கலாம். சரி, ரொம்ப அழகாக விளையாடிட்டீங்க. என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
3: கிரிக்கெட்.
2: அப்படியா? கிரிக்கெட்டில் ஒரு டீமுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க?
3: 12 பேர்.
2: கிரிக்கெட் விளையாடிருக்கீங்களா? சரி, இப்போ விடுமுறை விட்டாங்களே, எங்கே போனீங்க?
3: ஊரில் தான் இருந்தேன்.
2: இங்கே போகலியா? சரி, தமிழ் பாடத்தில் இந்த 50 இலக்கியங்கள் ஒன்று இருக்குல்ல, அது
3: என்னென்னு
2: சொல்லுங்கள் பார்க்கலாம்.
3: சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி.
2: சரி, அதில் இந்த குண்டலகேசி யார்
3: எழுதுனா? அது தெரியலையே.
2: சிலப்பதிகாரம்
3: இளங்கோவடிகள்.
2: மணிமேகலையா? அதில் இருக்குதானே உங்களுக்கு? 9th இருக்குதானே?
3: இருக்கு.
2: அது உங்களுக்கு 8th இருந்திருக்கும். சரி, அடுத்த முறை தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. சரியா?
3: சரி
2: சரி, பாடல் கேட்கலாமா? நன்றி.

0: நேரம் இப்பொழுது 8:30 ஆகும். இது கோடை பண்புடைய 100.5 இளமை பேசுறது நிகழ்ச்சி. யார் என்ன பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் நாராயணபட்டியிலிருந்து பிரகலாதன் சார்.
0: பிரகலாதன், என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: ஐந்தாம் வகுப்பு முடிச்சு ஆறாம் வகுப்பு போறேன் சார்.
0: ஆறாம் வகுப்பு போயிட்டீங்க?
1: ஆமாங்க சார்.
0: எப்படி இருக்கு ஆறாம் வகுப்பு? ரொம்ப எளிமையா இருக்குதா கஷ்டமா இருக்குதா?
1: எளிமையா சார் இருக்கு.
0: அப்படியா? சரி, உங்க வீட்டுல நிறைய அந்த பூச்செடியெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா?
1: ஆமாங்க சார்.
0: என்னென்ன பூச்செடியெல்லாம் வச்சிருக்கீங்க?
1: மல்லிகைப்பூ இருக்கு சார்.
0: ஆ,
1: காக்கரட்டியா செடி இருக்கு சார்.
0: என்ன செடி? காக்கரட்டையான் செடி. ஆ, பூ. ம், காக்கரட்டான் பூ. ம்,
1: அப்புறம் ரோஸ் செடி இருக்கு சார்.
0: ம்,
1: அவ்வளோதாங்க சார்.
0: மூணு வச்சுருக்கீங்க?
1: ஆமாங்க சார்.
0: தோட்டத்தில் போய் இந்த செடிக்கெல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணியில் ஊற்றுவீங்களா? அந்த வேலையெல்லாம் செய்வீங்களா?
1: செய்வேன் சார்.
0: சரி, இப்போ என்ன விளையாட்டு விளையாட போறேன் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஆனா அவனா?
0: ம், அது எப்படி

0: விளையாடணும் தெரியுமா?
1: தெரியும் சார்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை தேன் பூச்சி. சரியா?
1: சரிங்க சார்.
0: அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வேண்டிய உயிர்மை எழுத்து பா.
1: குறிலா வேண்டியில்ல சார்.
0: குறில். தேன் பூச்சி. சேர்த்து சொல்லுங்க. பதே.
1: பதே. பாயில்.
0: இன். தேன் பூச்சின்னு தான்
1: சொன்னேன்
0: நான். பண். அடுத்து
1: பா. பாப்பு. பா. இச். பா. பாசி.
0: பாசி இல்லை. சரியா சொல்லுங்க. பசி.
1: சி.
0: பசி வருதா?
1: பசி.
0: பசின்னா என்ன அர்த்தம்?
1: பசிக்கிறது சார்.
0: சரியா?
1: சரிங்க சார்.
0: இரவு உணவு சாப்பிட்டீங்களா
1: சார்?
0: இரவு உணவு சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன்.
1: இன்னும் சாப்பிடல சார்.
0: சரி, இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கல்ல?
1: ஆமாங்க சார்.
0: ஸ்கூலுக்கு போனால் என்ன செய்வீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பள்ளிக்கு போனோன்னே என்ன பண்ணுவீங்க?
1: போனோன்னே எல்லாத்துக்கும், எல்லா டீச்சர்ஸ்க்கும் குட் மார்னிங் சொல்லுவேன்.
0: அதுக்கப்புறம் ப்ரேயர் நடக்கும்ல?
1: ஆமாம் சார்.
0: ப்ரேயரில் என்ன பாட்டு பாடுவீங்க?
1: தமிழ் தாய் வாழ்த்து சார்.
0: அப்படியா? சரி, தமிழ் தாய் வாழ்த்து என்னென்னு தொடங்கும்?
1: நீராறும் கடல் உடுத்த
0: அப்படின்னு தொடங்கும் இல்லையா? அது யார் எழுதுனாங்க?
1: ரவீந்திரநா.
0: முன்னாடி சரியா சொன்னீங்களா? சரியா சொல்லுங்க.
1: மனோமணியம் பேசுந்தரனா.
0: சரி, நம்ம தேசிய கீதத்தை யார் எழுதுனா?
1: ரவீந்திரநாத் தாகூர்.
0: அழகா சொல்லிட்டீங்க. சரியா?
1: சரிங்க சார்.
0: சரி, இப்ப சுதர்சனுக்காக பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: 1, 2, 3 and 4.
4: எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. மிஸ் ஷாட்டானத்த
5: ஹேப்பி பர்த்டே.
6: கோடை பண்பலை 100.5 27th உதய விழாவை முன்னிட்டு நாளை முதல் இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
7: ஆனந்தம் என்றே ஆரம்பம், எல்லோருக்கும் என் வந்தனம்.
8: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
9: கோடை பண்பலை வானொலி.
8: அறிமுக நேயர்கள் 24, 24, 24 அனைத்து நேயர்களும் 24, 24, 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42.
6: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
8: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.
10: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
11: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
12: நேரம் இப்பொழுது 8:41 ஆகுதுங்க. இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுறது நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
13: ஹலோ.
12: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
13: நான் ஸ்வாதி பேசுறேன்.
12: எந்த? தஞ்சாவூர்ல இருந்து. சரி, தஞ்சாவூரோட சிறப்புகள் ஒரு ரெண்டு சொல்லுங்க பார்க்கலாம்.
13: பெரிய கோவில்,
12: பெரிய கோவில்,
13: தலையாட்டி பொம்மை.
12: தலையாட்டி பொம்மை, தலையாட்டி பொம்மை எல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா?
13: வீட்டில் இருக்கு.
12: வீட்டில் இருக்கு. சரி, வீட்டில்

0: இருக்கீங்க?
1: அம்மா,
0: சரி, இப்போ விளையாட்டுக்கு போலாமா? இப்போ உங்களுக்கான விளையாட்டோட பெயர் குண்டக்க மண்டக்க, சரியா? அது எப்படி விளையாடுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு?
1: ஆ, தெரியும்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி, சரியா, பிடித்த விளையாட்டு. பசு தருவது?
1: பாஸ்கெட் பால்.

0: பழம்.
1: எழுதுறதுக்கு யூஸ் ஆஃப் ரைட்டிங்.
0: மாத்தி மாத்தி தானே.
1: ம், மரம் தருவது என்ன சொன்னீங்க?
0: மரம் தருவது பழம்.
1: ம், எழுத பயன்படுவது
0: பேனா.
1: நேரடி பதில் சொல்லக்கூடாது. அந்த மரம் தருவது என்ன சொல்லுவீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க.
0: பழம்.
1: ம், படிக்க பயன்படுவது
0: பேனா.
1: சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்ற உயிரினம்
0: புத்தகம்.
1: ம், சரி பரவாயில்ல, சரியாக சொல்லிட்டீங்களா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச. ஹலோ, கேட்குதா?
0: கேட்குது.
1: ம், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அவங்க பேர்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
0: காந்தி, நேரு, ராஜாராம்.
1: முழு பேர்.
0: வீர கட்டபொம்மன்.
1: முழுசா சொல்லு. வீரபாண்டிய கட்டபொம்மன்.
0: வீரபாண்டிய
1: கட்டபொம்மன்.
0: அம்பேத்கர்.
1: அம்பேத்கர் ஃப்ரீடம் ஃபைட்டர் கிடையாது அவர்.
0: மருது சகோதரர்.
1: சரி பரவாயில்ல, அழகா சொல்லிட்டீங்களா. பாடல் கேட்கலாமா? நன்றி
0: நன்றி.

நேரம் இப்பொழுது 8:49 ஆயிடுச்சுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நேரில் இன்று 10:00 ஒளிவனம் வரக்கூடிய தொலைபேசி வழி விருப்ப பாடல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் இன்று கோயம்புத்தூர் மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்குங்க.

இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். கேட்கப் போகும் இந்த பாடலை தொடர்ந்து ஒழிக்கவிருக்கிறது கொடைத்தென்றல்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: என் இனிய தமிழ் மக்களே,
2: வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட எந்த திரைப்படத்தோட தொடக்கமும் இந்த குரலோட தான் தொடங்கும். இன்னைக்கு நம்ம தமிழ் திரையுலகம் எத்தனையோ மாபெரும் கலைஞர்களை கொண்டாடியிருக்கு. அவங்க மறைஞ்சாலும் அவங்களோட படைப்புகள் மூலமா அவங்கள நினைவுல தேக்கி வச்சிருக்கு. தமிழ் மக்களோட திரைக்கலையோட தாகம், அந்த தாகம் தீர்க்கும் தண்ணீரா இந்த மாபெரும் கலைஞர்கள் எடுத்த திரைப்படங்கள் கோடிக்கணக்கான ரசிகர்களோட இதயங்களை கவர்ந்திருக்கின்றன. நடிகர்கள், கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், ஒப்பனை கலைஞர்கள், கதையாசிரியர்கள், திரைக்கதையாசிரியர்கள், வசனகர்த்தாக்கள், கலை இயக்குனர்கள்,

திரைப்பதிவாளர்கள்னு பல துறைகள் ஒரு திரைப்படத்தை உருவாக்க முக்கியமாக இருந்தாலும் அந்த எல்லா துறைகளையும் ஒன்றிணைச்சு ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிற மாதிரி ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் தான் உருவாக்குறாரு. அப்படிப்பட்ட இயக்குனர்களில் இயக்குனர் இமயம்னு பெயர் பெற்றவர் நம்ம பாரதி ராஜா. இன்னைக்கு நம்மளை விட்டு இயக்குனர் இமயம் பிரிந்து சென்று விட்டாலும் அவரோட படைப்புகள் அந்த கிராமத்து பசுமை மாறாம நம்ம மனசுல என்னென்னைக்கும் நிலைச்சிருக்கும்.

இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நம்மளை விட்டு பிரியலை. அவரோட படைப்புகள் வழியாக நம்ம கூடவே எப்பவும் நிலைச்சிருக்காரு. கோடை பண்பலை 100.5 இயக்குனர் இமயத்திற்கு, தேனி மாவட்டத்து அல்லி நகரத்து சினிமா பொக்கிஷத்திற்கு இசைமலர்கள் தூவி நினைவஞ்சலி செலுத்துகிறது. இது இந்திய சினிமா வரலாற்றின் கிராமத்து அத்தியாயங்களை காட்சிப்படுத்திய இயக்குனர் இமயத்திற்கு நினைவஞ்சலி. பாசத்திற்குரிய பாரதி ராஜா.

தேனி மாவட்டத்து அலி நகரத்தின் துடிப்பான இளைஞர் ஒரு கனவு கண்டார். இது இந்திய சினிமாவின் வரலாறாக மாறியது. அவருக்கு அந்த கனவு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமாவும் சரி இந்திய சினிமாவும் சரி ஸ்டுடியோக்களுக்குள்ளேயே தங்களுடைய பரிணாமங்களை வளர்த்தெடுத்துக்கிட்டு இருந்தன. அந்த காலகட்டத்தில் தான் அந்த இளைஞர் போராட்டங்களையும் பொறுமையையும் தன்னோட உறுதியான செயல்களாலையும் பயிற்சியாலையும் முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த முன்னெடுப்பு அவருக்கானது மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கானது. அந்த இளைஞர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா.

0: ஆனால் அவர் அல்லி நகரத்தில் இருந்தப்போ அவருக்கு அந்த பேர் இல்லை. அவரோட சின்ன வயசு பேர் சின்னசாமி. அவருக்கு பெரிய கனவு இருந்துச்சு. அதை நிறைவேற்ற சினிமா மேலே எக்கச்சக்கமான காதலோட சென்னைக்கு பயணமானார். அப்போது அவர் கையில் எந்த ஒரு சினிமா வாய்ப்புகளுமே இல்லை. ஆனால் மனசில் 1000 கனவுகள் மட்டும் இருந்தன. திரைப்படங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த கனவு அவரை சினிமாவோட அடிப்படைகளை கற்றுக்க தூண்டுச்சு. அவர் பலர்கிட்ட உதவி இயக்குனராக வேலை செஞ்சார். கன்னட திரைப்பட உலகத்தோட புகழ்பெற்ற இயக்குனர் புட்டனா கணக்கால் கிட்டதான் இவர் தன்னோட உதவி இயக்குனர் பயணத்தை தொடங்கினார். அதுக்கு பின்னாடி புல்லையா, எம் கிருஷ்ணன் ஐயர், அவினாசி மணி, ஏ ஜெகநாதன் மாதிரியான பல முன்னணி இயக்குனர்கள் கிட்ட சினிமாவை கத்துக்கிட்ட சின்னசாமி அந்த காலகட்டத்திலேயே வெறும் உதவி இயக்குனரா மட்டும் இல்லாம ஒவ்வொரு காட்சியை படமாக்குறப்பவும் ஒரு மாணவர் மாதிரி கவனிச்சு கதை எப்படி உருவாகுது, காட்சிகள் அந்த கதையிலிருந்து எப்படி உயிர் பெறுகின்றன, நடிகர்கிட்ட இருந்து எப்படி முக பாவனைகள், நடை, உடல் மொழி, நடிப்பை வெளியே கொண்டு வர்றதுன்னு பல விஷயங்களை கத்துக்கிட்டாரு. அவர் பல ஆண்டு காத்திருப்போட தன்னோட சொந்த கதையோட வாய்ப்பு தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தாரு. அந்த சொந்த கதையை தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகத்தோட உதவியோட ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படமா உருவாக்க இருந்தவர் அதை ஒரு வண்ண திரைப்படமா தமிழ் சினிமாவோட பாதையையே மாத்துற ஒரு மயில் கல் திரைப்படமா உருவாக்கி வெளியிட்டாரு. அதுதான் 16 வயதினிலே திரைப்படம்.
1: யாரு எது போசமாவ?
2: ஆமாத்தே,
1: எதுக்கு வர ஆள் கூட தெரியாம பேசாம போறிய? என்ன பாக்கப்பட்டு போறிய? போற இடத்துல சண்டை சத்திரம் இல்லாம ஒழுங்காயிரு. போடி மருமவனே, இது யாரு வருகிறதா? நம்ம களவாய மக போசம்மா கடலை வாங்கி தின்னு காசு கொடுக்காம போறா, இப்ப பாக்கப்பட்டு போறாடா? நல்லா இருந்தா சரிதே.
3: பசுமலதானா கிழக்க பள்ளிக்கூடந்தானா, ஆய்கோடு தானா சடிசு சொன்னபடி தானா?
4: அம்மா, எனக்கு இந்த தாவணி ரொம்ப பிடிச்சிருக்கு, கரெக்டா செலக்ஷன் பண்ணிருக்கியே.
3: ஆத்தாவா எடுத்துச்சு? நான் தான் எடுத்தேன், உன் நிறத்துக்கு எடுப்பா இருக்குன்னு ஆத்தா கிட்ட சொன்னப்போ ஆத்தா ஒழிச்சு மயிலுக்கு தான் நிறைய தாவணி இருக்க என்னத்துக்குன்னு நான் தான் கெஞ்சி சண்டை ஓட்டு வாங்கி வந்தேன். இல்லாத்தா
4: என்னது
3: சாவணி நான் தானே?
4: ஆமாடி, வேண்டா வேண்டானா கேட்டானா? கையில் இருந்த காசெல்லாம் கரைச்சு என கணங்காரையாவராக்கிட்ட திருக்கு பயவில.
3: பாத்தியா
4: பாத்தியா,

0: என்ன வயலு, கதவுல போர் தொங்குது, ஜன்னல்ல துணி ஆய போட்டிருக்கு, சீச்சால பூ போத்திருக்கு, மேஜிக்கு சீல ஓத்திருக்க, என்ன குளிருதா?
1: குளிருது. முஞ்ச பாரு, என் கூட படிச்ச பிள்ளைங்க நாளைக்கு திருவிழாக்கு வராங்க, இத பாரு. அப்ப வந்து மூஞ்ச காட்டி நிக்காத.
0: போமயிலு, நான் உனக்கு சந்தையில இருந்து சட கொஞ்சம் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன், இத வச்சு காட்டிக்க நல்லா இருக்கு.
1: கொஞ்சமா, அத நீயே வச்சுக்க, உனக்கு தான் நல்லா இருக்கும். எனக்கு மாத்துக்கு பட்டு குந்த மாதிரி.
2: ஆனா இந்த படம் அவருக்கு ஒரு அடையாளத்தை மட்டும் இல்ல, கிராமிய இயக்குனர் அப்படின்னு முத்திரை குத்த பார்த்தது. ஆனா அதையும் அவர் சமாளிச்சாரு. அது அவரோட திறமை மேல மக்களுக்கு அதீத நம்பிக்கையையும் பற்றையும் கொண்டு வந்தது. அந்த திரைப்படம் தான் சிகப்பு ரோஜாக்கள்.
3: மிஸ்டர் ராஜகோபால், 100 குற்றவாளிகள் வெளியே இருக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட உள்ள இருக்க கூடாது. Am I correct?
4: Sure. No doubt.
3: Frank-ஆ சொல்லணும்னா உங்க டிபார்ட்மெண்ட்னாலேயே நான் பாதிக்கப்பட்டேன்.
4: Is it? In which way?
3: என்னுடைய ஃபாதர் எந்த குற்றமும் செய்யாம 7 இந்த ஜெயிலேயே இருந்திருக்கார். அந்த அனுபவத்தினால அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு என்னோட அவுட் ஹவுஸ்ல மனநிலை சரியில்லாம கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்க. என்னுடைய ஃபாதர் மாதிரி இங்க நிறைய பேர் இருப்பாங்கிற நம்பிக்கையில தான் வருஷம் இங்க வந்து கைதிகளுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
4: சாரி மிஸ்டர் திலீப், நீங்க சொல்றது உண்மைன்னா ஐ ஃபீல் வெரி சாரி.
3: Well, it's too late now.
4: பாரு மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில்.
3: வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு.
2: இது மாதிரி எத்தனை எத்தனை புதிய அத்தியாயங்களை திறந்த இயக்குனர் இமயம் இன்னைக்கு நம்ம கூட இல்ல. ஆனா எப்பவுமே அவரோட படைப்புகள் நம்ம கூட இருக்கும். இந்த படைப்புகளோட பெருமை பேசி கோடை பண்பலை 100.5 இயக்குனர் இமயத்திற்கு நினைவஞ்சலி செலுத்துது. இது பாசத்திற்குரிய பாரதி ராஜா.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

தமிழ் சினிமா வரலாறு. 16 வயது நிலைக்கு முன்பு 16 வயது நிலைவுக்கு பின்பனு ஒரு திரைப்படத்தை வச்சு பிரித்து பார்க்கும் போக்கு நெடுங்காலமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஒரு பெரிய மாற்றம், தடம் பதிக்கும் ஆர்வம், சினிமா மீதான காதல், இது எல்லாம் தான் இயக்குனர் இமயத்தின் இந்த இமாலய சாதனையை தனது முதல் திரைப்படத்திலேயே செய்ய வச்சது. 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படம் பாரதி ராஜாவிற்கு முதல் திரைப்படமாக மட்டுமல்ல முதல் முகவரியாகவும் ஆனது. ஆனா அந்த முதல் படைப்பே பல இயக்குனர்களுக்கு அரிச்சுவடி பாடமானதுதான் இன்னும் சிறப்பு.

0: இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தனது கேமராவை தூக்கிக்கிட்டு கிராமங்களின் இதயங்களை படம் பிடிச்சு காட்டினாரு. வயல்வெளிகள், மண் பாதைகள், குளக்கரைகள், மலைத்தொடர்கள், எளிய மனிதர்களின் வாழ்க்கை, இப்படி தமிழ் சினிமா பார்த்திராத பல விஷயங்களை முதன் முறையா நாம நிஜமா பாக்குறது மாதிரியே திரையில ஓட விட்டாரு.
1: உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு தடவை ராமருக்கு தண்ணி தாகம் எடுத்தப்போ அணிலு எழுதி கொடுத்துச்சு. இந்த ஓனா என்ன செஞ்சு தெரியுமா?
0: அது திரையரங்கம் முழுக்க மண்மணம் மணக்க செஞ்சது. அந்த இளம் வயது இயக்குனர் இமயத்தோட மனசுல எப்படி மயில் கதாபாத்திரம் உருவாச்சு, சப்பானி கதாபாத்திரம் உருவாச்சு,

0: பரட்டைன்னு ஒரு வில்லன் கதாபாத்திரம் உருவாச்சுன்னு யோசிச்சா அது இன்னும் அபூர்வமான கற்பனைகளை நெஜத்திலிருந்து வார்த்தெடுத்த வித்தையை கத்து கொடுக்கும். நாம நம்ம ஊர்களில் பார்த்த மனிதர்கள் மாதிரியே இந்த கதாபாத்திரங்கள் உண்மையா இருக்கேன்னு பலரும் திரும்ப திரும்ப திரையரங்கத்துக்கு வந்து அந்த திரைப்படங்களை ரசிச்சாங்க. கனவுகள், காதல், ஏமாற்றம், வேதனைகள், இப்படி அந்த கதாபாத்திரங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு உணர்ச்சியையும் பார்வையாளர்களுக்கு அவங்க மனசுல நேரடியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற வித்தைய இயக்குனர் பாரதி ராஜா எப்படி சாத்தியப்படுத்தினார்னு அன்னைக்கு எல்லாரும் பிரமிச்சாங்க. அது ஒரு புது திரை மொழிய உருவாக்குச்சு. கிராமம் பின்னணி இல்ல, அது ஒரு கதாபாத்திரம்னு மக்களை உணர வச்சது. இயற்கை ஒரு காட்சி அமைப்பு இல்ல, அது கதையோட உயிர்னு உருவாச்சு. நடிகர்கள் இனியும் நடிகர்கள் மட்டும் இல்ல, அவங்க அந்த கதாபாத்திரமா வாழணும்னு ஒரு கட்டாயத்தை உருவாக்கி கொடுத்தது இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட அந்த திரைமொழி.
1: வந்து என்ன தேய்ச்சிட்டு போனா
2: அதுக்கு வேற ஆளை பாரு, ஆறு நீட்டி வேலை செய்யப்படாது, கை நீட்டி காசு வாங்கப்படாதுன்னு மயில் சொல்லி
0: இன்னைக்கும் 16 வயதினிலே ஒரு திரைப்படமா மட்டும் இல்லாம அது தமிழ் சினிமாவோட திசைய மாற்றிய ஒரு கலாச்சார நிகழ்வாதான் பார்க்கப்படுது. மண்ணோட மனத்தையும் காலத்தோட உணர்வுகளையும் திரும்ப திரும்ப அந்த இயக்குனர் இமயத்தோட முதல் படைப்பு நமக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு, எப்பவும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இது கோடை பண்பலை 100.5. இயக்குனர் இமயத்திற்கு நினைவஞ்சலி செலுத்தும் பாசத்திற்குரிய பாரதிராஜ்.

0: ஒரு நல்ல இயக்குனர் சிறந்த திரைப்படங்களை உருவாக்குவார். ஆனா ஒரு மாபெரும் இயக்குனர் ஒரு சிறந்த தலைமுறைய உருவாக்குவார். அந்த மாதிரிதான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஒரு திரைப்படத்தை மட்டும் இல்ல, அது கூடவே அந்த திரைப்படத்துல நடிக்க பல புதுமுகங்களை அறிமுகம் செய்வார். அவரோட டைட்டில் கார்டுல அறிமுகம்னு பெயர் வந்தாலே போதும், வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துடும்னு கோலிவுட்டை வட்டமிட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஆனா அவரோட தேடல் எல்லாமே கிராமத்துலதான். எதேச்சையா ஒரு கடையில பார்த்த நபரை அறிமுகம் செஞ்சு அடுத்த திரைப்படத்துல வெள்ளித்திரை நாயகனா மாத்திர ஒரு மாயா ஜாலத்தை செஞ்சவருதான் நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அவரோட திரைப்படங்களை பார்த்தாலே தெரியும், ஒரு விஷயம் தெளிவா புரியும், அவர் நட்சத்திரங்களை தேடல, அவர் கதாபாத்திரங்களை தான் தேடி இருக்காரு.
1: அதிகாரம் பண்றவ கொதிக்கிற குழம்பு சட்டியும்

0: காரியம் கேளு, வர வேணா உடுத்தன சொல்லு. நால பின்ன நான் குத்த வச்சுட்டா குடுத்த கட்ட மாமனா வரணும், அனுப்பி வை.
1: அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கிற முகமோ உடல் மொழியோ இருக்கிற ஒருத்தரை பார்த்துட்டா விட்டுடு வரா என்ன? அதனாலதான் யாருக்குமே தெரியாத பல இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அவரோட கேமரா முன்னாடி நிறுத்தி தமிழ் சினிமாவோட பிரபல நட்சத்திரங்களா உயர்த்தி இருக்காரு. இப்போ சமீபத்துல வெளியாகி சிறப்பான வரவேற்பை பெற்ற தாய்க்கிழவி படத்துல நடிச்சதை பத்தி நடிகை ராதிகா இயக்குனர் இமயத்துக்கிட்ட போய் பகிர்ந்துகிட்ட அந்த உணர்ச்சி பூர்வமான நிகழ்வுக்கு காரணம், நடிகை ராதிகாவ தமிழ் சினிமாவுக்கு கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்துல அறிமுகப்படுத்தினது அப்படிங்கிற ஒரு காரணமும்.

நடிகர்கள்ல கார்த்திக், ராதா, ராதிகா, ரேவதி, பாண்டியன், நெப்போலியன், இப்படி நீண்டுகிட்டே போற ஒரு பட்டியல தமிழ் திரைப்பட வரலாற்றுல ஒரு முக்கியமான அத்தியாயமா தன்னோட கையாலேயே எழுதின சிறப்பு பாரதி ராஜா அவர்களுக்கு தான் இருக்கு. முக்கிய கதாபாத்திரங்கள் மட்டும் இல்லாம துணை நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள்னு எவ்வளோ பேரை அறிமுகம் செஞ்சிருக்காரு தெரியுமா? ஜனகராஜ், வடிவுக்கரசி இவங்களுக்குள்ள இருக்கிற குணச்சித்திர நடிப்பை வெளிக்கொண்டு வந்ததும் இயக்குனர் இமயத்தோட செயல்தான். இயக்குனர்கள்ல பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, பொன்வண்ணன் மாதிரியானவங்களும் இவரோட பயிற்சி பட்டறையிலிருந்து வந்தவங்க தான். ஒரு விதைய பார்த்தா அது மரமா வளரும்னு முன்கூட்டியே ஒரு விவசாயி கணிக்கிற மாதிரி, ஒரு முகத்தை பார்த்து இந்த முகம் நட்சத்திரமா மிளிரும்னு கணிக்கிறவர் தான் பாரதி ராஜா. தமிழ் சினிமா பல தலைமுறைகளா ரசிகர்களை கட்டி போட்டு வச்சிருக்கிற பல பயணங்கள்ல ஆரம்பத்திலிருந்தே கிராமத்து வாசனையோட சினிமா இலக்கணத்தை மெருகேத்தியும் உடச்செறிஞ்சும் பல மறக்க முடியாத படைப்புகளை கொடுத்தவர் தான் நம்ம பாரதி ராஜா. இது கோடை பண்பலை 100.5 இயக்குனர் இமயத்திற்கு நினைவஞ்சலி செலுத்துகிறது. இது பாசத்திற்குரிய பாரதி ராஜா.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங்.

0: foundation. Chettinad Cement, the perfect concrete choice for your home.
1: சில கூட்டணிகள் காலத்தை வென்று நிற்கும், சில கூட்டணிகள் மனிதர்களை வென்று நிற்கும், சில கூட்டணிகள் கலையுலகையே வென்று நிற்கும். அப்படி ஒரு கூட்டணி அமைத்து அதில் மக்கள் மனதை வென்ற ஒரு கலைஞன் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு சூப்பர் கூட்டணின்னு சொல்கிற கூட்டணிகளில் இன்னும் சிறப்பானதாக சொல்லணும்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, இசைஞானி இளையராஜாவை சொல்லலாம். அது ஒரு மாயாஜால கூட்டணி.

இயற்கைக்கும் இசைக்கும் இடையில இருக்கிற அந்த ஈர்ப்ப வெளிக்காற்ற கேமராவை தன்னோட இயக்கத்துல கட்டி வச்சுக்கிட்ட இயக்குனரும் சினிமா காட்சிகளுக்கு மக்கள் மனச இழுத்துக்கிட்டு வந்து கட்டி போற வித்தையை கத்துக்கிட்டு செயல்பட்ட ராகதேவன் இசைஞானி இளையராஜாவோட கூட்டணி நமக்கு எத்தனையோ அற்புதமான படைப்புகளை கொடுத்திருக்கு. நிலையில்லாத இந்த உலகத்துல நிச்சயம் இல்லாத அடுத்த நாள்ல இவங்க கூட்டணியில உருவான பாட்டை கேட்டாலே போதும்னு சொல்ற மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கும்? பாரதி ராஜாவோட கேமரா வழியா கிராமத்து அழக ரசிச்ச நாம இளையராஜா அவர்களோட இசை வழியா அந்த மண்ணோட இதய துடிப்ப கேட்டோம். இயக்குனர் காட்சிய கவிதையா எழுத இசைஞானி அதுக்கு உயிர் கொடுத்து வாசிச்சாரு. அப்படி உருவான படைப்புகளோட பட்டியல் போட்டா மனசு ரீங்காரம் செய்யும். அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள்னு இந்த பட்டியல் நீண்டு கிடக்க. தலைமுறைகள் மாறலாம், ஆனா சினிமா காற்ற கவித்துவமான கிராமத்து உறவுகளும் உணர்வுகளும் என்னைக்கும் மாறாதவை. அதுக்கு இசைய கம்ப்யூட்டர்லயும் போடலாம், அதுக்கு நானும் தயார்னு இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட இணைந்து இயக்குனர் இமயம் மக்களுக்கு கொடுத்த படைப்புகளும் அருமையானவை.

கிழக்கு சீமையிலே கருத்தமான அவரோட கிராமத்து அத்தியாயம் கணினி இசைக்கும் ஒத்திசெஞ்சு போச்சு. நவீன காவியம் படைக்க இயக்குனர் இமயத்துக்கு பெருமையும் கூடுச்சு.

பசுமையான வயல்வெளிகளில் வீசுற காத்தா மட்டும் இல்லாம காதல் சொல்ற மின் உணர்வா, தாய் மண்ணோட பெருமை சொல்ற கதையா, மனித உறவுகளோட ஆழத்தை தொட்டு பார்த்த அழகா, இயக்குனர் இமயத்தோட காட்சிகளும் இசை கூட்டணியில உருவான பாடல்களும் காட்சிகளுக்கு பொருத்தமான பின்னணியும் அடுத்த தலைமுறையையும் கட்டி போட்டது.

இயக்குனர் இமயம். காலத்துக்கு ஏத்த கதை சொல்ற இயக்குனர் மட்டுமல்ல, காலத்தோட இணைஞ்சு தன்னை மெருகேத்திக்கிட்ட மாபெரும் இயக்குனர். அவர் மறைஞ்சாலும் அவர் படைப்பு வழியா அவர் நம்ம கூடவேதான் இன்னைக்கும் என்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருப்பாரு. இசை சுவடுகள் மீண்டும் ஒரு முறை பதியட்டும். இப்போது காலத்தால் மறைந்தாலும் இசையால் இருக்கட்டும் இயக்குனர் இமயம்.

பாரதி ராஜா. இது கோடை பண்பலை 100.5. இயக்குனர் இமயத்திற்கு நினைவஞ்சலி செலுத்துகிறது. இது பாசத்திற்குரிய பாரதி ராஜா.

0: இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை ஒரு சிறந்த இயக்குனராக மட்டுமே நாம் பார்க்க முடியாது, அவரை ஒரு சமூக சிந்தனையாளராகவும் பார்த்தே தீரணும். தன்னோட திரைப்படங்களை வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் மக்கள் பார்க்க வரல, அதிலிருந்து ஏதாவது ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு போக வராங்கன்னு புரிஞ்சுட்டு தான் தன்னோட எல்லா திரைப்படங்கள்லையும் ஏதாவது ஒரு சமூக கருத்தை அவர் வலிஞ்சு திணிக்காம அதை இயல்பா கொடுத்திருப்பாரு.
1: காடு, மொட்டை காடு, செங்காத்து வீசும் காடு.

0: சில திரைப்படங்களில் அது ஒரு வசனமாக இருக்கும், சில திரைப்படங்களில் அது ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். ஒரு காட்சி அமைப்பு, ஒரு உடை அமைப்பு, இப்படி ஏதோ ஒரு விஷயம் சமூக சிந்தனையோட அவரோட படங்களில் கண்டிப்பாக இருக்கும். அது சமூக மாற்றத்துக்காக இயக்குனர் இமயம் எடுத்த முயற்சிகள். சினிமா ஒரு சமூக மாற்றத்திற்கான கருவின்னு புரிஞ்சுகிட்டவர் பாரதி ராஜா.
1: அதாவது வந்து தரணி போட்டு தாயமங்கலம் நாடு வச்சு நம்ம நாட்டாம கரையாவது நம்ம பாட்டை வச்சு நமக்கு எல்லாம் டீச்சலவுக்கு 15 ரூபாய் கொடுக்க போற அவரு.
2: என்னண்ணே இந்த ஜாதி சனத்துக்கு நம்முடைய புகழ் கியாதி கீர்த்தி இதை பத்தி எல்லாம் வந்து விளக்கமா விவரமா எடுத்து சொல்லு.
1: சொல்லிருவோமா?
2: சொல்ல.
1: ஐயா பாடறியா படிப்பறியா பள்ளிக்கூடம் தானறியா எடறியா எழுத்தறியா எழுத்து வகை நான் அறியா வாயில வந்தபடி வாயில வந்தபடி வாயில வந்தபடி வகையுடனே நான் படிப்பேன் வரதராஜன் பாட்டு நீங்க வணங்க வேணும் கேட்டு வரதராஜன் பாட்டு நீங்க வணங்க வேணும் கேட்டு.
0: தமிழ் சினிமா எத்தனையோ காதல் கதைகளை சொல்லி இருக்கு, எத்தனையோ குடும்ப கதைகளை சொல்லி இருக்கு. ஆனா பாரதி ராஜா அவர்களோட திரைப்படங்கள்ல வர காதலும் ஒரு சமூக இணைப்பை சொல்லும், குடும்ப கதைகளும் வீட்டில் நடக்கிற அநீதிகளை வெளிச்சம் போட்டு காட்டும். குறிப்பா சாதி வேறுபாடு, பெண் குழந்தைகளோட நிலை, பெண்களுக்கான உரிமைகள், சமூக சமத்துவம், நாட்டுப்பற்றுன்னு இப்படி முக்கியமான சமூக பிரச்சனைகளை துணிச்சலான காட்சிகளா அவர் திரைப்படங்கள்ல அமைச்சிருப்பாரு. வேதம் புதிது, சாதி அடிப்படையில பாகுபாடு பாக்குறத நேரடியாவே கேள்வி கேட்டுச்சு. மனுஷனை விட சாதி பெருசான்னு ஒரு பெரிய கேள்விய சமூகத்துக்கிட்ட முன்வச்ச படம் அது. கருத்தம்மா, பெண் சிசு கொலை, இந்த சமூகத்துல எவ்வளவு கொடூரமான அவலத்தை ஒரு பாலினத்தை அடிப்படையா வச்சு உருவாக்கி இருந்ததுன்னு எடுத்து காட்டுச்சு. ஒரு பெண் குழந்தையோட உயிரும் கனவும் எவ்வளவு விலை மதிக்க முடியாததுன்னு அந்த படம் ஒரு சிறந்த பாடமாயிருந்துச்சு. இன்னும் சொல்லணும்னா பாரதி ராஜா அவர்களோட திரைப்படங்கள்ல பெண்கள் வெறும் கவர்ச்சி நாயகிகளா மட்டுமே காட்டப்பட்டது இல்லை, அவங்க கதையோட மையமா இருப்பாங்க. அவங்களோட உணர்வுகள், போராட்டங்கள், கண்ணீர், தைரியம், இது எல்லாத்துக்குமான ஒரு குரலா அவரோட திரைப்படங்கள் இருக்கும். ஒரு இயக்குனர் திரைப்படங்களை உருவாக்கலாம், ஆனா ஒரு சமூக சிந்தனையாளரால மட்டும்தான் சமூகத்தவே கேள்வி கேட்கிற ஒரு படைப்பை உருவாக்க முடியும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஒரு சமூக சிந்தனையாளர். அவர் புரட்சியால இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் தமிழ் சமூகம் தலை நிமிர்ந்து நிற்கும். அவரோட படைப்புகளால அவர் என்னைக்கும் தமிழ் சமூகத்தோட இருப்பாரு. கோடைப்பண்பலை 100.5 இயக்குனர் இமயத்திற்கு நினைவஞ்சலி செலுத்துகிறது. இது பாசத்திற்குரிய பாரதி ராஜா.

இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. இந்த பேரை கேட்ட உடனே உங்க ஞாபகத்துக்கு வர்றது என்ன? இயக்குனரோட இரண்டு கைகளும் வணக்க சொல்ற அந்த காட்சி. திரைக்கு பின்னாடியே பல ஆண்டுகள் ஏன் தன்னோட மொத்த சினிமா வாழ்க்கையுமே கழிச்ச பாரதி ராஜா அப்பப்ப படங்கள்ல ஒரு சில காட்சிகள்ல மட்டும் முகத்தை காட்டுவாரு. அப்படியே வந்தாலும் இயக்குனராகவே நடிப்பாரு. அது அவரோட இயல்பு. அதுலேருந்து அவர் மாறினது இல்லை. ஆனால் அவர் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் புதுமையான ஒரு விஷயமா இருந்தது. அதையும் அவர் கச்சிதமாக செஞ்சார். இயக்குனர் முதல் நடிகர் வரை பாரதி ராஜா அப்படின்னே இந்த அத்தியாயத்துக்கு பெயர் கொடுத்துருக்கலாம். தாவணி கனவுகள் திரைப்படத்தில் இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் கூட ஒரு காட்சியில் இயக்குனராகவே வருவார் பாரதி ராஜா. அப்ப அவரோட அந்த துடிப்பான உடல் மொழிய பார்த்திருப்போம். ஆனா அதே இயக்குனரை கொஞ்சம் வயதான பிறகு உணர்வு பூர்வமான கதாபாத்திரங்கள்லையும் நகைச்சுவை கலந்த துடிப்பான வயோதிக கதாபாத்திரங்கள்லையும் பார்த்தப்போ இந்த காலத்து தலைமுறைக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் டைரக்டர் டச். எதை தொட்டாலும் சிறப்பானதா மாத்துறது, அதுதானே பாரதி ராஜா அவர்களுக்கு இயல்பு. மணிரத்னம் அவர்களோட இயக்கத்துல ஆயுத எழுத்து திரைப்படத்துல வில்லன் கதாபாத்திரத்திலையும், பாண்டிய நாடு திரைப்படத்துல ஒரு அன்பான தந்தை கதாபாத்திரத்திலையும், குரங்கு பொம்மை, நம்ம வீட்டு பிள்ளை, ஈஸ்வரன், திருச்சிற்றம்பலம், மகாராஜா மாதிரியான திரைப்படங்கள்ல இவரோட நடிப்பு ஒரு ஆழமான இயக்குனர் நடிச்சா இன்னும் ஆழமான புரிதல் பார்வையாளர்களுக்கு கிடைக்கும்னு புரிய வச்சது. காலம் மாறினாலும் தலைமுறைகள் மாறினாலும் தன்னை மாற்றிக்கொண்டு புதிய ரசிகர்களோட இதயத்திலையும் இடம் பிடிச்சவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. இயக்குனரா அவர் ஒரு பல்கலைக்கழகம்னா அவரது நடிப்பு நடிகர்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம். இன்று இயற்கை எடுத்துக்கொண்டது அவரோட உடலை மட்டும்தான். அவரது சினிமா மூலமா ஒரு அரிய படைப்பா, சிறந்த கதாபாத்திரங்களா, மெய்சிலிர்க்க வைக்கும் உணர்வா என்னைக்கும் நம்மோட நிறைஞ்சிருப்பார் அவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. கோடை பண்பலை 100.5 இயக்குனர் இமயத்திற்கு நினைவஞ்சலி செலுத்துகிறது. இது பாசத்திற்குரிய பாரதி ராஜா.

நடிப்பின் பல்கலைக்கழகமாய் திகழ்ந்த சிவாஜி கணேசன் அவர்களை இயக்கிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நடிகர் திலகத்திற்கே புதிய சினிமாவை காட்டி கொடுத்த பெருமை பெற்றவர். கதை, கதையின் போக்கு, அந்த காட்சியின் நிலை, அந்த கதாபாத்திரத்தின் நிலை, இப்படி எத்தனை எத்தனையோ விஷயங்களை உள்வாங்கி நடிக்கும் நடிகர் திலகம் இயக்குனர் இமயத்தின் இயக்கும் விதத்தை புரிஞ்சுக்க கொஞ்ச நாட்கள் பிடித்ததாம். கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் நடித்த காட்சிகளும் இருந்தன அப்படின்னு நடிகர் திலகமே சொல்லியிருந்தார். ஆனால் திரையில் அந்த காட்சியை பார்த்து

0: அது இயக்குனர் இமயத்தின் காட்சிப்படுத்துதல், கற்பனை செய்தல், சினிமாவை காதலித்தல் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். பாரதிராஜா அவர்கள் சினிமாவை காதலிச்சதுனால அவர் தன் சினிமா குடும்பத்தை மெருகேற்றும் விதமா பாரதிராஜா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சினிமா அப்படிங்கிற ஒரு திரைப்பட கல்லூரியை உருவாக்கி இளம் இயக்குனர்களுக்கு பாடம் எடுத்தார். ஒரு மனிதனின் வெற்றியை அவரது விருதுகள் மட்டுமே அளவிட முடியாது. ஆனா சில நேரங்கள்ல அந்த விருதுகள் அவர் இந்த உலகுக்கு செஞ்ச பங்களிப்பின் சாட்சிகளா மாறுகின்றன. அப்படிப்பட்ட எண்ணற்ற அங்கீகாரங்களை பெற்றவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. அவரோட மாணவர்களாய் மிளர்பவர்கள் பலர், அதே மாதிரி அவரது வெற்றிக்கு பதக்கங்களாய் மின்னும் விருதுகளின் பட்டியலும் பல. தமிழ் சினிமாவின் எல்லைகளை விரிவுபடுத்திய அவரது கலை பயணத்திற்கு இந்திய அரசின் 2004 கிடைத்த பத்மஸ்ரீ விருது ஒரு சிறந்த கௌரவம். அதேபோல் தேசிய விருதுகள் பல பெற்ற இயக்குனர் இமயம் 1982 தனது தெலுங்கு திரைப்படமான சீதா கோக்க சில்கா திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை பெற்றார். அதன்பின் 1986 முதல் மரியாதை, 1988 சிறந்த சமூக பிரச்சினை பேசும் படம் என்ற தேசிய விருதை வேதம் புதிது திரைப்படம், 1995 கருத்தம்மா திரைப்படத்திற்கும், 1996 அந்தி மந்தாரை திரைப்படத்திற்கும், 2001 கடல் பூக்கள் திரைப்படத்திற்காக சிறந்த திரைக்கதை தேசிய விருதும் பெற்றார். தேசிய அளவில் இத்தனை விருதுகள் என்றால் மாநில அளவில் விருதுகள் பட்டியல் இன்னும் நீளும். 1977 16 திரைப்படத்திற்கு சிறந்த இயக்குனர் விருது, 1979 புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்கான விருது, 1981 அலைகள் ஓய்வதில்லை, 1994 கருத்தம்மா, 2003 ஈரநிலம் திரைப்படத்திற்காக சிறந்த மாநில திரைப்பட விருதுகளை பெற்றார் இயக்குனர் இமயம். இதன் உச்சமாக 2001 தமிழ்நாடு மாநில திரைப்பட கௌரவ விருதான அறிஞர் அண்ணா விருதையும் பெற்றார். ஆந்திர மாநில திரைப்பட விருதான நந்தி விருதும் 1981 சீதா கோக்க சில்கா திரைப்படத்திற்காக பெற்றார். இதை தவிர எத்தனை எத்தனையோ விருதுகள். சென்னை சத்யபாமா பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ டாக்டர் பட்டமும் பெற்றிருந்தார். இத்தனை விருதுகள் பெற்றாலும் அவர் வென்ற உயரிய விருது மக்களின் மனம். இன்று என் இனிய தமிழ் மக்களே என்று சொல்ல அவர் இல்லை என்பது நம்மை வருந்து செய்கிறது. ஆனால் அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் காட்சிகளாலும் கதைகளாலும் இசையாலும் நினைவுகளாலும் நம்மோடு என்றென்றும் பயணிக்கும். இயக்குனர் இமயம் பத்மஸ்ரீ பாரதிராஜா அவர்களுக்கு கோடை பண்பலை 100.5 இதயபூர்வமான நினைவஞ்சலியை செலுத்துகிறது.
1: பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா.
0: நேயர்களின் மனதில் என்றும் மண்ணின் வாசனையை கொடுத்து சென்ற இயக்குனர் இமயத்தை கொண்டாடுவோம். பாரதிராஜா அவர்களின் படைப்புகள் காலத்தை கடந்தும் வாழும்.

நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிற்கு நினைவஞ்சலி. இது பாசத்திற்குரிய பாரதி ராஜா. நன்றிகளோடு விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான்.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: கொடிப்பண்பலை 100.5. தென்றல் தவழும் தேன் நகரம், தொழிலின் துடிப்பையும் தமிழின் இனிமையும் தன்னகத்தே தாங்கி நிற்கும் மாநகரம், சிறுவாணி நீரின் சுவையைப் போல அங்குள்ள மக்களின் அன்பும் என்றும் இனிமையானது. மேற்கு தொடர்ச்சி மலையின் நிழலில் உழைப்பையும் உறவுகளையும் சமமாக நேசிக்கும் கோவை மண்ணின் நல்லுள்ளங்களுக்கு இந்த

0: இனிய இரவில் இசை வழியே எமது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களோடும் இனிய நினைவுகளோடும் துவங்குகிறது கொடிப்பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட நேயர்கள் இணையலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24 என்று அறிமுக நேயர்கள் 24 24 24 என்று எண்ணிலும், வழக்கமான நேயர்கள் 24 24 29 என்று எண்ணிலும், கொடைக்கானலின் முன்னிணைப்பாக 045 42 என்ற எண்ணையும் இணைத்து தொடர்பு கொள்ளலாம். இந்த இனிய இரவு பயணத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க இருப்பது உங்களில் ஒருவன் நான், ஹரிஹரன். இணைப்பில் காத்திருக்கும் முத்தான அழகான நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் கரும்பட்டியிலிருந்து கண்ணன் பேசுறேன்.
0: கண்ணன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் ஐயா. என்ன பாடல் வேண்டும்
1: மேடம்? சார், கிழக்கே போகும் ரயில் படத்துல இருந்தீங்க, பூவரசங்க பூத்தாச்சு அந்த பாடல்
0: கொடுத்துடணுமா ஐயா?

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொடிப்பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கோவை மாவட்ட நேர்களுக்காக. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்
0: வருக. வணக்கம். யார், எங்கிருந்து ஐயா? நல்லா இருக்கும் ஐயா. தங்கள் இல்லத்தில் இருந்து நல்லமா? ஓகே ஐயா. என்ன பாடல் ஐயா வேண்டும்? சரி ஐயா, நன்றி ஐயா.
1: தேங்க்யூ.

0: நேயர்கள் இணைந்திருப்பது கொடிப்பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கோவை மாவட்ட நேயர்களுக்காக இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்
1: வணக்கம்.
0: வருக வணக்கம். யார் இங்கிருந்த ஐயா?
1: கோயம்புத்தூர் சிவானந்தகாலன். சிவானந்தன்
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: மன்மதன் படத்துல இருந்து பொட்டு வச்ச மல்லிகை மட்டும்
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா ஐயா?
1: 27வது

0: நேயர்கள் இணைந்திருப்பது கொடிப்பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கோவை மாவட்ட நேயர்களுக்காக. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்,
1: நான் கோயம்புத்தூர் சார். நான் கரூர் வந்திருக்கேங்க சார். நான் கல்லுக்குள் ஏறோங்கிற படத்துல இருந்து சிறு கண்மணி போன் பண்ணிட்டேன். எனக்கு வேணும்
0: பாரதிராஜ். கண்டிப்பா கொடுத்துடலாமா? உங்களுக்காகவும் கொடைப்பண்பலை நேயர்களுக்காகவும்
1: சார். அவர் என்னுடைய தர்ப்பணம் சார். அவருக்கு நான் கண்ணீர் அஞ்சலியே அந்த பாட்டை தர்ப்பணிக்கிறேன் சார்.
0: நன்றிம்மா. கண்டிப்பா எல்லாருக்காகவும் கொடுத்துடலாம்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கொடிப்பண்பலை 100.5 நினைவே சுகம். இரவின் அமைதி, இசையின் இனிமை, நினைவுகளின் மென்மை, இவை மூன்றும் சங்கமிக்கும் நினைவே சுகம் இன்று கோவை மாவட்ட நேயர்களுக்காக. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த அன்பான முத்தான நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யாருங்கன்னு பேசுறீங்கம்மா?
1: நான் கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரம்.
0: நன்றி அம்மா.
1: கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரத்துலேருந்து மனுஷி பேசுகிறேன்.
0: காந்திபுரத்துலேருந்து பேசுகிறீங்களாம்மா? என்ன பாடலம்மா வேணும்?
1: ஊரை விட்டு ஊர் பழத்துலேருந்து சொர்க்கமே என்றாலும் பாட்டு.
0: கண்டிப்பாக அந்த பாடல் உங்களுக்காகவும் கொடிப்பண்பலை நேயர்களுக்காகவும் இது இசைக்கிறது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொடிப்பண்பலை 100.5 நினைவு சுகம். இன்றைய நினைவு சுகம் கோவை மாவட்ட நேயர்களுக்காக இணைப்பில் காத்திருக்கும் அழகான முத்தான நேயர், வருக வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கத்துடன் கோவை மாவட்டம் கோவை புதூர்லேருந்து ஏவிஜி முத்துக்குமார் பேசுகிறேன்.
0: முத்துக்குமார் ஐயா, இரவு வணக்கம். என்ன பாடல் ஐயா வேண்டும்?
1: சார், காதல் ஓவியம் படத்திலிருந்து வெள்ளி சலங்கைகள் பாடல்.
0: காதல் ஓவியம் படத்திலிருந்து வெள்ளி சலங்கைகள் பாடல் கேட்கலாம், உங்களுக்காகவும் கொடி பண்பலை நேயர்களுக்காகவும்.

தஜனு தஜனு தஜிமி தஜிமி தகதித்தாம் தகதாம் பரகதாம் தத்தரித்த ஜனு தகததித்த ஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிந்த தத்ததிந்த தகஜனுதா தத்தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம் தஜம் தஜம் த தக்கிட்டத்தாம் தக்கத்தாம் தத்தாம் தகிடுதாம் தஜம் தஜம் தஜம் தஜம் தரகிடுதாம் தக்கத்திமி தகிடுதாம் தாம் தாம் தரகிடுதை தரகிடுதாம் திரகிடுதை தரகிடுதாம் திரகிடுதை தரகிடுதாம் திரகிடுதை தரகிடுதை

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொடிப்பண்பலை நொறுப்புள்ளி ஐந்தின் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கோவை மாவட்ட நேயர்களுக்காக இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சூலூர்லேருந்து கண்ணன் பேசுறேன் மேடம்.
0: கண்ணன் ஐயா, என்ன பாடல் வேண்டும்?
1: அரண்மனைக்குலேருந்து ஒரு பாட்டு போடுங்க மேடம்.
0: கண்டிப்பாக அந்த பாடல் கொடுத்துடலாமா ஐயா?
1: ஆ சரி.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கொடிப்பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கோவை மாவட்ட நேயர்களுக்காக. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த அன்பான முத்தான நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார். கோவை மாவட்டம் சிவானந்தகாலிலிருந்து கண்ணகிரி சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: வேதம்புரி படத்துல கண்ணுக்குள் வேறு.
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாமா ஐயா?

0: நேர்கள் கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டு இருப்பது கொடிப்பண்பலை 100.5 நினைவு சுகம். இன்றைய நினைவு சுகம் கோவை மாவட்ட நேர்களுக்காக இணைப்பில் காத்திருக்கும் அன்பான முத்தான நேயர், வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம்
0: மஞ்சுளாமா. என்ன பாடலம்மா வேணும்?
1: திருமதி பழனிசாமி.
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாமா.
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொடிப்பண்பலை 100.5 நினைவு சுகம். இன்றைய நினைவு சுகம் கோவை மாவட்ட நேர்களுக்காக. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த முத்தான நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா, யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கோயம்புத்தூர்ல இருந்து, காந்திபுரத்துல இருந்து கௌரி ஜீவானந்தம் பேசுறேன்.
0: கௌரி ஜீவானந்தம், சொல்லுங்க அம்மா, என்ன பாடல் வேணும்?
1: முதல் மரியாதை படத்துல இருந்து வெட்டிவேறு வாசம்,
0: அந்த பாடல் வேண்டுமா?
1: ஆமாங்க மேம்.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துகிட்டே இருக்கு. கொடைப்பண்பலை 100.5 இதோ உங்களுக்காக.

வெண்ணிலவு மேகங்களுக்குள் மறையலாம், விண்மீன்கள் விடியலின் ஒளியில் மங்கலாம். ஆனால் இன்றிரவு நீங்கள் பகிர்ந்த நினைவுகளும் கேட்ட பாடல்களும் உங்கள் இதயங்களில் ஒலித்து கொண்டே இருக்கும். நினைவுகளை நேசியுங்கள், உறவுகளை போற்றுங்கள், இசையை ரசித்து கொண்டே இருங்கள். இனி இரவு வணக்கங்களுடன் விடைபெறுகிறேன் நேர்களே. உங்களில் ஒருவன் நான், ஹரிஹரன்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. இரவு எவ்வளவு அமைதியாக இருக்கிறதோ அந்த அமைதிக்குள் இசை அவ்வளவு அழகாக மலர்கிறது. நிலவின் வெளிச்சம் ஜன்னல் வழியை நுழைவதைப் போல இந்த இனிய பாடல்கள் உங்கள் இதயத்திற்குள் நுழைந்து இன்னும் இந்த இரவை அழகாக்க வருகிறது. கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

இசையால் இதயங்களை இணைத்து பாடல்களால் இரவை அலங்கரித்து நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 11 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.

கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு கேட்கலாம். அருள் மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திச் சுருக்கம் 6:03 மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலாசில் சென்டரின் பூந்தலின் நேரம், 7 மணிக்கு கேட்கலாம் சுகமான காலை, 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:30 சுகமான காலை, 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 கேட்கலாம் பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:05 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் ஆர்கே ஜினேயின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில், 10 மணிக்கு கேட்கலாம் பண்பலை வானவில் இந்தியாவின் கவிதையும் கானமும், பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை, 12 மணிக்கு கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் மகளிர் நேரம், 12:30 கேட்கலாம் மகளிர் நேரம், 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக, 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 வெஞ்சார் வந்தார், 3:30 உயிரெழுத்து, 3:30 கேட்கலாம் உயிரெழுத்து, 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை, 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வண்ணத்தூரிகை, மாலை 5 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் சித்திர சிவானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர சிவானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு கதமமலர்கள், 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 6:40 பண்ணையும் பசுமையும், 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்

0: 8:05 இளமை பேசுகிறது. 8:30 கேட்கலாம் இளமை பேசுகிறது. 8:55 சேவை செய்திகள். 9:00 கொடைத்தென்றல். 10:00 நினைவே சுகம். 11:00 கேட்கலாம் இரவு சிறகு.
1: பொதுமறை பொலிவு அதிகாரம் கையமை குரல் எண் 1074.

0: தமக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடப்பவரை பார்த்தால் அவர்களை விடவும் தாம் மேலானவர்கள் என்பதைப் போல வெற்று இருமாப்பு அடைவர் கீழ்மக்கள். குறள் எண் 1074, அதிகாரம் கயமை.
1: அகப்பட்டியாவாரை காணில் அவரில் மிகப்பட்டு செம்மார்க்கும் கீழ்.
0: தமக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடப்பவரை பார்த்தால் அவர்களை விடவும் தாம் மேலானவர்கள் என்பதைப் போல வெற்று இருமாப்பு அடைவர் கீழ்மக்கள். குறள் எண் 1074, அதிகாரம் கயமை.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை நாளை காலை 4:51 தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள் 103.7 MHz-லும் மற்ற மாவட்ட நேயர்கள் நமது வளமையான அலைவரிசை 100.5 MHz-லும் கேட்டு ரசிக்கலாம். பண்பலையோடு இணைந்து பயணித்த நம் நேச உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

மாதம் பொலிவுற பிறந்துள்ள இந்த நாள் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்துகிறது உங்கள் கோடைப்பண்பலை 100.5. தஞ்சாவூர் சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 MHz எமது நிகழ்ச்சிகளை கேட்டு சுவைக்கலாம். இன்று சகவருடம் 1948 ஜெய்ஷீத 21, பராபவ வைகாசி 28, திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை, நேரம் காலை 4:57.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, மனதில் இதமான மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் உண்டாக வாழ்க்கையினும் பயணத்தை கடவுளின் அருளோடு பயணிக்க, பக்தியில் திளைக்க, கோடை பண்பலையின் 1.5 அருள் மாலை. நிகழ்ச்சியோடு ஜி மேரி.

கோடை பன்மலையின் 1.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மாலை. நேரம் 5:19. நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்க்கையை மாற்றும் பொறி.

முற்றும் சுயநலமற்ற அன்பே உண்மையான அன்பு, அதுவே இறையன்பு. மனித குலத்துக்கு சேவை செய்வது மிக உயர்ந்த இறை வழிபாடு.

விளக்கின் ஒளி மேல் நோக்கிதான் எரியும் தன்மையுடையது. அதுபோல் நீங்களும் மேன்மையானவர்களாக, உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக உயர்ந்து நிற்க வேண்டும்.